0: மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
1: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்துட்டு சார் குத்தா குத்து குத்து குத்துவோம்ல, போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, விட்டுருக்கடா அத.
2: அண்ணா இது காலமா நடந்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதுதான் வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது
3: வீரம். பேசாத, நீ போட்டியில வளர்ந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
1: இவங்கிட்ட பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
3: 70 mm என்ன பேரண்டி?
0: அது ஒரு பெரிய திரை பாட்டி.
3: எவ்வளவு வருத்தம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
3: என்ன பேரண்டி அசிங்கமா பேசு.
0: நீ வேற அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல
1: வந்தே.
0: நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
4: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
2: அவங்க பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
1: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
3: உங்க தாத்தாவை இப்படித்தே மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
3: ஐயோ முன்னாடி குத்துச்சு.
0: இப்படி வச்சு சுட்டேனா உன்ன கொண்டு போய் வச்சு நான் சுட்டுகிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
3: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
0: தூர் தெரியுதா?
4: ஆண்டவனே என்ன மன்னிச்சு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
0: எங்க தூர பார்த்து சுடு. என்னது மரம் கத்துது?
3: பக்கத்துல ஒரு பயல் எடுக்கணும். ஏன் சொல்ல மறந்துட்டு பேராண்டி?
0: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய். என்ன
4: சுட்டதுன்னே தெரியலையே.
0: நல்ல வேலை அவன் கயிற்றுல சுட்டு அவனை காப்பாத்தின.
4: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
3: அதான் நம்ம ஆரம்பம். ஏன் நாளுக்கு நிக்கிறேன்?
4: சோறு இல்ல மட்டும்.
0: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற?
4: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல. தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல. இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்ல
0: அதை ஏத்தனா என்ன? கார் விலையை குறைச்சிருக்காங்களே.
4: நாங்க என்ன கார்ல போயா உணவு ஓட்ட முடியும்?
0: திங்க் பண்ண வச்சுட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன். நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
4: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும்.
0: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன், அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன். நீ தண்ணி அடிப்பியா?
3: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரா அடிப்பேன்.
0: அது எவ்வளவு விலையாகுது?
3: அது 40 ரூபாய்.
0: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
3: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
0: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
3: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
0: அது எவ்வளவு ஆகுது?
3: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
0: பாட்டி
3: ஏவா இங்கம்மா இருக்க மாட்டேங்குது. பேராண்டி முறைக்கிறேன் பாரு.
0: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற. அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லி இருக்கீங்களா?
4: ஏழை சொல்லு 50 ஏறுமாயா.
0: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
5: கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா.
0: மிஸ்டர் நாத்தப்பன்
5: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
0: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
5: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட
4: தம்பி, நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
0: என்னடா சொல்ற?
4: தூக்கு மாத்தி சாகிறதா, விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலரா கலந்து வச்சேன். அதை குடிச்சிட்டீங்களே தம்பி.
0: ஆஸ்பத்திரிக்கு
5: எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
4: வடக்கால போறதா தெற்கால போறதா?
0: என்ன மேற்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டர் கிளிக்கடா.
3: தலைவர் போஸ்டர் கிளிக்கலா?
0: சும்மா கிளிமுக்க கடுகு நீ கிளிடா.
5: அப்படிதான்
0: மருத்துவமனைக்கு
5: செல்லும் வழி. அடடா, ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
0: ஆண்டா, அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவிங்களா?
6: இப்ப எப்படி இருக்கு?
0: அதே மாதிரிதான் இருக்கு.
6: இது எத்தனை சொல்லுங்க?
0: ஒன்னு
6: ரெண்டு வரல காட்டுற. நீங்க ஒண்ணு சொல்றீங்க,
0: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
6: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
0: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு என்ன வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க?
7: நரஸ், கண்ணு சரியா தெரியல, ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்க.
6: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஆபரேஷன் மாத்தி
3: பண்ணிட்டா டாக்டர்.
0: தப்பு தந்தால் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தான். என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? டாக்டர் இங்க அங்க
6: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்தக்கிட்ட குடுத்து குடுத்துருவேன்.
0: அசிங்கமா போச்சு. காலையில டாய்லெட்ல வரும், போய் எடுத்துக்கோ. டாக்டர், டாக்டர், டாக்டர், டாக்டர் ராஜு, MBBS, FRCS, லண்டன்.
7: What can I do for you?
0: ஏ ஐல தான் ஆல்ரெடி டுட்டு டுட்டு பண்ணிட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர் வயிற்று வலினு அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க?
5: டாக்டர், டாக்டர், நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, நம்பர் பேப்பர் வந்து பாருங்க. டாக்டர், ஸ்வீட் ஆயிட்டு வந்துறேன்.
0: ஏன் டாக்டர், நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
7: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பொய்ய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட்
0: பண்ணிக்கோயர். நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
7: ஏன் கேக்குற?
0: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி, கருப்பா உட்கார்ந்து டேடி தானே?
8: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர் கண்ணை திறந்துட்டேன். நானும் திறந்துட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழு விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுக்கலாமா?
0: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
8: சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கேன்.
3: மகன் திருந்திட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்பு.

0: மாப்பிள முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுங்க மாப்பிள. மத்ததெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் மாப்பிள.
1: பின்னாடினா முதுகுக்கு பின்னாடியா? ஏயா, முன்னாடி சொன்னதே செய்யறதுக்கு வழியே காணோம், பின்னாடி செய்யறாராம். பின்னாடி தாலி கட்ட முடியாதியா? உன்கிட்ட என்னையா பேச்சு? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணானே கூப்பிடியா அந்த புரோக்கர?
2: அக்கமோ அக்கமோ அக்கமோ அக்கமோ வந்துட்டேண்டா. ஏன் கல்யாணம் நின்று போச்சு?
1: 60,000 வரதட்சணை கேட்டிருந்தோம், 50,000 கொடுத்துருக்காங்க, 10,000 குறையுது.
2: மாப்பிள்ள வெறும் 10,000 தானே? ஒரு ஏழை பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத, தாலியை கட்டு.
1: என்கிட்ட என்ன குறைச்சல்? ஏன் 10,000 குறையணும்?
2: அப்ப உங்ககிட்ட ஏதாவது குறை வந்துருச்சுன்னா அந்த 10,000 குறைஞ்சதை நீ கண்டுக்க மாட்டியா?
1: அத குறை வரும்போது பாத்துக்கலாம்.
2: இப்ப வரப்போகுது.
1: நான் தான் கல்லு மாதிரி இருக்கேன.
2: இப்ப இந்த கல்லு தாண்டா இந்த கல்யாணத்தையே நடத்த போகுது.
1: எப்படி?
2: 1, 2 மகாஜனங்களே, மாப்பிள்ள தங்கிட்ட ஏதாவது குறையிருந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப அவர் வாய்க்குள்ள 2 பல்லு குறைஞ்சு போச்சு, இப்ப தாலி கட்ட சொல்லுங்க. நண்பர்களே, இனிமே யாராவது வரதட்சணைன்ற பேர்ல ஏழை பெண்களை கொடுமைப்படுத்தி கல்யாணத்தை நிப்பாட்டா இதே மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அடராம ஆபீஸ கழுவி கூட்டி சுத்தமா வை.
3: பெட்ரோல் டேங்க்?
2: ஆமா, பெட்ரோல் டேங்க்ல வை மொத்தமா பத்திக்க போகுது. சொல்றத செய்டா.
4: இந்தாங்க பரோட்டா சாப்பிடுங்க.
2: பரோட்டாவா இது? ஆஹா, போன தீபாவளிக்கு போட்டது போல.
3: வா புரோக்கர்.
2: என்ன புரோக்கர்னு கூப்பிடாத நைனா, நான் மேரேஜ் அசம்பிள. சூடா எனக்கு ஒரு ஜட்டியை போடு.
3: என்னது?
2: டீய போடு. தங்கு ஸ்லிப் ஆயிருச்சு.
3: குழந்தை காலையில இருந்து சின்ன உன்னை தேடிக்கிட்டு இருக்க, அவன் பூத்து வேற திறக்கல, எங்க போ புரிய?
2: கிளம்பும் போதே கேட்டியா, இனி போற இடம் வழங்கின மாதிரிதான்.
3: சின்னாவுக்கு பொண்ணு பார்க்க போற? அதானே
2: அவன் தாத்தாவுக்கா பாக்க போறேன்.
3: ஏன் ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணை பாத்தியா? அது என்னாச்சு?
2: அதுக்கு 2 முடி வெள்ளையா இருக்குன்ட்டு வேணான்ட்டான்.
4: தருமபுரத்துல பார்த்த பொண்ணு என்னாச்சு?
2: அதுக்கு சிங்கப்பூர் அழகா தூக்கிக்கிட்டு இருக்கு, அதையும் வேணான்ட்டான்.
4: அப்ப வளையப்பட்டியில பார்த்த பொண்ணு?
2: அத அவ புருஷனே விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். வேலைய பாரியா மொட்டை.
3: குழந்தை ஏன் வீணா அலையிற? சின்னாக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருக்கு.
2: யாரு நீனா?
3: ஐஸ்வர்யா ராய்.
2: என்ன நக்கல் அனைனா? ஏன் அவனுக்கு அந்த தகுதி கிடையாதா? இங்க பார், சின்னாவுக்கு தண்ணி பீடி சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏன் உன் கடை டீய கூட அவன் குடிக்கிறது இல்ல தெரியுமா? சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறான், வர்ற பொண்ண தங்கமா வச்சு காப்பாத்துவான் தெரியுமா? நீ வேணா பாரு, இந்த வருஷ கடைசிக்குள்ள சின்னாவுக்கு ஒரு பொண்ண பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
4: நான் மேரேஜ் அசம்பிளர் குழந்தை சாமி இல்லடா.
3: சத்தம் போடாத, கஸ்டமர் டிஸ்டர்ப் ஆறாங்கல்ல.
2: எது? எங்க எங்க? கஸ்டமர் யாரு? இவரா? ஏய், கரப்பாம்பூச்சிய ஓரமா எடுத்து வச்சுடா, அதையும் சேர்த்து சாப்பிடுறியடா.
4: பரவாயில்ல,
2: கஸ்டமர் ஒரு ஓனர், இந்த மாதிரி நேரத்துல எடுத்தாத்தான் உண்டு.
3: பாத்து போங்க சார்.
2: பாத்து தாண்டா போறேன். கார் கண்டுபிடிச்சதே இந்த ஏரியாவில எவனுக்கு தெரியாதரா? டேய் கிளி, மறுபடியும் ஆபீஸ கிளீன் பண்ணி வை.
3: சரி சார்.
2: சின்னா, சின்னா, சின்னா.
5: பாப்பா குழந்தை.
2: என்ன பட்டம்மா, சீரியல்ல வர்ற அம்மா மாதிரி சோலோவா நிக்கிறியே. சின்னா எங்க?
5: அவே குளிக்கிறதுக்காக அக்கறைக்கு போயிருக்கான்.
2: ஓ, குளிக்க வேற ஆரம்பிச்சானா? அது ஏன் அக்கறைக்கு போனா? இங்க எல்லாம் தண்ணி இல்லையாமா?
5: இங்க தான்டா குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில பார்த்தான்.
2: ஐயோ,
5: கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதான் அக்கறையில போய் குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கான்.
2: ஆமா ஆமா, இப்படி கரகரையா மாத்தி குளிச்சா மட்டும் கமலாச கலருக்கா வந்துட போறான். கை கால்லாம் இழுத்து நல்லா ஜன்னி வர போகுது.
5: போட்ட என்ன? ஏண்டா பொண்ணு பாக்க போறன்னைக்கு அவன் 3 குளிப்பான்னு உனக்கு தெரியும்?
2: ஆமா.
5: என்ன வழக்கமா 2 எடுத்துட்டு போவா குளிக்கிறதுக்கு? நீ வேற பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டியா?
2: அந்த கன்றாவி போயத்தான் எல்லாருக்கும் சொல்றேன்.
5: அது அவனுக்கு விளங்குதா? அதான் 6 சோப் எடுத்து போயிருக்கா குளிக்கிறதுக்கு.
2: 6 ஒரு லைபாய் கரையிறதுக்குள்ளே ஒருத்தன் லைஃபே கரைஞ்சிருமே. 6 எப்ப கரையிறது? நான் எப்ப அவனை கரை சேர்க்கறது? டேய் சின்னோ.

0: வேணும்?
1: என்னது மூஞ்சி ஒரு முன்னாடி மூட்டை வருது?
0: வீட்டுல
2: குளிச்சு முடிச்சு ஈரத்தோடய பவுடர் படுத்தா அப்படியே ஒட்டும். அழகு கூடும்.
0: பிரீத்தி சிந்தா தான் வந்து பிக்கா பண்ண போகுது. இல்ல பின்னாடி வாட்டர் இருக்குது, விழுந்துடாதேன்னு சொல்ல வந்தேன்.
2: இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க 100 பவுன் போடுறேன், 200 பவுன் போடுறேன், அப்புறம் இந்த கட்டில் மெத்த லட்டு ஜாங்கிரி எல்லாம் தரேன் பாங்க, அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு
0: சொல்லிட்டேன்டா. வரதட்சணையே கொடுக்காதீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா பழையசோர் கூட போடாதீங்க, ஆனா பொண்ணை மட்டும் கொடுத்துருக்கேன். பின்ன வேற உன்னை பத்தி நான் என்னடா சொல்றது?
2: பையனை பத்தி கேட்டா எந்த குறையும் இல்ல, மிச்ச பசங்களை கம்பேர் பண்ணும் போது முதுகுல ஒரு மசில் அதிகம் சொல்லு, அவ்வளவுதானே?
0: அது ஒரு ஹிண்டா சொல்லி இருக்கேன். இருந்தாலும் இந்த பைசா நகர் சாஞ்ச கோபுரத்தை சர்ட்டா உத்தா பொண்ணு பாக்கத்தானே போவாங்க.
1: அம்மா
2: குழந்தை, இன்னொரு முக்கியமான விஷயம்
0: என்ன,
2: நானிய பொண்டாட்டிய ரோட்ல நடந்து போகும்போது யாரும் அவளை பார்த்து ஐயே சீன்னு சொல்லிடக்கூடாது, புரியுதா?
0: ஐயோ பாவம் தான் சொல்லுவாங்க. ஏண்டாடே ஊரை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? இந்த ஊர் பசங்க இருக்கானுங்களே, இவனு உயிரோட இருக்கும்போது ஒருவாய் தண்ணி கூட தரமாட்டானுங்க, ஆனா செத்து போறவன் வையே குடங்குடமா கொண்டாந்து பால ஊட்டுவானுங்க. அதனால நீ அவனை பத்தி கவலையே படாத. தை மாசம் உனக்கு கல்யாணம் தான்.
2: எப்படி உனக்கு நிச்சயமா சொல்ற?
0: எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். தைக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருவண்ணாமலை உன்ன தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி கிரிவலம் வர்றதா வேண்டியிருக்கேன்டா.
2: அங்க சாமி கும்பிட வர கூட்டெல்லாம் என்ன தலையில தூக்கி வச்சு சர்க்கஸ் காட்டி
0: எத்தனை மீன் பயந்துச்சோ தெரியலையே.

0: முன்னாடி
1: எங்க போற பேனட் வழியா ஏறுவ இப்படி வா
0: எனக்கு இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன். போன வண்டியை சேலத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த வண்டி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட்ல சொன்னல. இந்த வண்டியில ஏதோ குறை.
1: உன் பார்த்தல மேல சத்தியமா சொல்றா, வண்டியில மட்டும் தான் குறையா?
0: வண்டியில தான் குறை. ஊரே கேட்டு பாரு, எனக்கா குறை?
1: டேய், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. உள்ள போடா, உள்ள போ, உள்ள போ.
0: கதவு யாரும் ஓபன் திறந்துடுவான்.
1: இது வேறயா? உன்னால முடியலன்றது இப்படி கேப்பேன். போ, உள்ள போ, உள்ள. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான் கால நாளா மடிச்சு உள்ள போயிடா. உனக்கு ஓனிச்ச வண்டி தான் எடுத்து வரணும். போ.
0: நிறுத்தாம
1: பேசி ஏண்டா எதுக்குடா நிறுத்த சொன்னே?
0: கூலிங் கிளாஸ் மறந்துட்டேன்.
1: இப்ப எதுக்கு அது உனக்கு?
0: ஒரு பர்சனாலிட்டி
1: பாவி. ஏற்கனவே உன்னை நொண்டிங்கிறாங்க, கூணன்கிறாங்க, கருப்பு கண்ணாடி வேற மாட்டினா குருடன்னு சொல்லுவாங்கடா.
0: என்னடா
1: இப்ப சிரிப்பு உனக்கு?
0: குழந்த இந்த கடவுள கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்துச்சு, ரெண்டு எண்ணெய் மாதிரி இருந்துச்சு.
1: விளங்கி போச்சுடா. உதவும் கரங்கள் வித்யாகரட்ட மூணு பேருமா போய் சேர்ந்திருக்க, என் கண்ணில் காட்டிடாத.
2: சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அத சீற்றம் குறைவதில்லை. ஆமா,
1: சிங்கம் பொண்ணு வீடு வந்துகிட்டு இருக்கு, அதிகமா பேசாத, அப்புறம் சிங்கம் வாழ்க்கை அசிங்கமாயிடும். சின்ன பொண்ணு வீடு வந்துருச்சு, இறங்கு.
3: என்ன குழந்தை, வீடு இவ்வளவு சிறுசா இருக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பால்கனி எதுவுமே இல்ல,
1: பின்னாடி வச்சிருக்காங்க. டேய், போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்து. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துக்கோ. என்ன கேள்வி கேட்டு கொல்லாத, எனக்கு அவசரமா வருது, போயிட்டு வந்த. ஒரு நிமிஷம் மூஞ்ச கொஞ்சம் தொடச்சுக்கடா.
3: ஏன் மூஞ்சிக்கிற குறைச்சல்
1: அவரு ஜாஸ்தியா இருக்கா? இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குது. பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரி இருக்கடா. தொடடா, இவரு போறாத.
4: ஐயா, ஐயா, வீட்டுல யாரும் இல்லீங்களா?
1: நீ கைய வீசி சைலா வந்திருந்தா மாப்பிள்ள நினைச்சிருப்பான். நீ கைய ஏந்தி பிச்சைக்கார மாதிரி வந்ததுனால அப்படி
0: நினைக்கிறான். பவுடரையும் குறைக்க சொல்லிட்டு கடைசி சோப்பு போட வேணும் சொல்லிட்டு பின் அப்படிதான் நினைப்பா.
1: சரி சரி, கோவப்படாத. உன் வலது எக்ஸ முன்னாடி எடுத்து வச்சு வா.
0: என் வீட்டுக்கு எடுத்துக்கலே போதும்.
1: வாடா வாடா.
5: பேர் என்ன?
1: ஜாங்கிரி சார்.
5: தம்பி பேர் என்ன?
0: எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது, நான் ஒருத்தன் தான்.
1: டேய், அவர் உன்னைத்தான் கேக்குறாரு. சின்ன,
0: அது அவங்க கூப்பிடுறது.
6: எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பிரேம்குமார்.
5: பிரேம்குமார் நல்லா இருக்கு.
6: இதே எப்பட வச்சே? என்ன பிச்சைக்காரன் நினைச்சால அதுக்கப்புறம்.
7: ரேகா. அம்மா சினேகா, சீக்கிரம் வாமா வாமா.
6: ரேகா பிரேம்குமார் காம்பினேஷன் எப்படி?

0: பாதி பொண்ணு தான் வந்திருக்குது, மீதி பொண்ணை காணோம்.
1: அம்மா சினேகா, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா.
0: செல்லமா வளரல, குள்ளமா வளர்ந்துருக்கியா?
2: நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்?
0: பொண்ணு கொஞ்சம் சின்ன இடம்னு சொன்னாங்க, பட் இவ்வளவு சின்ன இடமா இருக்கும் நான் எதிர்பார்க்கலடா.
3: ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க.
0: உன் பொண்ணுக்கு ஏத்த இடம் தானே, இத காட்டுறேன். இதுதான் உன் பொண்ணுக்கு ஏத்த இடம். இதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே சமாளிக்கட்டு.
4: ஹலோ, ஸ்கோர் என்ன? 191 அவுட்டா. இவங்க எல்லாம் நம்பவே முடியாது. இவங்க எல்லாம் நம்ம எப்படி பெட் கட்டுறது? இத பத்தி பேசினாலே பிரஷர் அதிகமாகுது. பை போனா எவ்வளவு
2: பிச்சைக்காரன் காசு கேக்குற கிடையாது.
4: என்னது
2: பிச்சைக்காரனுக்கு பிச்சை தாண்டா போடுவாங்க, பின்ன செக் புக் எழுதி கொடுப்பாங்க.
4: உங்ககிட்ட எல்லாம் எவனாவது பிச்சைக்கா பாரா.
0: அவன் அடிக்கிறா, நீ அவன் அடிக்கிறியா? அவன் யாரு தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைச்சு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு பிச்சைக்காரன். நீ அவன் அடிக்க, நீ ஏண்டா அந்த பூட்டில என்னடா வச்சிருக்க?
4: பிச்சைக்காரன் பாக்கலாம் என்ன இருக்கும்? லேப்டாப், செக் புக், கிரெடிட் கார்டு.
0: ஓடி ஓடி உழைக்கிற எங்களாலேயே ஒரு போஸ்ட் கார்டு கூட வாங்க முடியல. பிச்சைக்கார நீ கிரெடிட் கார்டு வச்சிருக்கியடா
3: சின்ன. ஒரு 1000 ரூபாய்க்கு
0: ஒரு பயம் தோற உங்களுக்கு.
1: 1000 ரூபாய் பாரு,
0: 1000 ரூபாய் இப்பதான் என் கண்ணால பாக்க. நீ ஏன்டா அதை எடுத்த?
4: சாஞ்சி கொடுக்கத்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே
0: பிச்சைக்காரர் சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் ஓபன் யூனிவர்சிட்டி.
0: ஒரு பேமானி மாதிரி இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அம்பானி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் பையை உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா?
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி. நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். யார் இந்த பெரிய துறவி? கடவுளை நம்பாத நாத்திக மனப்பான்மை படைத்த செல்வந்தர் ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சுவாமி, கடவுளுக்காக தாங்கள் வாழ்க்கையே துறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், அப்படியா என்று கேட்டார் செல்வந்தர். அவரை பார்த்து புன்னகைத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான், ஆனால் நான் ஒரு சாதாரண துறவி, என்னை விட நீங்களே பெரிய துறவி என்றார். செல்வந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்றார் திகைப்புடன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஐயா, நானோ கடவுளுக்காக என் வாழ்க்கையை துறந்தேன், நீங்களோ சுகபோக வாழ்க்கைக்காக கடவுளையே துறந்து விட்டீர்கள், ஆகவே என்னை விட நீங்கள்தான் பெரிய துறவி. செல்வந்தர் வெட்கத்துடன் தலை குனிந்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதிய முன்னுரை, இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்திய தேசத்தை இழக்க நேரிடலாம், ஆனால் இந்தியாவில் உதித்த இந்த பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து நடைமுறைப்படுத்துமானால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்றென்றும் மேன்மையுடன் விளங்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக சிவபெருமான் கால்மாறி ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எனவே மதுரை கோயிலில் உள்ள நடராஜன் வலது பாதத்தை தூக்கி ஆடிய கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். இதேபோல திருவாரூருக்கு அருகில் உள்ள கீழ்வேளூர் கேடிலியப்பர் கோயிலிலும் வலது பாத நடராஜரை காணலாம். அகஸ்திய முனிவருக்காக வலது பாத நடனத்தை நடராஜர் ஆடியதாக கீழ்வேளூர் தல வரலாறு கூறுகிறது. மதுரை, கீழ்வேளூர் ஆகிய இரண்டு இடங்களைத் தவிர வேறு எங்கும் வலது பாத நடராஜரை காண இயலாது. கோவை மாவட்டம் தேவம்பாடிவலசு என்னும் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கருவறையில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து அவர் இரண்டு பக்கமும் இரண்டு தேவியர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் சிவனின் தேவி பார்வதி என்றும் மற்றொருவர் சிவன் தன் சிரசில் தரித்திருக்கும் கங்கை என்றும், அதாவது கங்காதேவி என்றும் கூறுகிறார்கள். இவ்விதம் சிவபெருமான் இரு தேவியருடன் காட்சி தருவது பொதுவாக வேறு எங்கும் இல்லாத அமைப்பாகும். பாடலை கேட்கலாம்.

இனி வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லர் என்பவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். அவர்களது நட்பு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பும் தொடர்ந்தது. மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். அவரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்ததுடன் அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் வேதனையளித்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இதை பயன்படுத்திக் கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவனை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேசவிரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் விக்கோவிற்காக மில்லர் மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காக தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். இதையே இயேசு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்கிறார். ஒரு பாடலை கேட்கலாம்.

இக்கால இளைஞர்களும் பெண்களும் நாகரிகத்தையும் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். சிகை, உடையலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகள் மாறிவிட்டன. அரைகுறையாக உடையணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டினரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் இவர்கள் அவர்களுடைய நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன்? அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வர். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பர். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ணமாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் உதாரணம். இது போன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவது இல்லை நாம். நல்லவற்றை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே ஆர்வம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகள் மட்டும் பழகிக் கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். நமக்கு கடவுளின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் நாம் நல்லதை மட்டுமே தேடுவோமே தவிர தீயவைகளை தேடமாட்டாம். பாடலை கேட்போமா?

மும்மத பாடல்களில் நிறைவாக வருவது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். மக்களில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு பார்க்கக்கூடாது. பணம் இருக்கிறதே என்பதற்காக ஒருவர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வறுமையை கேலி செய்யக்கூடாது. இப்படி செய்தால் என்ன ஆகும்? முஃமின்களின் அதாவது மார்க்க நெறிகளை பின்பற்றுபவர் ஆணோ பெண்ணோ ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் எவர் நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் மீது வீண்பழி சுமத்துவார்களோ, அல்லது அவர்களிடம் இல்லாத குறைகளை அவர்கள் மீது சுமத்துவார்களோ, அத்தகையோரை மறுமை நாளில் அல்லாஹ் நெருப்பு மேடையில் நிறுத்தி தண்டனை கொடுப்பான் என்கிறார் நபிகள் நாயகம். ஏழைகளையும் மனிதர்களாக மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடலை கேட்போம்.

நாம் வைத்ததுதான் சட்டம். நாம் சொல்வது மட்டும்தான் நடக்க வேண்டும். நான் நினைத்ததை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என ஆணவத்துடன் பேசுவோர் இருக்கிறார்கள். இவர்களது ஒரே தைரியம் என்ன தெரியுமா? நம்மை தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள் என்பதுதான். நபிகள் நாயகம் இவர்களுக்காகவே ஒரு வசனத்தை அல்லாவிடமிருந்து பெற்று அருளியிருக்கிறார். உலகம் வெள்ளி அழகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைதான் மறுமை. இந்த இரண்டிற்கும் வெவ்வேறு மனிதர்கள் உள்ளனர். நீங்கள் மறுமையின் மனிதர்களாக மாறிவிடுங்கள், உலக மனிதர்கள் ஆகிவிடாதீர்கள். இங்கே செயல் மட்டுமே கேள்வி இல்லை, அங்கே கேள்வி மட்டுமே செயல் இல்லை என்பதே அந்த வசனம். ஆம், இங்கே நாம் என்ன வேண்டுமானாலும் பாவ செயல்களை செய்து பலனை அடையலாம். இங்கே கேள்வி கேட்க ஆளில்லை, கேட்டாலும் அவர்களை ஒடுக்கிவிடலாம். ஆனால் அங்கே யாரையும் அடக்க முடியாது. இங்கே செய்யும் செயல்களுக்கு அங்கே பதிலளிக்க வேண்டியிருக்கும். பதிலளிக்க முடியாவிட்டால் நரக நெருப்பில் வீழ்வதைத் தவிர வேறு வழியே கிடையாது என்கிறார். பாடலை கேட்கலாம்.

எம்டிஆர் நேரத்தின் முதல் பகுதி நமது சிந்தனைக்கு. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, சொல்கிறார் தேசிய கவி. நடந்தது நடந்ததுதான், தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை நினைத்து கொண்டிருப்பதால் பயன் இல்லை. இனிமேல் அது நடக்காமல் பார்த்து கொண்டால் முன்னேற்றத்திற்கு வழி பிறந்துவிடும். கோவில் திருவிழாக்களால் ஊருக்குள் ஒற்றுமை ஏற்படும். வீட்டுக்குள் சுவாமியை வணங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கல்லில் மட்டும் கடவுள் இருந்திருக்கிறார் என்று நினைக்க கூடாது. நம்மை சூழ்ந்திருக்கும் உயிர்களிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, கடவுளை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, யார் ஒருவன் பிறரை ஏமாற்றாமல் வாழ்கிறானோ அவன் கடவுளின் அருளை பெறுவது உறுதி. உலகில் பிறந்து விட்டோம், கடவுள் விட்டதே வழி என்று வாழுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல உலக வெள்ளத்தில் நீந்து செல்லுங்கள். மனிதன் தான் விரும்புவதை அடையும் சக்தியை தியானத்தின் மூலம் பெற முடியும். அமைதி, சாந்தம், பக்தி, உறுதி, அருள் போன்ற உயர்ந்த குணங்களை மனதில் நிரப்புங்கள். எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பொய்யை குறிப்பிட்ட காலம் வேண்டுமானால் நாம் மறைக்க முடியும், ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். காலம் பண விலை உடையது என்னும் ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. பொழுதை வீணாக கழித்தால் அதற்குரிய லாபம் கிடைக்காமல் போய்விடும். பேச்சும் செயலும் ஒரே விதமாக இருக்கும் நல்லவர்களிடம் நட்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாதவர்களின் நட்பை கனவிலும் நினைக்க கூடாது. பயம், சந்தேகம், கோபம், சோம்பல் போன்ற குணங்கள் நமது வெற்றியை தடுத்து நிறுத்துகின்றன. இவையே மனிதனின் பகைவர்கள் ஆவார்கள். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி இருக்கும். இவை கேட்டதை தரும் காமதேனு போன்றவை. பேச்சால் ஒருவரை திருப்திப்படுத்தி பயனில்லை, வாக்களித்தபடி செயலிலும் அதை நிறைவேற்றி காட்டுவதிலும் தான் பெருமை இருக்கின்றது. குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து ஓடி விளையாட வேண்டும், அவர்கள் ஓய்ந்திருக்க கூடாது. காலையில் படிப்பு, பிறகு நல்ல பாட்டு, மாலையில் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் சிறப்பாக திகழ்வார்கள். தலை மீது வானமே இடிந்து விழுந்தாலும் கூட மனிதன் அச்சப்படுவது கூடாது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். பழங்கள் பலம் தரும். பழங்களை நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பழங்களை கடித்து சாப்பிடுவதே சிறந்தது. முன் பற்களில் மட்டும் கடித்து உடனே விழுங்கிவிடக்கூடாது. அனைத்து பற்களிலும் பழங்கள் படுமாறு நன்றாக வாயில் அரைத்து விழுங்க வேண்டும். ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா போன்றவற்றை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். பழங்களை ஜூஸாக அருந்துவதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் குன்றியவர்கள், பழங்களை சாப்பிட மறுக்கும் குழந்தைகள், மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள், முதியோர்கள் ஜூஸாக வேண்டுமானால் சாப்பிடலாம். பழங்களை ஜூஸாக்கும் பொழுது நார்ச்சத்துக்கள் அகன்றுவிடும். மேலும் நுண் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காது. பழங்களை நறுக்கி சாப்பிட விரும்புபவர்கள் பெரிதாக நறுக்கி சாப்பிட வேண்டும். சிறியதாக நறுக்கி சாப்பிடக்கூடாது. பழங்களின் விதைகளே நேரடியாக விழுங்கக்கூடாது. எனவே பப்பாளி, ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை இருக்கும் கொட்டைகளை துப்பிவிட வேண்டும். எப்பொழுது சாப்பிட வேண்டும் இந்த பழங்களை? பொதுவாக பழங்களை உணவுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உணவுடன் சேர்த்து சாப்பிடும் போது பழங்கள் தான் முதலில் ஜீரணம் ஆகும். உணவு அரை மணி நேரம் கழித்துத்தான் ஜீரணம் ஆகும். இதனால் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். சாப்பிட்டவுடன் வாழைப்பழம் சாப்பிடுவது தவறான பழக்கம். ஆரம்ப கட்டத்தில் எந்தவித தொந்தரவுகளும் வராது. தினமும் உணவு உண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது தொடர்ந்தால் படிப்படியான செரிமான மண்டலம் பாதிப்படையும். உணவு உண்பதற்கு முன்னர் பழங்களை சாப்பிட வேண்டும். பழங்களை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு உணவு உட்கொள்வது நல்லது. நன்றாக பசிக்கும் போது பழம் சாப்பிடுவது உடனடி எனர்ஜி தரும். அதன் பின்னர் அரை மணி நேரம் கழித்து உணவை சாப்பிடலாம். ஓர் உணவு வேளைக்கும் இன்னொரு உணவு வேளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இன்றைய பழங்களாக நாம் பப்பாளியை பற்றி அறிந்து கொள்ளலாம். பப்பாளி தற்போது அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு பழம். இதன் விலையோ குறைவு, ஆனால் பலன்களோ ஏராளம். இனிப்பான பப்பாளி சத்துக்கள் மிகுந்தது. மஞ்சள், சிவப்பு நிற பழங்களாலும் சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலும் உள்ளது. வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் இது. இதில் விட்டமின் ஏ உயிர் சத்து உள்ளது. பல் தொடர்பான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும். மேலும் நரம்புகள் பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பப்பாளி சாப்பிடுங்கள். அடிக்கடி பப்பாளி பழத்தினை உண்டு வருபவர்கள் எவ்வித நோய்க்கும் ஆளாக நேரிடாது. எந்த வகையான தொற்று நோய் பரவினாலும் அது அவர்களை தாக்காது. பப்பாளி பழத்தில் இயற்கையாக விஷக்கிருமிகளை கொல்லும் சங்கதி உள்ளது. இதனுடைய மருத்துவ பலன்கள் இன்று நாம் பார்த்தோமானா, பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும். எலும்பு வளர்ச்சி, பல் உறுதி ஏற்படும். பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும். பப்பாளி பழத்தை தேனில் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகத்தில் சுருக்கம் மாறி முகப்பொலிவும் ஏற்படும். என்ன நேயர்களே, பப்பாளி பழத்தின் சத்தையும் அதனுடன் அழகு குறிப்பையும் சேர்த்தே நாம் இன்று பார்த்து விட்டோம் அல்லவா? இணைந்திருங்கள். இது MTR FM.

ஆலய உலா செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது, செல்வோமா? பக்தனுக்கு தேர் ஓடும் கோவில். சுவாமியை தேரில் வைத்து ஊர்வலம் வருவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் பக்தனுக்கு மரியாதை தரும் விதத்தில் தேரோடும் தலத்தை பார்த்ததுண்டா? நாகப்பட்டினம் மாவட்டம் திருநகரியில் உள்ள வேதராஜ பெருமாள் கோவிலில் திருமாலின் பக்தரான திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கார்த்திகை அன்று தேரோட்டம் நடத்தப்படுகிறது. இக்கோவிலில் ஆழ்வார் சன்னதியில் தனி கொடிமரமும் உள்ளது. தல வரலாறு. கிருதாயுகத்தில் பிரம்மாவின் மகனான பிரஜாபதி என்பவர் மோட்சம் பெற வேண்டி இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை நினைத்து கடும் தவம் செய்தார். பெருமாள் அவருக்கு தரிசனம் அளிக்காமல் தாமதம் செய்தார். பக்தனுக்கு தரிசனம் தராத பெருமாள் மீது கோபம் கொண்ட லட்சுமி தாயார் அவரை பிரிந்து பூலோகம் வந்துவிட்டாள். லட்சுமியை தேடி இத்தலம் வந்த பெருமாள் இங்குள்ள குளத்தில் தாமரை மலரில் லட்சுமி வீற்றிருப்பதை கண்டார். மகிழ்ச்சியில் தாயாரை தழுவி கொண்டார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பெருமாள் லட்சுமியை ஆலிங்கனம் செய்யும் நிலையில், அதாவது தழுவிய கோலத்தில் காட்சியளிப்பதாக ஐதீகம். தாயாரின் வேண்டுகோளின்படி பிரஜாபதிக்கும் காட்சி தந்தார். பிரஜாபதியே கலியுகத்தில் திருமங்கை ஆழ்வாராக பிறந்து திருமாலின் தீவிர பக்தராக இருந்து மோட்சம் அடைந்தார். இத்தலம் அருகிலுள்ள திருவாலிக்கும் இதே தல வரலாறு கூறப்படுவதால் இரு தலங்களையும் இணைத்து திருவாலி திருநகரி என்று இப்பகுதியை அழைக்கிறார்கள். மூலவர் வேதராஜன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்தில் இருக்கிறார். உற்சவர் கல்யாண ரங்கநாதன் எனப்படுகிறார். அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். யோக நரசிம்மர், பரமபதநாதர் ஆகியோருக்கு சன்னதி உள்ளது. இங்குள்ள தீர்த்தம் லக்ஷ புஷ்கரணி எனப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் தனி சன்னதியில் ஞானசம்பந்தர் கொடுத்த வேலுடன் காட்சியளிக்கிறார். இவருக்கு மரியாதை சேர்க்கும் விதத்தில் தனி கொடிமரம் உள்ளது. பெருமாளுக்கு எதிரிலும் ஒரு கொடிமரம் உள்ளது. திருமங்கை ஆழ்வார் மட்டுமல்லாமல் குலசேகர ஆழ்வாரும் வேதராஜ பெருமாளை பாடியுள்ளார். மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தரிசனம் 108 இது 35வதாக உள்ளது. இங்குள்ள விமானம் அஷ்டாட்சர விமானம் என அழைக்கப்படுகிறது. திரேதாயுகத்தில் பிரஜாபதி உபரிஸ்ரவ என்னும் மன்னராக பிறந்தார். அவர் இத்தலத்தின் மேலாக புஷ்பக விமானத்தில் பறந்து வரும்பொழுது அது நின்றுவிட்டது. அதன் பின் இத்தலத்தின் மகிமையை உணர்ந்து தனக்கு மோட்சம் வேண்டி பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்டார். அப்பொழுதும் மோட்சம் கிடைக்கவில்லை. மீண்டும் துவாபர யுகத்தில் சங்கபாலன் என்ற பெயரில் பிறந்து ஒரு மன்னருக்கு மந்திரியாக இருந்தார். அப்பிறவியிலும் தவம் இருந்து மோட்சம் வேண்ட பெருமாள் கலியுகத்தில் அளிப்பதாக உறுதி அளித்தார். கலியுகத்தில் நீலன் என்ற பெயரில் ஒரு படைத்தலைவனின் மகனாக பிறந்தார். குமுதவல்லி நாச்சியார் என்னும் விஷ்ணு பக்தியை மனம் புரிய விரும்பினார். அவள் ஓராண்டிற்கு தினமும் 1000 திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் செய்தால் மனம் முடிப்பேன் என்று நிபந்தனை விதித்தாள். அன்னதானத்திற்கு பொருள் இல்லாத நீலன் வழிப்பறியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் பெருமாளும் லட்சுமியும் திருமண கோலத்தில் திருவாலி அருகிலுள்ள தேவராஜபுரம் என்னும் இடத்திற்கு வரும்பொழுது நீலன் வழிமறித்தார். அப்பொழுது பெருமாள் நீலனின் காதில் ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை உபதேசம் செய்து அடியவராக ஆட்கொண்டார். அதன் பின் நீலன் திருமங்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார். பெருமாளை பற்றி பாசுரம் பாடத் தொடங்கினார். திருமங்கை ஆழ்வாரின் திருநட்சத்திர வைபவம் திருக்கார்த்திகை அன்று கொண்டாடப்படுகிறது. அன்று காலை 7 குமுதவல்லியுடன் ஆழ்வார் தேரில் எழுந்தருளி பவனி வருவார். மதியம் 3 விசேஷ அபிஷேகம் அலங்காரம் நடக்கும். இரவு 10 சாற்று முறையாக திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் பாசுரங்கள் பாடப்படும். இது சீர்காழி பூம்புகார் சாலையில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு சிறிய குட்டி கதையையும் நாம் கேட்போம்.

இது தகவல் அறியும் நேரம். யார் யாருக்கெல்லாம் மழை புயல் பூகம் வருவது தெரியும், எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள் சிலர். இதோ மழை வருவது, புவியியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவது நம்மை சுற்றியிருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும். வானிலை அறிக்கைகள் பொய்த்தாலும் இதை உணர்த்தும் உண்மைகள் பொய்யாகாது. வானிலை ஆராய்ச்சி கணிப்புகள் இல்லாத காலத்தில் சுற்றியிருக்கும் இயற்கையின் மாறுதலை வைத்துத்தான் மழை புயல் வருவதை நம் முன்னோர் யூகித்தனர். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் நம்மை சுற்றியிருக்கும் இயற்கையை ரசிக்கவோ கவனிக்கவோ பலரும் விரும்புவது இல்லை. பறவைகள் வெகு உயரத்தில் பறந்தால் பருவநிலை இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம். தாழ்வாக பறந்தாலோ அல்லது பறக்கவே இல்லை என்றாலோ மழையோ அல்லது புயலோ வரப்போகிறது என அர்த்தம். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், பறவைகள் இரை எடுக்கும் நேரத்தை தவிர்த்து வேறு ஒரு பொழுதும் தாழ்வாக பறக்காது. புயல் வருவதை பறவைகள் முன்கூட்டியே யூகித்துவிடும். அப்பொழுது உச்சத்து சத்தம் எழுப்பும். அவற்றின் செயல்களும் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும். சிட்டுக்குருவிகள் மண்ணில் விளையாடினால் மழை வரப்போகிறது என்று உணர்ந்து கொள்ளலாம். அவை

தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தால் வெப்பம் அதிகரித்து விட்டது என்று அர்த்தம். சேவல் வழக்கத்திற்கு மாறாக அதிகாலை தவிர்த்து வேறு நேரத்தில் தொடர்ந்து கூவுவது மழை வரப்போவதின் அறிகுறி. மைனா தண்ணீரில் புரண்டு விளையாடினால் மழை நிச்சயம் வந்துவிடும். நீர்ப்பறவைகள் பொதுவாக கரையோரத்தில் இருக்கும் புதர்களில் அல்லது மண்ணில் ஆழமாக குழி தோண்டி முட்டையிடும். வழக்கத்திற்கு மாறாக மரத்தின் மேல் முட்டையிட்டால் நிச்சயம் மழையை எதிர்பார்க்கலாம். இரவில் தான் எப்பொழுதும் ஆந்தைகள் அலரும். பகலில் அலறினால் அந்த பகுதியில் மழை பெய்யக்கூடும். அதே சமயம் அலறல் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சூறாவளி ஏற்பட போகிறது என்று அர்த்தம். இரவில் மட்டுமே பறக்கும் வவ்வால்கள் அதிக உயரத்தில் வெகுநேரம் பறந்து கொண்டிருந்தால் அடுத்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. மழை புயல் வரப்போவதற்கு முன் பாம்புகள் அதனுடைய வலையிலிருந்து வெளியே வந்துவிடும். இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்கு பின் மழையை பற்றி அறியலாம்.

தவளை உரத்த குரலில் சப்தமிட்டால் மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அத்தோடு சற்று உயரமான இடத்திற்கு சென்று பதுங்கிக் கொள்ளும். மழை வரப்போவதை மற்ற தவளைகளுக்கு தெரியப்படுத்தி பத்திரமாக இருக்கச் சொல்லும் அறிவிப்பே தவளையின் கூச்சல். ஓடும் நதியில் உலாவும் மீன்கள் திடீரென்று நீரின் மேற்பரப்பிற்கு வந்து மழைக்கான முன் எச்சரிக்கையை தெரியப்படுத்தும். பின் நீரின் மேற்பரப்பில் இருக்கும் உணவை சாப்பிட்டுவிட்டு மழை வந்தவுடன் அமைதியாக கீழ்பரப்பிற்கு சென்றுவிடும். புயல் வருவதற்கு முன் காற்றின் அழுத்தம் குறையும். இதை புரிந்து கொள்ளும் பசுக்கள் தரையில் படுத்துக்கொள்ளும். சில சமயம் பசுவும் ஆடும் ஒன்றாக ஒரே இடத்தில் பக்கத்தில் நின்று கொள்ளும். புயல் வரப்போகிறது, நம்மை யாராவது வேறு இடத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு போக மாட்டார்களா என்ற செய்கை மூலம் தெரியப்படுத்தும். பூனைகள் திடீரென்று வாலை உயர்த்தி வைத்துக் கொள்ளும். சட்டென்று வாலில் மின்சாரம் பாய்ந்ததை போல உதறும். இது மழை வருவதற்கான அறிகுறி. பூனைகள் நாக்கால் கால்பாதங்களை நக்குவதும் மழை வரவை எதிர்பார்த்துத்தான். புயல் மழை வருவதற்கு முன் கிளிகள் மரத்தில் கூடு கட்டும். அதற்கு தேவையான குச்சிகளை பொறுக்கி செல்வதை பார்த்தே மழை வரப்போவதை நாம் அறிந்து கொள்ளலாம். மழை வருவதற்கு சரியாக 45 நாட்களுக்கு முன் சரக்கொன்றை மரங்களின் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலங்கும். அதுபோல எலுமிச்சை செடிகள் பூத்து குலுங்கினாலும் மழை வரும். சுவற்றில் பல்லிகள் தொற்றி கொண்டிருந்தால் மழைகள் வராது. ஒன்று கூட கண்ணில் படாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் மழை வரும் என்பது பொருள். எறும்புகள் சாரே சாரையாக எதையாவது எடுத்து வழிக்குள் சென்றால் மழை வரப்போகிறது. அவை தனித்தனியாக பிரிந்து சென்றால் மழை வராது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். எறும்புகள் ஒற்றுமையாக உழைப்பது மழைக்காலத்தில் மட்டும்தான். சில எறும்புகள் மழை வருவதற்கு முன் வேகமாக சென்று மற்ற எறும்புகளை உஷார்படுத்தும். வெப்பமான நாட்கள் எறும்புகளுக்கு பிடிக்காது. அந்த சமயங்களில் சண்டை போட்டுக் கொள்ளுமாம். நிலவு எப்போதும் கொஞ்சம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் தான் தென்படும். காற்று மண்டலத்தின் தூசுகள் அதிகம் சேர்ந்திருப்பதால் அதற்கு காரணம். காற்று மண்டலத்தில் அழுத்தம் மாறுபடும் போது அதன் தூசுக்கள் நீங்கி நிலவு பளிச்சென்று இருக்கும். அதுவும் மழை வருவதற்கான அறிகுறி. சில நேரங்களில் நிலவை சுற்றி ஒரு வளையம் போல தோன்றும். அது ஓரிரு நாளில் மழை வரும் என்பதை சுட்டிக்காட்டும். குளிர் பிரதேசங்களில் வசிப்பவர்கள் இரவில் நெருப்பு மூட்டி குளிர்காய்வது வழக்கம். அந்த நெருப்பு நேராக உயர எழுந்தால் பருவம் சீராக இருக்கிறது. அப்படி இல்லாமல் கீழ்நோக்கி சுற்றி சுழன்றால் காற்றழுத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஈக்கள் காற்றில் ஈரப்பதம் அதிகமானால் சோம்பேறி ஆகிவிடும். அதிகம் பறக்காது. பக்கத்தில் உள்ளவர்கள் மீது மொய்க்கும். பொதுவாக ஈக்கள் கடிக்காது. மழை வரப்போகும் அறிகுறி தெரிந்தால் மட்டுமே கடிக்கும். அதை வைத்து மழையின் வருகையை நாம் கணித்து விடலாம். பூகம்பம் வருவதை பறவைகள் விலங்குகள் முன்கூட்டியே நன்கு அறியும். பறவைகள் தம் இருப்பிடத்தை விட்டு திறந்தவெளி மைதானத்திற்கு போய் ஒன்று கூடிவிடும். ஆசியாவில் சுனாமி வருவதற்கு முன் கடற்பறவைகள் பறந்து போய் உயரமான இடங்களில் தஞ்சம் புகுந்தது. அந்த நேரம் மிருகங்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்று அடைக்கலம் புகுந்தன. பல வீடுகளில் இருந்த வளர்ப்பு பிராணிகளும் வெளியே ஓடி வந்தன. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த யானைகள் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடின. விலங்குகளின் இந்த வித்தியாசமான நடவடிக்கைக்கு பிறகுதான் பயங்கரமான சுனாமி வந்தது. பூகம்பம் வருவதற்கு முன் பறவைகளும் விலங்குகளும் மிகவும் அமைதியாகிவிடும். பூச்சிகள் வண்டுகள் கூட சத்தம் போடாது. நாய் மட்டும் வித்தியாசமாக குறைக்கும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதையை பார்க்கலாமா? மாணவர்களே, உங்களுக்காக ஒரு கதை. ஏகலைவன் வேடர்களின் தலைவன். தன் மக்களுக்கு உணவூட்ட குல தர்மப்படி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்தான். ஒருமுறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர்களின் குருவான துரோணர் காட்டுக்குள் வில் வித்தை அளிப்பதை பார்த்தான். தனக்கும் வித்தை கற்றுத்தரும்படி அவரிடம் வேண்டினான். ஏகலைவா, இவர்கள் நாடாள போகிறவர்கள், இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பர். அப்பொழுது தங்களை மட்டுமின்றி தங்கள் நாட்டு மக்களையும் பாதுகாக்க இவர்களுக்கு வில்வித்தை அவசியம். ஆனால் வயிற்றுக்காக மிருகங்களை வேட்டையாடும் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தால் அவற்றிற்கு மிக அதிகமாக துன்பம் நீ தருவாய். உணவுக்காகவோ அல்லது விலங்குகள் உன்னை துன்புறுத்த வரும்போதோ மட்டும்தான் நீ வில்லெடுக்க வேண்டும். வேடனான உன்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் பாண்டவ கௌரவர்களுக்கு வில் பயிற்சி கொடுப்பதை மறைந்திருந்து கவனித்த ஏகலைவன் துரோணரை தன் மானசீக குருவாக ஏற்று தானாகவே வில் வித்தையை கற்றுக்கொண்டான். அதில் ஒன்றுதான் மிருகங்களின் வாயை கட்டும் பயிற்சி. இந்த பயிற்சி தனக்கு மட்டும்தான் தெரியும் என அர்ஜுனன் இருமாந்து இருந்தான். ஆனால் அர்ஜுனன் ஒருமுறை காட்டிற்குள் ஒரு நாயுடன் தெரிந்த போது அதன் சப்தத்தை கேட்டு தூரத்திலிருந்தே வில் எறிந்து அதன் வாயை கட்டிவிட்டான் ஏகலைவன். ஆச்சரியமும் பொறாமையும் கொண்ட அர்ஜுனன் துரோணரிடம் இது பற்றி சொல்ல, துரோணர் ஏகலைவனை தேடி வந்து இந்த கலையை எப்படி கற்றாய் என்று கேட்டார். அவன் மறைந்திருந்து கற்ற விஷயத்தை மறைக்காமல் சொல்லவே, அப்படியானால் குரு தட்சிணையாக உன் கட்டை விரலை கொடு என்றார். அப்பொழுது ஏகலைவன் கண்மூடி கிருஷ்ண பகவானை தியானித்தான். கிருஷ்ணன் அவன் மனதில் தோன்றி விரலை கொடுத்து விடும்படி கூறினார். அவனும் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான். தர்மம் காப்பாற்றப்பட பிற்காலத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போவது கண்ணனுக்கு தெரியும். அப்பொழுது தர்மத்தை காக்கும் தலைவனாக அர்ஜுனன் இருப்பான். ஏகலைவனுக்கு அர்ஜுனனுக்கு தெரிந்த கலைகள் எல்லாம் தெரிந்திருப்பதால் அவன் தன் குரு துரோணர் பக்கமே இருந்திருப்பான். அது கௌரவர்களுக்கு சாதகமாகிவிடும். ஏனெனில் துரோணர் கௌரவர் பக்கம் இருந்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியான ஏகலைவன் அவனை கொன்று விடுவான். உலகத்தில் தர்மம் செத்துவிடும். எனவேதான் கண்ணன் ஏகலைவனை அப்பொழுது தடுத்துவிட்டார். ஆனால் ஆசிரியர் சொல்லையும் ஆண்டவன் சொல்லையும் கேட்ட அவனுடைய புகழ் இப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. குரு சொல்லுக்கு தலை வணங்கிய கோமான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நமது நினைவில் முதலில் வருபவர் ஏகலைவன்தான். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் தான் செய்த செயலுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஏகலைவனின் மகன் மூலமாகவே மரண தண்டனையும் அனுபவித்து விட்டார். ஆம், ஏகலைவனின் மகன் ஜரன் என்பவன் கிருஷ்ணரின் கால் கட்டை விரல் மீது அம்பெய்து அவரை கொன்றான். கடவுளே மனிதனாக பிறந்தாலும் இறப்பை சந்தித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சரஸ்வதி பூஜை நன்னாளில் ஆசிரியர்களின் சொல் கேட்டு ஏகலைவன் போல உயர்ந்த ஸ்தானத்தை அடைய மாணவர்கள் உறுதியெடுக்க வேண்டும். இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிப்பது தமிழகத்தின் கலையகத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித்.

இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்காக பல விடயங்களை வழக்கம் போல தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற பழக்கங்களும் கூட இந்த அருமையான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறலாம். அந்த பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடலுக்கு பிறகு அன்பு சொந்தங்கள் இணைந்திருப்பது MTR FM இன் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கொண்டு வரும் பாடல்

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இனிய வானொலி. இதயங்களை இணைக்கும் இனிய வானொலி எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். புதுகை தென்றல் உங்களுக்காக சுகமான ராகங்களோடு இனிய நல்ல நடைமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய புதுகை தென்றலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கறதான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்தால் நாமும் கூட அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் விழித்தெழுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அந்த முதன்மையான பழக்கம். அதிகாலை அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த காலத்தில் எழுபவர்களாக இருந்தார்கள். வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் துயிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் நம் வாழ்க்கையில் முதல்ல கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பழக்கம். தொடர்ந்து பேசுவோம். புதுகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தென்றல் அதிகாலையில் வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய சுகமான ராகங்களோடு இனிய பல விடயங்களையும் அன்றாடம் எடுத்து வருகிறது நம்மளுடைய பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம், அதிகாலை வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விடயம் வந்து காலை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட யோகா, உடற்பயிற்சி பிளஸ் யோகா, இந்த ரெண்டு பழக்கங்களை எதையாவது ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சியும் கூட எவ்வளவு நேரம் அப்படின்னா, சாதாரண ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம். காலை கடன்களில் முடிக்கிறதுக்கு முன்னால் காலையில் துயில் எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு பழக்கம் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் பொதுகை தென்றலில் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி துயில் எழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை பழக்கங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயில் எழும்போது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துயில் எழுவதற்கு முன்னால் தூக்கம் கலைந்ததுமே வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாள் எனக்கு அற்புதமான நாள், இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்கிறது, என் உடல்நலம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமானதாக இருக்கிறது, இன்றைய நாள் எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொல்வதனால் என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அழகான பாடல், சுகந்தமான பாடல் உங்களுக்காக சுமந்து வருகிறது புதுகை தென்றல்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு கலக்க.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம்.

புதிய தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய புதிய தென்றலில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள், அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் மனதிற்குள் அந்த விடயம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். நான் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். ஆழ்மனது, நம்மளுடைய ஆழ்மனது அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகாலையில் நாம் என்ன நினைவுகளோடு எழுகிறோமோ அதே நினைவுகள் நமக்கு

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிகை தென்றல். இன்றைய புதிகை தென்றல் உங்களுக்காக வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் அற்புதமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த நாளை பற்றி, அதாவது அதிகாலையில் இன்று நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கான டு டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு அட்டவணை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடுங்க. அந்த வேலைகள் தினமும் உங்களால் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அந்த வேலைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் எந்த சிறந்த வேலையை, எந்த வேலையை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டுமே நீங்கள் குறிப்பில் எழுத போகிறீர்கள். அதுதான் வந்து உண்மை. எந்த முக்கியமான வேலையை செய்யப்போகிறீர்களோ அதைத்தான் குறிப்பெடுக்கப் போகிறீர்கள். அந்த குறிப்பில் உள்ள அந்த வேலைகளை அந்த நாள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அதிகாலையில் நாம் அதை குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழக்கமாக இருக்கும். இதுவும் கூட வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற ஒரு அருமையான நடைமுறை ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசுவோம். இது அதிகாலை வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் வீசிக்கொண்டிருக்கும் புதிகை தென்றல். புதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

இதயங்களை எளிமையாக்கி கொண்டிருக்கும் இது MTR FM வழங்கும் புதிய தென்றல். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது சாதனையாளர்கள் கடைபிடிக்கும், வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அணுகுமுறைகள், கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பழக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் நம்மோடு தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உளவியல் ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு நடைமுறை பழக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த பழக்கத்தை குறைந்தது 21 நாட்களாவது அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து தொடர் நடைமுறை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது அதிகாலையில் எழுவதாக இருக்கட்டும் அல்லது அதிகாலையில் வந்து பல திட்டமிடலாக இருக்கட்டும், இந்த செயல்களை நீங்கள் 21 நாட்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த பழக்கம் உங்களோடு ஒன்றிவிடும் என்று உளவியல் சொல்கிறது. சரி, வெற்றியாளர்கள் சந்திக்கும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தினால் நீங்களும் ஒரு வெற்றியாளரே.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள், இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம் அன்பு உறவுகளை, உங்களோட காட்டலையில் பிரியமுடன் ரதீஷ். இப்போதிருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம் காட்டலையில் வருகிறது. மதுரகானத்தில் இன்று சின்ன சின்ன சொல் காட்டலையில் தவளை இருக்கிறது. ஒவ்வொரு பாடலிலும் சின்ன சின்ன என்ற சொல் இரண்டு தடவை வருகிறது. முதலில் வெறும் பாடல்,

மதுரகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் வெறும் ஒரு சொல் பாடலாக இன்று ஒரு சொல் இரண்டு தடவை வருகிறது. சின்ன சின்ன என்ற இரண்டாவது பாடலை கேட்கலாம்.

இனிமையான இந்த நேரத்தில் நீங்கள் மதுர கானம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மதுர கானத்தில் இணைகிறது ஒரு சொல் பாடல். அதில் சின்ன சின்ன என்ற சொல் இரண்டு தடவை வெறும் பாடல்கள் காற்றலையில் தவழ்கிறது. வரும் அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானம் இந்த நிகழ்ச்சியில் மதுரமான பாடல்கள் ஒரு சொல் பாடலாக இன்று ஒரு சொல்லாக இருந்தாலும் இரண்டு சொல்லாக வருகிறது. சின்ன சின்ன சொல்

காட்டலையில் வரும் மதுர கானம் இது. மதுர கானத்தில் மதுர கானத்தோடு இணைந்திருக்கிறார்கள். மதுர கானத்தில் இன்று சின்ன சின்ன சொல் உள்ள பாடல்கள் காட்டலையில் வருகிறது. கேட்போம் இந்த பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் சின்ன சின்ன என்ற சொல் கொண்ட பாடல்கள் எடுத்து வந்திருக்கு. பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர கானம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. ஒரு சொல் பாடலில் அடுத்து வரும் சின்ன சின்ன பாடல் இதோ.

சிரிக்கிறியே? சரிடா கண்ணு, சரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

இதுவரை நேரமும் கானம் மதுரகானம் கேட்டீர்கள். இன்னும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் காட்டலையில் இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத் தமிழ் சேவை. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் கலைமாமணி TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் ஸ்வாதிக். கேட்க கேட்க ஆனந்தம் தெவிட்டாத தேனமுதம் நமது MTR FM இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக மன்னாதி மன்னன் என்ற படத்திலிருந்து அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வத்தாய் என்ற படத்திலிருந்து மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனிப்பிறவி என்ற படத்திலிருந்து உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆணை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே.

எந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

சமயம் வந்தால் கருவி ஏந்தி போ.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரசிலங்குமரி என்ற படத்திலிருந்து சின்னப்பயலே சின்னப்பயலே சேதி கேளடா என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்திலிருந்து நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படகோட்டி என்ற படத்திலிருந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி மன்னன் என்ற படத்திலிருந்து தூங்காதே தம்பி தூங்காதே என்ற இனிய பாடல் கேளுங்கள். எனது அருமை உறவுகளே,
1: தம்பி.

0: ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகராசி என்ற படத்திலிருந்து உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் என்ற இனிய பாடல் கேளுங்கள். எனது அருமை உறவுகளே,
1: உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்.

தொடர்ந்து படித்தான் படித்தான் முடித்தான் நோய் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் பிற நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய்போன்

எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், நல்ல செய்தி சொல்லும் ஜோதியர்க்கும் நீதி

ஆக்கிவிட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு. கொண்டாடும்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திலிருந்து போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் அண்ணன் என்ற படத்திலிருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைவன் என்ற படத்திலிருந்து அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

பழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமில்லை.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மம் தலை காக்கும் என்ற படத்திலிருந்து தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம். இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் நிறைவாக பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்திலிருந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற இனிய பாடல் கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு குரல் கானம். இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் கலைமாமணி TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெயபசாதிக். மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த MTR FM நிர்வாக இயக்குனர் மீராமா அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி, மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள் இணையதள வாழ்வியோடு எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எப்பொழுது முதல் நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையில் காற்றலையில் கலந்து வருகின்றது முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இருந்து சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற ஒரு காவிய பாடல். அன்று வந்த பாடல் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டில் இருந்து கேட்க இருக்கின்றோம். வீடு மனைவி மக்கள் என்று பாடும் வீடு மனைவி மக்கள் திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன்மா நகரத்திலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திரு நாட்டின் விஜயவாணி தந்த பாடல் நண்டூர்து நரியூர்து என்று பாடுகின்றது பைரவி திரைப்படத்தில் இருந்து.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் நீங்க தந்த பாடல். இது என்ன மாயம் என்ற ஓரம்போ என்ற திரைப்படத்து பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற பாடலோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். சுரை என்ற திரைப்படத்தில் இனிமையான ஒரு பாடல் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே ஒலிக்கும் அடுத்த பாடல் கனடாவில் இருந்து வான்கூவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் உன் பேரே தெரியாது என்று கூறும் வரி கொண்ட எங்கேயும் எப்பொழுதும் திரைப்படத்து பாடல்.

0: நீங்க கேம்ஸ்ல தான இறங்கணும்.
1: ஒரு கவிதை நம்பவில்லை, நம்பினேன். ஏன் நம்பவில்லை? எதற்காக நம்பினேன்? நம்பியதற்கு, நம்பாததற்கு காரணம் உண்டு. உண்டு, நம்பிக்கைதான் வாழ்க்கை.

தொடரும் பாடலும் வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல் மழை காத்தா நீ என்று கேட்கும் பாடல். ஒரு ஊரிலே ரெண்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் வங்குவர் மாநிலம் கனடா இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பிடிக்குதே திரும்ப திரும்ப பிடிக்குதே உன்னை என்று பாடுகின்றது சிகரம் தொடு என்ற திரைப்படத்திலிருந்து.

உங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழும் வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இப்படி மழை அடித்தால் என்று ஜோடி குரலில் ஜோடியாக வந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது வெடி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணத்தில் ஈடுபட்டு இசைப்பயணம் செய்து கொண்டிருக்கும் அன்பு கீதிஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாலாட்டும் உருக்குருவியே என்னை விட்டு போகாதே என்ற திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க விரும்புகிறார்.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணியின் பாடல். சிட்னி மாநகரத்திலிருந்து கேட்கின்றார் காதலா இது காதலா என்று கேட்டு விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தித்திக்கும் தீனான பாடல்களாக கலந்து சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒருங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்திட உங்களை தேடி வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வகையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடலையும் கேட்போம். ராசாத்தி என்ற முதல் வரியோடு அவன் இவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றான்.

0: ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர். நிரோஷன், நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்ற மஞ்சள் பலூனி என்று யூத் என்ற திரைப்படத்திலே முட்டை கலக்கி என்றும் பாடுகின்றது அந்த பாடல்.
1: ஏ மஞ்ச

ஐரோப்பிய மண் என்னவள் ஈழமணி திருநாடு சென்றாலும் எங்களை மறவாமல் இன்றும் கேட்கின்றீர்கள். அந்த அற்புதமான பாடலை அரசன் என்ற திரைப்படத்திலிருந்து செந்தமிழ் நிலவே என்று வரியெடுத்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பழமை போல இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். என்னை கொஞ்ச கொஞ்ச என்ற ஆதி திரைப்படுத்த பாடலை கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வைசேனா ஆசான் அவர்கள்

உறவுகளே, இதுவரை இந்நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். முன்னிகள் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற நன்றியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க என்றும் முதலாவது பாடலை ஒலிக்க வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். அன்புடன் அவர் தரும் அந்த பாடல் இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் தயாரிப்புகளிலே 22வது படமாக வெளிவந்த கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். என்னடி மயக்கமா சொல்லடி என்று கூறும் இனிமையான ஒரு பாடல், சவாலே சமாளி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. தேவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நரமுகையால் தமிழினியால் இவர்களும் இவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்கின்றார்கள். ஒலிக்கும் பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழலாம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தினமும் மலரும் நேய நேரத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஒன்று 1964 ஆண்டு திரைக்கு வந்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். அற்புதமான வரிகள் அல்லவா. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உலகத் தமிழர்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகளும் நேயர் நேரத்திற்கான அடுத்த பாடலும் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலே டி எம் சவுந்தரராஜன் இசையரசர் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மா இசையரசை இணைந்து பாடிய அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என்ற வரியை சோகத்தோடு பாடுகின்றார்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறேன் தாருங்கள் என்றவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார். அற்புதமான பல்லவி தொடர்ந்து சரணங்களையும் இணைத்து பாடுகின்றது. வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் இன்று கேட்டு மகள விரும்புகின்றார். நீ நேரத்திலே வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளை மஞ்சுளா நீங்கள் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்து வரும் அடுத்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படுத்து பாடல். நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே என்ற இனிமையான பாடலை இன்று கேட்க விரும்புகிறார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் மற்றும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் இந்த பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே மேலும் ஒரு பாடலை தர விரும்புகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்களும் தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அவர்கள் கேட்டு மகளை இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஆனந்தம் என்ற ஒரு ஆனந்தமான பாடல் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல்.

இவர்களோடு தான் தமிழ்நாடு வண்டிக்கேட்டிலிருந்து சிதம்பரம் சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை உசிருக்கும் உசிருக்கும் என்ற வரியை கொண்ட படைத்தலைவன் திரைப்படுத்து பாடலை தருகின்றார்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் நிறத்தை அலங்கரித்துக் கொண்டு நீல ஆகாயம் போலே என்ற வரி கொண்ட திருக்கல்யாணம் திரைப்படத்து பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு இனிமையான பாடல், கண்ணாடி கிளியே கட்டழகி கண்ணழகி என்றெல்லாம் வரிகொண்ட பாடலை இதயம் முரளி என்ற திரைப்படத்திலிருந்து வளைகுடாமன் நீண்டகால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அனைவரும் கேட்போம்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

NTRFM ரேடியோ கனடா மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். வணக்கம் கூறி இணைகின்றேன் காற்றலையில் உங்களோடு. நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வடமை போல இன்றும் மூன்றியல் தமிழ் வானொலியில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள். முதலில் நான் வரைந்து வைத்த சூரியன் என்ற வரி கொண்ட பாடலை ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஒன்று. அந்த பாடல் சிறு கூட்டிலே உள்ள குயிலுக்கு என்று பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அந்த பாடலை பாட வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் டிரான்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஓர் பாடல் எல்லாம் அவளே என்ற திரைப்படத்து பாடல். நான் வரைந்து வைத்த ஓவியமே என்று கூறி வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் விஜயராணி உங்களுக்கான பாடல்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஊரெல்லாம் உண்மை கண்டு வியந்தாரா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் நண்பேந்தா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன்.

இந்த பாடல்களோடு தான் மீண்டும் ஒரு பாடல் கனடா வன்குவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆதவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏனோ ஏனோ பனித்துளி என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே தினமும் போல் என்றும் கலந்து விட்டுக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள், சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள்.

ஒலித்த பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் வேளையிலே பாடல்களை தருபவர்களும் முதலில் கனடா வன்கூவர் வசந்தி தந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் இவன் தானா என்று ஆச்சரியத்தோடு பாடும் வீரம் என்ற திரைப்படுத்து பாடல்.

இங்கேதான் காஞ்சனாவும் தனது பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அழகோ அழகு என்று சமர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது வன்கூவர் மாநிலம் காஞ்சனா. உங்கள் பாடல்?

0: அடுத்து வரும் பாடல் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். காத்திருந்தாய் அன்பே என்று வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது நவீன சரஸ்வதி என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: நீங்க சொன்ன அந்த ரெண்டு வருஷம் என்னிடம் முடியுது, நான் அதே லவோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க உங்களுக்காக ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கங்க. எஸ் ஆர் நோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. எங்க ஏதாவது சொல்லுங்க.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி முன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஓடோடி வந்து நீங்கள் கேட்ட பாடல்கள்லாம் உங்களை தேடி உங்கள் காதோரம் தித்திக்கும் தீனான பாடல்களாக இசையோடு வரும் வேளையிலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேரிஸ் நீங்கள் தந்த பாடல் அவளே என் காதலி என்று பேரும் புகழும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து அன்புடன் ரமணி. தேவதையை தேட என்ற பூஜை திரைப்படத்து பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் அல்லவா? உரைக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் வளமை போல வந்து இணைவார்கள். ஜோடியாக ஜோடி குரலிலே பாடலை கேட்க வேண்டும் என்று ஜோடி நல்ல ஜோடி என்ற சின்ன பசங்க நாங்கள் திரைப்படுத்தும் பாடலை கேட்க வேண்டும் என்று இன்று அனுப்பி வைத்துவிட்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோடி மகிழ்ந்திட வேண்டும் என்று நாடி வந்த உங்களை தேடி ஓடி வரும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலாக சிங்கரப்பூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடலை கேட்போமா? செல்வம் என்ற ஒரு திரைப்படம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடலை.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் தந்த பாடல் என்னமோ ஏதோ என்ற திரைப்படத்து பாடல் முட்டாளாய் முட்டாளாய் என்று கூறி முழுவதையும் பாடுகின்றது.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டும். என்னவள் இன்று ஈழமணி திருநாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே விளையாட்டு பிள்ளை திரைப்படத்து பாடலை கேட்கலாமா என்று அனுப்பியிருக்கின்றார். அந்த பாடல் சொல்லாமல் தெரிய வேண்டுமே என்று கூறி பாடுகின்றது.

வழமை போல இன்றும் இறுதிப் பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆனசான் அவர்கள் கனடாவிலிருந்து பெண் ஒன்று கண்டேன் திரைப்படுத்து பாடல் பாடுகின்றது. நீ ஒரு ராக மாளிகை என்று கூறினார்.

இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்று மலர்ந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேர்விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறுத்தல் முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நீல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்கும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. 21வது படமான நாடோடி தன்னல் திரைப்படத்தில் பாடிய மணியே மணிக்குயிலே என்ற பாடல்தான் இன்று அவருக்காக ஒலிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு திரைக்கு வந்த தாக்கியூ பின் தாரம் திரைப்படத்து பாடல் அசைந்தாடும் தெண்டலே தூது செல்லாயோ என்ற பாடல். இந்த பாடலை இன்று முன்னியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் விருப்பத்திலே கலந்து கேட்டு மகிழ விரும்பும் உறவுகள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும்

மீண்டும் ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த ஒரு சமரசம் கூறும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் இருந்து. சமரசமும் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே என்று அழுத்தி பாடும் இந்த பாடல் கேட்க இருக்கும் அன்பு உறவு நீண்ட கால உறவான நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக இணைந்து கேட்டு மகிழ விரும்புகிறார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு ஒலிக்கின்றன பாடல்.

கொண்டிருப்பது நேயர் நேரம் மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வளமை போல இன்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் 1983 ஆண்டு திரைக்கு வந்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம். அந்த படத்திலே பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த பாடல் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்ற வரிகள். இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடலும் அதே திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படம். இந்த பாடலை இளையராஜா ஐயா அவர்களும் இணைந்து பாடிய பாடலாக நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்று ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களையும் உலக தமிழர்களையும் இணைத்து.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நீர் நீரத்துக்கான பாடல்கள். அந்த வரிசையில் ஒலிக்கும் அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் என்று பாடுகின்றது. வளமையாக மயிலாப்பூர் திருமயிலையிலிருந்து வந்து இணைந்து கொள்வார் மயிலாயி பட்டாபி அவர்கள். அது மட்டுமல்லாமல் அவரோடு இணைவதற்காக கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார் ஜனனி ஆகியோரும் ஒலிக்கின்றது பாடல்.

பத்து புள்ளே பெத்த பின்னும்

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலித்த பாடல்களை தொடர்ந்து இன்னமோர் பாடலை வளமை போல தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனராஜ் அவர்களும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சோலை மலரே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

அவரை தொடர்ந்து ஒலிக்க ஒரு பாடல், நாணி கோணி என்ற முதல்வரியை கொண்டு மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் போல் தெரிகின்றது. கச்சேரி ஆரம்பம் என்ற திரைப்பட பாடல். கடவுளே கடவுளே என்று வரியெடுத்து பாடிக்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு எங்களோடு இணைந்து பயணிக்கும் முன்னியல் தமிழ் வானியில் சுவாசிக்கும் வளைகுடா மண் குவைத்தில் இருக்கும் ஜோர்ஜ் உங்களுக்கான பாடலாக

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

நேரம் 10:33 கனடாவில், ஈழமணி திருநாட்டிலும் தென்னகம் தமிழகத்திலும் 9:03 இரவு வேளை. இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த நாள் 2025 ஆண்டின் முதலாவது மாதத்தின் 25 நாள். ஒரு மாதத்தை எட்டி பிடிக்கப் போகின்றோம். விரைவாக செல்லும் இந்த வேகமான கால ஓட்டத்திலே நாங்கள் காலையும் மாலையும் இரவும் பகலும் என்று 24 மணி நேரமும் இணைந்திருக்கின்றோம் ஒலியாலே இந்த மொழிகள் தமிழ் வானொலியில். இன்று நேரொலியிலே வந்து கதம்பத்திலே சந்திக்க இருக்கும் எங்களுக்கு 2025 ஆண்டின் முதலாவது மாதத்தின் 25 நாள் காரிக்கிழமை என்று தெரிந்துவிட்டது. சனிக்கிழமை தோறும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வது அல்லவா? நாங்கள் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று இப்பொழுது முதல் ஆரம்பிப்போம் பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: என் கேள்விக்கு என்ன பதில் என்று இசையோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டு நியதிகள் ஒன்றுதான், எல்லா நியதிகளையும் உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், உங்களை இணைக்க நான் தயாராக இருக்கின்றேன். முதலே நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு வரும் வழியில் ஒரு பாடலை முன்னில் தமிழ் வானொலி ஒலிப்பதுண்டு. அந்த பாடலில் வரும் முதல் வரியை கொண்டு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்வீர்கள் என்பது வளமை. அதற்கு முன்பு நீங்கள் எங்களுடைய காலநிலையை அறிய விரும்புவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் இப்பொழுது இன்று 0 கீழே 14 பாகை செல்சியஸில் நாங்கள் இருக்கின்றோம், 14 பாகையில். ஆனால் அது உணர்வு வந்து 21 பாகையாக இருக்கும், அவ்வளவு குளிரிலே இருக்கின்றோம். இரவு முழுவதும் 19, 20, 21 என்ற குளிர்நிலையை கண்டோம். இரவு தூக்கத்திலே நாங்கள் கருவிகளை பூட்டிவிட்டு தூங்கிவிட்டோம், அவத்தொன்றும் இல்லை, நாங்கள் சுகமாக இருக்கின்றோம். முழுமையாக இந்த குளிர்காலம் என்ன செய்யுமோ அதற்கேற்ற ஆயத்தங்களை நாங்கள் செய்து வைத்துக் கொண்டிருக்கோம். இந்த வேளையில் உங்களுக்கு எப்படி இருக்கு பனியின் கொடுமை, வெயிலின் கடுமை என்றெல்லாம் நீங்களும் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் காலநிலைகளை. காலம் மாறிக்கொண்டு போகும், பருவகாலம் மாறி மாறி வந்தாலும் பூமியும் வானமும் ஒன்றுதான், நாங்கள் அதனுள்ளே இருக்கின்றோம். மனிதனையும் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீங்கள் வந்து இணைவதற்காக 6478746415 என்ற இலக்கம் காத்து கொண்டிருக்கின்றது. அழைப்பை தாருங்கள். இன்று எத்தனை பாடல்களை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகின்றோம், எத்தனை திரைப்பட பாடலை நீங்கள் கொண்டு குவித்து விடப் போகின்றீர்கள், யார் முதலாவதாக வரப்போகின்றீர்கள், கூடுதலான பாடலை தரப்போகின்றீர்கள் என்று அறியும் வேளையிலே இப்பொழுது என் கேள்விக்கு என்ன பதில் என்பதற்கு பதிலாக வந்து ஜெகபிரசாதிக் அவர்கள் வரவேற்று இருக்கின்றார். பாட்டுக்கு பதில் பாட்டு இணைந்திருவோம் அன்பு உறவுகளே என்று அழகு கூர்ந்து ஒரு படத்தையும் போட்டு அங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஜெகபிரசாதிக் அவர்களே. அதைத் தொடர்ந்து சிவரஞ்சினியின் அன்பு பேட்டியும் நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று ஒரு ஒலிவாங்கியின் படத்தை போட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு வருகின்றோம் என்று அவரும் ஆயத்தமாக இருக்கின்றார் விரைவிலே எங்களுடைய இயங்குவதற்காக. அதேவென்று ஏனைய உறவுகளும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. வழக்கம் போல நான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு குறிப்பு தருவேன் என்று தராமல் பார்த்தேன். எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக. நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும், ஓடி வர வேண்டும். 10:37 எங்களை காட்டும் இந்த வழியிலே ஆரம்பிப்போம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பித்து வைப்பதற்காக முதலில் அரசரை குப்பம் என்னுடைய அன்பு யாமிருக்க பயமே சரவணன் நீங்களும் வணக்கம் கூறி இணைகின்றீர்கள், உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தருகின்றேன், வாருங்கள் என்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். 6478746415 என்ற வளமையான இலக்கத்தோடு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறும் இந்த வேளையிலே வணக்கம் தாத்தா என்றும் அன்பு பேர்த்தி நீங்கள் எழுதிய வேளையில் வணக்கம் என அன்பு பேர்த்தி என்று கூறி நலமாக மகிழ்வாக இன்று உங்கள் விரைவான சிறப்பினை தர வேண்டும் என்று கேட்கும் இந்த வேளையிலே கே எஸ் கிருஷ்ண அவர்களும் என்று பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் என்று அவர் கூறும் வேளையிலே நானும் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று கூறுவது போல் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்றவாறு எங்கள் வாக்குச்சாவடிகளும் ஆயத்தமாக வாக்கு மன்னிக்க வேண்டும். வாக்குச்சாவடியில் எங்களோட வானிலை சரியாக இருந்து நேரத்தை கணக்கிட்டு தனியொருவனாக உங்களோடு இணைந்து நான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு இறைவனுடைய கருணையும் எனக்கு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிப்போம். சிறுவர் இந்த மன்னிக்க வேண்டும் வார்த்தைகள் வாரி வருகின்றது, ஏனென்றால் பல தரப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் தருகின்றோம். இந்த உயர்ந்த நிகழ்வான உலகத்தார் மதிக்கும் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இதை எப்படி சொல்கிற ஒரு குதூகலமான நிகழ்வுன்னு தான் கூற வேண்டும். சுறுசுறுப்பான வேகம் விவேகமாக வந்து இணையப்போ
1: ஒன்று
0: மௌனமாக இருப்பது போதும் நாங்கள் எங்கள் பாடலை தருகின்றேன். பாடலை முதலில் கேளுங்கள், கேட்டுவிட்டு ஓடி வாருங்கள். என்ன பாடலை தர வேண்டும் என்று என்ன பாடல் வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அந்த பாடல் எந்த பாடல் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே கரத்தில் ஆயத்தமாக வைத்திருக்கும் பாடலை தருகின்றேன். அந்த பாடலின் முதல் வரியை வரும் முதல் பதங்களிலே நீங்கள் பாடலை கொண்டு வந்து தரலாம். ஏதோ பாடல்

0: சோலை மலை ஓரம் சோலை கோல குயில் பாடும், இதுதான் இன்றைய பாடல். இந்த பாடலில் வரும் முதல் வரியிலே சோலை மலை ஊரம் கோல குயில் பாடும் என்ற பதங்கள் வந்திருக்கின்றது. இதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு முதலாவது பாடலை தந்து ஆரம்பித்து வையுங்கள். யார் ஆரம்பிக்க போகின்றார்? முதலில் வருகின்றார் அன்புடன் வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம்.
1: இனிய
0: இரவு நேரம் பகல் நேரம் வணக்கத்தை இணைந்து முதல் நீராக இணைந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு
1: வரவேற்கிறோம்.
0: நேரத்தை உடனே பாடலை தந்து கொண்டீர்கள், நன்றி. சோலை மலரே சோலை மலரே என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்கு என் அன்பு பேச்சு சிவரஞ்சினி வந்து விட்டார். வணக்கம் சிவரஞ்சினி, வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன் அம்மா, வணக்கம். வணக்கம் சிவரஞ்சினி. அடுத்து ராஜ்குமார் அவர்கள் வருகின்றனர், சிவரஞ்சினி தான் இருக்கின்றார். வணக்கம் சிவரஞ்சினி, வணக்கம். வணக்கம் பேத்தி.
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம்.
2: நலமாக இருக்கீங்களா தாத்தா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். படித்தானே?
2: ஆமாம் தாத்தா.
0: ஆமாம் ஆமாம். வாழ்த்துக்கள். அப்படி என்றால் என்ன பாடலை தந்து இந்த போட்டியிலே ஆரம்பிக்க போகின்றீர்கள்
2: தாத்தா? சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே.
0: வாழ்த்துக்கள். சோலை புஷ்பங்களே என்ற பாடலை அன்பு பேத்தி தந்திருக்கின்றார். அடுத்த பாடலை தருவது வணக்கம், நன்றி நன்றி. அடுத்த உறவுடன் செல்கிறேன். அடுத்த உறவாக ராஜ்குமார், வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ராஜ்குமார். நீங்கள் எப்படி?
3: நன்றி ஐயா.
0: நன்றி.
3: நல்லா இருக்கிறேங்க. போட்டிக்கு போயிடலங்க.
0: ஆமா, உடனடியா.
3: ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது.
0: வந்துடுதா? ஓரம்போ தலைவர் ஓரம்போ சொல்லி விட்டார். ஓரம்போ ஓரம்போ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை எங்களுடைய யாம் இருக்க பயமேன் சரவணன். வணக்கம் சரவணன். வணக்கம் வணக்கம்.
4: சோலை குயிலே காலை கதிரே.
0: அடி சக்கின்றார். சோலை குயிலே
4: கதிரே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலை ராஜ்குமார் எழுத போகின்றார். வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: பாடும் போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கேயோ
0: தென்னங்கிட்டேன். நீங்கள் பாடும் போது தென்றல் காற்று தான் ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள். பாடும் போது நான். அடுத்த பாடலை தருவது அன்புடன் பேத்தி சிவரஞ்சினி. வணக்கம் சிவரஞ்சினி. நானும் வருவேன். வா வா வா கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் வணக்கம். நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக மகிழ்வாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி நன்றி. பாடலுக்கு போமா?
6: சோலை பசுகிலே
0: ஓங்கமுள்ள
6: பூவிலே.
0: அடே அப்பா, சோலை பசங்களையே அழைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். பசங்களே சிறப்பாக வந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலுக்கு செல்லுகின்றேன். அடுத்த பாடல் ராஜ்குமார் தலை இருக்கின்றார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: இந்த பாடி பாடிக்கு பதில் பாட்டு. பாடி அழைத்தேன் உன்னை உன்னை. நன்றியா.
0: ஓ, பாடி அழைத்தேன் உன்னை உன்னை. வாழ்த்துக்கள். பாடி அழைத்தேன் உன்னை. அடுத்த பாடலை யார் தருகின்றார்? சந்தனராஜ் அவர்கள் தருகின்றார். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. சோலை குயில் பாடும் சொல்லிக் கொடுத்தது யார்?
0: ஓ, சோலை குயில் பாடும் சொல்லிக் கொடுத்தது யார்? நீங்க தான் சொல்லிக் கொடுத்துருப்பீர்கள். வேற யார்? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சோலை குயில் பாடும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
3: போப்போ பதில் பாட்டு வந்து போகாதே போக நீ இருந்தால் நான் இருப்பேன்.
0: போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். இருந்தால் தானே நீங்கள் இருப்பீர்கள். இங்கே கிருஷ்ணன், நீங்கள் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஓ, பசுமை பசுமை நிறைந்த நினைவுகளை. இனிமையான பாடல் ரத்தத்திலகம். அடுத்த பாடலை சிவரஞ்சினி கொண்டு வருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
2: வணக்கம் தாத்தா. நான் வந்து பாடும்போது நான் தென்றல் காட்டு பாட்டுக்கு வந்து அது நான் வார்த்தை இருக்கு, நான் யார் நான் யார் நான் யார் அந்த பாடல்,
0: நான் யார் நான் யார் நான் யார் அது வேற ஒரு மில்லின் பேச்சு சிவரஞ்சினி தான். வணக்கம் வணக்கம் இனிமையான பாடல் நான் யார் நான் யார் என்ற பாடலை தந்த வேளையில சரவணன் வந்து விட்டார். சரவணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன்.
0: ஏன் தூக்கத்துக்கு போனீங்களோ அதனாலே தான் கனவு சொற்பனம் வந்தது. போகாதே போகாதே இனிமையான பாடல் வீரபாண்டி கட்டப்பம் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் எங்க அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்கள் தென்றலுக்கு என்றும் வயது பதினாறே அன்றே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சிவரஞ்சினி தரப்போகின்றார். வணக்கம் சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
2: பாடி அழைத்தேன் பாட்டுக்கு வந்து பதில் பாட்டு பாடி பறந்த கிளி அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள். பாடி பறந்த கிளி இனிமை இனிமை ஞாபகம் ஞாபகம் வேகம் வி வேகம். இங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா
7: பதினாறும் நிறையாத பருவமங்கை.
0: வாழ்த்துக்கள். பதினாறும் நிறையாத பருவமங்கை. வாழ்த்துக்கள். இங்கே ராஜ்குமார் உங்கள் பாடலை தருங்களேன்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: பாட்டு பாடவா பாடல் கேட்கவா? ஐயா பாட்டுக்கு.
0: ஓ தேன் நிலவுக்கு போய்விட்டீர்கள். பாட்டு பாடவா பாட்டு பாடவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சிவரஞ்சினியின் பாடல். சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள் பாடலை.
2: தென்றல் காற்றே தென்றல் காற்றே கை
0: குலுக்கும் நேரம் இது. பாடல் மீண்டும் பாருங்கள். தென்றல் காற்றே தென்றல் காற்றே பதிவு செய்யப்பட்டு விட்டது. அடுத்த பாடலை ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். ராஜ்குமார் வணக்கம். ஒரே நேரத்தில் இருவர் அழைக்கின்றார்கள். ராஜ்குமார் விடுத்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
3: தென்றல் பாடினாருங்க. தென்றல் வந்து என்னை தொடும்.
0: அப்படியா? இந்த பனி காலத்திலயா தென்றல் வந்து உங்களை தொடுகிறதா? தென்றல் வந்து என்னை தொடும். வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடலை சிவரஞ்சினி கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
2: பாட்டுக்கு வந்து பாடவா என் பாடலை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சரவணனுடைய பாடல். யாம் இருக்க பயமேன். சரவணன் கொண்டு வாருங்கள்.
7: பதினாறு வயதினிலே பாடல் இருந்து
0: பதினாறு வயதினிலே பதினேழு குழந்தை அம்மா. வாழ்த்துக்கள். பதினாறு வயதினிலே பதினேழு குழந்தை. வாழ்த்துக்கள். எங்கே ராஜ்குமார் உங்கள் பாடல்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: தென்றல் காற்றே தென்றல் காற்றே செய்தி ஒன்று தெரியுமா?
0: இல்லையா தெரியலையா? நீங்களும் அந்த செய்தியை தர வேண்டும். தென்றல் காற்றே தென்றல் காற்றே இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவது ஜெகபர் ஷாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் ஷாதிக் அவர்களே.
5: ஐயா வணக்கம். ஐயா அந்த தென்றல் காற்றே தென்றல் காற்றேங்கிற பாட்டு வருபடியா? காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா அப்படிங்கிற பாடல். ஐயா
0: சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. காற்றோடு காற்றா சொல்லுங்க. காற்றே பூங்காற்று வாழ்க்கை மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
7: பாடும் வானம் பாடி.
0: பாடும் வானம் பாடி இவங்க பாடும் வானம் பாடி. இனிமை இனிமை. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை சிவரஞ்சினி கொண்டு வருகின்றார். சிவரஞ்சினி உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சிவரஞ்சினி உங்கள் பாடல். உங்களை இணைத்து விட்டேன் சிவரஞ்சினி. இணைப்பு கிடைத்து விட்டதா சிவரஞ்சினி?
2: வாழ்த்துக்கள்.
0: எங்கே கிருஷ்ணன் நீங்கள் பாருங்கள்.
7: பாடி அழைத்தேன் உன்னை.
0: அப்படியா? பாடி அழைத்து விட்டீர்களா? அழைத்த போதும் மீண்டும் பாருங்கள். பாடி அழைத்தேன் உன்னை. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை ஜெகபர் ஷாதிக் அவர்களே.
5: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா பாடும் வானம் பாடிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? வானம் பாடி வாழ்த்துக்கள் கூறி அப்படிங்கிற பாடல். ஐயா
0: வானம் பாடி
5: வாழ்த்துக்கள் கூறி.
0: அப்படியா?
5: வானம் பாடி வாழ்த்துக்கள் கூறி வாசல் வழியே நிக்கிறது.
0: பாடியை காட்டி விட்டார். வாழ்த்துக்கள் வானம் பாடி வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் ஐயா. வாழ்த்துக்கள் ஜெகபர். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் சிவரஞ்சினியின் பாடல். சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
2: பார்த்தா பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுவான் அந்த பாடல்
0: பாடுங்கள் பாடுங்கள் ஒன்றெல்லாம் பத்து பாருங்கள் பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா. எனவே அடுத்த பாடலை சரவணன் தர வருகின்றார். சரவணன் உங்கள் பாடலை தர வேண்டும்.
3: காற்று வந்தால் தலையாட்டும் நானல்
0: காற்று வந்தால் தலை சாயும் நானல் அந்த பாடல் தானே. வாழ்த்துக்கள். காற்று வந்தால் தலை சாயும் இனிமையான பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
7: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல்.
0: வாழ்த்துக்கள். தென்றல் உறங்கிய போதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ராஜ்குமார்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராஜ்குமார்.
8: பாட்டு ஒண்ணுன்னு பாடினாங்க பாட்டாலே புத்தி சொன்னா கரகாட்டக்காரர் பாட்டாலே புத்தி சொன்னார்.
0: பாட்டாலே புத்தி சொன்னாரா? வாழ்த்துக்கள் வாழ்த்து. இப்படி சொன்னாதான் யார் திருந்த போறார் இளங்கி. அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்களுடைய.
5: சிவரஞ்சினி பாடிய வந்து பாட்டு ஒண்ணு பாடட்டுமா அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் அப்படிங்கிற பாடல்.
0: பாட்டுக்கு பாலைவனமே பூக்கும் ஜெகவர் சாதிக் அவர்கள் பாடினால். வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள்.
5: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடலை சிவரஞ்சினி தான் தரப்போகின்றார். வணக்கம் பேர்தி சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள் அம்மா. என்னம்மா கேட்கவில்லை பேத்தி?
2: காத்தடிக்குது காத்தடிக்குது.
0: ஓ காத்தடிக்குது காத்தடிக்குது. கதை வச்சு வாழ்த்துக்கள். காத்தடிக்கல பல பாடல் இருக்குது. காத்தடிக்குது காத்தடிக்குது வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
7: போதுமோ இந்த இடம் போதுமோ.
0: எந்த பாட்டுக்கு ஐயா எந்த பாட்டுக்கு தருகிறீர்கள்?
3: இப்ப பாடி அழைத்தேன்னு
0: சொன்னிய
3: போதும்
0: இல்லையா?
3: தென்றல் உறங்கிய போதும்
0: அந்த பாடலை தருகின்றீங்களா? தென்றல் போதுமோ இந்த இடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போதுமோ இந்த இடம். இடையிலே சில கேள்விகள் வர பார்க்க கவலைப்படக்கூடாது. ஓடி வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. இப்பொழுது ராஜ்குமார் வந்து விட்டார். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: வணக்கம் ஐயா.
0: ராஜ்குமார்
8: காற்றிலும் பாடினாங்க காற்று என் வாசல் வந்தாய்.
0: அப்படியா அப்படியா? ஒட்டகம் பாடுற பாடல் காத்து என் வாசல் வந்த இருதம் என் வாசல் வந்தால் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சரவணன். வணக்கம் சரவணா. வணக்கம்.
3: வணக்கம். பூ பூக்கும் மாசம் தை மாதம்.
0: அப்படியா? பூ பூக்கும் மாசம் தை மா இனிமையான பாடல். பூ பூக்கும் மாசம் தை மாசம் என்ற பாடல் இனிமையான பாடலை தந்தவருக்கு அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்கள்.
1: வணக்கம்.
0: தெந்தலோ தீயோ உடனே உடனே ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். தெந்தலோ தீயோ இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சிவரஞ்சினியாக இருக்கின்றது. சிவரஞ்சினி உங்கள் பாடலை தர வேண்டும். இந்த புன்னகை என்ன விலை? நீங்க சொன்ன விலைதான். இந்த புன்னகை என்ன விலை? இனிமையான பாடல். அடுத்த பாடல் யார் தருவது? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். காற்று வெளியிடை கண்ணம்மா இனிமை. மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். காற்று வெளியிடை கண்ணம்மா. அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
7: இடமோ சுகமானது நேரமோ பதமானது.
0: சரி சரி போதும் போதும். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவது யார்? ராஜ்குமார் நீங்கள் உங்கள்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
8: தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும். நன்றியா.
0: அடே அப்பா தென்றல் தான் தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும். இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்கள்? கிருஷ்ணன் தரப்போகின்றார். வணக்கம் கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா தர வேண்டும். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும்.
7: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ தொட்டிலில் கட்டி வைத்தேன்.
0: கட்டுங்கள் கட்டுங்கள் இந்த பச்சை கிளிக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம் என்றால் அது ராஜ்குமாராக இருக்கின்றது. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: ஐயா வணக்கமே. தென்றலுக்கு என்று வயது பதினாறு பாடிட்டாங்களே
0: ஐயா? அது வந்து வந்து பதினாறுக்கு ஒரு பாடல் எல்லாம் வந்து விட்டது ஐயா. ஒரு பாடல் தாருங்கள்.
8: அப்படியா? தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அங்கே சென்று என் அன்பை சொல்லு.
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு இனிமையான பாடல். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார் பாடலை. ஜெகபர் சாதிக் அவர்களே தாருங்கள்.
5: ஐயா வணக்கம் ஐயா. இந்த போதுமோ இந்த இடம் அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? இந்த அழகி தீபம் ஒளி வீசும் இரவினில் அந்த பாடையா
0: அருமையான பாடல். இந்த அழகு தீபம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த
5: பாடலுக்கு
0: சிவரஞ்சினி தருகின்றார். வணக்கம் சிவரஞ்சினி, உங்கள் பாடல்.
2: பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு கோயிலும்
0: ஓ இந்தியர்கள் சொல்லப்பட்டீர்கள். பச்சை கிளிகள் தோளோடு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பச்சை கிளிகள் தோளோடு அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சரவணன் வாருங்கள். சரவணன்
3: சுகமே தொடத்தொடத்தானே.
0: ஓ சுகம் சுகமே சுகம்
3: தொடத்தானே.
0: தொட்டு பார்த்தீர்களா? சுகமாக வாழ்த்துக்கள். நன்றி மன்றம். வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா
7: இந்த மன்றத்தில் ஓடி வரும்
0: வாழ்த்துக்கள். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இனிமையான பாடல் இளம் குயிலை கேட்கிறார் அவர். அங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் தரப்போகின்றார். வணக்கம் வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. கண்ணம்மா காதலிடம் கவிதை சொல்லம்மா.
0: கண்ணம்மா கண்ணம்மா வாழ்த்துக்கள். ஓடிவாரம் அடுத்த பாடலை கொண்டு கண்ணம்மா காதலன் கவிதை சொல்லடி வாழ்த்துக்கள். கிருஷ்ணா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
7: மன்றம் வந்த தென்றலுக்கு
0: மன்றம் வந்த
7: தென்றலுக்கு மன்றம் வந்த மௌனராகும்.
0: அது நாங்க வரியே இல்லைவா திரைப்பட மன்றம் வந்த தென்றலுக்கு. சரி வாழ்த்துக்கள். மஞ்சம் வர தனி கொண்டு வரும் மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் அடுத்த பாடலை சிவரஞ்சினி.
5: ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். பச்சை கிளிகள் தோளோடு. ஆமா பச்சை கிளிகள் தோளோடு இந்த பாட்டு பதிப்பாட்டியா? பச்சை கிளி முத்துச்சரம் உள்ளே குடி யாரோ
0: அப்படின்னு பச்சை கிளி முத்துச்சரம் இனிமையான பாடல். மீண்டும் பாருங்கள்.
5: நன்றி நன்றி நன்றி.
0: முத்துச்சரம் எங்கே அடுத்த பாடல் சிவரஞ்சினியினுடைய பாடல். சிவரஞ்சினி உங்கள் பாடலை தாருங்கள். சிவரஞ்சினி
2: கண்ணம்மா மீனவங்க போலாமா?
0: ஓ கண்ணம்மா கண்ணம்மா வாழ்த்துக்கள். கண்ணம்மா கண்ணம்மா அங்க போலாமா? வாழ்த்து. எங்கே சரவணன் உங்கள் பாடல். சரவணன்
3: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில்.
0: அது வந்து விட்டது அந்த பாடல்.
3: ஓகே ஓகே. இந்த மன்றத்தில் ஓடி வரும் தெண்டலை
0: வந்து விட்டது அந்த பாடல். இன்னும் ஒரு முயற்சி.
3: இந்த புன்னகையன்
0: வந்து விட்டது அந்த பாடல். வந்து விட்டது அந்த பாடல். மீண்டும் முயற்சி பற்றி மாறுங்கள். நான்கு முயற்சி செய்து கொண்டீர்கள். மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சிவரஞ்சனியோ ராஜ்குமார்? ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
9: வணக்கம் ஐயா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற மத்தமையா?
0: அப்படியா? எந்த பாடலுக்கு ஐயா தருகிறீர்கள்? கண்ணு
9: கண்ணு பத்தி பாடினாங்க இல்லைங்க.
0: என்ன பாடல்?
9: கண்ணோடு காண்பர்
0: கண்ணுக்குள்ளே
9: உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: கண்ணன் வருந்தார்கள் ஐயா. கண்ணம்மா
9: கண்ணன் வருணுங்களா?
0: இல்ல இல்ல கண்ணம்மா கண்ணம்மா தந்தார்கள். அதுல நீங்க கண் தனியா எடுத்து பாடுறீங்களா? சரி கண்ணன்றதை போடுவோம். கண்ணுக்குள்ளே உன்னை
9: வைக்க. நன்றி.
0: என்ன பாடல் கூறுங்கள் ராஜ்குமார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா. சரி சரி. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா. தலைவா தலைவா வாழ்த்துக்கள். எங்கே சிவரஞ்சினி நீங்கள் தாருங்கள். சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
5: வாங்க மாப்பிள்ள வாங்க தனியாக நீங்க அப்படிங்க பாருங்க.
0: அப்படி மாப்பிள்ளையே தனியா தனியாகியே அழைக்க வேண்டும். வாங்க
5: மாப்பிள்ள.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டை யார் தரப்போகின்றார்? தலைவர் வந்து விட்டார். ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
9: அதே கண்ணுதாங்க ஐயா. கண்ணு பாட போகுது சின்ன கவுண்டர் ஐயா. நன்றியா.
0: கண்ணு பட போகுது ஐயா சின்ன கவுண்டரே. கண்ணு பட போகுது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சரவணா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். சரவணன் உங்கள் பாடல்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
3: பொன் என்பேன் சிறு பூ என்பேன்.
0: இது எந்த பாடலுக்கு?
3: பொண்ணு ஒரு பாடல வருது
0: பொண்ணா?
3: அந்த தங்கை பாடல கொடுத்தாங்கல்ல பாடல்ல பொண்ணு வந்து வார்த்தை வந்தது.
0: விடுமுறை விருப்பத்திலே ஒலித்த பாடல்
3: அப்படியா?
0: என்ன பாடல வந்தது? நீங்கள் தான் கூற வேண்டிய நேரத்தை நடிக்கிறீர்கள். நீங்கள் தான் கூற வேண்டிய பாடல் அந்த ஐயா எனக்கு தெரியாம பொன் என்று அங்கே வந்திருக்கின்றது தெரியவில்லை. மீண்டும் கொண்டு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை ஜெகபர் சாதிக் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த கண்ணு பட போகுதியா சின்ன கவுண்டருங்கிற பாடலுக்கு வழிபட்டியா? சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பாடுதமா?
0: வாழ்த்துக்கள். சின்ன சின்ன வண்ண குயில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே அடுத்த பாடலை? கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வாருங்கள்.
3: வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா.
0: எந்த பாடலுக்கு எந்த பாடல் ஓடி
3: ஓடி வரும்?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடி விளையாடு பாப்பா விளையாடு பாப்பா. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். சிவரஞ்சினி நீங்கள் தாருங்கள்.
10: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம்.
10: வாங்கண்ணா வணக்கங்கண்ணா.
0: வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. நல்ல பாடல். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வாழ்த்துக்கள். இங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
3: ஓடி ஓடி உழைக்கணும்
0: வாழ்த்துக்கள்
3: கொடுக்கணும்.
0: ஓடி ஓடி உழைக்கணும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ராஜ்மா தரப்போகின்ற. ராஜ்மார் கொண்டு வாருங்கள்.
11: சின்னன் பாடினாருங்கயா. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை.
0: அம்மா சொல்றது சின்ன சின்ன ஆசைன்னு பேர் ஆசையெல்லாம் கேட்டுயா. சின்ன சின்ன ஆசை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஜெகபர் சாதிக் அவர்கள் தருகின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே
5: வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற பாட்டுக்கு பெல்பட்டியா? பாப்பா பாப்பா கதை கேளு அப்படிங்கிற பாடல்.
0: காக்கா நரியின் கதை கேளு அந்த பாடல் தானே. அடுத்த பாடலை தருகின்றார் சிவரஞ்சினி. சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
10: தென்றலுக்கு என்றும் இது 16 பாட்டுக்கு வந்து என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை அந்த
0: வாழ்த்துக்கள். என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்றும் துன்பம் இல்லை இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே.
0: ஓடி ஓடி உழைக்கணும் உழைக்கும் கைகளே என்று தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உழைக்கும் கைகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். அடுத்த பாடல் யாம் இருக்க பயமையன் சரவணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சரவணா சரவணன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. சரவணன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. கொண்டு வாருங்கள் சரவணன். சரவணன் எங்கே இருக்கின்றீர்கள் சரவணன்? அடுத்த பாடல் சிவரஞ்சினி வருகின்ற. வணக்கம் சிவரஞ்சினி.
10: வணக்கம் தாத்தா. ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாட வா வா.
0: ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வா வா. ஓடி ஓடி விளையாட வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இப்பொழுது யார் வருகின்ற? ராஜ்குமார் வருகின்ற. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். ராஜ்குமார் வணக்கம்.
11: ஏ வணக்கம் ஐயா. சின்ன மணி குயிலே
0: அம்மன் கோயில் கிளக்காலை போட்டீங்க. கிளக்காலை போட்டீங்களா அம்மன் கோயில். சின்ன மணி குயிலே வாழ்த்துக்கள். இனிமை இனிமையான பாடல். இங்கே அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்களுடைய பாடல். ஜெகபர் சாதிக்
5: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சிவரஞ்சி பாடியா என்றும் துன்பம் இல்லைங்கிற பாட்டுக்கு பயிற்பட்டியா? என்றும் 16 வயது 16 அப்படிங்கிற பாடல் இல்லையா?
0: அப்படியா? என்றும் 16
5: ஆமா ஐயா
0: வயது 16 என்றும் வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள் மீண்டும் வாருங்கள்.
5: நன்றி நன்றி.
0: 16 என்றும் 16 என்றும் 16 என்றும் 16 வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் தருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
3: இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான்
0: வாழ்த்துக்கள் இந்த மான் இந்த சொந்தமான். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். இனிமை இனிமை சேர்த்த பாடலை தந்தபடியே அடுத்த பாடலை யார் தரப்ப உண்டார்? அடுத்த பாடல் மீண்டும் சரவணா. வணக்கம் சரவணன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சின்ன சின்ன இதழ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
12: எந்தன் பொன் வண்ணமே பூவண்ணமே.
0: ஓ இப்பதான் பொன் வந்திருக்கா. எந்தன் பொன் வண்ணமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
13: வணக்கம் ஐயா. மான் பண்ணானு சின்ன மான் எந்தன் மானு அதுக்கு மானே தேனே கட்டிப்பிடிங்க. நானும் முதல்ல அப்ளை பண்ணிட்டேன். நன்றி.
0: சின்ன மான் வரவில்லை. எந்த மான்? இந்த இந்த மான் என்று வந்தா மானே பொன் மானே மானே
13: மானே தேனே கட்டிப்பிடி.
0: அப்படியாப்பா வந்துட்டீங்களா? கட்டிப்பிடிக்கு தலைவர் வந்து விட்டார் கட்டிப்பிடிப்பதற்கு. மானே தேனே கட்டிப்பிடி. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள் போல் தெரிகின்றது. அவர் தான். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே. வணக்கம்
5: ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ண ஐயா பாடியா இந்த மான் அப்படிங்கிற பாடலுக்கு பதில் பாட்டியா ஐயா?
0: கூறுங்கள்.
5: மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே.
0: மான் குட்டியே புள்ளி மான் குட்டி நல்ல பாடல். மான் குட்டியே வாழ்த்துக்கள். கொண்டோடு வாருங்கள். அடுத்த பாடலை தருவது சிவரஞ்சினி. வணக்கம் சிவரஞ்சினி. சிவரஞ்சினி வணக்கம். யாருடைய இணைப்பு தடுமாற்றம் வச்சு கொண்டிருக்கிறது ஐயா? யாருடைய எனது தெரியவில்லை. சிவரஞ்சினி உங்களை இணைத்து விட்டேன் நான். வணக்கம் வணக்கம் சிவரஞ்சினி. சிக்கலாக இருக்கின்றது. சிவரஞ்சினி உங்கள் இணைப்பு. வணக்கம் வணக்கம் சிவரஞ்சினி.
14: வணக்கம் தாத்தா. மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மணிக்குயில் இசைக்குதடி வாழ்த்துக்கள். மணிக்குயில் இசைக்குதடி வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
13: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: மானுக்கு பதில் மானின் இரு கண்கள் கொண்ட மானே
0: மானே. இரு கண்கள் கொண்ட மானே மானே. மானின் இரு கண்கள் நல்ல போல ரெண்டு கண்ணோட வந்துட்டு மூன்று கண்ணோட வரவில்லை. மானின் இரு கண்கள் வந்த மானே மானே. வாழ்த்துக்கள். கிருஷ்ணா உங்கள் பாடல்.
12: எந்த கைக்குட்டையை யார் எடுத்தது?
0: நல்ல வழியா. நான் எடுக்கவில்லை ஐயா. நான் எடுக்கவில்லை. நான் எடுக்கவில்லை. ஐயோ நான் எடுக்கவில்லை. குற்றம் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் வடலூர் ஆனந்தன். ஆனந்தமாக வருவது ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன்.
15: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
15: நூறாவது பாட்டும் பாடத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை. மீரா அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. இனிமையான நன்றி. வாழ்த்துக்களை தந்தமைக்கு நன்றி. கேட்டு மகிழ்ந்தவர்கள் இங்கே பலர் குறிப்புகள் தந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. என்ன பாடலை நீங்கள் தொடுத்து விட போகின்றீர்கள் ஆனந்தா?
15: எந்த பொன் வண்ணமே என்ன பாடினாங்க ஐயா?
0: ஆமா.
15: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: தில் தில்லானா. நல்ல பாடல் நல்ல பாடல். எந்த நெஞ்சில் நீங்காத இனிமையான பாடல் இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அன்புடன் கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா வர வேண்டும். கிருஷ்ணன்.
12: யார் யார் யார் அவள் யாரோ.
0: நல்ல வழியா. நான் ஆம்பளையா நான் இல்லையா அவள் என்று கேட்டது. வாழ்த்துக்கள். யார் யார் யார் அவள் யாரோ. இனிமையான பாடல். அடுத்த பாடல் யார் தரப்போகின்ற? ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
13: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: மானுக்கு மானே உன்னைத்தானே நீ நானே வாடுகிறேன்.
0: என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் ஐயா அந்த பாடல்? மானே உன்னை தானே எண்ணி வாடுகிறேன்.
13: தானே இனி நானே வாடுகிறேன்.
0: அப்படி ஒரு பாடலா. நன்றி
13: நன்றி. அப்படி இருக்குங்க ஐயா. ராஜவம்சம் படம். நன்றி.
0: ஓ ராஜவம்சத்துல ராஜ்குமார் சொல்கிறார் மானே உன்னை தானே. இனிமையான பாடல். எங்கே சரவணன். சரவணன் உங்களோட பாடலை தாருங்கள். சரவணன் சரவணன் ஐயா வர வேண்டும். சரவணன் இப்பொழுது உங்களோட பாடம் கிடைத்து விட்டது. பொன் என்பேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொன் என்பேன் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் ஐயா. மீண்டும் பாருங்கள். ஜெகபிரசாதுக்கு நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை
5: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மணிக்கோலி இசைக்கு தெளிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு அப்படிங்கிற படம்.
0: இசையோடு தெய்வம் வந்து வாழ்த்துக்கள். இனிமையான படம். எங்கோ சார் இந்த ஞாபகத்தை திறந்து வாழ்த்துக்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை கேட்போம். கிருஷ்ணா
16: வணக்கம்.
0: வணக்கம்.
16: யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா?
0: எங்க சொல்லுங்க பாப்போம் யார் சொந்தம் உண்டு.
16: நீயே சொந்தம்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் தான் சொந்தம். யாருக்கு யார் சொந்தம்? நீங்கள் தான் எங்களுக்கு சொந்தம். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது என்னுடைய ராஜ்குமார். ராஜ்குமார் கொண்டு வரேன் உங்கள் பாடலை.
17: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
17: கோயில் பாடினாங்கய்யா. மணியே மணி குயிலே மாலையிடும்.
0: ஐயோ கொண்டு வந்து விட்டீங்கய்யா. நீங்க கைலாசத்து கலைக்கிறீர்கள் ஐயா. மணியே மணி குயிலே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? எங்களுடைய சரவணன். யாம் இருக்க பயமையின் சரவணன் கொண்டு வாருங்கள். இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் சரவணா. மீண்டும் பாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகங்கள் பாட்டுக்கு பாட்டு பதில் பாட்டு.
5: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஜெகதீஷ்.
5: வணக்கம். இந்த யாருக்கு யார் சொந்தம் அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? சொந்தமில்லை பந்தமில்லை பாடுது ஒரு பறவை.
0: வாழ்த்துக்கள். மீண்டும்
5: பாருங்கள்.
0: எங்க ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. ராஜ்குமார்
17: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
17: எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல வந்த?
0: ஓ எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல. இனிமையான பாடல். அற்புதமான பாடல். எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல வந்த.
17: நன்றி. நன்றி.
0: வாழ்ந்த இனிமை. அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாட போகின்றார். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
16: சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான் முடிவே இல்லாதது.
0: அது என்னது? பிராப்தம் ஐயா. அதனால் தான் ஐயா. எங்கே சிவரஞ்சினி உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சிவரஞ்சினி உங்கள் பாடல் பெற வேண்டும். சிவரஞ்சினி நினைப்புக்கு தடைகள் வர ஏற்படுகின்றது. என்ன வந்து தெரியவில்லை. சிவரஞ்சினி உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். பேத்தி
18: நான் பேசியதே எனக்கு திரும்பவும் கேட்கிறது தாத்தா.
0: அது உங்களுடைய உங்களுடைய அது உங்களுடைய வலைத்தளம். உங்களுடைய வலைத்தளம் சிவரஞ்சினி கொண்டு வாருங்க.
18: யாருக்கு மாப்பிள்ளை யாரோ.
0: ஓ யாருக்கு மாப்பிள்ளையாரோ. அது யாருக்கு மா தெரியும் அவருக்கு தான் தெரியும். சரி வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் அங்கே பிறந்திருக்கின்றார். ஜெகபர் சாதிக் அவர்களே. இதார் கிருஷ்ணனா?
16: இல்ல கிருஷ்ணனா.
0: கிருஷ்ணன் கொண்டு வாருங்க.
16: யார் சொந்தக்காரன்?
0: அதண்டா உண்மைதான் ஐயா. நாங்களும் நீங்களும் தான் ஐயா. நாங்களும் நீங்களும் தான். வாருங்கள். வாழ்ந்த இனிமையான பாடல். நல்ல ஒரு பாடல். சொந்தக்காரர் யாருக்கு? அடுத்த பாடலை தருவது ஜெகபர்.

0: அவ்வளவுதான்
1: அவ்வளவு வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு இனிமையான பாடல் அடுத்த பாடலை சேர்ப்பதற்காக வருகின்றார். அந்த
0: நன்றி நன்றி
1: உண்மையாக இருக்கலாம். உங்களுடைய அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே சரவணன், கொண்டு வாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை. ஓ ஓ சரவணன்,
2: யார் அந்த நிலவு,
1: யார் அந்த நிலவு, அது நீங்க தான் ஐயா, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை சரவணன் நீங்கள் தந்த பாடலிலே கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா முகந்தா முராரே, கொண்டு பாருங்கள்.
2: சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தம் இல்லை கண்ணா, இதை எண்ணிக்கொண்டு.
1: சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தம் இல்லை கண்ணா, உண்மைதானே ஐயா, நல்ல ஒரு புதமை இருக்கின்றது. எங்கே அடுத்த பாடலை சிவரஞ்சனி தரப்போகின்றார். வணக்கம் சிவரஞ்சனி.
3: தாய்
1: என்ன பாடல்?
3: மானே ஒரு மங்கள சிப்பி உன் தாய்.
1: ஓ அந்த பாடல், இனிமையான பாடல். மானே ஒரு மங்கள சிப்பி உன் தாய், வாழ்த்துக்கள். ஒரு மங்கள சிப்பி, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ஜெகபர் சாதிக் அவர்கள் தரும் பாடலாக கேட்போம். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள்.
0: ஐயா வணக்கம் ஐயா. அந்த யார் அந்த நிலவு இந்த பாடலுக்கு பதில் பாட்டியா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ
1: அப்படின்னு. நிலவு ஒரு பெண்ணாகி, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், இனிமையான. அடுத்த பாடலை யார் தருவது? சரவணன் தருகின்றார். சரவணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. யாம் இருக்க பயமேன் முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை பாட்டுக்கு பதில் பாட்டிலே வருகின்றார் சரவணன் அவர்கள். அரசடி குப்பத்திலிருந்து இங்கே சரவணன் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன் சரவணன், உங்களை இணைத்தாகிவிட்டது. ஓ ஐயோ என்ன நடந்தது ஐயா உங்களுக்கு? சரவணன் சரவணன் சரவணன் சரவணன் சரவணன் இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. எங்கே எங்கே வந்து விட்டார் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
4: நிலவே நிலவே சரிகம பதனி பாடல்.
1: அதண்டா உண்மை, நிலவே நிலவே சரவ சரிகம பதனி பாடல். நிலவே நிலவே இனிமையான பாடல், உங்கள் பாடல் இந்த பாடல். நிலவே நிலவே சரிகம பதனி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சிவரஞ்சினி தான் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சிவரஞ்சினி.
3: வணக்கம் தாத்தா. மாப்பிள்ளை சாருக்கு வாழ்த்துக்கள், ஒரு மணிமொழி சொல்வேன் கேட்டு.
1: ஓ கேட்போம் கேட்போம், நீங்க சொல்றது கேட்போம். மாப்பிள்ளை சாருக்கு வாழ்த்துக்கள் பேத்தி அடுத்த பாடலை கொண்டு வாருங்க. மாப்பிள்ளை சாருக்கு வணக்கம். அடுத்த பாடலை தருகின்றார் ராஜ்குமார் அவர். வணக்கம்.
4: நிலவு தூங்கும் நேரம்
1: தூங்கிடாது. ஆமா ஆமா, நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. நல்ல ஒரு பாடல், நிலவு தூங்கிடும் நேரம். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள்.
0: ஐயா வணக்கம் ஐயா. இந்த யார் அந்த நிலவு அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே அப்படிங்கிற பாடலையா?
1: ஏன்னா உயர்ந்த மனிதன் அல்லவா, அதனால தான்.
0: ஆமா ஐயா, ஆமா ஐயா,
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சிவரஞ்சினி நீங்கள் ஓடி வாருங்களம்மா உங்கள் பாடலை கொண்டு. சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
3: தாத்தா தேனே உன்னை தேடி தேடி நான் அலைந்தேன்.
1: ஆஹா தேனே உன்னை தேடி நான் அலைந்தேனே உன்னை தேடி தேடி. அம்பிகாவை உன்னை தேடி தேடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்எஸ் கிருஷ்ணனுடைய பாடல். எங்கே ராஜ்குமார் உங்கள் பாடல்.
4: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
1: ஒரு கோபம் இல்லையா, நீங்கள் ஓடி ஓடி வரலாம் நிலவு ஒளிச்சத்திலே. நிலவுக்கு அடுத்த பாடல், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சரவணன் உங்கள் பாடல். சரவணன் வணக்கம்.
2: நண்பனே
1: இல்லையா, நீங்க கூடியது புரியவில்லை. உங்கள் தொலைபேசி தொல்லை பேசி. என்ன என்ன பாடல்?
2: நண்பனே நண்பனே எனது உயிர் நண்பனே.
1: ஓ அது எந்த பாடலுக்கு அந்த வருகிறது ஐயா? சரி அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது என்னுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: அந்த பிள்ளை அங்கு தூங்குது, இந்த பிள்ளை இங்கு ஏங்கு.
1: ஏன்யா ஏங்குது இந்த பிள்ளை?
2: அல்லியே.
1: நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி. வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, வாருங்கள்.
0: ஐயா வணக்கம்பா. வணக்கம் வணக்கம் ஐயா. சிவரஞ்சினி பாலிய பாட்டுக்கு பதில் பாட்டியா? தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது அப்படிங்கிற பாடல்.
1: அப்படியா, வாழ்த்துக்கள். தேடினேன் வந்தது, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
5: வணக்கம் ஐயா. தேனே தென்பாண்டி தேனையா.
1: தேனே தென்பாண்டி. தேனே தென்பாண்டி தேனி. நன்றி நன்றி நன்றி. அவருக்கு இன்று இடையூறாக இருக்கின்றது வருவதற்கு.

0: ராஜ்குமார் மூணு பாடலே தாருங்க.
1: ஐயா வணக்கம் ஐயா, தேன்னும் பாடினாங்க. தேனே தென் பாண்டி மீனே,
0: அப்படித்தான் உங்கள் தோழர் பாடி இருந்தார் சந்தன்ராஜ் அவர்கள். இப்பொழுதுதான் பாடினாருங்களா? சுட சுட பாடிட்டு போற.
1: தேன் தேன் தேன்
0: தேன் தேன் தேன் தேன் தேன் தேன் தேன் தேன். அவருடைய பாடல் வாழ்த்துக்கள். மூக்காலை பாடுவோம். சரி, அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை பாட வருவது யாராக இருக்கலாம்? அது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம்
2: சந்தனராஜ்.
0: வாழ்த்துக்கள் அந்த வானுக்கு இரண்டு தீபங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அந்த வானுக்கு இரண்டு தீபங்கள், இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை தர இருக்கின்றார் கிருஷ்ணன் அவர்கள், இல்லை ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா. சந்திரராஜ பாடலுக்கு பதில் பட்டியா? தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலே அப்படிங்கிற பாடல்.
0: ஓ, தென்பாண்டி தமிழுக்கு போய்விட்டீங்க. தென்பாண்டி தமிழே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க.
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை ராஜ்குமார் தர போகின்றார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. தேன் சிந்துதே வானங்கய்யா.
0: தேன் சிந்துதே வானம். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல். அடுத்த பாடல யார் தரப்போ என்னும் பொழுது கிருஷ்ணன் அவர்கள் தோன்றுகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் தர வேண்டும் பாடலை.
4: நிலவே நீ சாட்சி.
0: அதே படத்துலதான் ஐயா. நிலவே நீ சாட்சி.
4: மதினாலும்
0: நிம்மதி காணும். இனிமையான பாடல். 11:19 கனடாவிலே உங்களுக்கு நேரம். 9:59 வாருங்கள் சிவரஞ்சி உங்கள் பாடலை கொண்டு. சிவரஞ்சினியை கொண்டு வாருங்கள்.
5: தேடினேன் வந்தது பாட்டுக்கு வந்து வந்ததே ஓ அந்த பாடல்
0: தான். ஓ இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கமே வணக்கமையா. அந்த தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற பாடலுக்கு பதில் பண்ணியா? வானம் இடி இடிக்க மத்தளங்கள் முத்தமிட.
0: ஓ இனிமை. வானம் இடி இடிக்க இனிமையான பாடல். கண்டு பாருங்கள் அடுத்த பாடலை. வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடலை தருகின்ற ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு என் செடியா.
0: ஐயோ, தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு என் செடியடையப்பா. அற்புதமான அவசரம். தேன்மொழி என் பூங்கொடி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது சந்தனராஜாக இருக்கின்றது. வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. சந்தனராஜ் அவர்களே வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. இரு பறவைகள் மலை முழுவதும்.
0: ஓ, இரு பறவைகள் மலை முழுவதும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரு பறவைகள் வாழ்த்துக்கள் மலை முழுவதும். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல் தர வேண்டும்.

0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். ஜெகபிரசாதி அவர்களே, உங்கள் பாடல்.
1: ஐயா வணக்கம். ஐயா, அந்த தேன்மொழிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா? தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு
0: அங்காலே தெரியாத வண்டு
1: அங்காலே தெரியாத
0: வண்டு. இனிமையான பாடல் தேன் உண்ணும் வண்டு.
1: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ், உங்கள் பாடலை சந்தன் ராஜ் தரீங்கள்.
2: தேன் பூவே பூவே வா,
0: தேன் பூவே பூவே வா. இனிமையான பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். தேன் பூவே பூவே வா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வர இருக்கின்றது கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: எங்கே போய்விடும்
0: வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். எங்கே போய்விடும் காலம். இனிமையான பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே ராஜ்குமார்
4: ஐயா? வணக்கம் ஐயா. வானத்துக்கு பதில் பாட்டு. வானம் என்ன கீழே இருக்கு, பூமி என்ன மேல இருக்கு,
0: சொல்லியா பாடலாக இருக்கும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரும் பாடலாக இருக்கிறது. கிருஷ்ணா கொண்டு வாருங்க பாடலை. கிருஷ்ணன் உங்கள் பாடல். கிருஷ்ணன் உங்கள் பாடல். கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்
3: காலம் இது காலம் இது.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். காலம் இது காலம் இது. வாழ்த்துக்கள்
1: ஐயா. வணக்கம் ஐயா. சந்திரராஜ பள்ளியா, தேன் பூவே பூவே வாங்குற பாட்டுக்கு பதில் பாட்டியா? பூவே பூச்சு உடவா என்று நெஞ்சில் தாளாட்டவா.
0: இனிமையான பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பூவே பூச்சு உடவா. இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? கிருஷ்ணன் இல்லை. அடுத்த பாடல் ராஜ்குமாருடைய பாடல். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
4: பூவை உன்னை நேசித்தேன் பூக்கள் பூசித்தேன்.
0: நல்ல பிள்ளை ஐயா, நீங்கள் பூவை நேசிக்கிற நல்ல பிள்ளை. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். பூவை உன்னை நேசித்தேன். ராஜ்குமார் மீண்டும் இருக்கின்றார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
4: மீண்டும் பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமோ.
0: ஓ பூவாடை காற்று வந்து. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். விரைவில் வாருங்கள். இங்கே அடுத்த பாடலை யார் தர போகிறீர்கள்? ஓடி வாருங்கள். மீண்டும் ராஜ்குமாருடைய பாடல் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் உங்கள் பாடலை. எப்படி வாழ்த்துக்கள்.
4: புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தான்.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி ஐயா?
4: பூவாசம் புறப்படும் பெண்ணே.
0: மனம் பார்த்துட்டீர்கள், நுகர்ந்து பார்த்துட்டீர்கள். பூவாசம் புறப்படும் பெண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ். வாருங்கள்.
2: காலங்கள் மழை காலங்கள். யார்
0: காலங்கள் மழை காலங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். காலங்கள் மழை காலங்கள். அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? காலங்கள் மழை காலங்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். எங்கே என்ன பாடல் கிருஷ்ணன்?
3: போல பூ போல பிறக்கும்.
0: அடுத்த பாடல் பூ போல பூ போல பிறக்கும்.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த பூவே உன்னை நேசித்தேங்கிற பாட்டு பதில் பாட்டியா? பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பூவே நீ யாருக்காக யார் சொல்லி மலர்கின்றாய். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பூவே. அடுத்த பாடல் யாருக்காக? அடுத்த பாடல் வருகின்றது யாருடைய பாடல்? ராஜ்குமாருடைய பாடல். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
4: பூ போல பூ போல பிறக்கும் பாடினாரு. பூவ பூவ பூவ பூவே.
0: பூவ பூவ பூவ பூல பூவ பூவ பூவ பூல. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: பூ மாலை.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பூ மாலை. பூ மாலை சூட வந்த வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையகத்தின் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேரம் 11:25 நிமிடத்தை காட்டும். எங்களுக்கு உங்களுக்கு 9:55 நிமிடம் என்று காட்டுகின்றது. இப்பொழுது காற்றலில் இருப்பது யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள். ராஜ்குமார். ராஜ்குமார் இல்லை, சிவரஞ்சினி. யாருடைய இணைப்பு வருகின்றது? வணக்கம் வணக்கம். நான் நீங்கள் கொண்டு வாருங்கள்
5: சிவரஞ்சினி.
0: ஆஹா அப்படியா? பூவே நான் ஆடவா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல். கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
3: பூக்களே.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பாடல் கொண்டு வாருங்கள். பூக்களை நீங்கள் பாடிக்கொண்டிருக்க நீரம் காணாது. அடுத்த பாடலை தருவது பூக்களை சற்று ஓய்வடங்கள் தந்ததற்கு ராஜ்குமார். உங்கள் பாடல் பெற வேண்டும் ராஜ்குமார். வரிதான் எனக்கு தேவை. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: ஐயா வணக்கம். ஐயா பூமாலையே தோல் சேருவாயா.
0: பூமாலையே மீண்டும் பாருங்கள். பூமாலையே தோல் சேரவா. வாழ்த்துக்கள். விரைவாக செல்கின்றோம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: பூரங்குது.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பூ உறங்குது பூ பொழுதும் உறங்குது.
4: வணக்கம் ஐயா. பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டும்
0: பூவாடை காற்று வந்து. வாழ்த்துக்கள் ராஜ்குமார், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் ராஜ்குமார். அடுத்த பாடல் சந்தனராஜ் அவர்கள் தருகின்றார்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடல்.
2: பூவே முதல் பூவையா?
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பூவே முதல் பூவை. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள் சந்தனராஜ். சந்தனராஜ் உங்கள் பாடல்.
2: வணக்கம். இனியவளே என்று பாடி வந்தியா?
0: இனியவளே என்று பாடி வந்தேன். அருமை அருமை. அடுத்த பாடல் கூடி வாருங்கள். என்று பாடி வந்தேன். அடுத்த பாடல் சிவரஞ்சினி உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சிவரஞ்சினி பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைத்தேன். சின்ன ராசா வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார்? ராஜ்குமாருடைய பாடல். ராஜ்குமார்
4: வணக்கம். பூச்சுடவா
0: அது வந்து விட்டது. அது வந்து விட்டது. அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல்.
4: பூ முடித்து போட்டு வைத்து.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப பூவிலே நிக்கிறோம். பூ முடித்து போட்டு வைத்து விட்டார். அடுத்த பாடலை சிவரஞ்சனி தரப்போகின்ற இல்லை கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: மல்லிகை பூ வாசம் எம் மாமா மேல வீசும்.
0: எந்த பாடல் கையாது?
3: மல்லிகை பாடணும்.
0: யார் பாடுறது? எங்க வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் நீங்கள் பாடிக்கொண்டிருக்க வேண்டாம் கிருஷ்ணா, நீங்கள் பாடுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். வரிகள் தான் தேவை. மல்லிகை என் மன்னன் விரைவாக ஓடி செல்ல வேண்டும் நாங்கள். இங்கே அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். வணக்கம்.
2: உன்னை நான் அறிவேன்யா.
0: ஓமாம் அறிவோம் அறிவோம். உன்னை நான் அறிவோம். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? உன்னை நான் அறிவேன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சிவரஞ்சினி தரப்போகின்ற. சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள். நான் சொல்ல மாட்டேன். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். உன்னை ஒன்று கேட்பேன். உண்மை சொல்ல வேண்டும். உன்னை ஒன்று கேட்பேன். வாழ்த்துக்கள் இங்கே சந்தன்ராஜ் தாருங்கள். உன்னை நம்பி நெத்தியிலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
5: மல்லிகை மல்லிகை மாலையிடும் மன்னவனியார்.
0: ஓ மல்லிகையே மல்லிகையே. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மல்லிகையே மல்லிகையே. அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: மல்லிகை பூத்து இருக்கு, அது மலையில் நினைஞ்சிருக்கு.
0: அப்படியா? மல்லிகை பூத்து இருக்கு, அது மலையில நினைஞ்சது. ஐயோ விடாதீர்கள். மல்லிகை பூத்து இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகிறது? கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: நீயும் நானும் ஒன்று.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். நீயும் நானும் ஒன்று. முழுப்பாடலும் எங்களுக்கு தேவையில்லை, வரிதான் தேவை. நீயும் நானும் ஒன்று. அடுத்த பாடல் சந்தனராஜ் தருகின்றார். கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஒன்று எங்கள் ஜாதியா.
0: வாழ்த்துக்கள். ஒன்று எங்கள் ஜாதியே. வாழ்த்துக்கள். நன்றி. ஒன்று எங்கள் ஜாதியே. வாழ்த்துக்களை தந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருகின்றார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: நீயும் நானுமா.
0: வாழ்த்துக்கள். நீயும் நானுமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். நீயும் நானுமா என்ற பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சிவரஞ்சினியின் பாடல். சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள்.
5: மல்லிகை என் மன்னன் மயங்கும்.
0: வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும். அடுத்த பாடலை தருவது யார்? கிருஷ்ணனா? யா வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணன் வாழ்த்துக்கள். கிருஷ்ணனுடைய பாடல் வர வேண்டும். பிரபண்டன் கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு.
3: கண்ணா கருமை நிற கண்ணா
0: வாழ்த்துக்கள். கண்ணா கருமை நிற கண்ணா வாழ்த்துக்கள். கண்ணா கருமை நிற கண்ணா
4: வாழ்த்துக்கள்.
0: ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
3: கண்ணா கருமை நிற கண்ணா
0: அந்த பாடலாம் இப்பொழுது இவர் தந்திருந்தார் எங்களுடைய கிருஷ்ணன். இன்னொரு பாடல், இன்னொரு பாடல் தர வேண்டும்.
3: கண்ணன் வருவான்
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் கடிகாரன். கண்ணன் வருவான் கதை சொல்லுவான். இனிமே அடுத்த பாடல் தருவது சிவரஞ்சினி. வணக்கம் சிவரஞ்சினி.
5: வணக்கம் தாத்தா. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு.
0: பூத்து பூத்து குலுங்குதடி பூ. இந்த பாடல் வந்தது சரி. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு. அடுத்த பாடலை கொண்டு ஓடியாருங்க. அடுத்த பாடல், அடுத்த பாடல் திருமதி ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஜெகபிரசாதிக் அவர்களே, ஜெகபிரசாதிக் அவர்களே உங்கள் பாடல். ஜெகபிரசாதிக் அவர்களே உங்கள் பாடல்.
1: ஐயா வணக்கம் ஐயா. அந்த மல்லிகை என் மன்னன் மயங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டியா
0: கொண்டு வாருங்கள்.
1: மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா அப்படிங்கிற பாடல்.
0: வாழ்த்துக்கள். மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா என்ற பாடல். வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடல் ராஜ்குமார் நீங்கள் தாருங்கள்.
4: ஐயா வணக்கம் ஐயா. உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனது.
0: மறந்தீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வர போறாள். உன்னை பார்த்த நேரத்திலே என்ன பாடலை தந்தவர். என்ன பாடல்?
3: கண்ணன் ஊர்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கண்ணன் ஒரு கை குழந்தை. அடுத்த பாடலை நீங்கள் தாருங்கள் சந்தன் பாஜ அவர்கள்.
2: பூத்தது பூந்தோப்பு.
0: பூத்தது பூந்தோப்பு வந்து விட்டது ஐயா. இல்ல பூத்தது பூந்தோப்பு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அது வேறு யாரும் இல்ல எங்களுடைய ராஜ்குமார் என்று தெரிகிறது. கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
4: ஐயா உன்னை பார்த்ததுக்கு என்ன பதில் பாட்டு? உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் ஆரம்பிடி.
0: அப்பா சோதனை வந்து விட்டதா என்ன? உன்னை பார்த்தது பார்க்காம இருந்தா தொல்லை வருமா ஐயா? அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். இல்லை கிருஷ்ணன். கிருஷ்ணன் உங்கள் பாடலை
3: ஒருவன் மனது ஒன்பதடா.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஒருவன் மனது ஒன்பதடா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஒருவன் மனது ஒன்பதடா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சரவணன் நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. சரவணன் கொண்டு வாருங்கள். சரவணன் உங்களுடைய பாடல். சரவணன் உங்களுடைய இணைப்பு என்ன? சரவணன் உங்களுடைய இணைப்பு வந்து விட்டது. வாழ்த்துக்கள் சரவணன். கொண்டு வாருங்கள் பாடலை.
3: குழந்தையும் தெய்வமும் குணத்தாக்கள் ஒன்று.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். குழந்தையும் தெய்வமும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இனிமை இனிமை ராஜ்குமார் உங்கள் பாடல்.
4: ஐயா வணக்கம் ஐயா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்.
0: உன்னை அறிந்தால் வேட்டைக்காரன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சிவரஞ்சினியின் பாடல்கள். சிவரஞ்சினியும் கொண்டு வாருங்கள்.
5: கண்ணான கண்ணே உன் தேனூரும்
0: சொல்லாலே. வாழ்த்துக்கள். கண்ணான கண்ணே உன் தேனூரும். கண்ணான கண்ணே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: மனது மயங்கும்.
0: வாழ்த்துக்கள். தொழில் மனது மயங்கும். வாழ்த்துக்கள். உங்களை பாட சொல்லி கேட்கவில்லை நான். மனது மயங்கும்.
4: ஒரு பாட வாழாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை?
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்க்கை. வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலையே தருகின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே.
0: நூல்வேலி சிறப்பான பாடல். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் தந்து விட்டார் மனசு. மௌனத்தில் விளையாடும் மனச்சாட்சியே. கிருஷ்ணனுடைய பாடலை தொடர்ந்து வரும். அடுத்த பாடலை தருகிறது யாரா இருக்கலாம்? அந்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
2: பார்த்த முதல் நாளே.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வேட்டைக்காரன். வாழ்த்துக்கள். பார்த்த வேட்டையாடு விளையாடு. பார்த்த முதல் நாளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: மௌனம் தான் பேசியதோ.
0: வாழ்த்துக்கள். இனிமை இனிமை மௌனம் தான் பேசியதோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருவது? அடுத்த பாடலை தருகின்றனர் ஜெகபர் சாதிக் அவர்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே உங்கள் பாடலை.
1: ஐயா வணக்கம் ஐயா. அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிற பதில் பாட்டியா? தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற பாடல்.
0: வாழ்த்துக்கள். தெய்வம் இருப்பது எங்கே? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். கொண்டு வாருங்கள் ராஜ்.
4: ஐயா வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
4: கண்ணைக்கு பதில் பாட்டு கண்ணே என்று கல்யாண கதை கேளடி.
0: வாழ்த்துக்கள். தினமும் தான் கூறுகிறீர்கள் கண்ணே எனது கல்யாண கதை கேளடி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு வர வேண்டும் பாடலை. கிருஷ்ணன் நினைத்து விட்டேன் உங்களை. கிருஷ்ணன் இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை வானொலியில் அழைப்புகள் தடைபட்டு கொண்டிருக்கின்றது. யாரோ தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ தெரியவில்லை. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலைகள் தொண்டு ஒலிபரப்பாகும். பாட்டுக்கு பதில் பாட்டு மிகவும் புறுப்புறுப்பாக சென்று கொண்டிருக்கும் வேளையிலே எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள் என்க யாருடைய அழைப்பு முந்தி வருகின்றது என்று பார்ப்போம். ஜெகபர் சாதிக்கவர்களா? இல்லை. கிருஷ்ணன் உங்களுடைய அழைப்பும் கிடைக்கவில்லை. எங்கே அடுத்த ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இணைப்பு தான் கிடைத்தது. கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக்.
1: ஐயா வணக்கம் ஐயா. இந்த கண்ணே என் கல்யாண கதைகள் எடுக்கிற பாடு பதில் பாட்டியா? கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா.
0: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். ராஜ்குமார் உங்கள் பாடல் எங்கே உங்கள் பாடல் வரவில்லை. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: ஐயா வணக்கம். தெய்வம் இருப்பது எங்கன்னு கேட்டாரு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
0: தெய்வம் தந்த வீடு இந்த வீடு எங்களுக்கு அப்படி வராது ஐயா, இருக்க முடியாது குளிரையா. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: பேசுவது கிளியா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பேசுவது கிளியா. நீங்கள் நேரத்தை வினாடிக்க வேண்டாம். பேசுவது கிளியா. அடுத்த பாடல் வரிதான் தேவை. இரண்டு வரி ஒண்ணு ரெண்டு பதம் வந்தால் போதும். ராஜ்குமார் நீங்கள் தாருங்கள்.
4: ஐயா வணக்கம் ஐயா. கண்ணே பாப்பா கனிமுத்து பாப்பா பாடினாரு. கண்ணே கலைமானே.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கண்ணே கலைமானே வாழ்த்துக்கள். கண்ணே கலைமானே மூன்றாம் முறை. சிவரஞ்சினி உங்கள் பாடலை தாருங்கள். சிவரஞ்சினி சிவரஞ்சினி உங்கள் பாடல்.
5: மௌனமே வாழ்க்கையை ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: இல்ல அந்த பாடல் வந்துவிடும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட. அதான் அந்த பாடல் பார்த்து பேச வேண்டும் என்று அந்த பாடல்
5: கண்ணே கலைமானே.
0: அதுவும் வந்துவிட்டது. இன்னொரு பாடல் தாருங்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ராஜ்குமார் நீங்கள் தர போறீங்க.
4: ஐயா வணக்கம் ஐயா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. வேகம் விவேகம். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் விரைவில் நிறுத்தப்பட போகின்றது வானொலி. எங்கே ஜெகபிரசாதி கொண்டு வாருங்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும்.
1: ஐயா வணக்கம் ஐயா. அந்த தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கிற பாட்டு பதில் பாட்டியா? வீட்டுக்கு வீடு வாசல்படி.
0: வாழ்த்துக்கள். வீட்டுக்கு வீடு வாசல்படி. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. இங்கே ராஜ்குமார் உங்கள் பாடலை தாருங்கள். ராஜ்குமார் வணக்கம்.
4: கண்களோடு இரு கண்களோடு ஒரு காதல் பூத்தது. நன்றியா.
0: என்னத்தோடு இருக்கும் போது?
4: கண்களோடு இரு கண்களோடு ஒரு காதல் பூத்தது.
0: அடேங்கப்பா கண்களோடு ரெண்டு கண்ணோடையும் பூத்துருது ஐயா. கண்களோடு வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடல். கிருஷ்ணன் அழைப்புக்கு வந்தவுடன் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா. உங்கள் அழைப்பு எனக்கு வருது. நான் அழைத்துக் கொண்டே இருக்கின்றேன். உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கின்றேன். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: கீதம் சங்கீதம்.
0: வாழ்த்துக்கள். கீதம் சங்கீதம் இனிமையான பாடல். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். சென்று திருப்பி அழைத்து வாருங்கள். எங்கே சிவரஞ்சினி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: கண்ணுக்குள்ளே யாரோ
0: வாழ்த்துக்கள். கண்ணுக்குள்ளே யாரோ. வாழ்த்துக்கள். கண்ணுக்குள்ளே யாரோ இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது அரசவி கூப்பம். யாம் இருக்க பயமே சரவணன் கொண்டு வாருங்கள்.
4: பூத்து பூத்து குலுங்குது பூ.
0: அது வந்து விட்டது ஐயா. அந்த பாடல் இன்னொரு பாடல் தாருங்கள். பூத்திருக்கும் எடுத்து மாலை சூடவா. அந்த பாடலை போடுவோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு பாடல் தந்து விட்டேன். பூத்திருக்கும் புளிகை எடுத்து மாலை சூடவா. இங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தாருங்கள்.
3: சங்கீதமே.
0: வாழ்த்துக்கள். சங்கீதம் வாழ்த்துக்கள். சங்கீதமே என்ற பாடல் அப்படித்தானே? பாடலை வரிய பாடுவதில் நிற்கின்றீர்கள். வரிய சரியாக தர வேண்டும். இங்கே ராஜ்குமார் தாருங்கள்.
4: ஐயா தெய்வத்தை பத்தி பண்ணாங்க ஐயா. தெய்வம் நீதானா தாயும் நீதானா.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தாருங்கள். தெய்வம் நீதானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். நீங்கள் தான்.
3: மேகம் கறக்குது மழை.
0: வாழ்த்துக்கள். மேகம் கறக்குது வாழ்த்துக்கள். நீங்கள் பாடல்ல நிக்கிறீர்கள். நீங்கள் நேரத்தை இழுக்கிறீர்கள் ஐயா. மேகம் கறக்குது அந்த வரியை கூறினால் இனிமையாக இருக்கும். உடனே எழுதி விடலாம். அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார் அவர்கள். நீங்கள் ராகத்திலே பாடலை தர வேண்டும்.
4: வணக்கம். அதே தெய்வம் தெய்வம் வந்தது தேடும் மரம் தந்ததுங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவது சரவணன். நீங்கள் தான். கொண்டு வாருங்கள் சரவணன்.
4: சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள்.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா. சங்கீதம் நம்ம ஆளு. சங்கீதம் பாட ஞானம் உள்ள பாடல். அடுத்த பாடல். அடுத்த பாடல் சிவரஞ்சினியின் பாடல். சிவரஞ்சினி வணக்கம். சிவரஞ்சினி வணக்கம். ஓ சிவரஞ்சினி வணக்கம் அம்மா.
5: சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள்.
0: அதைத்தான் இப்பொழுது சரவணன் பாடியிருந்தார்.
5: சங்கீத மேகம்
0: வந்துவிட்டது, அந்த பாடல் வந்துவிட்டது. சங்கீதமே என் ராஜா அந்த பாடல போடுவோம்.
5: தெய்வமே அந்த பாடல்
0: சாரி. வாழ்த்துக்கள் தெய்வமே என்ற தெய்வமே என்ற பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஜெகபிரசாதிக் அவர்கள். ஜெகபிரசாதிக் அவர்கள்
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த கீதம் சங்கீதம் என்ற பாடல் வழிபாட்டியா? சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள்
0: வந்துவிட்டது. பாடல் சரவணன் வந்துவிட்டார். வேறு பாடல்
1: சங்கீத ஜாதி முல்லை.
0: வாழ்த்துக்கள் சங்கீத ஜாதி முல்லை. வாழ்த்துக்கள் சங்கீத ஜாதி.
1: நன்றி நன்றி நன்றி
0: நான் நன்றி. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ராஜ்குமாராக இருக்கின்றது. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: ஐயா மேகத்துக்கு பதில் பாட்டுங்க. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே.
0: ஓ மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே. இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போறீர்கள்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஓடி வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள் கிருஷ்ணன்.
3: ஒரு நாள் ஒரு கனவு.
0: வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு கனவு. ஒரு நாள் ஒரு கனவு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு கனவு. அடுத்த பாடலை யார் தருவீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன் அவர்களே. வணக்கம். என்ன பாடல்?
3: மேகமே மேகமே பால் நிலாத்தி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேகமே மேகமே பால் நிலா காயுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள் கிருஷ்ணன்.
3: கனவுகளே கனவு.
0: வாழ்த்துக்கள் கனவுகளே கனவுகளே. வாழ்த்துக்கள் கனவுகளே கனவுகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமாருடைய பாடல். ராஜ்குமார் உங்கள் பாடலை தர வேண்டும். ராஜ்குமார் உங்கள் பாடல் தர வேண்டும்.
4: ஐயா வணக்கம் ஐயா. மேகமே மேகமே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன்.
0: மேகமாய் வந்து போகிறேன். அடுத்தது அடுத்த பாடல் மேகமாய் வந்து போகிறேன். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள். கனவுகளே ஆயிரம் கனவுகளே. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் சரவணன் உங்கள் பாடல். சரவணன் கொண்டு வாருங்கள்.
3: கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
0: அதைத்தான் இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணன் பாடியிருந்தார். அடுத்த பாடல் ஆயிரம் நிலவே வா. சரியா?
3: ஓகே ஓகே
0: ஓகே ஓகே. ஆயிரம் நிலவே வா. நேரம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆயிரம் நிலவே வா. ஆயிரம் பாடல்கள் இருக்கின்றது. ராஜ்குமார் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
4: ஐயா வணக்கம் ஐயா. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டையா.
0: அப்படியா? மேகம் கொட்டட்டுமா. வாழ்த்துக்கள். மேகம் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும். இங்கே அடுத்த பாடல் சந்தனராஜ் உங்கள் பாடல்.
4: மேகம் அந்த மேகம் ஐயா.
0: மேகம் அந்த மேகம். மேகம்
4: அந்த மேகம்.
0: அந்த மேகம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றேன். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ.
0: வாழ்த்துக்கள். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. இனியான பாடல் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். நீங்கள் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் உங்கள் பாடல். ராஜ்குமார் உங்கள் பாடல்.
4: வணக்கம் ஐயா. கனவு பத்தி பண்ணாங்க. கனவு காதும் வாழ்க்கையாவும்.
0: கனவு காணும் வாழ்க்கையாவும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் கிருஷ்ணா உங்கள் பாடல் பெற வேண்டும். கிருஷ்ணா
3: ஆயிரம் நிலவே வா.
0: அது இப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த பாடல். வாழ்த்துக்கள் வாராயோ வெண்ணிலாவே. இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை தருவது அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா.
3: ஆயிரம் மலர்களை மலருங்கள்.
0: வாழ்த்துக்கள் சரவணன். வாழ்த்துக்கள். ஆயிரம் மலர்களை மலருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருவது? இத்துடன் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. கூட்டு தொகைக்கு செல்ல போகின்றேன்.
4: ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஐயா.
0: அது பாடல் வந்துவிட்டது.
4: வந்துருச்சுங்களா ஐயா? மேகத்தூதம் காண வேண்டும் மேனி மீது. ஆமா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: மேகத்தூதம் காண வேண்டும்.
0: மேகத்தூதம் காண வேண்டும். இது ராஜ்குமாருடைய பாடல். ராஜ்குமார் தந்து விட்டார் வாழ்த்துக்கள். இப்பொழுது சரவணன் அவர்கள் இல்லை சந்தன் ராஜ் அவர்கள் உங்கள் பாடல்.
4: வணக்கம் ஐயா. ஆயிரம் மலர்களே மலருங்கள் ஐயா.
0: வந்துவிட்டது வந்துவிட்டது வந்துவிட்டது.
4: சந்தன் சரிங்க. மலரே
0: மலரே குறிஞ்சி மலரே. வாழ்த்துக்கள் மலரே.
4: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது முதல் நாங்கள் எண்ணிக்கைக்கு செல்ல எண்ணுகின்றோம். நேரம் எங்களுக்கு போதாது. அதனால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். தொடர்ந்து பாடலை கேளுங்கள்.

இனிமையான பாடல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுடைய காற்றாலையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு முடிவடைந்து எண்ணிக்கையில் இருக்கும் இந்த வேளையிலே அடுத்து அடுத்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். விரைவில் விடை கிடைக்கும். ஒலிக்கும் பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியின் முடிவிலே எண்ணிக்கை நேரத்தை நிறைவுபடுத்த வரும் பாடலாக ஒலிக்கின்றன.

0: It's not what you make.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலியை தொடர்ந்து எண்ணிக்கையில் இருக்கும் வேளையிலே நிறைய உறவுகள் வந்து பங்கு பெற்ற வேளையிலே அவர்கள் பாடல்கள் ஒலிபரப்புவதற்கு ஆயத்தமாக விடையை காண்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்போமா?

விரைவில் விடை காண இருக்கின்றோம். யார் முதலில் வருகின்றார்கள், இத்தனை பாடல்கள் ஒலித்தது என்று என்பதை எண்ணி கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலையும் கேட்டுவிட்டு நாங்கள் விடை காணுவோம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் ஓய்ந்து இருக்கும் இந்த வேளை பாட்டுக்கு பதில் பாட்டு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வேகம் விவேகமாக வந்து இயங்கி ஒலிக்க வைத்த பாடல்களை பதவியிலே கொண்டு வந்து ஒவ்வொருவராக எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே மொத்தம் 7 உறவினர்கள் வந்து தங்கள் பாடல்களை மனதிலே நிறுத்தி வந்து பதிந்து சென்ற வேளையிலே மொத்தம் 211 பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இன்று மிகவும் விரைவாக இயங்கி இருக்கின்றார்கள் பாடல்களை என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளின் நேரத்தை சரியாக கணித்து கொண்டு வந்து நான் அந்த நேரம் எனக்கு தேவைப்படுகின்றது. தனியொருவராக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து வேண்டவர்கள் எத்தனை பாடல்கள் எந்தெந்த பாடல்கள் என்பதை சரிபார்த்து நாங்கள் நிறைப்படுத்துவதற்காக அந்த வகையில் இந்த 7 உறவுகளும் தங்கள் பங்குகளை அளித்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் தாங்கள்

மிதமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்த என்று ஒரு சிலருடைய அழைப்புகள் சிறப்பாகவும் ஒரு சில உறவுகளின் அழைப்புகள் தடையாகவும் ஒரு சிலருக்கு பணியிலே இருந்து கொண்டு அங்கும் இங்கும் தங்களது கவனத்தை செலுத்தக்கூடிய நிலையிலும் இருந்ததை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீங்களும் அவதானித்திருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய கவனம் அத்தனையும் பாடல்களை கொடுப்பதிலே தான் இருந்தது. ஒரு சில இரவுகள் ஒரு வரி அந்த பாடலின் ரெண்டு பதம் மூன்று பதத்தை தந்துவிட்டு மறுவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதிலே அன்புடன் வந்த உறவுகள் ஒரு வரியை மேலே ரெண்டு வரியை பாட முயற்சிக்கின்றார்கள், அகத்தோடு பாட முயற்சிக்கின்றார்கள். அப்படி அல்ல, இது வளமையாக வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பாடலை நீங்கள் வந்து பாடத்து வாங்கிவிட்டால் நான் அதை கூறவும் முடியாமல் இருக்கிறது உங்களுக்கு கேட்காது. நீங்கள் அந்த பாடல் பிழை வேறொன்று தாருங்கள் என்று கூட உங்களுக்கு அவகாசமும் தர முடியாமல் இருக்கின்றது. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நான் எங்களுடைய பெரும்பாலும் நான் ஜெகபிரசாதிக் அவர்கள்தான் எந்த பாடலுக்கு எந்த பாடலை தருகின்றேன் என்று அழகாக கூறியிருந்தார். மற்றவர்களும் ஒரு சிலர் கூறியிருந்தார் அவசரம் அவசரம் அவசரம், பாடல் வரிகளில் தரும் சொற்கள் சரியாக புரியவில்லை, ஏதோ ஒரு வரியை கண்டுபிடி நீங்கள் எனக்கு தெரியும் வலைத்தளத்தில் நீங்கள் பார்க்கின்றீர்கள், உங்களுக்கு தெரியாத வரிகள் கூட அங்கே இருக்கின்றது, இடவெறி வந்தாலும் அதை கூறி விட்டு செல்கின்றீர்கள். அதை நான் கவனித்து பார்த்து நீங்கள் ஒரு பாடலுக்கு பதில் பாடலை தரும் பொழுது எந்த பாடலுக்கு எந்த வரி அந்த எந்த பதத்துக்கு தருகின்றது ஞாபகம் இல்லாமல் இருக்கின்றது உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் கூகுளில் பார்த்துவிட்டு உடனே சொல்லுகிறீர்கள். இதுதான் அங்கே நடந்தது, நான் கவனித்து பார்த்தேன். உங்களுக்கு அந்த பாடல் ஞாபகத்திலே வைத்து ஞாபகத்திலே அந்த பதம் வருவது தான் உண்மை. ஒரு பாடலை தந்துவிட்டால் அதில் வரும் பதத்துக்கு உங்கள் மனதிலே தோன்றும் பாடலை தருவது தான் உண்மை. அந்த பாடலை தரும் பொழுது ராகத்தோடு தான் அழுத்து கொண்டு போக வேண்டும் என்றது அல்ல, விரைவாக தந்தவன் அடுத்தது ஒரு சிலர் நீங்கள் அழுத்தி விட்டு அப்படியே பிடித்து கொண்டிருக்கும் போலே அடுத்தவர் வந்து நுழைய முடியாமல் இருந்திருக்கின்றதை மூன்று நான்கு பேர் ஒரே நேரத்தில் ஒருவருடைய அழைப்பிலே தங்கி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அது எல்லாம் சரியல்ல. இலக்கத்தை அழுத்துகிறீர்கள், தொலைபேசியில் கிடைத்தவுடன் இந்த பாடலுக்கு இந்த பாடலை தருகிறேன் முதல் வரி, அதிலே முதல் பதத்தை தந்தாலே பாடலை நாங்கள் பிடித்து விடுவோம். அதில் ஏதாவது புரியாது விட்டால் திருப்பி நான் கேட்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். நீங்கள் ஒலித்து கொண்டே இருந்தால் அது தெரியாது, அதனால் சில தடைகள் ஏற்பட்டது. அடுத்த குறிப்பாக சந்தனராஜ் அவர்கள் தான் இந்த ஏழு பேருக்குள்ளும் மிகவும் சிரமத்தில் இருந்தார் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. ஏனென்றால் அங்கே பேசுவது அவர் அங்காடியில் இருக்கின்றார், அங்கே தன்னுடைய வியாபார நிலையத்தில் இருக்கின்றார், மக்கள் வந்து உறவினர்கள் வருகிறார்கள், வாடிக்கையாளர் வருகிறார்கள், அவர்களுக்கு அதை கவனிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு பாடலையும் தர வேண்டி இருந்திருக்கின்றார். இருப்பினும் பங்கு பெற்ற வேண்டும், நானும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று ஓடி வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அதேபோல ஆனந்தன் அவரால் ஒரு பாடல் ஒரு தடவை தான் அழைப்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய வழக்கமாக அவருடைய அழைப்பு அவருக்கு கிடைப்பது கடினம், இருப்பினும் பணி சுமை அத்தோடும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நானும் என் குரலை காட்ட வேண்டும், என்னுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்று சிறப்பாக வந்தது பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்தவர்கள் எல்லோரும் சிறப்பாக விறுவிறுப்பாக மிகவும் சுறுசுறுப்பாக தந்தார்கள். இன்று ஏனைய நேரத்தை நாட்களை விட குறைந்த நேரத்தில் கூடுதலான பாடலை பெற்றிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வகையிலே ஆனந்தன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருந்தார். இங்கே வந்து இணைந்தவர்கள் சந்தனராஜ், சிவரஞ்சினி, ராஜ்குமார், சரவணன், ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன், ஆனந்தன், இவ்வளவு பேரும் கலந்திருக்கின்றனர். யாராவது பேர் இல்லை நீங்கள் பங்கு பற்றி நான் கூறாமல் விட்டால் தயவு செய்து அழைக்க வேண்டும். அடுத்ததுன்னு வந்த பாடல்களை விரைவாக தந்த இடங்களே ஒரு சிலர் வந்து ஒரு பாடலை தந்து விட்டால் அதற்கு கேட்கும் பொழுது கூற முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த பாடலுக்கு தருகிறோம் என்று தெரியாமல் தருகிறார்கள். ஏனென்றால் அந்த கூகுளிலே அந்த பதம் வந்துவிட்டு அதை கொண்டு வந்து தருகிறார்கள். அதில் இந்த பாடலே வந்தது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், விரைவாக சிறப்பாக இயங்கினீர்கள் அனைவரும். இதிலே மூன்றாவது இடத்தை இதில் ஜெகபர் சாதிக் அவர்கள் இல்லை ஆனந்தன் அவர்கள் அவரை தொடர்ந்து அடுத்த அதிக பாடலை தந்தவர் சரவணன் அவர்கள் 8-18 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் மூன்று அழைப்புகள் அவருக்கு தவறுதல் இருந்திருக்கின்றது, அந்த மூன்று அழைப்புகளும் தவறாமல் இருந்தால் இத்தோடு மூன்று பாடல் சேர்ந்திருக்கும். அதை விட 2-3 தடவைகள் பாடல் தடுமாற்றத்தில் இந்த சொன்ன பாடலை திருப்பிச் சொல்லி மீண்டும் ஒரு பாடல் தாருங்கள் என்ற இடத்துல அதில் பேசிக்கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அது இதிலே எல்லாம் நாங்கள் விவாதிக்கும் சந்தர்ப்பமே வராது. ஒரு பாடலை தருகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் இல்லை அது வரவில்லை இந்த வரி வரவில்லை என்று பேசிக்கொண்டிருந்தால் அடுத்தவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ நீங்கள் வரும்போது துல்லியமாக இன்ன பாடலுக்கு இன்ன பாடல் நீங்கள் இதை கவனிக்க வேண்டியது பாடலுக்கு பாடல் தருமல்ல பாடல் வந்ததா வராததா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து கூடுதலான பாடலை தந்திருக்கின்றார்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள். இன்று 27 பாடலை தந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, மிகவும் சிறப்பாக இருந்தது உங்களுடைய இணைப்பு என்று.
அதை தொடர்ந்து இன்று மிகவும்

கடினமான நேரத்திலும் ஓடிவந்து நானும் பங்களிக்க வேண்டும் என்று சந்தனராஜ் அவர்கள் 29 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கு நீங்கள் இதை போல 2 மடங்கு 3 மடங்கு பாடலை தரக்கூடிய உங்களுக்கு இன்று ஏற்பட்ட தடைகள் எனக்கு புரிகின்றது. இருக்கட்டும், போட்டி தானே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த நிலையிலே இருக்கின்றார், 3வது இடத்தை பெறுகின்றார் என்று எங்களுடைய சிவரஞ்சினி அவர்கள் 32 அதிகப்படியான பாடலை தந்து, அவருக்கும் ஓரிரு பாடல்கள் தவறுதலாக இருந்தது, ஓரிரு அழைப்புகள் அவருக்கு இணைக்கப்படவில்லை. 32 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள் சிவரஞ்சினி, 3வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள். அப்படி என்றால் 2வது இடத்தை கிடைப்பதற்காக 44 பாடல்களை தந்த கிருஷ்ணா, நீங்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அப்படியான முதலாவது இடம் யாருக்கு? வேறு யாருக்கு? தலைவர் அவர்களுக்குத்தான் முதலாவது இடம். 52 அதிகப்படியான வாழ்க்கைகளை பாடல்களை தந்து இன்று முதலாவது இடத்தை பெறும் ராஜ்குமார், உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும். அந்த வேளையிலே 2வது 3வது இடத்தை, 4வது 5வது இடத்தை, 6வது 7வது இடத்தை என்று பார்க்காமல் பங்களித்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே பதில்கள் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன வேறு இடங்களிலிருந்து. அவர்கள் சிறப்பாக புறப்பான ஒரு சுறுசுறுப்பான வேகம் விவேகத்துடன் இயங்கும் ஒரு நிகழ்ச்சி என்றால் இதுதான் என்று கூறுகின்றார். நிகழ்ச்சி புறப்பு, நேயர்களின் சுறுசுறுப்பு, பாட்டுக்கு பதில் பாட்டு அருமை என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார். வருக வருக ஒன்று வரவேற்று வாழை இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இழைப்பாறுதல் எடுக்கக்கூடிய இன்னும் கிடைக்கவில்லை, தொடர்ந்து உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். பாடல்களை நீங்கள் தந்துவிட்டு சென்று விட்டீர்கள். நான் பாடல்கள் எண்ணிக்கை, யார் தந்த பாடல், எந்த பாடல், அதிலே ஒரு சில பாடல்கள் பிழையா சரியா என்றெல்லாம் பார்த்து சீர்திருத்த வேண்டும். உங்களுடைய மொத்த எண்ணிக்கைகளை தந்துவிடுவேன். 1வது இடத்தை ராஜ்குமார், 2வது இடத்தை கிருஷ்ணன், 3வது இடத்தை சிவரஞ்சினி நீங்கள் பெற்றுக்கொண்டு ஏனைய இடங்களை ஏனையோர் பெற்றிருக்கின்றீர்கள் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இப்பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் வந்து ஏதாவது கூறுவதென்றால் கூறிக்கொள்ளலாம், சில திருத்தங்களை மாற்றிக்கொள்ளலாம், ஏதாவது உங்களுடைய எண்ண கருத்துக்களை ஏதாவது புகுத்த வேண்டியிருந்தால் வந்து புகுத்துங்கள், கெட்டு மகிழ்ந்துடுவோம். வாருங்கள், சற்று நான் இந்த பாடலை தந்து பெருமூச்சு நெடுமூச்சு விடுகின்றேன். ஹாப்பா.

வாருங்கள் உறவுகளே, அழையுங்கள், பேசுங்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பாக நிறைவேற்றி மொத்த பாடல்கள் எண்ணிக்கை கூறி யார் யாருக்கு எந்த பாடல்கள் எவர் எவர் எந்த இடத்திலே என்றும் கூறியிருக்கின்றேன். வாருங்கள், வந்து உங்கள் வாழ்த்துக்களை தாருங்கள், கேட்போம். மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை, கனடா கலையகம்.

அடுத்து ஓய்வு என்று ஆங்கில வார்த்தைகளை தமிழிலே புகுத்தி இருக்கிறாள் என் அன்பு பேத்தி. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு ஓகே தாத்தா என்று கூறி இந்த பாடலே ஓகே பேத்தி நான் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு எடுக்கிறேன் நிகழ்ச்சி நிறைவேறியவுடன் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம். நிகழ்ச்சியை வாருங்கள் பேசி

0: வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க இப்ப எப்படி தாத்தா இருக்கீங்க? உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
0: நான் முடிவடைந்து உங்களை எல்லாம் முடிந்து விட்டு உங்களுக்கு ஒரு பாடலை, இந்த பாடலை தந்து விட்டாதான். பின்புதான் சிறு கொஞ்சம் தண்ணீர் குடித்து ஒரு நெடுமூச்சு விட்டு ஹாஃபா இழைப்பா காதலே ஒலிவாங்கி.
1: நீங்கள் நீண்ட நேரம் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியுமா என்ற எனக்கும் சந்தேகம் இருந்தது. உங்களுக்கு எப்படி உடல்நிலை ஒத்து போகிறது என்று நானும் யோசித்துக் கொண்டே இருந்தேன்.
0: அப்படியா? படிப்படியாக நான் ஒரு மணி நேரம் இருந்து அதன் பின் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் இன்றும் கொஞ்ச நேரம் கூடிய ஆனால் கூடுதலான பாடலையும் பெற்றுக்கொண்டேன். விரைவாக இயங்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்னை உற்சாகப்படுத்தியது. என்றால் உங்கள் வருகைகள் உங்களுடைய வேகமாக விவேகமாக உங்கள் எண்ணத்தினுடைய தன்மைகள் ஓடி வந்து உடனே தரும் வேளையிலே எத்தனை விதமான பாடல்களை நீங்கள் மனதிலே வைத்து பதத்தை தந்தவுடன் பாடல்களை தரும் அந்த உங்களுடைய அந்த புத்திசாலித்தனங்கள் விரைவாக ஓடி வர வேண்டும், கவனிக்க வேண்டும் என்றதை நான் உணர்ந்தேன். நானும் காதிலே ஒலிவாங்கியிலே உங்கள் குரலும் பாடல்களும் வரும்பொழுது கையிலே எழுதுகோல் முன்னுக்கு தாள் அதிலே வைத்து கொண்டு பார்த்து கேட்டு சரிபார்த்து சீர்தூக்கி எழுத வேண்டும் அல்லவா? அந்த வல்லமை இறைவன் எனக்கு வல்லமை தரும் வேளை அந்த சிறப்பை நீங்கள் தந்திருக்கீங்க. உங்களோடு நான் இணைந்து இந்த சவாரி குதிரைகளோடு இந்த குதிரை கிழட்டு குதிரையும் ஓடுதானே பின்னாடி.
1: எழுதி கொண்டுதான் பாட்டு வந்து திரும்ப பதில் பட்டு கூறுகிறேன். எனக்கு கொஞ்சம் தாமதமாக என்னுடைய
0: இணையம் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன் எல்லோருக்கும். என்றால் ஒரு சிலருடைய ஒலி வலைத்தளங்கள் மிகவும் தாமதமாக, சரவணன் போன்றோர் உங்களுடையது, இன்னும் ஒரு சிலர் நம்ம எங்களோட ஆனந்தன் இவர்களுக்கு வலைத்தளம் இணைப்பு கிடைப்பது பெரிய கடினம். அது இந்த இடங்களை பொறுத்தது தானே பேத்தி. இருப்பினும் நீங்கள் இந்த தூரம் கிடைத்து நம்ம கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மூன்றாவது இடத்து கடந்த வாரம் எந்த எத்தனையாவது இடம்? இரண்டாவதா மூன்றாவதா? அவர்களுக்கு வலைத்தளம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் அப்படியான இடம் அம்மா. அவர் எங்களோடு ஒருவரோடு மட்டுமல்ல, ஒருவரோடு மட்டுமல்ல இத்தனை பேரோடு அவர் உறவாட பண்ணவர். அட்டாவதானி, அதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேணும், கேட்பு பதில் கூறவனும், எங்களையும் கவனிக்கவனும் ஓடி வந்து கடித்தனம். அதெல்லாம் ஒரு அது இதிலே உள்ள ஆர்வம், இதை ஆர்வம் ஏற்படக்கூடிய வகையில் எங்கள் அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. இங்கே ஒருவர் எழுதி இருக்கின்றார், சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் சிறப்பாக இருந்தது அப்படி என்று எழுதியிருக்கின்றார்கள். மிகவும் இந்த வேளையிலே வேறு பதிவுகளையும் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சி இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு சில வேறு பதில்களை பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், நாங்கள் அது கவனத்தை திரும்புகின்றார்கள். நீங்கள் எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பற்றி, நிகழ்ச்சியை நடைபெறும் பொழுது அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள், நிகழ்ச்சி பற்றியதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், வேறு விடயங்களை அப்புறம் பகிர்ந்து கொள்ளலாம், நிகழ்ச்சிக்கு முன் அல்லது பின். நிகழ்ச்சி ஒலி நான் பலரை பார்த்திருக்கின்றேன். நீங்கள் நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும் குழுவிலே இருப்பவர்கள் அங்கே வேறு பதில்களை போட்டுக்கொண்டு திசையை திருப்பிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு நிகழ்வை செய்கிறேன். அது சரியல்ல. நிகழ்ச்சி நடந்து நேர் விருப்பத்திலே நான் இருந்து பேசிக் கொண்டு போய் அங்கே குழுவினர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் தங்கள் பாட்டிலே எழுத்துக்களை போட்டு பதிவுகளை போட்டு சைகைகளை போட்டுக்கொண்டு அந்த நேரத்தை வானொலியில் செலவழிக்கலாம். உங்கள் குரலை கொண்டு வந்து காட்டலாம். உங்களை இங்கே தெரியும், அங்கே நீங்கள் போடுவது குறிப்பாக ஒரு கொஞ்சம் அந்த தளத்தில் இருக்கின்றவர்களுக்கு தானே தெரியும். நீங்கள் காற்றலைக்கு வந்தால் உலகளாவத் தெரிகின்றீர்கள் அல்லவா? அதை உணர்கிறார்கள் இல்லை. அடுத்து சில நிகழ்விலே இறுதி நேரத்தில் ஓடி வருகிற அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள், முதலில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்கள் பாடலை பதிவு செய்யுங்கள். நான் அதை எத்தனை பாடல்கள் எத்தனை பேர் என்று பார்த்து சரியான நேரத்துக்கு முடிப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன். இறுதி நேரத்தில் இரண்டு பாடல்கள் இருக்கும், அதன் பின்பு ஓடி வருவார்கள். ஓடி வந்து பாடலை தந்தால் அதையும் நான் பதிந்து இதையும் முடித்து அதற்கு போக நேரம் கூடுதலாக இருக்கின்றது. எனக்கு என்னுடைய ஒலிபரப்பிலே வருகின்ற ஒரு முறைப்பாடு, நான் நேரத்தை கூட்டி எடுக்கின்றேன் என்பதுதான். அடுத்தவர்களோட நிகழ்வும் பார்த்து கொண்டிருக்கின்றதல்லவா? அதை பழக்கத்தில் வைக்காதீர்கள். நீங்கள் பாடலை கேட்கணும், உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் இரண்டு மணி நேர நிகழ்ச்சி, இரண்டு மணி நேரமும் ஓடி முடிந்து இறுதி இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் இருக்கைக்கு அழைப்பார்கள். ஏனென்றால் நான் வந்துவிட்டேன், பாடலை தந்துவிட்டேன் என்றால் அவர்கள் பாடலை தரலாம், நான் எழுதி வைத்து அந்த பாடலை 5 நிமிடம் 4 நிமிடம் எடுத்து மேலும் நான் ஒலிபரப்ப வல்லவா வேண்டும். ஆதலால் கொஞ்சம் கவனத்தில் ஒரு விதமான பிழையும் இல்லை, கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். தருணம் கிடைக்கும் பொழுது எனக்கு பாடலை நீங்கள் தந்தால் நான் பதிவு செய்துவிட்டு முன்பு எல்லாம் அன்புடன் எங்கள் நாகப்பன் அவர்கள் ஒன்று செய்வார், இந்த பாடலை இறுதியாக தாருங்கள் என்று முதல் பதிந்து விட்டு போய்விடுவார். அதனால் அவருக்கும் தெரியும் என்னுடைய பாடல் இறுதியாக வர இருக்கின்றது, அவர் ஆயத்தமாக இருப்பார் கேட்பதற்கு. நானும் அதற்கேற்ற மாதிரி எத்தனை பாடல் வந்தது என்று நேரத்தை கணக்கிட்டு சரியாக ஒலிபரப்ப முடிக்கலாம். அந்த இறுதி நேரத்தில் வருவது கொஞ்சம் எனக்கு கடினமாக இருக்கு. இப்பொழுது அப்படி யாரும் வருவதில்லை, இருப்பினும் இது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது, கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் வந்தது நல்லதாக போய்விட்டது, நேரமாகின்றது, நான் நிகழ்ச்சியின் நிலவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நேரொலி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நேரலிக்கு வந்து உங்கள் குரலை காட்டி உலகத்துக்கு தெரிந்து கொண்டு உங்கள் முன்னிலை தமிழ் வானொலியை பங்கு பெற்றுவதை காட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர, அங்கே தளம் உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு அந்த தளம் அப்படியே இருக்கின்றது. நீங்கள் அதில் பதிவை இடலாம், கேளிக்கை செய்யலாம், படங்களை போடலாம், சின்னங்களை பரிமாறலாம், என்னவற்றையும் எழுதலாம். நீங்கள் பகிர்ந்து கொள்ள, ஒலிபரப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வர முடியவில்லை, நீங்கள் வர முடியாதில் இருந்தால் காரியமில்லை, அடுத்தவர்கள் வருவதற்கு நீங்கள் அங்கே, நான் ஒரு சிலரை பார்த்து அங்கேயே நல்லா கேளிக்கை விட்டு விட்டு இறுதி நேரத்திலே வருவார். ஒரு சில 2-3 உறவை நான் பார்த்திருக்கின்றேன், கவனித்து வைத்திருக்கின்றேன் நான். இது நேரொலி என்றால் நேரம் 24 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒரு 2 மணி நேரத்தை முன்கள் தமிழ் வானொலியில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்று கேட்டு எடுத்து அவர்கள் தந்த பெருந்தன்மைக்கு வாழ்த்து வேண்டும். அதை சரியாக
1: நன்றி
0: சிவரஞ்சினி அவர்களே, நேரம் சரியாக வந்துவிட்டது, நான் நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய அனைவருக்கும், வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும், பங்கு பெற்றிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் எல்லாம் வல்லுகிறவன் அறிவுறுத்தார். நன்றி செல்லமே, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அற்புதமாக சிறிய இடைவேளையில் ஓடி வந்து எங்களுடைய அன்பு பேச்சு நல்ல கருத்துக்களை பரிமாற வைத்து தன்னுடைய கருத்தையும் தெரிவித்து சென்றார். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கொடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வல்லமையோடு சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு வலிமையை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் கருணையோடு நன்றியோடு கூறி, கருணையோடு தந்த அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியில் தந்த இடத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு என்னோடு வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நிகழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவா உங்களோடு இணைந்து நானும் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என்றென்றும் நலமுடன் வாழ நல்லருள் புரிய வேண்டும், அறம் தலைக்க வேண்டும், மனிதநேயம் பெருக வேண்டும், அவலங்கள் வேண்டாம் என்று கூறி காற்றலையில் வந்து இணைந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து 2025 ஆம் ஆண்டின் 1வது மாதத்தின் 25வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறியது. நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளை, மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெற்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கன்னடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் 2023 ஆறாவது மாதம் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:34. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்தின் தமிழ்நாட்டிலும் இரவு நேரத்தை தொட்டு 9:04 என்று காட்டும் வேளையில், ஆங்கிலேய நாடு பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 4:34 மாலை நேரம் என காட்டுகின்றது. இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான், அன்னை தந்தை ஆசான் அத்தனையும் தந்து, என் அன்பு உறவுகளையும் தந்து, அன்னை தமிழோடு உறவாட வைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி, என் அன்னை தமிழே உனக்கும் தலை நிமிர்ந்து மார்பை உயர்த்தி வணக்கம் என்று வைத்து, என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளை உங்கள் அனைவர்களும் உளவலாக இருக்கும் நேயர்களையும் வருக வருக வென்று மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அழைக்கின்றேன் வணக்கத்துடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சுவாரஸ்யமான ஒரு மறு ஒளிபரப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து குழப்புகின்றதோ தெரியவில்லை. இருப்பினும் அதை தொடர்ந்து முடிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் பற்றாது என்பதனால் அதை நிறுத்தி இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன். இது வழமையாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காற்றலையில் ஒலிக்கும்

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று பாடி உங்களையும் பாட வைத்து எங்களையும் கேட்க வைத்து உலகளாவ ரசிக்க வைக்கும் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலரும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றீர்கள். வந்து பங்குபற்றி காற்றலையை சிறப்பித்து உங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். இலை மறை காயாக இல்லாமல் உலகளாவ உங்களை அறிய வைக்கும் நோக்குடன் ஊக்கம் கொடுத்து உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்றைக்கு 26 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வாரம் ஒரு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவுகள் வந்து மறைமுகமாக இருக்காமல் தங்கள் கூச்சங்கள் வெட்கங்கள் கோழைத்தனங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிற எனக்கு முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தன்னம்பிக்கையும் துணிவும் கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது முன்னியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்தது 26 வருட காலமாக எங்கள் வானொலியின் முன்னியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். அவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் கேட்டுக் கொண்டிருப்பார். நலமாக இருக்கின்றார், நலம் பெற்று வருகின்றார், விரைவில் காற்றலைக்கு வருவார் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே இன்று அவர் ஈழத்திரு நாட்டிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உலகளாக இருக்கும் வயது எல்லை இல்லை ஆண் பெண் இருபாலரும் வந்து அற்புதமாக தங்கள் குரலிலே அழகாக பாடி செல்கின்றார்கள், சென்றார்கள், செல்வார்கள், இப்பொழுதும் வர இருக்கின்றார்கள். இங்கே ஒலி அலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ளும் வகையிலே இங்கே பதிவு ஒன்றை போட்டால் நலமாக இருக்கும் என்னுடைய தொலைபேசிக்கு என்று எண்ணுகின்றேன். தளத்திலே நீங்கள் எழுதுங்கள். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய காலநிலை இங்கே 16 வகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. நாங்கள் அதிவெப்பமான உயர் வெப்பத்திலே இருந்து வெப்பத்தை குறைக்கும் குளிரூட்டி கூட தொழிற்பட முடியாத அளவுக்கு கனடாவில் 2-3 நாட்கள் மிகவும் பாரதூரமாக இருந்தது. இப்பொழுது ஓரளவு வெப்பம் தணிந்து வந்து இப்பொழுது சுமூகமாக இருக்கின்றது. 5:13 அதிகாலை வேளையிலே கதிரவன் தன் கரத்தை நீட்டி ஒளி தந்திருந்தார். அந்த ஒளி நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 8:40 வழமையாக 4 மணிக்கு அவர் மறைந்து செல்ல வேண்டிய நேரம். ஆனால் இப்பொழுது 8 மணி வரைக்கும் இருக்கின்றார் என்றால் இத்தனை மணி நேரம் நீண்ட பகலில் இருக்கின்றோம், வெப்பமான பகலில் இருக்கின்றோம், காற்றோட்டம் குறைந்தும் கூடியும் இருக்கின்ற ஒரு தட்ப வெப்பத்தை கண்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தால் எங்களுக்கு குளிரும் தெரியாது, வெப்பமும் தெரியாது, இனிமையாக இருக்கும். இசையால் வசமாக இதயம் அது எங்கே உங்கள் இசையை கொண்டு வந்து தாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம்.

0: பாடலை பாட வரும் அன்பு உறவுகள், இன்றைய நேயர் விருப்பத்துக்காக ஒரு பாடலையும் நீங்கள் நினைந்து கொண்டு வரலாம், விரும்பும் பாடலை கொண்டு வந்து தரலாம். அது உங்களுடைய நேயர் நேர நிகழ்ச்சியிலே ஒலித்து கொள்ளும், அது ஒரு நிகழ்வாக வரும். அதற்கு முன்பு நீங்கள் பாட நினைத்த பாடல் கொண்டு வாருங்கள். விரைவில் வந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களும் கிடைக்கும், இனிமையாக முடித்துக் கொள்ளலாம். காலநிலை காரணமாக சரியான நேரத்துக்குத்தான் நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் என்றால், கலையகத்துக்குள் நீண்ட நேரம் தொழில் ஆற்றுவது கடினமாக இருக்கிறது. வெப்பம் காலம் குளிரூட்டி இருக்கின்றது தான், இருப்பினும் அது ஒவ்வாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. உறவுகளே, எங்கே யார் முதலில் வரப்போகிறேன், நான் பேசுவது எல்லோருக்கும் கேட்கின்றதா கேட்கவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வணக்கமாக ஜெகபிரசாதிக் அவர்கள் போடுவார் ஒரு வரவேற்பு படம் ஒன்று போட்டு கேட்கின்றோம் என்றால், இங்கே அது எதுவுமே வரவில்லை, யாருக்கும் கேட்கவில்லையா, அல்லது நீங்கள் வானொலியோடு இணைந்திருக்கவில்லையா தெரியவில்லை, அல்லது நான் பேசுவது கேட்கவில்லையா தெரியவில்லை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, நேரம் 11:40 கனடாவிலே. இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பித்து விட்டேன். பாட விரும்புபவர்கள் வந்து பாடலாம். உலகில் எந்த பாகத்திலிருந்தெல்லாம் வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் முதலாக வந்து இணையும் கிருஷ்ணன் அவர்களே, கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் கிருஷ்ணா. நான் பேசுவது உங்கள் வானொலி துல்லியமாக கேட்கின்றதா?
1: தெளிவாக கேட்கிறது ஐயா.
0: இனி மெதுவாக
1: கேட்கிறேன்.
0: தெளிவாக கேட்கின்றது. வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் வெப்பநிலை தணிந்து குறைந்து இருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: ஒரு வருடம் ஆகிவிட்டது.
0: ஜூன் 6 வந்தீர்கள். இன்று 6 ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் தருகின்றோம். மேலும் பல்லாண்டு காலம் எங்களோடு இணைய வேண்டும், உங்கள் திறமைகளை கொண்டு வந்து எங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்னை அக்கலை அரசி உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியத்தையும் தருவாராக. வாழ்த்துக்கள் பெற வேண்டும் பெற வேண்டும். இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு.
1: முதல் அனுபவம் வந்து அம்மாவோட பேசினது. 9 அம்மா பிறந்த நாள்.
0: ஓ,
1: வருகிற வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பிறந்த நாள். மீரா அம்மாவுக்கு
0: இன்னும் 3 ஆமா.
1: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர் கேட்டுக் கொண்டிருப்பார். நன்றி. மேலும்
1: தமிழ் வார்த்தை வந்து பொதுவாக அளவா பேசுவேன், யார்கிட்டயும் அதிகமா பேசினது கிடையாது. வானொலி வந்த பிறகு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பேசுறாங்க ஐயா.
0: பேசுறது உங்களை பேச வைக்கிறார்கள். அடுத்து என்ன
1: பேசவும் வச்சிருக்கேன், அம்மா பாடவும் வச்சிருக்காங்க.
0: பாடவும் இல்ல, பாடகிற வாய்த்து ஐயா நீங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு நிரந்தரமான நேயராக எங்களுக்கு நீங்கள் தென்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய உறவுகளை கண்டிருக்கின்றீர்கள் இந்த வானொலியிலே இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததி பேர குழந்தையையும் கொண்டு வந்து எங்களோட புகுத்தி விட்டீர்கள் முன்றியல் தமிழ் வானொலி. அபிமான கூறுங்கள்.
1: கிருஷ்ணகிரி போன பிறகு இப்ப அம்மாவோட இருந்து நல்ல பாடம் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமா, அதுக்காக தாத்தா பாடம் படிச்சு கொடுக்கவில்லை என்றல்ல தாத்தா வழிகாட்டி விட்டு அம்மா வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மா வந்து கிருஷ்ணனுடைய மகள் தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா. சரி, இந்த அடுத்து என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள் இந்த வானொலிக்கு நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே?
1: மன அமைதியா இருக்கு.
0: வாழ்த்துக்கள் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கெட்டிக்காரன் நல்ல சீர். அடுத்து வேறு என்ன சிறப்பை கண்டீர்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை?
1: குடும்பத்தை பொறுத்தவரை வானொலி அதிகமா கேட்கறது நான் தான் அதிகமா.
0: நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எனக்கு மகளாக கிடைத்த அனுஷியா உங்கள் திருமதி அவனுடைய வளர்ச்சி, தமிழ் பேசுவது, பாடியும் காட்டுவது, வந்து பேசி மகிழ்வதங்களோடு அந்த வளர்ச்சியை நான் பார்த்திருக்கின்றேன் இல்லையா?
1: நன்றி.
0: அது அது ஒரு பெரிய மாற்றம்.
1: நான் வந்து 2013 வரைக்கும் யாருகிட்டயும் அதிகமா பேசினதே இல்ல.
0: இப்பொழுது எல்லாரோட பேசுகிறீர்கள், எழுதுகிறீர்கள், தமிழ் எழுதுகிறீர்கள்.
1: பள்ளிக்கு போனது இல்லைங்க, பள்ளிக்கு சரியா போனது இல்லை. ஆனா என்ன பார்த்தா நம்ப மாட்டாங்க, படிச்சதுக்குன்னு நினைப்பாங்க.
0: அப்படியா? நீங்க பேசுறது 8வது 10வது 10வது
1: நினைப்பாங்க.
0: ஓ, நான் அப்படி இருக்கேன், நீங்கள் 10-12 நான் பெரிதாகத்தான் நினைத்தேன். கட்டிக்காரன் நீங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு, உங்களுடைய தன்மைகள் எல்லாம் இனிமையாக, சகோதர நல்ல பாசமாக எல்லோரோடும் பண்பாக பேசி பழகும் அந்த இயல்பினை இறைவன் கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் வேறு என்ன பாட வந்திருக்கின்றோம், என்ன பாடலை நீங்கள் பதிய போகிறீர்கள் கேட்பதற்காக நேர் நேரத்திலே? முதலில்
1: விநாயகர் ஒரு துதி ஒன்று சொல்லிடுறேன் ஐயா.
0: அங்கே கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம்.
1: மூசிக வாகன மோகனஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதான் ஐயா, தினந்தோறும் குளிச்சிட்டு முன்ன சொல்றது விநாயகர்,
0: தினமும் விநாயகர் வேண்டும்.
1: முருகனை ஒரு இது சொல்லுவேன்,
0: அப்புறம் குரு பிரம்மா அந்த எங்களுக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்களும் அதை கண்டு அனுபவித்தும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: படம் வந்து அபூர்வ ராகங்கள்.
0: அபூர்வ ராகங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நாங்களா அமைதியாக கேட்போம் அந்த பாடலை.

அபூர்வராகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அதிசயராகம் வசந்த காலத்தில் மலை தரும் மேகம் அந்த மலை நீர் அருந்த மனதினில் மோகம் மோகம் மோகம் வசந்த காலத்தில் மலை தரும் மேகம் அந்த மலை நீர் அருந்த மனதினில் மோகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இந்திரலோகத்தில் சக்கரவாகம்

0: பூர்வராகும். பின்னிய கூந்தல் கருமிர நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். பின்னிய கூந்தல் கருமிர நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம். அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம், அது என் யோகம். ஒரு புறம் பார்த்தால் மிதில இன்மைதிலை மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதில இன்மைதிலை மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி. முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி. அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம். நன்றி ஐயா.
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் கிருஷ்ணன் அவர்களே. உங்களுடைய முதலாவது ஆண்டு நாள் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்று பாடலை நன்றாக உள்வாங்கி அப்படியே பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு.
2: இது ரொம்ப முயற்சி. இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு யோசனை பண்ணி பாடியிருக்கலாம் ஐயா.
1: அப்ப ஒரு வாரமாக செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக பாடி இருக்கலாம் தானே. இப்பொழுதே சிறப்பாக இருந்தது.
2: முறை கேட்ட பாடல் அல்லவா இது. இந்த பாடல் அதிகம் பாடல்
1: அதிகம்.
2: அதனால அது படமா அது பாடித்தாச்சு.
1: அதிகமாக கேட்பதுண்டா இந்த பாடலை? உள்வாங்கி அதை பாடி பார்த்து இன்று அதற்கு ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அப்படியே அனுசரித்து பாடியிருக்கோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் கிருஷ்ணன் அவர்களே. ஒரு ஆண்டிலே இவ்வளவு தூரம் முன்னேற்றம் வளர்ச்சிகள் உங்களிடம் இருக்கின்றதை நான் பெருமையோடு கருதி கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இலைமறை காயாக இருந்த நீங்கள் இன்று உலகளாவ தெரியும் வகையிலே வந்துவிட்டீர்கள். அதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு
2: நன்றி
1: கிடைப்பன உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் வந்தபோது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை வளர்த்து தட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்து காற்றலையில் வெள்ளடமலையாக்கி உலகறியே செய்து வைத்திருக்கிறது நரசி மீரா அவர்கள். இந்த நன்றி அவர்களுக்கு தான் செல்ல வேண்டும். நான் அதன் பின்பு நன்றி நன்றி. அது மட்டுமல்லாமல் அனந்தராமன் என்று ஒரு சங்கீதம் இசை கலைஞரை அவர் ஒரு பெருங்கலைஞர் முது கலைஞரை அவர் இந்த வயதிலும் அவரையும் பாட வைத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகளாவ அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கும் உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி இடம் கொடுத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடலை பதிவு செய்து விடுவோம் உங்களுக்கு நேர் நேரத்தில் ஒளிபரப்புவதற்காக?
2: ஒரு பக்தி பாடல் பார்த்தா 8 நிமிஷமா இருக்கு ஐயா.
1: 8 நிமிஷம் நாங்கள் தருவது கடினம். குறைந்த பாடலா தாருங்கள்.
2: அது பத்தி பாடல் அது நல்லா இருக்கும் கேட்கறது.
1: நல்லா இருக்கும். எல்லா பாடல் 15 நிமிட பாடல்களும் நல்லா தான் இருக்கும். 3 நிமிட பாடல் நல்லா இருக்கும். எங்களை வானொலிக்கு நியதிகள் உண்டு. அதுல நாங்கள் அப்படியா நீண்ட பாடல் தர கடினம். என்ன பாடலாக இருக்கும்?
2: சரி, படம் வந்து
1: நினைவில் வைத்துக் கொண்டு வாருங்களேன் கிருஷ்ணா. நன்றாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி
2: நன்றி.
1: மீண்டும் வந்து மீண்டும் ஒரு பாடல் பாட வருவீர்கள். அப்பொழுது அந்த பாடலை நீங்கள் தீர்மானித்து கொண்டு வாருங்கள்.
2: என்ன
1: ஐயா?
2: பலராம் பலராமன்.
1: ஓ, பலராமன் இல்லையா? என்ன பாடல்?
2: எங்குமே ஆனந்தம்.
1: ஓ,
2: இந்த பாடல்
1: அந்த பாடல் இனிமையான பாடல் தான் நினைத்து கொண்டீர்கள். எங்குமே ஆனந்தம் என்ற பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு கிடைக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு பாடலை தெரிவித்து தரும் பாடல் எல்லாம் நல்ல பாடல் தான் கொண்டு வருவீர்கள். எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் வானொலியோடு தொடர்ந்து எங்கள் உறவு வளரட்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள். இனிமையாக பாடி சென்றார் கிருஷ்ணர் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்களோடு உளம் திறந்து பேசியும் இருந்திருக்கிறார். அப்படி பேசுவதற்கு ஒரு நிலையை கொண்டு வந்து அவர் தன்னுடைய மனோநிலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய மன இறுக்கங்களை எல்லாம் குறைத்து இலகுவாகி இப்பொழுது சுலபமாக எங்களுடைய எல்லாம் உலாவி கொண்டு தருகின்றார் வானொலியிலே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தார். அதற்கு காரணமாக இருந்ததும் நரசி மீரா அவர்கள் என்றும் கூறி நன்றியோடு கூறியிருந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்றைய பாட்டுக்கு பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வந்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள், என் அன்பு குண்டு பேத்தி, அதைவிட மகள் ரேவதி இவர்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். வருக வருக என்று கூறியிருக்கும் வேளை அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள். காற்றலையிலே சிறப்பான பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள்.

இனிமையான இந்த பாடல்தான் ஆண்டுதோறும் உங்களை வரவேற்கின்றது. வாருங்கள் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் என்று அதை கேட்டு ஓடி வந்து பாடி செல்கின்றீர்கள். பதவியிலே கேட்டிருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகின்றேன், நன்றியை கூறிக்கொள்கிறேன். அந்த வேளையில் வந்து பாடிக்கொண்டும் போங்கள். நீங்கள் நினைத்த பாடலை வந்து பாடிவிடுங்கள். ஏனென்றால் பின்னால் வருபவர்களும் அந்த பாடலை பாட முடியும். ஒருவர் பாடியதை மீண்டும் பாட முடியாது, அடுத்து இன்னொருவர் பாடிவிட்டாரே என்று மனவேதனைப்படாமல் நீங்களே நினைத்து வைத்திருக்கும் பாடலை அவளோடு ஓடி வாருங்கள். நாங்கள் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சியை நேரம் 11:55 நிமிடத்தை எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:25 நிமிடம் என்று காட்டும் வேளையில் எங்கே யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த உறவு?

ஆண்டு ஒன்றினை அற்புதமாக நிறைவு செய்து மன நிறைவோடு வந்து எங்களோடு உரையாடி நல்லதொரு பாடலையும் தந்து சென்ற கிருஷ்ணா, நீங்கள் உங்களுக்கு அடுத்த பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம், வந்து பாடலாம். அதை விட இங்கே காற்றலையில் வருக வருக வாழ்த்துக்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கும் அன்பு உறவுகளும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு நீங்களும் வந்து பாட வேண்டும். உங்கள் பாடல் முதலே வந்துவிட்டால் நலம் தானே, இரண்டு பாடல்கள் கிடைக்குமில்லவா பாடுவதற்கு, வாருங்கள் வந்து பாடுங்கள்.

பாடலை கேட்டு மகிழ்வதிலே சுகம் சுகம்தான். ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பதும் மிகவும் பதமாக இருக்கும். கேட்டு அமைதி கொள்வதற்கும் அதை நினைந்து கொள்வதற்கும் எண்ணங்களை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கும் எங்கள் எண்ண கருக்களை துளிர்க்க விடுவதற்கு இந்த இசை மிக மிக முக்கியம். சாதாரணமாக ஒரு மலையோரத்தில் நிற்கும் பொழுது அங்கே அருவி ஊற்றெடுத்து கீழே சலசலவென்று வரும்பொழுது அந்த ஓசையை கேட்டவுடன் தன்னை அறியாமல் வார்த்தைகள் எங்களுக்கு உதிரும், அது கவியாக மலரும். ஆனால் அப்படி அல்லாத வேளையிலும் கூட அதை நினைவுபடுத்தி ஏதோ ஒரு பாடல், தென்னகத்து திரைப்பட துறையில் வந்த பாடல் ஒன்று எங்கள் உதடுகள் உச்சரித்துக் கொண்டு மனம் நினைந்து கொண்டு தலை ஆட்டிக்கொண்டு அசை போட்டுக் கொண்டிருக்கும், அதுதான் இசை. அந்த இசையை வரிகளோடு பகுத்தி ஏற்ற இறக்கங்களை வைத்து கொஞ்சம் கனிவோடு பாடுகின்றார்கள், அதுதான் பாடல். இந்த குரல்களில் இந்த ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற பாடலை எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம், ஒரே குரலில் தான் கேட்டோம். ஆனால் அதை என் அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது இவ்வளவு வித்தியாசமான உணர்வை தருகின்றது. அதைத்தான் நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள், ஏனைய தளங்களிலிருந்தும் எனக்கு பதிவுகள் வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள் என்ற வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவுகள் பெற வேண்டும், காற்றலையை காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்க முடியாது, சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். இன்பு பின்பு வந்து பாட வருபவர்களுக்கு கடினமாக இருக்கலாம் இடம் கிடைப்பது, அதனால் முன்பே வந்து பாடிவிடுங்கள்.

0: வலைத்தளங்களில் நாங்கள் பதிவுகளை தரும் பொழுது எங்கள் வானொலியோடும் வானொலி உறவுகளோடும் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகமாக பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரியும், இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நேரத்தில் அன்பு உறவு வருகின்றார், அவரை அழைத்துவிடவும் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகின்றீர்கள், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கின்றீர்களா விக்னேஸ்வரன்?
1: பணி இல்ல, நலமா வீட்டுல ஓய்வு எடுத்து
0: கொண்டிருக்கிறேன். ஆயத்தமாக ஆறுதலாக தயாராகி வைத்திருக்கின்றீர்கள், தயார் நிலையிலே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப இன்று ஓய்வு நாளா அல்லது நீங்கள் ஓய்வெடுத்தீர்களா? ஏழு நாளும் வேலை என்று தானே கூறினீர்கள்?
1: போன கிழமை ஏழு நாளும் வேலை ஐயா, இந்த கிழமை சண்டேல.
0: அதனால் கடந்த வாரம் நீங்கள் வர முடியவில்லை என்பதை கூறியிருந்தீர்கள், வாழ்த்துக்கள். தளத்திலே பாடல்களை கேட்பதற்காக எழுதி அனுப்புகிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே மகள் வீட்டிலே எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா? மகள் எப்படி இருக்கின்றா?
1: மகள் மேல நிக்கிறா, பாட கேட்டுனா நம்ம தான் ரெடி ஆக இல்லையா, டெஸ்ட் இருக்காம அவே தெரியாது. அந்த பிள்ளையா பாடுறதுக்கு அவைக்கு மெனமொத்து வராது.
0: இல்ல, அது மட்டும் இல்ல, இப்ப அவைக்கு பரீட்சை நேரங்கள் தானே, அதை நாங்கள் தடுக்க முடியாது. அவர்கள் இந்த காலம் இது தானே, பெரும காலம் விளங்கவில்லையா?
1: இங்க நல்ல நல்ல இதையா, நல்ல நல்ல சூரிய வெளிச்சம், அதால பின்னால புல்லு வெட்டுவோம்
0: என்று. சரி, அப்ப இப்பொழுது என்ன ஒரு பாடலை பாடி விட்டு போகலாம் என்று வந்தீர்களா? சரி, என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்? அதை பதிவு செய்து விடுங்களேன், ஒலிக்க வேண்டிய பாடல் ஒன்றை.
1: வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம்
0: என்ற பாடல் உங்களுக்கு விருப்பம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுங்களே, உங்கள் பாடலை கேட்போம். எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள், விக்னேஸ்வரன் வர வேண்டும், பாட வேண்டும் என்று. பாருங்கள்.
1: ஓமையா. ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? இடிலாயிரு பறவை ஜோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? இடிலாயிரு பறவை ஜோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான், வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான்,

0: கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே. அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே. அழகே நீரோடை அதில் நீந்தும் மீனை போல் ஆனந்தமானேன் என் கண்ணே. உமது ஆனந்தமே அறியா செல்வமே, உமது ஆனந்தமே அறியா செல்வமே. ஆறுயிரே நான் உனக்கே சொந்தமே, என் ஆறுயிரே நான் உனக்கே சொந்தமே. ஈருடல் ஓருயிராய் வாழுவோம், ஈருடல் ஓருயிராய் வாழுவோம். சுகம் ஆறாத இன்ப குலகை ஆளுவோம், நான் நீருடல் ஓருகிறாய் வாழுவோம். சுகம் ஆறாத இன்ப உலகை ஆளுவோம். ஆகான ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்த இன்றி போகுமா?
1: வைத்த செவியை திருப்பாமல் கேட்டுக்கொண்டிருந்து மகிழ்ந்தோம். ஏற்ற கிரக்கங்களை அப்படியே வைத்து அதில் பானுமதி அம்மாவின் குரலில் வந்த குரலும் இருக்கின்றதல்வா. பானுமதி அம்மா தமிழ் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பாடகி, அரும பல்முக கலைஞர் அவ பத்மஸ்ரீ. அந்த சொற்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக எல்லாம் லகர லகர எல்லாம் நாங்கள் அழகாக புரியக்கூடிய வகையிலே நாங்கள் நல்ல சொற்களஞ்சியத்தோடு பாடினீர்கள். வாழ்த்துக்களையா. தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொற்கள் மாறவிடாமல் அப்படியே ஓசை நயம் கொண்டு வந்து காதலே சேர்த்தீர்கள். இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் இசைத்தட்டுகளில் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று விக்னேஸ்வரன் அவர்கள் இருகுரல் பாடலை ஒரு குரலிலே வந்து அற்புதமாக பாடி மகிழ்ந்திருந்தார். எங்களோடு இணைந்து எங்களையும் எங்களை வைத்திருக்கின்றீர்கள். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே ஐயா ஒழித்திருந்தீர்கள்? எங்களோடு வந்து இணைந்த முன்றையார் தமிழிலே தமிழ் வானொலியிலே நீண்ட காலம் பயணிக்க வேண்டியவர்கள் இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு விக்னேஸ்வரன்.
0: நன்றி ஐயா.
1: எப்படி ஐயா? நன்றி. மிகவும் விருப்பமான பாடலா இந்த பாடல் உங்களுக்கு? அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு பாடுனீங்கள் ஐயா.
0: ஐயா, இதுல இந்த பாட்டுல ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு இருக்கு ஐயா.
1: அந்த அது நடிப்போட பார்க்கும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பானுமதி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல், நடித்த நடிப்பு, அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவு அற்புதமான அசைவு, கண் அசைவு, முகபாவனை, தோற்றங்கள், அழகு எல்லாம் நிறைந்திருக்கின்றது. அந்த அத்தான் அந்த வரி வெறும் இடத்திலே பானுமதி அம்மான் கண்ணும் வாயையும் பார்க்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல், தேன் பாய்ந்தது காதலே. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வந்து பாடலாம். மகள் பிழை விடுவது எல்லோரும் வழக்கம். பிழையான பாடல தெரிந்த பாடல் ஒன்றை மனதில் கொஞ்சம் இப்படி சமூகத்தோடு வந்து இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை பங்கு பற்றி கொண்டால் அவருடைய எதிர்காலங்களுக்கும் அந்த முயற்சிகளுக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. அற்புதமான பாடல். ஆகா நம் ஆசை நிறைவேறும், கவலைப்படாதீர்கள். நீண்ட நாட்களுக்கு காற்றலையோடு நாங்கள் இணைந்து மாறாத இந்த இசை உலகில் வாழுவோம் என்று
0: கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி. அற்புதம், அற்புதம், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாமல் முதல் கண் வலைத்தளத்துக்கு நன்றி கூற வேண்டும். இன்று எந்த தடையும் இல்லாமல் தொலைபேசி நல்ல சிறப்பாக துல்லியமாக வந்து கேட்டது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
0: நன்றி ஐயா. நன்றி.
1: நன்றி. இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அற்புதமாக வந்து விக்னேஸ்வரன் அவர்கள் இனிமையாக பாடி எங்களை மகள வைத்தார்கள் அல்லவா.

இனிமையான அந்த பாடல் பாடி சென்ற வேளையிலே நாங்கள் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த உறவுகளின் குரல்களை கேட்பதற்கு. எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது ஜனரஞ்சகமான உங்கள் விருப்பமான வேறு நிகழ்வுகளும் வேறு ஊடகங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. அதை முடித்துவிட்டு வருவோம் என்று இணைந்து கொண்டிருக்கின்றவர்களையும் எனக்கு தெரியும். அது காரியமில்லை, உங்களுக்கு விருப்பமானதுதானே நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் அபிமான நேயர்கள், இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி, வந்து பாடுபவர்கள் தங்கள் குரல்களை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எத்தனையோ உறவுகள் வானொலியிலிருந்து பேசுவதற்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் பேச முடியுமா, இல்லை கொண்டு வந்த விடயத்தை முழுவதையாக பேச முடியுமா என்று தவிக்கின்றார்கள். அப்படி சந்தர்ப்பங்கள் எந்த வானொலியிலும் கிடைப்பதில்லை. முன்னியல் தமிழ் வானொலியில் சிறப்பாக கிடைத்திருக்கின்றது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே அடுத்து வரும் உறவு வருவதற்கு முன்பு நான் இந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். இதையும் கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள், காற்றலையில் வந்து பாடுங்கள். நேரம் 12:09, கிட்டத்தட்ட 36 நிமிடங்களை எட்டி பிடித்து விட்டோம். 2 பாடகர்கள் தான் எங்கள் திறமையை காட்டியிருக்கின்றார்கள். எங்கே ஏனையோர் என்ன செய்கின்றீர்கள் வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம். மீண்டும் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். பேசும்போது ஒலி அளவு குறைவாக இருக்கு.
0: என்னுடைய சத்தம் வருவது குறைவாக இருக்கின்றதா? என்னுடைய ஒலி காரணம் அறியேன். இப்பொழுது வருகின்றதா?
1: இல்லையா.
0: இப்பொழுதும் என்னுடைய சத்தம் நான் பேசுவது கேட்கவில்லையா?
1: பாடல் வச்சும் போது பாடல் ஒலிக்கும் போது சவுண்ட் கரெக்டா இருக்கு.
0: பாடல் சரியாக வருகிறது, நான் பேசுவது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படித்தான் நன்றாக கிடைக்கும். சரி, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா?
1: கேட்கிறது.
0: வாழ்த்துக்கு, நன்றி. நான் திருத்திக் கொள்ளுகின்றேன், அப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அங்கே உங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் மூடுதானத்தினாலே, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து சொல்லவா, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே, அதி அண்ணு நடை போடுதம்மா பூமியின் மேல்.

0: பாலினாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா. நன்றி ஐயா.
1: காதல் உணர்வோடு ஒரு கவிஞன் புகித்து விட்டதை அந்த கலைஞன் பாடி காட்டி எங்களை எல்லாம் மகிழ்ந்த காலத்தால் அழியாத பாடல் தேன் நிலவு திரைப்படத்து பாடல் இல்லையா? அற்புதமாக உணர்ச்சியோடு உணர்ந்து பாடுகிறீர்கள். இந்த சொற்களஞ்சியங்கள் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது என்ற உங்களுக்கு முன்பு இந்த சொற்களஞ்சியங்கள் திறங்கவில்லை. சொற்கள் இருக்கின்றது, வருவதற்கு கடினப்பட்டது. இப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்கள் சொற்களஞ்சியம் இருக்கின்றது. அன்னை கலைவாணிக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் பேசுறது கேட்கின்றதா உங்களுக்கு? நன்றி கிருஷ்ணன். நல்லதையா, வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நிறைவான பாடலை தந்திருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்றும் உங்களுக்கு இந்த முருகர் தமிழ் வானொலியிலே இடம் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். நன்றி எல்லா நேயர்களுக்கும். நன்றி. இந்த வேளையில் அன்பு மகள் ரேவதி அவர்களும் அனுப்பியிருக்கின்றார்கள். தான் ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றேன், வந்து கொண்டிருக்கின்றேன், வந்தவுடன் தருமே அப்பா என்று எழுதியிருக்கின்றார். மகளே சாந்தி, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். சகோதரர் கணபதி அவர்களே, நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள், இணையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கேட்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றோம்.

0: எல்லோரும் வந்து சரியாக பாடுகின்றோம், சிறப்பாக பாடுகின்றார்கள், வாழ்த்தை பெறுகின்றார்கள், இனிமையாக பாடுகின்றார்கள். நான் இங்கே பாடுவது எனக்கு இப்படி பாட வராதே என்று எவரும் எண்ண வேண்டாம். அப்படி ஆரம்பத்தில் எண்ணினவர்கள் தான் இன்று சிறந்த பாடகர்களாக இருக்கின்றார்கள். வந்துவிட்டால் என் அன்பு மகள் சாந்தி. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி. வணக்கம் சாந்தி. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே சாந்தி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி சாந்தி? நீங்கள் எப்படி? நீங்கள் எப்படி இருக்கின்ற? நான் பேசுவது, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? நீங்கள் பேசியது கேட்டுத்தான் நான் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவது கேட்கின்றதா? இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள் சாந்தி? நான் பேசுவது புரிகிறதா? என்ன நடந்தது உங்களோட வலைத்தளத்திற்கு சாந்தி? இப்ப கேக்குறது கூறுங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? அழகி குடும்பம் எப்படி இருக்கின்றா?
1: நல்லா இருக்காங்க.
0: அழகி அன்று அன்று பொக்கிஷத்திலே வந்து அழகிதானே உங்களுக்கு ரெண்டு புள்ளியை விருதும் தர எலும்பு மறக்க முடியாது. சரி, இந்த மகிழ்வார் நேரத்தில் என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள் பாடுவதற்கு?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்தில்
0: பாடுங்களம்மா. இப்ப உங்களை சங்கீத ஞான சுரபி என்று கூறவில்லை, பாடகி என்று தானே கூறுவோம். பாடகி எல்லோரும் உங்களுடைய அழகி கூட தான் பாடகி இருந்துட்டு சிறப்பாக பாடுவீர்கள் நீங்கள்.
1: பாடுறேன்.

வெயில் விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவே, இரவும் பகலும் முரசை கொள்ளும் அந்த பொழுதினில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பி உயிரை திருப்பி தந்துவிடு. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தக தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தக தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம்.

0: நன்றி ஐயா.
1: மிகவும் ஆழமாக கூர்ந்து கவனித்து கேட்க வேண்டிய பாடலும் பாட வேண்டிய பாடலும் அற்புதமாக சுரவரிசைகளோடு அந்த ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் இடைவெளி எல்லாம் விட்டு நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். தொலைபேசியிலே நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒரே நேரத்தில் பாடுவீர்களாக இருந்தால், பாடுகின்றவர்களாக இருக்கும் வேளையிலே நீங்கள் இது பயிற்சி பெற்று சங்கீதமும் படித்திருந்தால் அப்படி இருந்திருக்கும். இந்த சுரவரிசைகளும் இப்படி தரமாக வரும், தரமாக இருந்தது. உங்களை யாரும் ஒரு கேள்வி செவியன் என்று கூற மாட்டார்கள். கேள்வி கேட்டு நான் மனதை வைத்து பாடுகிறாள் என்று கூற மாட்டேன். நீ ஏதோ சங்கீத துறையில் ஈடுபாடு கொண்டவர் தான் என்று எண்ணுவார்கள். அந்த வகையில நல்லாக பாடியிருக்கீர்கள். மகளே வாழ்த்துக்கலாமா, உங்களுக்கு சிறப்பான பாடல்.
0: நன்றி
1: நன்றி. இப்படியான பாடல்களை எடுத்து பாடுவதற்கும் ஒரு துணிவு வேண்டும். அந்த சுரவரிசைகளை அப்படியே அந்த அப்படியே அந்த ரசத்தோடு அந்த சாயலோடு கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கிறேன். கட்டிக்காரே கட்டிக்காரே, அப்ப என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள் மகளே?
0: இந்த பாடுங்க.
1: இந்த பாட்டு ஒரு பாடு இந்திரலோகத்து சுந்தர். யார வளர்ந்த இந்திரலோகத்து சுந்தர்? சாந்தியா? இந்திரலோகத்து சுந்தரி ஒருத்தி வாழ்த்துக்கிழமா, கணவனில் வந்தாலும் வாழ்த்துக்கள். அது என்ன திரைப்படம், என்ன திரைப்படம் தெரியுமா?
0: அது ராஜேந்தர்
1: திரைப்படம். உயிர் உள்ளவரை உஷா. நல்ல பாடல் தான் அந்த பாடல். நான் முதல் இந்த பாடல் என்ற உடனே அப்படி ஒரு பாடல் இருக்கான்னு எழுதி கூட பார்த்தேன். நகைச்சுவைக்காக பேசணும். வாழ்த்துக்கிழமை, அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து வாருங்கள் வந்து பாடல். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னாலும் சிறப்பாக வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வர வேண்டும் எங்கள் சகோதரர் கணபதி அவர்களே, சென்னையில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே, வணக்கம். ஒரு நிமிடம் வேணுமா? ரேடியோ ஆஃப் பண்ண சரி, சென்று அதை அடித்து நொறுக்கி நிறுத்தி விட்டு பாருங்கள். கதை
2: பாடலாமா?
1: அதுக்கத்தானே காத்து கொண்டு. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கணபதி அவர்களே?
2: சந்தோஷமா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி கேட்கும் போது சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு எனக்கு ரொம்ப டபுள் சந்தோஷமா இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். டபுள் சந்தோஷமாக இருக்கும் போலையில் நாங்கள் ட்ரிபிள் சந்தோஷமா இருப்பதற்கு உங்கள் வாய் உதிர்ந்து ஒரு பாடலை தர வேண்டும். எங்கே காணவில்லை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் செய்தி எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சி ஏதோ நிகழ்ச்சி போயிருந்தா தூங்கிட்டேன், டயர்டாயிடுச்சு. மனசு கஷ்டமா.
1: சரி பாடுங்களை.
2: நீ வந்து 10 மணி 1:30 ஆச்சு. 1:30 நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு SBY அவரோட பர்த்டே. அவருக்கு 45 கோவர்னருக்காக பண்றாரு. அவரு பூ உலகில் இல்லை என்றாலும் பல மக்களை நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காரு.
1: உங்களோட ஒலி வந்து எதுலயே பேசுகிறீர்கள்? தொலைபேசியில பேசுகிறீர்களா, வேற ஏதாவது ஹெட் வாய்ஸ் எதுவும் வச்சு பேசுகிறீர்களா? உங்களுக்கு அலறுதே தவிர தெளிவாக இல்லை சொற்கள். நீங்கள் சொன்னதொன்றும் பூரணமாக விளங்கவில்லை. சாதாரணமான தொலைபேசியில்
2: வந்து
1: நல்லது. என்ன சொன்னீர்கள்? 1 மணி நேரம் என்ன
2: சொன்னீர்கள்? பிறந்தநாள். பல கோடி மக்களின் மெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லை என்றாலும் அதனால 45 பாடு பாடி உலகத்துல ரெக்கார்ட் பண்றாரு. அவர் பாட்டு பாட போறாங்க பாலி ஐயா எட்டி தீனா படத்துல.
1: சரியா, கொண்டு வாருங்கள் கேட்போம். இனிமையான பாடல்,
2: நல்ல ஒரு தத்துவ பாடலும் கூட, நல்ல இளைஞர்களுக்கு அறிவுரை கூறும் பாடலாகவும் இருக்கும்.
1: வாழ்த்து. உங்களை போன்றவர்கள் அதைத்தான் கொடுக்க வேண்டும். கொண்டு பாரு.
2: வத்தி குச்சி பத்துக்கு அதுடா யாரு இந்த ஒரசுற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதடா யாரு உன்ன உசுப்புற வரையில, இக்குச்சியா எல்லாம் மணி இக்குச்சியா இருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். ஒத்தி குச்சி பத்திக்காதடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, மனசு உடுத்தினகவள துணி எடுத்து அவிழ்த்தினி அதற்கு இனி இருக்கும் கண்ணீரையும் இருக்கும் கண்ணீரையும் ஏத்தம் நீயே போட்டுவா இங்கு வந்தாடும் ஆடு பாடு ஆனந்தமா. வத்தி குச்சி பத்திக்காதுடா
3: யாரு இங்கு ஒரு சிற வரையில வம்பு தும்பு வச்சிக்காதுடா, யாரு உங்கு உன்ன உசு பொற வரையில முயற்சி செய்தால் சமயத்தில முதுகு தாங்கும் இமயத்தையே மனச இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும் ஆட்கள் கூடத்தான் ஆறு போல மாறுமாடோ ஒத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரு இங்கு ஒரு சிற வரையில வம்பு தும்பு வச்சிக்காதுடா, யாருங்கு பச பொற வரையில இக்குச்சியா இல்லாம நீ இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். ஒத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் இங்கு ஒரு சிற வரையில வம்பு தும்பு வச்சிக்காதுடா, யாரும் உன்ன உசு புற வரையில. நன்றி.
1: நான் பேசியது கேட்கின்றது ஐயா, இளமை காலத்தில் பாடுவது போன்று இன்றும் அந்த குரல் அப்படியே இருக்கின்றது. பாடுகிறீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பு. நல்லதோர் பாடல், நல்ல தத்துவ பாடல். வத்தி குச்சி ஒருபோதும் தானாக பத்திக்காததான் நாங்கள் தட்டி வைக்காமல். அற்புதம், சிரமமான கருத்தை கொண்டு வந்த.
2: கோபப்படணும் அது அமைதியா இருக்க, அதாவது சீரியாகணும். அமைதியா இருந்தா நம்மள ஏமாச்சு. எப்ப நம்ம உடம்பு தீக்குச்சியா, எப்ப ஈக்குச்சி தீக்குச்சியா மாறும், ஒரு லிமிட்டிங் மேல போனா நம்ம தீக்குச்சியா ஈக்குச்சியா கூட தீக்குச்சியாக்கணும்.
1: நல்ல சிறப்பான கருத்தோட வந்த ஒரு பாடலை தந்திருக்கின்ற வாழ்த்துக்கள். என்ன பாடல் பதிவு செய்ய போகணும், என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
2: எனக்கு எஸ்பிபி பாட்டு, ஆமா ஒரு தத்துவ பாட்டு தான். அதுவும் மனைவி மேல மனைவி பாட்டி பாடுவாரு. வந்து கண்ணதாசன் பாட்டு மயங்குகிறார் ஒரு மாதிரி எம் எஸ் விஸ்வநாத இசைமன பாட்டு. கம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சரணங்கள் அறிவில் மனம் குணம் ஒன்றானம் இல்லை. அந்த பாட்டு
1: வாழ்த்துக்கள், அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது வந்து பாடியதுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பாடலை எதிர்பார்க்கும். ஓய்வெடுத்து பாருங்க, ஓய்வெடுத்து பாருங்க. நன்றி கணபதி அவர்களே, நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையில் அன்பு உறவுகள் வந்து ஆழமாக தங்கள் கருத்தை வெளியிட்டதோடு பாடியும் செல்கின்றார்கள். நேரம் சரியாக 12:31, உங்களுக்கு 10:20 நிமிடத்தை காட்டுகின்றது. அன்பு உறவுகள் இரண்டாவது சந்தர்ப்பத்து பாடலையும் வந்து பாடலாம் என்று கூறியிருக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள், எங்களோடு சேர்ந்து மகிழுங்கள். இது பாடுவோர் பாடலாம் முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

இனிமையான பாடல்கள் விதமாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஐந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இனிமையாக வந்து பாடி சென்றிருக்கின்றார்கள். இரண்டாவது பாடலையும் பாடுவதற்கு ஒருவரும் ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே அடுத்த பாடலுக்கு யார் உரியவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை அவர் அழைப்பார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அநேகருடைய அழைப்புகள் என்று வரவில்லை. என்ன காரணம்? வேறு விழாக்கள் இருக்கின்றதா, வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது ஒவ்வொரு ஊருக்கு சென்றுள்ளீர்களா, அல்லது உங்கள் வலைத்தளம் ஒத்து வரவில்லையா? எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.

இசை என்பது எங்களை இசைய வைப்பது, எங்களை அறியாமல் நாங்கள் இசைந்து கொள்வது. அதனால் எங்கள் உள்ளமும் உணர்வும் எதை நினைக்கின்றதோ அதை இயல்பாக வந்து இசையாக தந்து செல்கின்றது. இசை அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு வாயாலே பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக காட்டுவோம், பேச்சு மூலமாக காட்டுவோம். ஒரு சிலர் தங்களை தாங்கள் தேற்றிக் கொள்வதற்காக இசை மூலம் உச்சரித்துக் கொண்டு முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள். எதை ஒரு வேலையை செய்தால் கூட வேலை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும், அவருடைய மனம் இந்த உணர்வை நினைந்து கொண்டு இசைத்துக் கொண்டிருக்கும். இதுதான் இசை. அதற்கு தேவை ஓசை. அந்த இசையை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் ஓசை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஓசையிலே மொழிகளை புகுத்தி கருத்துக்களோடு கூறுவதுதான் பாடல். அதைத்தான் அந்த கருத்துக்களை கவிதைகளாக, வார்த்தைகளாக தொடுப்பதற்கு களஞ்சியமாக எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள், தமிழ் மொழி உதவி செய்கின்றது. ஒவ்வொரு மொழியில் உள்ளவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். மனதிலே தோன்றும் உணர்வுகளை வெளிப்படையாக கூறுவதற்கு நாங்கள் பேசிக்கொள்வோம், எழுத்து மூலம் அறிவித்துக் கொள்வோம், சித்திரத்தில் வரைந்து காட்டிக்கொள்வோம். ஆனால் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இசை ஒன்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். அது ராகத்தை பற்றி யோசிக்காது. அது அந்த ரசங்களை பற்றி மகிழ்ச்சியான உணர்வாக இருந்தால் சந்தோஷமானதாக பாட்டுகள் வரும். உணர்ச்சி கூடி சோகத்தோடு நிறைந்ததாக இருந்தால் அந்த சோகம் ததும்பும் பாடல்களை எங்கள் உள்ளூரை உணர்ந்து கொண்டு வென்றிருக்கும். பலவிதமான உணர்வுகளை, நவரசங்களையும் தரக்கூடிய உணர்வுகள் எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகள் வார்த்தையாக வெளியே வரும் பொழுது அந்த உணர்வை காட்டும் வகையில் வருவதுதான் இசை. அந்த உணர்வை காட்டும் வகையிலே வரும் ஓசை இசையாக வருகின்றது. அதை இசைப்பட நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்பதற்கு இசைக்கு சில வரம்புகள், வரையறைவுகளை வைத்து நேரங்கள், காலங்கள், தாளங்கள், சுரங்கள், ராகங்கள் என்று புகுத்தி இருக்கின்றார்கள். அதை ஆண்டு கணக்காக ஆண்டாண்டு தோறும் சிறு வயதிலிருந்து பாராயணம் பண்ணி படித்து கொண்டு வந்து அந்த பாடல்களை பாடமாக்கி அந்த சங்கீத துறையை அனுபவித்து வந்தவர்களும் இருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்து வானொலியையும் ஊடகங்களில் வரும் பாடல்களையும் மற்றவர்கள் பாடுவதையும் கேட்டு மனதிலே பதித்து அந்த எண்ணத்தை உறுத்தி கொள்ளும், அந்த எண்ணத்தை பதிய வைத்துக் கொள்ளும் அந்த பாடலும் அந்த இந்த இடம் நல்லாத்தானது, நல்லா இருந்தால் அதே போல நானும் பாட வேண்டும் என்று உந்துதல், இது ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கும். சாதாரண மண்புழு கூட நிலத்திலே வெளியே வந்துவிட்டால் தான் நகர்ந்து செல்வதற்காக உந்துகின்றது. உணர்ச்சி தான் காரணம் அதற்கு. எங்களுக்கு பாருங்கள், இளம் வயதிலே எங்களை அறியாமல் எத்தனை பாடல்கள் எங்களுக்கு உச்சரிப்பில் வரும், எத்தனை பாடல்கள் எழுதி கொடுக்கணும், இத்தனை பாடல்களை பாடி காட்டுகின்றோம் பாலியல் பருவ காலங்களில். அது ஓரளவுக்கு முதிர்ந்து வரும் பொழுது வித்தியாசமான அந்த உணர்வுகள், வித்தியாசமான ஓசைகள், வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வந்து தருகின்றது. இது மொழியர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை நேரம். சரியாக கனடாவில் 12:40 நிமிடத்தை தொட போகின்றது. உங்களுக்கு 10:10 நிமிடத்தை தொட இருக்கும் வேளையில் பாடுவோர் பாடலாம்.

இரண்டாவது பாடலை பாடுவதற்கு இடம் இருக்கின்றது. நீங்கள் வந்து பாடிக்கொள்ளலாம். இரண்டாவது பாடலை தர விரும்புபவர்கள் வந்து பாடலாம் என்று முன்றியல் தமிழ் வானொலி எதிர்பார்க்கின்றது. அன்பு உறவுகளே,

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் விக்னேஸ்வரன், வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி ஆறுதலா ஓய்வு எடுத்தீர்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் பாடல் ஒன்று பாட வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை பாடுவீர்கள்?
1: ஜனனி ஜனனி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள், நன்றாக சிந்தித்து அந்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்லதொரு பாடல் ஜனனி ஜனனி, கொண்டு வாருங்கள்.
1: சிவசக்தியாயுத்தோபவிச்சத்தப்ரவபவித்தும் நதேசவம் தேவோ நகலுடன் குசலப்பன்.

அறிவரவிருஞ்சாதி பிரவி பிரனந்தும் போதும் வா தத அமிர்த புண்ணிய பிரவதீ.

ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி ஒருமான் வழுவும் சிறு கூந்திரையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நா

மகள் நீ, கலை மாமகள் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ, ஜகம் ஜகத்தாரணி நீ, பரிபூரணி நீ.

0: ஜனனி.
1: வணக்கம் ஐயா.
2: அந்த ஜனனி உங்கள் நாவல் உறைந்து நல்லருள் தந்து அழகாக அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழும் வகையிலே அன்னை தமிழ் உங்கள் சரளமாக உங்கள் நாவலிருந்து உருண்டு ஓடினான். ஒவ்வொரு எழுத்துக்கள் சொற்சுத்தம் தெளிவாக அந்த பொருள் விளங்கக்கூடியதாக அந்த ராகத்தோடு இணைத்து இசை ஞானி இளையராஜா அவர்களின் அந்த பாடல் உங்கள் குரலில் கேட்கும் பொழுது அற்புதமான ஒரு உணர்வை தருகின்றது. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் அவர்களே, எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சற்று களைப்பாக இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. பணி புரிந்து கொண்டு பாடலையும் பாடுவது கொஞ்சம் கடினம்தான். நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே இருந்துதானே இதை பாடினீர்கள்? சில சமயம் வெளியே இருந்து பாடும்பொழுது இன்னும் ஒலி தெளிவாக இருக்கின்றதோ வலைத்தளம் என்று எண்ணினேன். சரி சரி சரி, நன்றாக இருந்தது உங்கள் பாடல். இனிமையாக நீண்ட நாளைக்கு பின் ஒரு ஒரு எங்களுடைய சாதாரணமான எங்கள் அன்பு உறவுகளின் குரலிலே அந்த பாடலை கேட்கும் பொழுது வித்தியாசமா இருக்கின்றது. இது வந்து இசைஞானி அவர்கள் பாடிய வழியிலே எத்தனை கருவிகளை வைத்துக் கொண்டு நிறைப்படுத்தி ஏற்ற இறக்கங்கள் அது ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை என்று இசை கோர்த்து அதை பாடி மகிழ்ந்தவர்கள், எங்களை மகள வைத்தவர்கள். ஆனால் நீங்கள் அதை கேட்டு மனதிலே பதித்து அப்படியே கொண்டு வந்து சுவை மாறாமல் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன், எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
1: நன்றி.
2: இளைப்பாருங்கள், நன்றாக வந்து பாடி எங்கள் வானொலியையும் சிறப்பித்து உங்களுடைய திறமையையும் காட்டி எங்களையும் மகள வைத்திருக்கின்றீர்கள். எல்லும் என்றும் மென்மேலும் நீங்கள் இசைத்துறையில் வளர வேண்டும். உங்களுக்கு காலம் இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ மயில்கல்கள் தாண்ட இருக்கின்றீர்கள். அத்தனையும் நீங்கள் வெற்றி கம்பங்களை தாண்டுவது போல் தாண்ட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கம் ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி. சிறப்பு இனிமையாக வந்து அற்புதமாக பாடி சென்றார் எங்கள் விக்னேசன் அவர்களுக்கு. ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருடமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றதுதான். யாரும் பாட முடியாதவர்கள் இல்லை. எவர் ஒருவர் நன்றாக ரசிக்கின்றார்களோ ஒரு பாடலை, எந்த ஒரு நிகழ்ச்சியை நன்றாக கிரகிக்கின்றார்களோ அவரால் அதை பிரதிபலிக்க முடியும். வாழ்க்கை என்பது நாடகம். நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பு என்றால் ஒன்றை போல இன்னொன்றை செய்து காட்டுவது. அந்த திறமை எல்லோரிடம் இருக்கும். இந்த வேளையிலே அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வருகின்றார்கள், சென்னையிலிருந்து வருகின்றார். வணக்கம் வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே.
3: ஓகே, இது வந்து தேவ பாட்டு இதுவும் தத்துவ பாட்டு தான். படம் வந்து இசையமைப்பாளர் தேவா, பாடியவர் தேவா. படம் வந்து பொற்காலம். ஆமா ஆமா, 2000 வந்தது. 2000 வந்த படம். முதல்ல நம்ம ரேடியோல
2: சரி பாருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்னை அருள் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எல்லோரும் கேட்க ஆவலோடு இருக்கணும், ஆவலோடு இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஓகே பாருங்க. அரிது அரிது மாநிலாய் பிறத்தல் அரிது கூண் கருடு செய்விடு நீங்கி பிறத்தல் அதை விடு அரிது

0: யாருங்கோ ஊனம் உள்ள உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா உன்ன ஒரு குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பிருந்தும் பயனில்ல. ரெண்டு காலம் உள்ளவனு கெடுக்கிறா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கஞ்ச பையன் எல்லாருமே கையிருந்து ஊன அத கண்டிருக்கேன் நானும். நீங்க பாரு, நீங்க யார பார்த்து ஊனமுன்னு சொல்றீங்க? கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன்பட்டவன் ஊமை, இத கண்டிருக்கோம் நாம. எங்க வாயில்லாத ஜீவங்களை வயிறுங்கு காட்சி இங்க நல்லால கண்ணு கூட வேணாங்கோ. வாய்மை இருக்கையில வாயும் கூட வேணாங்கோ. அட ஊனம் என்ன ஊனம், அட ஞானம் தானே வேணும். அந்த ஞானம் தானும் வேணும்னா மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் என்ன ஊனம் யாருங்கோ, உடம்பு உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கடன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன். ஓகே. அத்தங்கற ஓரத்துல வளர்ந்துருக்குது தென்னை, அது வளைஞ்சிருக்குது என்ன, அது தேங்காய உருத்தவங்கயாருங்க. மதுரையில கோயிலத்தான் பார்த்து பார்த்துட்டு கண்ணு, அதுல மொட்டை கோபுரம் ஒண்ணு, அது மீனாட்சி கூட இருப்பா பாருங்க. கண்ணதாசன் சொன்னாங்கோ, வைரமுத்து சொன்னாங்கோ, ஊனம் என்பது மனசுதான் உனக்கு எனக்கு சொன்னாங்கோ. அட ஊனகினிட ஊனா, அட ஞானம் தான வேணும். அந்த ஞானம் வர வேணும் மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் எல்லாம் ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா உடம்புல குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பு இருந்தும் பயன் இல்ல. ரெண்டு காலும் உள்ளவனும் கெடுக்கிறா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் என்ன ஊன யாருங்கோ, ஊனம் இல்ல உடம்பில் இல்ல குறைகள்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. எப்படி நடந்தது பரவாயில்லையா?
1: நல்லாக பாடுகிறீர்கள் ஐயா. வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் எடுத்து வந்து அற்புதமாக பாடுகிறீர்கள். நீங்கள் பாடகர் என்பது எனக்கு தெரியும். இது வந்து அந்த திரைப்படத்திலே இந்த பாடல் தேவா பாடுகின்றாரா, வடிவேலு பாடுகின்றாரா?
0: இல்ல, வடிவேல் கேட்டுக்கு தேவா பின்னணி கொடுத்திருப்பாரு.
1: ஓ, வடிவேல்
0: பாட மாதிரியே இருக்கும். வடிவேல் மாதிரியே தான் இருக்கும் பாட்டு. உண்மையில தேவா, ஆமா தேவா, வடிவேல் கூட தேவா மாதிரிதான் இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா அவர் தேவாங் மனோ வந்து எஸ்பிபி ஃபாலோ பண்ற மாதிரி, ஜெயசாஸ்திரம் வந்து ஜெயசந்திரன் ஃபாலோ பண்ற மாதிரி, இவருடைய வாய்ஸ் வந்து மனோ வடிவேல் வாய்ஸ் தேவா மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா.
1: ஆமா, பிற்காலத்திலே வந்த பிற்காலத்திலே வந்த தத்துவ பாடல்களில் சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடல் ஊனம் என்பதை பற்றி.
0: வெற்றிகரமா ரெண்டு தத்துவ பாடு பாட்டு அதுவே நிறைவா இருக்கு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க, நேரம் இருந்தா மறுபடியும் வருவேன்.
1: வாழ்த்துக்கள் கடமை, வாழ்த்துக்கள். இனிமையான கருத்துக்களை நன்றாக புரிந்து வேண்டாம். பக்க பாரத்தியம் இல்லாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வார்த்தையிலே வந்து கூறும் பொழுது நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கின்றது. பக்க பாரத்தியங்கள் வந்து இசைக்கருவிகளோடு வரும் பொழுது சில சமயங்கள் பாடலினுடைய ரசைய ருசிய இசைக்கருவி எடுத்துவிடும். அதிலும் பிற்காலத்தில் முன்பு வந்த இசைக்கருவிகள் இப்ப ஒரு வரியிலே நீங்கள் பாடினால் அந்த மிருதங்கம் மத்தளம் என்று இருக்கின்ற தோல் கருவிகள் அப்படியே ஓசையிலே சொல்லும் ஐயா. அந்த ஓசையிலே நாங்கள் கணிக்கலாம். வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள், வயலின் வந்து பாடும், அந்த பாடலை பாடி தந்து கொண்டிருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் எல்லாம் பேசுவார்கள். வானொலி அந்த வயலின்
0: பேசு பேசும், அது வயலின் பேசும், வாழாது பேசும்.
1: இப்ப ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கோ, ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கன்ற பாட்டுக்கு பக்க வாத்தியங்கள் இசைக்கும் பொழுது இந்த மிருதங்கங்கள் தோல்கருவிகள் துளைக்கருவிகள் தங்கள் இசையை தனிப்பட்ட முறையில் தரும் பொழுது இந்த இந்த சுரவரிசையை மாற்றாது எங்களுக்கு அந்த வசனம் காதலே விழுவது போல் இருக்கும். இப்பொழுது அப்படி இல்லையே ஐயா. எடுத்ததுக்கெல்லாம் இந்த சாவோடுகளுக்கு அடிக்கிற மாதிரி டண்டடக்கா டண்டடக்கா டண்டடக்கா தான் இல்லாதுக்கும். அதுக்கு எத்தனை பெரிய புகழ்கள் காது செவ ஒடிக்கு
0: பரம்பூலம். ஆமா, அது வந்து பரம்பூலம் சொல்லுவாங்க. அது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும்.
1: அதெல்லாம் பொறுக்கி எடுக்கிற இசையில அமைக்கிற இசை இல்லை. இப்ப இசை அமைப்பாளர்கள் வந்து ஒரு கலையகத்தை வைத்து எத்தனை நாள் செல்லும், அதற்கு வரிகளையும் கோர்த்து இசையையும் கோர்த்து அந்த கதைக்கேற்ப அந்த ரசனையை கொண்டு வந்து இது எந்த ரசத்தில வரவணும், காதல்ல வரவணுமா, வீரத்துல வரவணுமா, சோகத்துல வரவணுமா, சந்தேகத்துல வரவணும், எத்தனை விதமான ரசனைகளை தருகின்ற கருத்துக்களுக்கு அமைய பாடலாசிரியர் எழுதும் பொழுது அதை தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்திருந்து அதை எண்ணுவார்கள். சரியா அப்படியா, அந்த பாடல் சரியில்லைன்னா இன்னொரு பாடல். எத்தனை வல்லுநர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில், இப்பொழுது அப்படி இல்லை. பாடல் ஆசிரியர் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் ஒரு பாட்டி வைத்து விட்டாண்டா அவற்றை பாட்டுத்தான் அங்கே எழுதுவார்கள். அதுக்கு வந்து
0: இப்பெல்லாம் ட்ராக்ல பாடுறாங்க. அந்த காலத்துல சுவிட்சர்லாம் பாடும் போது யாருன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா வச்சுதான் முதல்ல பண்ணும். அந்த ஒரு பாட்டே ஃபுல் டே ஆயிடுமா, மூணு நாள் ஆகுமா, ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல
1: ஆறு மாதம் சென்றிருக்கும் ஐயா. எத்தனை பாட தரமான இன்றைக்கும் உயிர் வாழுகிற பாடல்கள் அந்த இசையமைப்பாளர்கள் அவர்கள் அதற்காக உபவாசம் இருந்த வல்லுநர்கள் ஐயா. இவர்களை போல கம்ப்யூட்டர் கணனியிலே அங்க ஒரு இசை இங்க ஒரு இசை அதை கொண்டு வந்து பொருத்தி விட்டு பாடுவார். எத்தனை விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கு, எத்தனை விமர்சகர்கள் எழுதுகிறார்கள், எத்தனை பழைய பாடல்களில் வந்த பல்லவியை இடையிலே வந்த ராகத்தை கொண்டு வந்து புகுத்தி ஐயோ இவ்வளவு கவலைப்படுத்துகிறார்கள்.
0: ரீமிக்ஸ் பண்ணி கெடுக்கிறாங்க, பழைய பாட்டை டேமேஜ் பண்றாங்க.
1: அது என்ன முடியவில்லை. அது நல்லது, வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து
0: சந்தர்ப்பம் நேரம் பிரிப்பி கண்டிப்பா வருவேன்.
1: நன்றி நன்றி கணபதி அவர்களே, வாழ்த்துக்கள். இப்பொழுது
0: வாழ்க.
1: அன்புடன் பெறுகின்ற அன்பு மகள் ரேவதி அவர்கள் சென்னையில் இருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே, வந்து விட்டீர்களா? வருகின்றேன் அப்பா என்று எழுதியிருக்கீர்கள். வந்து விட்டார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் என்னுடைய வீராங்கனை கெட்டிக்காரை. நலமா இருக்கிறீர்களா அம்மா?
2: நலமா இருக்கேன்ப்பா.
1: எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? மயிலாப்பூர் ஆலயம். மயிலாப்பூர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுடைய திருநின்ற ஊர் கே கே நகர்ல இருந்து மயிலாப்பூர் எவ்வளவு தூரம் இருக்கும்?
2: ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம்.
1: ஓ, ஒரு மணி நேரம்.
2: ஆனா இரவு நேரத்துல 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு.
1: போக்குவரத்து அதிகமாக இருக்கு,
2: போக்குவரத்து கிடைக்காதனால 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு.
1: ஓ, 1.5 மணி நேரம். எப்படி சுகமாக சென்று அன்பு மனம் இதமாக வணங்கி எல்லாம் கொண்டு வந்து விட்டீர்கள்?
2: வந்த உடனே கடகடன் வந்து
1: ஓடி வர வேண்டும் என்று வந்து. சரி, இப்பொழுது வந்தவுடன் என்ன பாடலை பாடலாம் என்று வந்தீர்கள்? எல்லோரும் அவளோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அங்க குவைத்தில இருக்கிறாரே உங்களுடைய ரசிகன் ஜோஜ், அவர் குட்டி ரேவதியை காணவில்லை என்று கேட்டுவாங்க. அவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்காரு. அங்கு என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
2: அப்பா, தசாவதாரத்துல இருந்து முகுந்தா முகுந்தா.
1: ஓ, எங்கே கொண்டு வரங்க, நாங்களும் ஆர்வத்தோடு கேட்க இருக்கின்றோம். முகுந்தா முகுந்தா கொண்டு வாருங்க.
2: பாடுறப்பா.

முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தா வனந்தா வனந்தா வெண்ணை உண்டவாயால் மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோக்கி மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தா வனந்தா வனந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தா வனந்தா.

0: கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய். நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய். கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய். இங்கு உன் அவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் நானே. உன் திருவடிப்பட்டால் திருமணமாகும் என்றே ஏங்குகிறேனே. மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம்தா வரம்தா பிருந்தாவனம்தா வனம்தா.
1: ரேவதி பாடி முடிந்து விட்டதா? நான் நம்ம பாடலை கேட்டு அப்படியே மயங்கி விட்டேன். அம்மா கிருஷ்ணனை பற்றி 10 அவதாரங்களையும் கொண்டு வந்த தசா அவதாரத்தில் அற்புதமாக நல்ல சொத்தழிவு அம்மா, சிறப்பு பலமையை விட இன்றைக்கு அந்த சொற்பிரயோகம் நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக உள்வாங்கி இருக்கிறீர்கள் அந்த பாடலை. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பான பாடல். அப்படியே பாடலை கேட்டுக்கொண்டே நான் மயங்கி விட்டேன். அது சரி. அங்க நீங்கள் மயிலாப்பூருக்கு சென்ற இடத்துல என்ன ஆலயம் அந்த ஆலயம்?
2: அப்ப அது வந்து மகா பெரியவர் இருந்தார் இல்லையாப்பா, காஞ்சி மகா பெரியவர். அவருக்கு நேத்து வந்து அவருக்கு ஜெயந்திப்பா. இன்றைக்கும் அந்த கச்சேரி தான் இருந்தது
1: அவருடைய மகா மண்டபத்தில்.
2: ஆமாப்பா, அக்கறை சகோதரிகள் பாடினாங்க கச்சேரி, நல்லா
1: சிறப்பான ஆன்மீக பயணத்தை சென்று வந்த அந்த ஆன்மீக அருளோடு கிருஷ்ணனை எண்ணி அந்த கண்ணாவதாரம் இல்ல அவதாரத்தின் கூறி வந்த பாடல் அற்புதமாக சொற்தெளிவோடு நாங்கள் நன்றாக புரிந்தோம் அந்த பாடலை. நீங்கள் பாடும்போது சிறப்பு சிறப்பு ஏற்ற இறக்கங்க நல்லா மூச்சு பிடித்து நல்ல ஆறுதலாக அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்புகள். மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும். உங்களுக்கு இன்னொரு பாடலும் திருப்புகளும் இருக்கின்றது. விரைவில் நிகழ்ச்சியில் நிறைவேறுவதற்கு முன்பு வர வேண்டும். மீண்டும் என்ன பாடல் பதிவு? என்ன பாடல் ஒலிபரப்புற பாடல் கேட்க போவோம்.
2: எனக்கு ஒரு பாடலும்
1: வரும்போது கூறுங்க. நல்லது நல்லது, நல்லா ஓய்வெடுங்கள். வந்த கலையாரங்கள் நல்ல ஆகாரங்களை உண்டு வந்து மீண்டும் சக்தி நல்ல
2: உண்டுட்டம்பா. அங்கே சாப்பிட்டுட்டம்பா, அங்கே சாப்பிட்டேன். ஒரு பாடல் வெயிட்
1: பண்றேன். சரி, பாடலே கொண்டு வர.
2: தோசை எல்லாம் கொடுத்தாங்க. தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம்,
1: எல்லாம் நாங்களும் சாப்பிட்டது போல இருக்கிறது. அந்த அருளங்களுக்கு வாழ்த்துக்கிழமை. நல்ல நல்ல ஜனக்கூட்டமா பெருந்திரளா வந்திருந்தார்கள்.
2: நிறைய கூட்டமாப்பா,
1: நிறைய கூட்டம் இருந்ததுதான். சரி, நல்லதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆன்மீக பயணம் சிறப்பு அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இன்னொரு பாடல் திருப்புகள் தர வேண்டும் நீங்கள். நன்றி நன்றி
2: நன்றி.
1: வாழ்த்துக்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி. வணக்கம். 24 மணி நேர தமிழ்ச்சேவை அவளோடு எதிர்பார்த்துக் கொண்ட அன்பு மகள் ரேவதி அவர்களுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த பாடலை பாட வருகின்றார் வண்டி கேட்டிலிருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: ஐயா. வணக்கம்
1: வணக்கம் மகளே. சகாயா அன்சர் ராணி சந்தன் ராஜ் அவர்களே வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடலை பாடி காட்டலாம் என்று வந்தீர்கள்?
3: மனதில் உறுதி வேண்டும்.
1: நிச்சயமாக அது வேண்டும். படமும் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்து பாடல் பாடப்போகின்றீர்கள். எங்கே பாடுங்கள், நாங்கள் கேட்கும். உங்களை நாங்கள் தடை செய்யவில்லை, அப்படியே கொண்டு வந்ததை அப்படியே பாடுங்கள். எங்களுக்கு கேட்போம்.
3: கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன்

விடியவில்லை கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன

0: ஐயா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக சுத்தத்தோட பாடியிருக்கீங்க. நல்ல, உங்கள் சொந்த குரலிலே நாங்கள் கேட்கும் பொழுது அந்த பாடலுடைய கருத்துக்கள் என்ன என்று புரியக்கூடிய வகையில் நல்ல திறமையாக இடைவெளி விட்டு ஏற்ற இறக்கம் வைத்து அழகாக பாடியிருக்கிறீர்களாம்மா. மனதில் உறுதி வேண்டும். அந்த மனதில் உறுதி இருந்தபடியால் தான் நீங்கள் இந்த பாடலை உறுதியாக அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு சிறப்பான பாடல் உங்களுக்கு.
0: சரி,
1: அப்ப என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு இந்த பாட்டை கொடுங்க ஐயா.
1: இந்த பாட்டு தான் பண்ணுமா? சரி, இப்பொழுது உங்களுடைய அவர் வந்திருக்கின்றாரா? உங்களோட கடுமையான வெப்பம் இருந்து நான் கொஞ்சம் கரைச்சல் பட்டு விட்டு கடனிகள் எல்லாம் என்ன செய்தோ என்று ஆபத்து வரப்போதோ என்று சூறாவளி எல்லாம் வருது என்று எல்லாம் அறிவித்தார். அப்படி ஒன்றுமே வரவில்லை. வெப்பம் தானமா அதிகம் இந்த மாதத்தில், இந்த கடந்த வருடங்களில் இப்படி வரவில்லை. இன்றும் வெப்பத்தோடு தான் இருக்கின்றோம். ஆனால் ஓரளவு தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு மூன்று நாள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. நான் எல்லாம் உணவு, ஓ நான் சாதாரண உணவு அதிகம் அதிகம் இன்னும் இருக்கும் என்று முன்னேற்பாக அறிவிக்கின்றார்கள். என்ன, சரி இப்பொழுது
0: சந்தன்
1: அவங்களை கொடுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சில வயசு மகாராஜ்.
1: இரண்டு நேர வணக்கத்தையும் அன்பாக தந்த உங்களுக்கு நானும் அன்புடன் தந்து ஐக்கியமாகின்றோம். அன்பு பாரியார் வந்து அழகாக மனதில் உறுதி வேண்டும் என்று உறுதியாக நன்றாக பாடி சென்றிருக்கின்றார். சரி, உங்கள் பாடலையும் கேட்போமா? என்ன கூறப்போகின்றீர்கள் கூறுங்கள்.
2: நிச்சயமாக அனைத்து நண்பர்களும் சிறப்பா பாடுறாங்க ஐயா.
1: நல்ல பாடல், எங்களிடம் நல்ல பாடங்கள். ஒரு குழு அமைக்கலாம் இல்லையா? அவர் ஒரு இசை குழு ஒன்றை அமைக்க
2: வேண்டியதான். மிகவும் கடினமான பாடல்களும் எளிதா பாடிட்டு
1: போயிடுறாங்க.
2: இப்ப நம்மளுடைய சாந்தி அவர்களுக்கு பாருங்க, அருமையா அது. அப்படியே
1: உள்வாங்கிறார்கள், உள்வாங்கி இது செய்ய வேண்டும். சும்மா ஒரு காற்றலே இந்த குரல் வரட்டும் என்று அப்படி பாடவில்லை அவர்கள். நான் சரியாக பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாரம் ஒரு வாரம் இருக்குத்தானே அதற்கு ஒரு பாடலை தயார் செய்து நல்லா உள்வாங்கி பாடுகிறார். வாழ்த்துக்கள். அந்த சிறப்புகளை அவர்களை வளர்த்து கொண்டு வரும் இந்த வானொலிக்கு உண்மையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்கள் தான் மூல காரணம். அவர் போட்ட விதை தான் இந்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நன்றாக இருக்கின்றது, கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு வாத்தியங்களுக்கும் பயம் இல்லை, எங்களை ஆனந்தம் இருக்கிறாரே வாத்தியம் போடுவதற்கு. சரி, இப்ப உங்கள் பாடல் இதுவாக இருக்கும், கொண்டு வாருங்கள்.
2: நான் ஒரு பாடல் பாடுறேன்,
1: பாருங்கள்.
2: ஒரு பெண் புற கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளும் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறான் கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணி தூக்கமில்லையே அது இந்த காலமே

வாழ்க்கை கொடு, பாலைவனம் கடந்து வந்தி பாதங்களை ஆரவிடு. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாடு, என் உள்ளம் திண்டாடு, என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே, எந்த நிம்மதி போனதே, மனம் வாடுதே. ஒரு பெண் புறா கோழி மீதித்து ஒரு குஞ்சு சாகுமா, அன்று பாடம் படித்தேன் அது பழைய பழமொழி. குஞ்சு மீதித்து இந்த கோழி நொந்ததே, இதை நெஞ்சில் நிறுத்து இது புதிய பழமொழி. ஆண்

0: ஒரு பெண் புறா கண்ணீரில் பல்லாட என்னுள்ள திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறாங்கய்யா.
1: நன்றாக இருந்த சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் வர வர நல்ல முன்னேற்றிருங்க. முன்பு பிள்ளையாண்டல்ல நன்றாக இருக்கின்ற அந்த சொற்களை கொண்டு வந்து அழுத்தம் திருத்தமாக அதற்குரிய இடைவெளியை கொடுத்து நன்றாக பாடுகின்றீர்கள். புரியக்கூடிய சில பேர் அப்படியில் பாடலே கேட்டு போட்டு ஓடி வந்து விரும்புறன்று பாடுவார்கள், அந்த உணர்ந்து பாடுவதில்லை. நீங்கள் அந்த உணர்ந்து பாடுகிறீர்கள். அந்த உணர்ந்து பாடும் வேளையில் தான் அந்த பாடல் சுவையாகவும் வருகிறது, அந்த கருத்து எங்கள் உள்ளத்திலும் பதிகின்றது. இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தோடு வந்த பாடல், சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் தான் நான் கூறுகின்றேன். வாழ்த்துக்கள். என்றும் இப்படி நீங்கள் வளர்ச்சியுற்று எங்கள் வானொலியில் வந்து சிறப்புற பாடகர்களாக நீங்கள் வர வேண்டும். ஒரு நாளைக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி ஒன்று வைத்து பார்க்கலாம் என்று. சரி, இப்போ
2: கண்டிப்பா
1: அது ஒரு
2: கிடைக்கும்
1: பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பதில் பாடல
2: பாட்டு. நம்ம அந்த பாடலை படிக்கும் போதுதான் அந்த வரிகள் இருக்கும் போதுதான் அந்த வரிகள் என்ன நம்ம புரிய முடியுது.
1: நிச்சயம்
2: சாதாரண நிகழ்ச்சி பாடல் கேட்கும் போது சரி எதார்த்தமா ரெண்டு வரியை கேட்டுட்டு அப்படியே சரி பாடலோட பாடிட்டு நம்ம அதுல வாங்கிட்டு போயிடும். ஆனா நம்ம பாடலை எடுத்து பாடும் போதுதான் அதுல உள்ள வரிகள் நமக்கு

0: அண்ணாமலை.
1: ஓ அண்ணாமலை, வாழ்த்துக்கள். சிறப்பு அந்த பாடல் கூட காட்டில் கிடைக்கும். அந்த இணைந்து சிறப்பித்தாக்க கணவன் மனைவியாக வந்து இணைந்து அற்புதமாக பாடியிருக்கிறீங்க. அந்த எனக்கு பிடித்தது என்னன்னா, நீங்கள் அந்த ஒவ்வொரு சொற்களுக்கு சொற்கள் இடைவெளி விட்டு அந்த உணர்வை கொடுத்து பாடுகிறீர்கள்.
0: அது நீங்க சொல்லிக் கொடுத்ததுதான் ஐயா.
1: என்ன, எங்களுக்கு பக்கவாத்தியங்கள் இல்லை தானே? இப்பொழுது இருக்கிற பக்கவாத்தியங்கள் முதல் பல்லவிய பாடிவிட்டால் அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பக்கவாத்தியம் முழுக்க அடி அடின்னு அடிச்சுங்க ஓரங்கனையும் கொண்டு போயிடும். ஆனா முன்பு வந்த பாடல்களுக்கு பக்கவாத்தியங்கள் அதே வாசித்து கொடுக்கும். அடுத்த வரி என்ன, அந்த ராகத்தை எடுத்து கொடுக்கும். இப்பொழுது வந்தவர்களுக்கு ராகம் தாழ்ந்து டங்கடா டங்கடான்னு அடிக்கத்தான் தெரியும். அது சில பாடல்களுக்கு சரியாக இருக்கும். நன்றாக இருந்தது சந்தன்ராஜ் அவர்களே. உங்களுடைய பாடலும் உங்கள் மனைவியின் பாடலும் இனிமையை சேர்த்தது எங்கள் காற்றலைக்கு. இது மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் நாங்கள் பிறப்போம்.
0: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி.
0: நம்முடைய பாட்டுக்கு பதில் பாட்டிலே உள்ள பாடல்கள் உடனடியா எழுத முடியாம போயிருந்தீங்க.
1: அது நீங்கள் எதிர்பார்க்க
0: நினைக்கிறோம்.
1: நேரத்தை விட பணிகள் அதிகமாக இருக்கின்றது, கவனங்கள் கூட. அதை நான் உணர்வேன். அடுத்தது இந்த பாடுபோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுல வந்து பாடலை தந்தவர்களுக்கு தெரியாது என்ன பாட்டு வரப்போகுதுன்னு, அவர்களுக்கே தெரியாது இல்லையா? அது நான் ஒரு தெரிந்து நானும் அந்த பாடல்கள் நீங்கள் தந்த 54 பாடல், அதுக்குள்ளே ஒரு பாடலை தெரிந்து தர வேண்டும் என்றால் உங்களுக்கும் பிடிக்க வேண்டும், எங்களுக்கும் பிடிக்க வேண்டும். இதுவரை கேட்காத ஏதாவது ஒரு சிறப்பிற்கத்தானே வேண்டும். அதற்காக தான் தெரிவு செய்வேன். இருந்து கொண்டு சென்று தெரிவு செய்து
0: தேர்வு பண்றது மிக சிறப்பா இருக்கியா. எங்க தலைவருக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தீங்க, அதுவும் சிறப்பான பாடல். அதே மாதிரி நம்ம ஜாமலாமா கொடுக்க பாட்டு எல்லாருக்குமே
1: அவரவர்களுக்கு
0: எல்லா நண்பர்களும் கொடுக்கற பாட்டு அருமையான பாடல்கள். உண்மையிலே அது பாராட்டணும்.
1: நன்றி நன்றி சந்தன்ராஜ். இந்த நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். மீண்டும் சந்திக்கலாம். இது நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது ஒரு பாடல் ஒதுக்க இருக்கின்றது. அந்த பாடலை கண்டு ஓடி வாருங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். ரேவதி அவர்கள் திருப்புகழ் பெற வேண்டும்.

0: பாடாத பாட்டெல்லாம் பாடுவதற்காக வருகின்றார் அன்புடன் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சிறப்பா இருக்கிறீங்க?
0: சிறப்பாக. பணி, இன்று பணி முடிஞ்சு விட்டதா?
1: பள்ளி திறக்கக்கூடிய நேரம் இல்லீங்களா?
0: வாழ்க்கை சரி. இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? வந்து ஓய்வு எடுத்து ஆறுதல் எடுத்துக் கொண்டீர்கள். அப்படியே சுவாத்தியத்துடன் பாட வேண்டும். பாடுவதற்கு வாத்திய கருவி எல்லாம் கொண்டு வந்தீர்களா?
1: ரெடியா
0: இருக்கு. பாருங்க, எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ.
0: அற்புதமான பாடல்.
1: தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ. கோதை இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தென் சிந்தும் நேரம் நான் பாடும் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ.

0: வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம் இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகின்றாள் சாகுந்தலா அன்னமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடை அசந்திடும் சங்கீதம் உண்டாகும் தோகையில் மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ போத இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும் புது தென்றலோ பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அந்த மழையில் மலர்களும் குளிக்கும் அருவிகளோ ராகம் தரும் அதில் நனைந்தால் தாகம் வரும் தேவதை பிழியலில் அமுத அலை கனவுகள் வளர்ந்திடும் கல்லூர் முன்பார்வை தோக இளமயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ கோதை இவள் விழி நூறு கவிதை நாளும் எழுதிடுமோ தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. நன்றியா.
1: அமைதியான ஒரு பாடல், ஆனால் ஆழமான காதல் உணர்வு உள்ள ஒரு பாடல். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வேளையிலே கேட்கும் பொழுது அவ்வளவு இதமாக இருந்ததோ, அது இசையோடு கருவிகளோடு. ஆனால் நீங்கள் தனிமுறையில் தனிப்பட்ட முறையில் அழகாக அந்த சொற்களை எடுத்து பாடுகிறீர்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு என்னுடைய அறிவுரை, சொற்களுக்கு சொற்கள் வருகின்ற இடைவெளியையும் அவதானிப்பீர்கள் இன்னும் சிறப்பாக. நீங்கள் கொஞ்சம் அந்தரப்படுவது போல் எனக்கு தெரியுது, சுவாசிக்க களைப்படைவது போல் தெரிகிறது. நன்றாக சுவாசத்தை எடுத்து பாடுங்கள். ஏன்னா அவர்கள் ஒரு பல்லவி முடிஞ்சு சரணம் வரும் வரையும் அந்த பல்லவியையே இசை கருவி வாசிக்கும் வரை அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். உங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்து ஒரு வரி பாடி முடிந்தவுடன் இடைவெளி உண்டு, வரிக்கு வரி இடைவெளி உண்டு. நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். அழகாக இருக்கின்றது, அதில் ஒரு குழப்பமும் வராது. சிறப்பாக இருந்தது, சிறப்பான பாடல். என்ன பாடலை கேட்டு நேரத்தில் என்ன பாடல்
0: கேட்டு? தர்மத்தின் தலைவன் படம் முத்தமிழ் கவியே வருக அந்த பாடல் கொடுத்தீங்க கேட்டு.
1: முத்தமிழ் கவியே வருக என்ற பாடல் பாடப்படும். முத்தமிழ் கவியே என்ற பாடல் ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல இனிமையாக
0: பாடுகிறீர்கள்.
1: கேட்க மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அற்புதமான பாடல்கள். நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்வு அங்கே தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய மகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது அவர் வளர்த்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அவர் தான் வந்து எடுத்துக்கொண்டு செல்வார். இந்த நிகழ்ச்சியை அவர் கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கவனிக்கின்றேன். அம்மாவோட இருக்கும் பொழுது, மகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சுதந்திரம் அது என்னிடம் இல்லை என்பதை நான் கருதி கொள்றேன். கொஞ்சம் கட்டுப்பாடு போல் நான் அப்படி கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் அந்த வயதுக்கும் அன்புக்கு வந்து அழகாக கட்டுப்பாட்டு அம்மாவுடைய நல்ல நல்ல விளாசி பேசுவீங்க. நான் கவனித்திருக்கிறேன். நாங்கள்
0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே, வணக்கம் ரேவதி. உங்களை அழைத்து விட்டேன், இணைப்பு தந்து விட்டேன். ரேவதி கொண்டு வாருங்கள். இப்பொழுது யார் வருகிறது? ரெண்டு பேர், மூன்று பேர் அழைக்கின்ற ஒரே நேரத்தில் யார் வரப்போகின்றீர்கள் முதல் என்று பார்ப்போம். இங்கே சாந்தி வந்து விட்டு, சாந்தி கிடம் கிடைத்து விட்டது. சாந்தி வாருங்கள், கொண்டு பாருங்கள். அம்மா
2: வணக்கம்.
1: வணக்கம். இங்க வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சேருகிறது சாந்திக்கு. எங்கே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இந்த சந்தோஷத்தோட கொண்டு ஓடி வாருங்க.
2: எங்க தெரு பக்கத்துல இருக்க கோயில்ல திருவிழாங்க ஐயா, அம்மன் கோயில்ல.
1: ஓ, அதனால
2: ஒரு சாமி பாட்டு.
1: அந்த பாடலை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தானே சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, கொண்டு வாருங்கள்.

0: கற்பகமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வார் அம்மா. நன்றி ஐயா வாய்ப்புக்கு.
1: அற்புதமான ஒரு பக்தி பாடலமா. அயல்லி ஆலயம் இருக்கின்றது, அதை நினைத்து பாடின பாடல் காட்சி தந்து என்னை ஆட்சி செய்த என்ற பாடல் மிகவும் சிறப்பான கல்யாண ராகத்து பாடல். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள் அம்மா. கட்டிக்காரி மேலும் மேலும் நீங்கள் முயற்சி எடுத்து மனனம் செய்து நன்றாக உள்வாங்கி அதில் நீங்கள் ஈடுபடுங்கள். நீங்கள் நல்ல பாடல் பாடிக்கொண்டிருக்கீங்க, நல்ல குரல் வன்மை இறைவன் தந்திருக்கின்றார், நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: அம்மா, நன்றி அம்மா. ரெண்டு பாடலை தந்து வாழ்த்து வாழ்த்துங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அன்புடன் ரேவதி அவர்களை எதிர்பார்க்கிறோம். ரேவதி அழைத்துக் கொண்டிருக்கின்றார், மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. பாடுவோர் பாடலாம் இறுதி நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாட்டோடு பாடலாக வந்து திருப்புகளும் வர இருக்கின்றது என்று கூறும் வேளையிலே எங்கே அழைப்பை தேடுகிறேன், வாருங்கள் முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் இன்று நகர்ந்து செல்லவில்லை, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இலை மறை காயாக இருக்கும் எங்கள் அன்பு உறவுகளுள் பொதிந்துள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வாக இருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலி.
2: காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள்,
1: பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் ரேவதி அம்மா. எங்கே ரேவதி? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
1: அங்கே கொண்டு வாருங்கள். எதை கொண்டு வந்தீர்கள் முதலில், திருப்புகளா அல்லது பாடலா?
3: ரெண்டுமே. திருப்புகள் முதல், முதலில் திருப்புகள்.
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கேன்.
3: இது வந்து திருச்செந்தூர் சுருட்டி ராகம்.
1: சுருட்டி ராகமா? வாழ்த்துக்கள், நல்ல திருப்புகள்.
3: ஆமா பாப்பா.
1: சரி, கொண்டு வாருங்கள். திருச்செந்தூர்
3: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
3: சேம கோமல பாத தாமரை சேதர் கோ

0: ஆனே காயத்தே பசு பாசத்தே சிலர் காமுற்றேயும் அதென் கொலாதான் நீப சேவக செந்தில் வாழ்வே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு திருவாரம். ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை விட்டுவிடக்கூடாது. அதுவும் ஒரு இறைவன் கருணைதான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் கூறியிருக்கின்றார். அந்த இறைவனை துதிப்பாடுவதற்கும் எங்களுக்கு அருள் வேண்டும், அவருடைய கடாட்சம் வேண்டும். அது உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கின்றது. திருப்புகள், அற்புதமான திருப்புகள். நீங்கள் திருப்புகளை ஓத ஓத உங்கள் தமிழ் தண்ணி அறியாமல் வளர்ந்து கொண்டு வரும், ராகங்களும் தண்ணி அறிமையால் தோன்றிக் கொண்டு வரும். கருணையோடு நல்லது திருப்புகளை தந்து எங்களையும் ஆன்மீகத்தில் நிறுத்திய உங்களுக்கு அடுத்த பாடலை பாடலையும் தருகின்றீர்களா? நேரம்
0: பாடல் பாடல் தரப்பிருக்கிறேனாப்பா. எனக்கு எனக்கு பாடல் வந்து தேடி வந்த லட்சுமியிலேருந்து. அச்சம் நாணம் நீ பெண் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த பாடல்.
1: அச்சம் நாணம் என்ற பாடல் தேடி வந்த லட்சுமியா?
0: ஆமா லட்சுமி. ஆமா.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இப்பொழுது அடுத்து என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
0: அப்பா இது வந்து இது நீயா நீயா பட பாடல்பா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள.
1: ஓ நீயா. எங்க கொண்டு வாருங்க கேட்போம்.

ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.

கண்ணன் ஒன்றே ராதை வாராய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, இங்கே விண்மீன்கள் கண்ணாகி பார்க்கின்றன, நான் வெறும் கோயில்லாகாமல் காக்க உந்தன் கண்மீன்கள் என் மீது விளையாடட்டும், அந்த விண்மீன்கள் சுவையாக பார்க்க தேர் கொண்டு வா. கண்ணன் வந்து கீதம் சொன்னால் நான் ஆடுவேன், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஓரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன், இந்த மழை மேகம் உன்மீது ஆடும், அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன், இந்த மழை மேகம் உன்மீது ஆடும், வண்ணப்படத்தோடும் முகத்தோடும் நீ கூடலா, இந்த பழத்தோட்டம் உன்னோடு கூடும், புது வெள்ளமே ஒரே சொற்க

0: ரேவதி, எப்படி பாடினீர்கள்? களைத்து விட்டீர்கள் இல்லையா? ஆரம்பத்தில் எடுக்கும் போது இருந்தது இறுதி பல்ல சரணத்தில் இறுதி இரண்டு வரிகளும் கொஞ்சம் வயம் குறைஞ்சு விட்டது. இரும்பு நல்லாக இருந்தது அம்மா. நீங்கள் இந்த பாடல்களிலே வருகின்ற வரிகளிலே நன்றாக வந்து வல்லினம் வார்த்தைகள் வரும் பொழுது சாதனை ஓசை எப்படி ஒலிக்கும் என்பதை தெளிவாக தருகிறீர்கள். எல்லோரும் பாடிய பாடலே பார்த்தேன். இந்த வல்லினம் சொற்கள் வரும் இடத்திலே அதற்குத்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாத்திரை. ஆனால் அந்த அந்த அந்த அந்த துணி எல்லாம் அழகாக இருக்கின்றது அம்மா. நீங்க எடுக்கும் போது பாடும் போது சிறப்பா இருக்கு. மற்றது மொழிக்கு இடைபாடு நல்லா விட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஓய்வெடுத்து பாடலாம். ஒரு குறையும் இல்லை. அப்படித்தான் பாட வேண்டும். ஏன்னா நீங்கள் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடுகிறீர்கள். நீங்கள் பாட வந்த நோக்கம் அந்த கவிஞர் எழுதிய வரியை பாடல் மூலம் இசையோடு எங்களுக்கு புகுத்துகிறீர்கள். நாங்கள் இசையோடு கேட்கும் பொழுது புரியாததெல்லாம் நீங்கள் பாடும் பொழுது துல்லியமாக எங்களுக்கு புரிகிறது. சிறப்பு அம்மா. இரண்டு பாடல்களையும் பாடி ஒரு திருப்புகளையும் பாட வந்தீர்கள். ஒவ்வொன்றாக பாடியவர்களே திருப்புகளை பாடி உடனே பாடலையும் பாடுவதா கொஞ்சம் சக்தி
1: விட்டது.
0: ஆசையை விடாமல் ஆர்வம். உங்களுக்கு பாட வேண்டும் ஆசை. எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது, ஆர்வமும் இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்றது நான் பலரை பார்த்திருக்கின்றேன். ஏதோ நானும் ஒரு காலத்தில் வந்து வானொலியே பாட வேண்டும் என்று வருபவர் இருப்பார்கள். சரி, அது பாடலாம், கடைசி நேரத்திலும் பாடலாம் தானே, எங்களுடைய அலுவலை பார்ப்போம் என்று பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதுகளெல்லாம் அவரவருடைய ஆர்வமும் அவரவருடைய உணர்வையும் பொறுத்தது. அவருடைய திறமையை அவர் வெளிக்காட்டுவதற்கு உள்ள சந்தர்ப்பம் எங்கு வருதோ அங்கு காட்டி விடணும். அதானே மனித தன்மை. எனக்கு எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ சரியான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும். எனக்கண்டு இருப்பது எனக்கு தான். அதை நான் விளக்க முடியாது. அதை அற்புதமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாரம் ஒரு நாள் வந்து பாடும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக சிறப்பித்து பாடலை பாடி நான் கவனித்து அங்கு நீங்கள் ஆலயத்திலிருந்து வரும்பொழுது எழுதியிருந்தீர்கள். அப்பா நான் ஆலயத்திலிருந்து வருகிறேன், விரைவில் வந்து விடுவேன் அப்பா என்று. அது பெரிய ஆனந்தமா இருந்தது கேட்டது. அதே போல வந்து பாடலில் தந்திருக்கேன். வந்து நீங்க சிறப்பித்த அத்தனை பேரும் சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். நேரத்தை நிறைவுக்க கொண்ட நேரத்தை கருதி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அற்புதமாக வந்து பாடியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும்.
1: நன்றி அப்பா, நான் விடைபெறுகிறேன். அப்புறம் எல்லோரும் பாட வந்த பாடிய அனைவரும் நன்றாக பாடினார்கள். அப்பா வந்து எங்களை எல்லாம் ஆர்வத்தோட அரவணைத்து அழகாக பாட வைத்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. அப்பாவுக்கு நன்றி, வானொலிக்கு நன்றி அப்பா.
0: அம்மா கேட்டுக்கொண்டு
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விடைபெறுவது விடைபெறுவது சொல்லுவோம் முன்னாடி எல்லாம், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஞாபகப்படுத்திக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்
1: அம்மாவுக்கு. மீரா அம்மாவுக்கு நன்றி. மீரா அம்மாவுக்கு நன்றி.
0: அவ அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருப்பாரு இந்த நிகழ்ச்சி. அவால் கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி. நன்றிகள் மகளே, நன்றிகள். வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: அடுத்த வாரம் தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடலை கொண்டு வந்து காட்டலை சிறப்பு உலகின் பல பாகத்திலிருந்தும் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவத்தில் சேவையில் இணைந்து இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்திருந்தார்கள் அன்பு உறவுகள் கிருஷ்ணன், விக்னேஸ்வரன் அவர்கள், சாந்தி, கணபதி அவர்கள், ரேவதி, ராணி அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், ஆனந்தன். இவர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய கடமையை எண்ணி சரியான நேரத்துக்குள் வந்து பணிச்சுமைகள் இருந்த வேளையிலும் வேறு பராக்கு இருந்த வேளையிலும் கூட வந்து அற்புதமாக தங்கள் உணர்வை கொட்டிச்சீத்து அழகாக பாடி சென்றார்கள். சரியான நேரத்துக்கு நான் முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த வகையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவன் இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவன் நிரல் என்றும் கிடைக்கட்டும். அன்னை கலைவாணியினர்கள் உழைத்து மீண்டும் சிறந்த கலைஞர்களாக இவர்கள் வர வேண்டும். இவர்கள் நாவன்மை சிறக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவா உலகெல்லாம் பறந்து வாழும் அன்பு உறவுகள் அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். இப்ப ஒடிசாவோ இங்கே அந்த ஊரில் நடந்த விபத்தை பற்றி எல்லாம் போட்டு எழுதியிருந்தார்கள். இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வேண்டாம், எதற்காக நடைபெறுகிறது தெரியவில்லை. இறைவா அனர்த்தங்கள் காணாமல் அல்லோல கல்லோலப்படாமல் நோயற்ற வாழ்வு கண்டு சமாதானமாக மகிழ்ச்சியாக அன்போடு மனிதநேயத்தோடு அறம் தலைக்க வாழ வேண்டும். எல்லோரும் அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்புடன் உங்கள் அனைவருக்கும் விடை கூறி விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலோடு ஆரம்பித்து ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலுடன் முடிவடையும் பாடுவோர் பாடலாம் 2023 ஆண்டின் 6வது மாதத்தின் 4வது நாள். வணக்கமும் நன்றியுமின் நல்லுறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

முதலில் ஒலிக்கும் பாடல் சிட்டான் சிட்டான் குருவி. இந்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படுத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்டிருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள்.

தொடரும் பாடல் பாசமலர் என்ற திரைப்படத்து பாடல். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். கேட்டிருக்கும் அந்த உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகவர் ஷாதிக். அவரோடு முகமது ஜோசப், முகமது ஜர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில்.
1: அமுதே தமிழே என்று கோயில் புறா திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி சிவசங்கரன், நற்பவி நரமுகையாள், தமிழ் இஞ்ஞாள் இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

படிக்க இருக்கும் அடுத்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தந்த பாடல். ஆடவந்த தெய்வம் என்ற திரைப்படத்தில் 1960 ஆண்டு பிரபல பின்னணி பாடகர்கள் பி லீலா, பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய கோடி கோடி இன்பம் பிறவியே தேடி வந்த செல்வம். இந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் கேட்க விரும்புபவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன்.

அதே பாடல் அதே திரைப்படத்தில் இசை மாமணி டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலிலே பாட வருகின்றது. கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் என்று கேட்டிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் உலகத் தமிழர்களும் நண்பர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நீயர் நேரம். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சங்கர் லால் என்ற திரைப்படத்தில் இருந்து இளங்கிளியே என்ற வரி எடுத்து அறதடி குப்பம் நெய்வேலி சரவணன் யாம் இருக்க பயமேன் நீங்கள் மட்டுமல்ல தங்கம் சரவணம் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றனர்.

சரக்கு வண்டியில என்ற பாடல் காற்று வழியடை திரைப்படத்தில் ஒலித்தது. இன்று வாழ்த்துக்குறி கேட்டிருக்கின்றார்கள் இந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர் மற்றும் ரமேஷ், ரேபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும்

0: இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: சீரட்டோடியில் ஓரந்த

0: சீக்கிரம் ஹாஸ்பிடல் வந்துடும், அவசரப்படாத.
1: இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், அப்பவே அவசரப்பட்டுட்டியே.
2: Guys,
3: போய் நல்லவன் நினைச்சேன்.
2: டேய் ரிலாக்ஸ், ஓகே, டோன்ட் பானிக், யா, அண்ட் டோன்ட் புஷ் டிவி.
4: ஏய் அப்பா போறடா.
5: ராஜாவே ராஜா என்ற ஒரு பாடல் விடுதலை திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து

துதித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேணையைதான் அடுத்த பாடலை தருவதற்காக இணைகின்ற உறவை இணைத்து விடுவோம். அவர் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள். நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் இன்று வரும் சந்தர்ப்பம் கிடைத்து பாடல் கேட்டிருக்கின்றார். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா என்று கேட்கும் பார்வை ஒன்றே போதும், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்து பாடல். இன்று நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இந்த பாடலை கேட்கும் வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலித்து வரும் பாடலோடு பாடி பறந்த குயில் திரைப்படுத்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அவனுக்குத்தான் தெரியும் என்ற முதல் வரி கொண்ட பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல் மகளே ஒலிக்கின்றது உங்களுக்காக அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்கின்ற பாடல் கண்ண காட்டு போதும் என்று ஆரம்பிக்கும் ரெக்க திரைப்படுத்து பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்

0: பாட்டாவே படிச்சிட்டியா பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?

மீண்டும் ஒரு பாடல். தமிழ்நாடு மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அடியே அடியே என்று ஆரம்பிக்கும் ஹவுஸ் மீட் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிரப்பிக்கு கொண்டு வருகின்றது. வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் தந்த பாடல். அவருக்காக தேவ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு 100 முறை என்ற வரியோடு முழுவதையும் பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: தேவ், இந்த நேரத்துக்கு எங்க கூட்டிட்டு போற? தப்பான ரூட்ல போறோம்னு நினைக்கிறேன்.
1: எனக்கு வழி தெரியும், நீ வா.
0: ஹே, இந்த ரோட பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. யார்கிட்டயாவது கேட்டு போவோம்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நிய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பம். காதுக்கினிய கீதங்கள் கேட்டு மகிழ்வோம்.

முதலில் ஃப்ரீடம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். ஆகாயம் அத்தனையும் என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து. அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் தருகின்றார் மத்திய மாகாணம் ஹட்டன் வீரமணி திரு நாட்டிலிருந்து டி ராம்சி.
1: நன்றி.

அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலும் மத்திய மாகாணம் கண்டி மாநகரம் ஈழமணி திருநாடு விஜயராணி தந்த பாடல். அற்புதமான கருத்தாளம் கொண்ட ஒரு பாடல் அன்றும் இன்றும் என்று கேட்டால் மிதிக்கும் நூல் வேலி என்ற திரைப்படத்திலிருந்து மௌனத்தில் விளையாடும் மனச்சாட்சியே என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் அல்லிப்பூவே என்று ஆரம்பிக்கும் அருள்வான் என்ற திரைப்படுத்த பாடல். கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் கனடா ஆல்பர்டாவிலிருந்து சாந்தினி தரும் பாடல் கேட்போம். ஏதேதோ என்ற ஒரு பாடல் சட்டென்று மாறுது வானிலை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் சர்வதேச நீயர் விருப்பம் பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்கள். வசந்தி பட்டாம் பூச்சி என்று ஆரம்பிக்கும் விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். இணைகின்றோம் நாங்களும்.
1: தேங்க்யூ. ஆனா என் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்கு.
2: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.

வங்கோவர் மாநிலம் காஞ்சனாவுக்காக ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பட்டாசை சுட்டு சுட்டு போடட்டா என்று பூவை பூச்சூட பாத்திரை பெருத்து பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை கனடா வன்கூவர் மாநிலம் இளவரசியின் பாடலாக கேட்போம். பிரியா என்ற திரைப்படத்திலிருந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் என்று பாடுகின்றது.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களுள் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடல். ஜோடியாக வந்து ஜோடி பாடலாக கேட்பார்கள், சொன்னாலும் கேட்பதில்லை என்ற ஒரு பாடல் காதல் வைரஸ் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வேளையிலே சிட்னி மாநகரம் ரமணியும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கண்ணு மொழி காக்கா முல்லா என்று கேட்கும் மாஸ்க் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். இதோ

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து விழி தீபம் என்ற ஒரு பாடல் கடைக்கண் பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

பாடல்கள் முன்னியல் தமிழ் வானொலியில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் குறிஞ்சி மலரில் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற திரைப்படத்திலிருந்து சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

MTRFM ரேடியோ கனடா, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலம் எம்பெருமான் என்று எண்ணி எல்லாம் வல்ல இறைவனையும் இவர்களையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி அன்போடு உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, அன்போடு உங்களையும் வருக வருகவென்று வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் என்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஏழாவது மாதத்தின் ஒன்பதாவது நாளில் கால் வைத்திருக்கின்றோம் நாங்கள். நீங்கள் இரவை தொட்டுவிட்டீர்கள். நேரம் எங்களுக்கு 11:32 என்று கனடாவில் முற்பகல் என்று காட்டும் இந்த நாளிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:02 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தோறும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் வரும் நிகழ்வு என்னவென்று உங்களுக்கு தெரிவதற்கு முன்பு நான் வணக்கம் என்று ஒரு குறியை அனுப்பி வைத்தவுடன் அன்பு மகள் காத்து கொண்டிருந்து நேரம் வரப்போகின்றது என்று 15 முன்பே அவரும் வணக்கம் கூறி நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மகளே ஷியாமலா, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். உங்களை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கும் என்று தெரிந்தவுடன் எங்கள் நீண்ட கால உறவு ஜெகவர் சாதிக் அவர்கள் இப்பொழுது அவர் காற்றலைக்கு வருவதற்கேற்ற சான்று இல்லை. வீட்டில் இருந்தாலும் அவர் வானொலியோடு சுவாசித்து கொண்டு வழிநடந்து கொண்டிருக்கின்றார். அவரும் இன்று உனக்காக நான் என்ற நிகழ்வு வாருங்கள் வழங்குகிறார் என்றெல்லாம் அழகான படம் வரைந்து வரவேற்பு தந்து வணக்கமும் கூறியிருக்கும்போதே அவரையும் வரவேற்று கொண்டு இன்றைய நாள் கதம்பம் வியாழக்கிழமை என்ற நிகழ்வு நீங்கள் கூறியது போன்று இதுதான்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: உனக்காக நான் உனக்காக என்ற பாடலை தந்து உனக்காக நான் நிகழ்வு என்பதை தெரிந்து கொண்டோம் அன்பு உறவுகளே. உனக்காக நான் நிகழ்வுக்கு நேரலிக்கு வர காத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்களை நான் வருக வருகவென்று மீண்டும் வரவேற்று கொண்டு உலகளாக இருந்து எங்கள் நிகழ்ச்சியை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு எனது தளத்திலும் இனிய தளங்களிலும் ஆறுதலும் ஆதரவும் கொடுத்து நல்ல அனுகூலமான விமர்சனங்களை தந்து கொண்டிருக்கும் நேய நெஞ்சங்களே, உங்களுக்கும் இது நல்ல நாளாக அமைய வேண்டும். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் காணும் மங்களமான நாள்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நாட்டில் நடைபெறும் சம்பவங்கள் அத்தனையும் எண்ணி பார்க்கும் பொழுது மகிழ்வை விட நெகிழ்வுதான் கூட இருக்கின்றது. ஆதலால் நெகிழ்ச்சிக்குரியவர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அனுதாபத்தையும் முன்றியல் தமிழ் வானொலி ஊடாக உங்களோடு நானும் இணைந்து தெரிவித்துக் கொள்வோம். இது முன்றியல் தமிழ் வானொலி. உனக்காக நான், எனக்காக மட்டுமல்ல உனக்காக நான் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் உலகத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் என்று கூறியிருந்தேன். அதை அனைவரும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் யாருக்காக கேட்கின்றீர்கள் என்று இன்று கூற வேண்டும். நீங்கள் இன்று கேட்க வரும் பாடலை யாருக்காக கேட்க வருகின்ற, அது உங்களுக்காகவும் இருக்கலாம், உறவினர்களுக்காக இருக்கலாம், கணவனுக்காக, மனைவி மனைவிக்காக, கணவன் பிள்ளைகளுக்காக, தாய் தாய்க்காக, தகப்பனுக்காக பிள்ளைகள், நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உலகத்திற்காக, காற்றுக்காக, மழைக்காக என்று எவ்வளவோ இருக்கின்றது. நாங்கள் இவர்கள் எல்லாவற்றுக்காகவும் தான் வாழுகின்றோம். ஆனால் இவற்றிற்கு மேலாக நாங்கள் வாழ வேண்டியது இயற்கைக்காக. இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இயற்கையின்படி தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயற்கையை மாறுபாடு செய்து அதுக்கு எதிர்மறையாக நாங்கள் வாழ முற்படுகிறோம். அந்த வழியிலே அந்த இயற்கை சீற்றம் கொண்டு விட்டால் எந்த பெரிய ஜாம்பவானாலும் அதை தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அடுத்தது மாற்றங்கள். மாற்றங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இந்த உலகில் எல்லாம் மாறியே அமைய வேண்டும். நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் கண்ட நேற்று கண்ட உலகத்தை இன்று காண முடியாது. நேற்று கண்ட நடவடிக்கை இன்று காண முடியாது. நேற்று இருந்த சட்டம் இன்றைக்கு மாறிக்கொண்டு போகின்றது. நேற்று இருந்த காலநிலை இன்று மாறிக்கொண்டு போகுது. நேற்று இருந்த எங்களுடைய வாழ்வு நிலை இன்று மாறுகின்றது. நாளை மேலும் மாறக்கூடும். மாற்றம் ஒன்று உலகத்திலே மாற்ற முடியாததும் மறுக்க முடியாததும் அதை நிறுத்தவும் முடியாது. உறவுகளை நீங்கள் வர வேண்டும். நேரம் சரியாக 11:37 தொட்டுவிட்டது. உங்களுக்கு 9:07 தொட்டுவிட்டது. வருவதற்கு காத்துக்கொண்டு ஆயத்தமாக இருக்கும் உங்களை நான் வரவேற்பதற்காக 6478746415 என்ற எண்களை கொண்ட அழைப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அழையுங்கள். உங்கள் விருப்பத்தோடு பேசுவோம்.

ஆசிய கண்டத்திலே இருந்த காலச்சூழ்நிலையிலும் வாழ்க்கை முறையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்று அதற்கு எதிர்மாறான காலச்சூழலிலே எதிர்மாறான வாழ்க்கை பயணத்திலே இன்று கனடாவில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஈழமணி திருநாட்டை விட்டு வெளியேறி யாருக்காக, எனக்காகவும் எனது உறவுகளுக்காகவும் என்று கூறும் வேளையிலே ஏன் என்ற கேள்வி வந்தபோது நாட்டில் ஏற்பட்ட நிலவரம் கலவரம் அது எதற்காக என்றபொழுது உரிமைக்காக சுதந்திரத்திற்காக என்றெல்லாம் ஒன்றிற்காக ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கு சென்றாலும் நாங்கள் இந்த இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கின்ற மாற்றங்களையும் நன்மை தீமைகளையும் ஏற்றுத்தான் நடக்க வேண்டும். ஆதலால் நாங்கள் எங்களுக்காகவும் வாழும் வேளையிலே நாங்கள் எங்களுக்காக வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாதவாறு இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை தடுக்கவோ கெடுக்கவோ கூடாததாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை நாங்கள் சீர்திருத்த முயற்சி செய்யும் வேளையிலே முதலில் என்னை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சீவகாருண்யத்துக்காகவும் மனித நேயத்துக்காகவும் அறத்துக்காகவும் என்று இத்தனை வழிகள் இருக்கின்றது. ஆதலால் வாருங்கள், இணையங்கள் 6478746415 என்ற எண்களோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அழையுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வுக்காக.

0: வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பு நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெயபர் சாதிக், தாங்கள் மீரம்மா அனைவரும் நலமறிங்களா? ஐயா
0: நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இறைவன் கருணையாலே நலமா இருக்கேயா.
0: இறைவன் கருணையாலும் உங்கள் உள்ளத்தின் கணிப்பாலும் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், மன மகிழ்வாக இருக்கின்றீர்களா? இல்லை, நன்றி என்பதே புரிந்து கொண்டோம். வர முடியாத நேரத்திலும் வந்துவிட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கவனித்து எங்களோடு உன்னிப்பாக கவனித்து ஊக்கமளித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் கடமைக்கும் அந்த உணர்வுக்கும் என்னுடைய நன்றி. நலம் பெற வேண்டும் நீங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் கடல் கலங்கி இருப்பதில்லை, தெளிந்தே ஆக வேண்டும். பொழுது இரவாக எப்பொழுதும் இருப்பதில்லை, விடிந்தே ஆக வேண்டும். அதேபோல மனக்குழப்பங்களும் தெளிந்தே ஆக வேண்டும்.
1: நிச்சயமையா
0: குரங்க
1: மனசு கொஞ்சம்
0: இன்று நீங்கள் காற்றலையில் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்கள் மனதுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்காக உங்கள் மன அமைதிக்காக கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமோ அதை கேளுங்கள்.
1: எனக்கு வந்து அண்ணன் ஒரு கோயில் அப்படிங்கிற படத்திலிருந்து மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அப்படிங்கிற பாடல்.
0: மல்லிகை முல்லை அங்கே தளத்திலே நீங்கள் எழுதும் பாடல் அத்தனையும் கருத்தான பாடல்கள் எல்லாம் உங்கள் மனத்துக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய, கேட்கும் பொழுது நிம்மதியாக இருக்கும்போது போல நான் உணர்கின்றேன். இது மல்லிகை முல்லை என்ன என்ன பாடலை கேட்டீர்கள்?
1: மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அப்படிங்கிற பாடல்.
0: மீண்டும் திரும்ப கேட்டு அந்த அந்த வாக்கியத்தை நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு
1: நிச்சயமையா. ஆமா, சகோதரி மேல வச்சு பாசத்தால ஒரு அண்ணன் பாடுற மாதிரி அமைஞ்ச பாடல்.
0: ஆமா ஆமா, திரைப்படம் என்ன அண்ணன் ஒரு கோவிலா?
1: ஆமா ஐயா, ஆமா ஐயா.
0: அண்ணன் ஒரு கோவில், மல்லிகை முல்லை, இனிமையான வரி. அது அண்ணனின் மன ஆறுதல் நிறைவாக இந்த பாடலில் கிடைக்கும். உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும் என்றால் அடிமேல் அடி அடித்தது போன்று உங்களுக்கு இடிமேல் அடி விழுந்தது போல மாறி மாறி துன்பங்கள் வந்தது. அத்தனையும் தாங்கும் இதயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்களும் பக்கவலமாக இருக்கின்றோம். இந்த வானொலியில் வர நிகழ்ச்சிகள், உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலை தரும். இணைவோம், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருப்போம். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பார். இனிமேல் கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக்
1: கொள்வோம். அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஒரு ஆவலத்தை நான் வந்து அந்த கவலைகள் கொஞ்சமாவது குறையும்.
0: உங்கள் உறவுகளோடு இவர்கள் உண்மையான உறவுகள், உங்களுடைய நன்மதி முகம் தெரிந்தோ தெரியாமல் தெரிந்தவர்களும் இருக்கின்றார்கள், தெரியாத நாங்களும் இருக்கின்றோம். ஆனால் உள்ளத்தால் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். ஒருவருடைய துன்பத்தில் எப்பொழுது ஒருவருடைய துயரத்தில் பங்கு பெற்றுகிறார்களோ, சோர்ந்திருக்கும் வேளையிலே நாங்கள் ஆறுதலை கொடுக்கணும். அள்ளி கொடுப்பது எல்லாம் அல்ல, ஆறுதல், அந்த மன ஆறுதலை கொடுக்கிறது மிகவும் முக்கியமானது. எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ள பங்கு அதில் முன்னியல் தமிழ் வானொலி வளர்த்து விட்ட அன்பு உறவுகள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக பேசி கூடி குழாவி நன்மை தீமைகளை பகிர்ந்து கொள்வது பெரும் ஒரு போற்றக்கூடிய விடயமாகும். இந்த வேளையில் உங்களுடைய மன ஆறுதலுக்காக நீங்கள் எல்லோருடன் உங்களை எல்லோருடன் உங்களுக்கு வசதி கிடைக்கிற நேரம் உங்களுக்கு கிடைத்த இலக்கங்களுக்கு அலையுங்கள், பேசுங்கள், மனதில் உள்ள சுமையை குறையுங்கள். ஒரு சுமை தாங்கியாக நாங்கள் இருப்போம். உங்களுடைய துன்ப சுமையை தாங்குவது போன்று நாங்கள் இருப்போம் ஐயா. இறைவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். மல்லிகை முல்லை என்ற பாடலை நான் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன், கேட்போம். மன ஆறுதல் அடையுங்கள். அங்கே மழலை செல்வங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கின்றார்கள். இன்று நீங்கள் உங்களுக்காக துன்பங்கள், உங்களை விட்டு சென்றவர்களுக்கான துயரத்தை தாங்க முடியாது விட்டாலும் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பின்னால் சிந்தனைகள் பேர குழந்தைகள் மக்கள் மருமக்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் நாங்கள் வாழத்தான் வேண்டும், துயரத்தை சுமக்கத்தான் வேண்டும். அது அவர்களுக்கு பாடமாகவும் உங்களுக்கு பாரமாகவும் இருக்கும். இருந்தாலும் அந்த சுமையை குறைப்பதற்கு எங்களோட பேசுங்கள். வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் முன்போவாது. நீங்கள் ஆன்மீக ரீதியிலே சிறந்தவர், அதுவும் உங்களுடைய பள்ளிக்கு பக்கத்திலே இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்கள் அங்கு கேட்கும் அந்த மணி ஓசை, அங்கு கேட்கும் ஓசைகளை உங்களுக்கு ஒரு ஒத்தடம் போடுவ, உங்கள் உள்ளத்துக்கு நோவை குறைப்பது போல இருக்கும் ஐயா. மனநோய் வேண்டாம், மகிழ்வாக இருங்கள், சிறப்பாக இருங்கள், கடமைகளை செய்யுங்கள்.
1: கண்டிப்பா
0: இணைந்தமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி. நீங்கள் எப்பொழுதும் உங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்றுதான் நாங்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: நிச்சயமையா.
0: நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே, மன ஆறுதல்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: எல்லாம் வல்லவரையும் உங்களுக்கு மீண்டும் மன அமைதியை கொடுக்க வேண்டும். நன்றி.
1: நிச்சயமா நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மூன்றியல் தமிழ் வானொலி நான் ஆரம்பத்தில் கூறுவேன், அவர் வர முடியாத நேரத்திலும் எங்களுக்கு எவ்வளவு ஊக்கங்களை கொடுத்து கொண்டு எங்களோடு இணைந்திருப்பது போன்ற உணர்வை தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் அறியக்கூடியதாக மாறி மாறி மாறி வருகின்றது துன்பங்கள். ஆனால் இந்த துன்பங்கள் வருவது எல்லாம் இறைவன் எங்களை வருத்துவதற்காக இல்லை, எங்களில் அமைந்திருக்கின்ற கர்ம வினைகளை போக்கவே தான். ஒன்றொன்றாக குறைத்து கொண்டு போகும்போது இறுதியில் நாங்கள் எல்லா சுமைகளை முறக்கி துன்பத்தினால்தான் சுமைகளை இறக்க முடியும். அது நான் என் வாழ்க்கையில் கண்ட உண்மை. துன்பம் வரும்பொழுதுதான் மனச்சுமை குறையும். நாங்கள் நினைக்கிறது துன்பத்திலே பாரமாகிறோம் என்று இல்லை, எண்ணி எண்ணி வருந்தி வருந்தி ஏன் எதற்காக என்ற கேள்விகள் போட்டு அதற்கேற்ற ஆறுதலை நாங்கள் இறைவனோடு தான் நாங்கள் கூறி பேச வேண்டும். அந்த வேளையிலே உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கன் இடுக்கண் கலவதை நட்புகிற நண்பர்களோடு பகிர்வதால், அன்னை தந்தை பிள்ளைகளை விட நண்பர்களோடு பகிர்வதனால் மேலும் துன்பம் குறைகின்றது என்பதை நான் வாசித்திருக்கின்றேன் புத்தகங்களிலே. ஆதலால் துன்பம் வரும்போது அந்த துன்ப சுமையை மனதிலே வைத்து சுமக்காமல் அதை கொஞ்சம் இறக்கி வைப்பது போன்று உங்களுக்கு விரும்பியவர்களிடம் விரும்பிய இடத்திலே மனந்திறந்து பேசுங்கள். அந்த அன்பு என்ற ஆயுதம் அங்கே இருக்கின்றது, அது உங்களை ஆறுதல் படுத்தி கொள்ளும். உலகத்தில் துன்பம் எல்லோருக்கும் உண்டு. எங்களை படைத்த இறைவனுக்கே துன்பம் இருக்கென்று ஆன்மீகத்தில் படித்திருக்கின்றோம். துன்பம் வரும்போது அதற்காக துள்ளி குதித்து நாங்கள் மறப்பதில்லை. துன்பத்தை சுமக்க வேண்டும், அதை பழக வேண்டும். அந்த துன்பத்தை சுமக்கும் பக்குவத்தை எங்கள் இதயத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் யாரையா துன்பம் இல்லாமல் இருப்பவர்கள்? உயிர்களில் இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் அத்தனையும் துன்பத்தோடு தான் இருக்கின்றன. துன்பம் என்றது மறுபக்கம் இருக்கத்தான் செய்கிறது, வழிகாட்டவில்லை. துன்பம் இல்லாமல் இன்பத்தின் சுவை தெரியாது எங்களுக்கு. துன்பம் என்று ஒன்று இருப்பதால் தான் இன்பத்தின் சுவை எப்படி என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக. நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை இப்படித்தான் எங்களால் கூற முடிகின்றது. நீங்கள் அமைதியாக அமைதியான உள்ளத்தோடு, ஏனென்றால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சென்றவர்கள் மட்டுமல்ல இங்கே நின்றவர்கள் பலர் உங்கள் பின் இருக்கின்றார்கள். அன்பர்கள் நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் உங்களது துன்பத்தை. நீங்கள் முதிர்ந்தவர், எல்லோருக்கும் தெரிந்தவர்கள், எவ்வளவு அனுபவம் உள்ள நீங்கள், இது நீங்களே கூறுவீர்கள். எது வந்தாலும் இதை நாங்கள் தாங்கித்தான் செல்ல வேண்டும் என்று. எதையும் தாங்கும் இதயம் எங்கள் எல்லோருக்கும் வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம்.

0: துன்பங்கள் இருந்த வேளையிலும் நாங்கள் ஒருவரை கண்டுவிட்டால் உடனே என்ன கேட்போம்? நான் நிறைந்த பெரிய துன்பத்தில் இருப்பேன், ஆனால் எதிரே ஒரு அன்பர், ஒரு நண்பர், ஒருவர் தெரியாதவர் வந்தால் கூட ஹலோ என்று கூறிவிட்டு எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா என்று தான் கேட்போம். நான் நலமில்லாமல் தான் இருப்பேன், ஆனால் அடுத்தவரை பார்த்தவுடன் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றோம். இது எங்களின் பண்புகளிலே ஒன்று, அறம். நலமின்றி வருபவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்றவுடன் உடனே இல்லை இல்லை எனக்கு நலமே இல்லை, நான் துன்பம் என்று கூற மாட்டேன், ஏதோ இருக்கிறேன் என்றாவது கூறியே ஆவார். நலமில்லாமல் இருக்கின்றேன் என்று கூற மாட்டார். ஆமாம், நான் நலமாக இருக்கின்றேன் என்றும் கூறுவார்கள், என்றால் ஏதோ இருக்கிறேன், ஏதோ போகுது வாழ்க்கை, இப்படியெல்லாம் கூறுவார்கள். அப்படி கூறும் பொழுது ஒரு நெடுமூச்சோட கூறும்போது அவர்களுடைய பாரம் குறையும், அந்த சுமை குறையும். அதனால் தான் உயிர்கள் ஒருவருக்காக ஒருவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒருவருக்காக ஒருவர் என்னும்பொழுது உறவு முறைகள் எல்லாம் நீடிக்கப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த உறவாக இணைய இருக்கின்றார் என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே, மகளே
1: ஷியாமலா,
0: நலமா இருக்கின்றீங்களாம்மா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: வருவதற்கு முன்பு வணக்கம் போட்டு எனக்கு வாழ்த்து கூறியா வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றெல்லாம் எழுதி இருக்கேன்.
1: நானே மணி எப்போ ஒன்பதாவது உட்காந்துருக்கேன், அப்பதான் வளைச்சு வளைச்சு ஒவ்வொருத்தையா எனக்கு போன் பண்றாங்க.
0: சரி, என்ன அவ்வளவு குழப்பம்? வானொலியை கேட்க ஆர்வத்தோட இருக்கும் எனக்கு எல்லாம் அடித்து குழப்பம் பண்ணுகிறார்கள், கோவிக்க கூடாது.
1: அது வரைக்கும் போன் பண்ணும்போது யாரு போன் பண்ணாலும் எனக்கு தொந்தரவா இருக்காது.
0: இந்த 9 மணி என்றால் தொந்தரவா இருக்கும். 9 மணி, 9 மணியின் பின்பு யாரும் அழைக்க கூடாது, அப்படி ஒரு நியதியை கொண்டு வந்து விட்டு. நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்பா.
0: சரி, அங்க மழை பெய்ததா?
1: மழை இல்ல, ஆனா கும்பாபிஷேகம் பார்த்துட்டு இருந்தேன்.
0: பாத்தீர்களா? வாழ்த்துக்கள், சிறப்புகள், வணக்கம், நமசிவாயம். எப்படி இருந்தது கும்பாபிஷேகம்?
1: அருமையா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இவ்வளவு நல்லா பார்த்தது இல்ல, ஆனா அதிகமா பார்த்ததும் இல்ல. சின்ன வயசுல 12 வயசுலயே என்ன பாத்துருக்க, ஒரு தடவை அம்மா கூட போய் அப்ப மாடி மேல நின்னு பார்த்தால அந்த கோபுரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுது. கோபுரத்துக்கு மேல அந்த அதுக்கு மேல போய் இருந்த, அதாவது வானொலி சம்பந்தப்பட்டவங்களோட போனதால அது மேல போறதுக்கு வாய்ப்பு
0: கிடைச்சிருக்கு. இப்பொழுது பூரணமாக, அதான் வாழ்க்கையிலே கும்பாபிஷேகம் எப்பொழுதும் கிடைக்காதம்மா, கிடைப்பதையும் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் வர வேண்டும். உங்களுக்கு சிறு வயதிலே ஒரு சந்தர்ப்பம், இப்பொழுது முழுமையாக பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றது. ஒரு கும்ப அபிஷேகத்தை அந்த மகோற்சவம் அந்த குடமுழுக்கு பார்த்தால் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கிற கர்ம வினைகள் பாதி தீர்ந்து விடுமா, புண்ணியம் என்று கூறுவார்கள். அந்த பாக்கியம் கிடைத்த உங்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். உங்கள் மூலம் எங்களுக்கும் பார்த்தேன் என்று எண்ணும் பொழுது நாங்களும் கற்பனையிலே அந்த கும்பாபிஷேகத்தை நினைக்கின்றோம். வாழ்க்கையின் பயணத்திலே ஒரு ஒரு குடமுழுக்கு பார்த்தாலாவது வாழ்க்கையில் பிறவி எடுத்த பயனுக்கு அதுதான் ஒரு வரப்பிரசாதம், சிறப்பு. அடுத்த செய்தி உங்களிடம் நான் பெற்ற செய்தி என்ன? நீளமம்மா அந்த பாம்பு, இந்த நீளம் பச்சை பாம்பு, முருங்க மரம் ஏனைய மரத்தில் தாவிக்கணும், எப்படி அதுக்கு சொல்றது? கொம்பு தாவி என்னும் கூறுவார்கள், கோடரி பாம்புன்னும் கூறுவார்கள். ஆனால் அந்த அது சும்மா இந்த பேச்சு வழக்கிலே பிராந்தியத்திலே கூறுவார், அது பச்சை பாம்பு. ஆனால் அது கண்ணை கொத்தும் என்று கூறுவார்கள். எங்களுக்கு சிறு வயதிலே நாங்கள் போகும்போது
1: பையனா, அது வந்து அது வந்து எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் சொன்னதற்கு என்னன்னா, பச்சை பாம்பு. நான் சின்ன வயசுல எல்லாரும் சொல்லும் போது இது கண்ணுக்குத்தி பாம்பு, கண்ணுக்குத்தி பாம்புன்னு சொல்லிட்டு இருப்பேன்.
0: பாத்தீங்களா, கண்ணு
1: அப்ப அண்ணன் கிண்டல் பண்ணுவாரு. ஆமா, அவன் கண்ணு பார்த்து அது குத்துது. அப்படிலாம் இல்லைன்னா ஏன் மாடி மேல இருக்குல்ல, இது கீழே அதிகபட்சம் கீழே வராது பாது, அந்த பச்சை மரங்கள்லயே தான் தாவிட்டு போகுது.
0: அது மரத்தோட
1: மரத்துக்காக அண்ணன் சொல்லுவாரு. ஆமாப்பா, அது முருங்க காண்ணிச்சுட்டா பா தங்கச்சி,
0: பார்த்தீங்களா, அது தெரியாதுங்க. அடுத்தது அதனுடைய ஏனைய பாம்புகளின் பாய தலைய முகப்பை விட இதுக்கு கூர்மையாக இருக்கும்,
1: டப்புன்னு ஊசி மாதிரி வேலி மாதிரி இருக்கும்.
0: நீங்கள் ஒரு தகவல் தந்திருந்தீர்கள், அது முட்டை விடுவதில்லை, குட்டி தான்
1: இப்போ.
0: அது நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன்.
1: நான் சின்ன வயசுல இருக்கும் போது அக்கா ஒரு தடவை அடிச்சாங்க, அப்ப நான் குட்டி பிள்ளை அடிக்கும் போது அதுல இருந்து பாம்பு குட்டியா கொட்டிச்சு, அச்சிச்சோ இவ்வளவு கொட்டுது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓ, பார்த்திருக்கின்ற இருக்கலாம் இருக்கலாம். ஆனா அதுல வந்து விஷம் இல்லை.
1: தெரியாதுப்பா, எல்லாமே பாம்பு முட்டை தான் போடும். நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பாத்துருக்கிறது இங்க பாம்பு முட்டையில நிறைய நான் பாத்துருக்கேன். ஏன்னா இங்க காடா தானே இருக்கும் எங்க
0: பச்சை பாம்பு கொஞ்சம் விஷம் மக்களுக்கு ராதன்னு கூறுவார்கள். அதுல விஷம்
1: தண்ணியில ஒரு பாம்பு இருக்கும், அது கடிச்சா கூட விஷம் ஏறாதுன்னு. ரெண்டு தடவை என்ன கடிச்சிருக்கு.

0: கூட்டமாகத்தான் இருப்பார்கள். அப்ப ஒன்று போனா இன்னொன்று
1: மத்ததெல்லாம் குட்டி எல்லாம் எட்ட போயிடும் போல இருக்கு. இது மட்டும் ஒன்னாவே இருக்குமா
0: என்னன்னு
1: எட்டு பாம்பு அடிச்சேன்பா.
0: ஒரு நாளைக்கு
1: வந்துட்டே இருந்தது, அடிச்சுட்டே இருந்த
0: சாதனை தான் உலக சாதனை. சாதனை வின்ன கின்னஸ் புத்தகத்துல பதியணும். ஒரு எட்டு பாம்பு
1: சேகமலக்கா வீட்டுல இருக்கும் போது, அது சின்ன வயசு அப்ப, அவெல்லாம் குட்டி குழந்தைங்க பசங்கள்லாம், அப்ப விறகு கட்டில எடுத்துட்டு வரதும் போது ஒண்ணு ஓடிச்சு, ஐயோ ஒரு பாம்புன்ட்டு அடிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா லைனா வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப எட்டு பாம்பு அடிச்சேன் நான்.
0: பாம்பு அடிக்கிற விடயத்துல எங்களுக்குள்ள என்னுடைய அண்ணியார் பலு கட்டிக்காரி அப்படி துணிய தூக்கி சீலைய தூக்கணும் கம்பால் அடிப்பார். ஏதோ சொல்லி நான் ஓடிடுவேன் தூரத்துக்கு. அண்ணி அண்ணி என்ன, இல்லை தம்பி அதை ஒன்றும் செய்யாத வாங்கன்னு அப்படியே கம்பலை கோவி கொண்டு வர, அது தலை ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் ஆடிக்கொண்டு அப்படி கொண்டு வருவார். அண்ட அவருக்கு கண்ணிலே படுவதும் கூட அந்த பகுதிகளும் விவசாய பகுதிகள் அங்கே.
1: ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான்ப்பா, எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சும்மா பார்க்கும்போது கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு சொல்றேன். இத்தனோண்டு பாம்பு, இத்தனோண்டு தேலி, இத்தனோண்டு இருக்கும்.
0: அது உங்களுக்கு
1: வீட்டுல நடந்து வரும். இப்போ 9 மணிக்கு 10 மணிக்கு வீட்டுல கடை இது பஸ்ல இருந்து இறங்கி வந்தா அந்த வழியில நல்லா பெரிய நட்டுவக்காளி எல்லாம் கேள்விப்பட்டு தேலு மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கும்.
0: அப்ப நீங்க பாம்பு ராசிக்காரி போல
1: அதுக்கு அது வந்து அது தேல் எல்லாம் உடனே கொட்டும்பா. நடுவக்காளி மட்டும் அப்படி கொட்டாது, காலில் பிடிச்சிட்டு அப்புறம் தான் அது கொட்டு கொடுத்தாலே.
0: கபி பிடிச்சு
1: அந்த மாதிரி 2 தடவை என் காலை பிடிச்சிருக்கு, கொட்டுறதுக்கு முடி வரவே விட்டுருக்கேன்
0: நான். ஓ, தொம்மண்டு போய் அவங்களை சலக் கண்டு விழுவார், சலக் கண்டு விழுவார்.
1: ஆமாப்பா, பெருசா இருக்கும்பா, நல்ல ஒரு 3/4 அடி 1 அடி கிட்டத்துல இருக்கும்பா. அது ரொம்ப பெரிய சைஸ் இருக்கும் நடுவக்காளின்றது, தேல் குட்டியா இருக்கும்.
0: அது புல்லாசம்
1: அப்படிதான்ப்பா. ஒரு தடவை அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், வேலூருக்கு அக்கா வீட்டுல இருந்தேன். மாமா இருக்கும்போது, இப்போ மாமா இருக்கும்போது கொஞ்சம் குண்டா இருப்பேன், கொஞ்சம் இல்லை. அப்போ 67 கிலோவோ என்ன இருந்தேன்,
0: 67 பெரிய கிலோவா குறுங்க.
1: ஆமாப்பா, என்ன நான் எனக்கு அனுபவிச்சதுல ஹையஸ்ட் வெயிட் அதுதான் நான்
0: குறுங்க.
1: அப்போ என்ன பண்ணேன், அக்கா பொண்ணு வந்து அந்த எப்போது என்ன மாடியில் உட்காந்துருக்கும் போது தண்ணி தொட்டி மேலே தான் ஏறி உட்காந்துருப்போம், நார்மலாக உட்காந்து இடத்துல உட்காந்துருக்க மாட்டோம். அப்போ அவன் சொன்னான், ஷியாமலாம் மேலே ஏறி உட்காரு அப்படின்னா. நான் வல்லடி அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சிரிச்சுட்டு இருந்தான், எப்படி இருந்த ஷியாமலாம் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் தாவி குதிச்சுட்டு இருப்பேன், அது ஏறி உட்கார முடியாத அளவுக்கு ஐட்டம் போல இருக்கு அப்படின்னு. மறுநாளே என்ன பண்ண, ஆக்சுவலாக நான் 10 நாள் அங்கே இருந்தேன் அக்கா வீட்டில். பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டிருக்காங்க, எங்கே உங்கள் தங்கச்சி வராங்கன்னு சொன்னீங்க, பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அக்கா வந்து சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ தானே வெளியில் நின்றுட்டு வந்தா அப்படின்னு. அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள், அதாவது காம்பவுண்டுக்கு அந்தாண்ட ஒரு பாம்பு, கொம்பேரி முக்க பாம்பு போச்சுப்பா. அது ரொம்ப வேகமாக போகும், தரையில் வேகமாக ஓடக்கூடிய பாம்பு கொம்பேரி முக்க பாம்பு.
0: கொம்பேரி முக்க, ஆமாம்
1: ஆமாம். அது ஓடனே என்ன பண்ண, ஏ கம்பு எடுத்துருவாடின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, போயிட்டு அடிச்சிட்டேன். அடிச்சும் போது பக்கத்துக்காரங்களும் எதிர்வீட்டுக்காரங்களும் பார்த்துட்டு,
0: நீங்கள் வாழ்க்கையிலே மக்களுக்கு விஷத்திலிருந்து
1: தெரிஞ்சிடும் பாம்பு.
0: அது எல்லோருக்கும் தெரியாது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்றது.
1: ஆமாப்பா, நான் அதுக்கு சொல்லுவேனே நான், அது வந்து என் கண்ணுக்கு தெரியுதா இல்ல அறிவுக்கு தெரியுதா கூட எனக்கு தெரியல அப்படின்னு. ரொம்ப குட்டியா இருக்கும்பா, என் கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா அது என் கண்ணுக்கு பாம்பு, எனக்கு என் கண்ணு தான் மாட்டோம்
0: கூர்ந்து கவனிக்கிறீர்கள்.
1: அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த வேலூர்ல பாம்பு அடிக்கும் போது அந்த எதிர்வீட்டுக்காரவங்க சொல்லிருக்காங்க, ஐயோ எப்படி பாம்பு அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எதிர்கிட்டுக்காரவங்க. அதுக்குள்ளேயும் பக்கத்துக்காரவங்க சொன்னாங்க, நீ பாம்பு அடிச்சதுதான் பார்த்த, அவங்க காம்பவுண்ட் எகிரி குச்சியது பார்க்கணும். அப்பதான் நான் யோசிக்கிறேன், கேட்டு மூடி இருந்தது அப்படி இருக்கு, நான் காம்பவுண்ட் ஏறி குச்சி போய்
0: அடிச்சிட்டேன்.
1: ஏறி குச்சது கூட தெரியாத அளவுக்கு எகிரி குச்சி அடிச்சிட்டேன்பா.
0: சிறப்பு சிறப்பு. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சில விடயங்களை செய்யும் பொழுது எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சில விடயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும். அப்படி என்றால் இன்று நாங்கள்
1: வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டான்பா.
0: வீட்டுக்குள்ள வந்துருச்சா? அப்ப நீங்க பாம்பு லோகத்துல
1: பாம்பு கொம்பேரி முக்க பாம்பு பெட்ரூம்ல அண்ணியோட ரூம்ல.
0: அப்ப நீங்க நாகலோகத்தில் இருக்கின்றீர்கள். நாகலோகம்
1: போயிட்டு
0: கும்பாபிஷேகத்துக்கு
1: போயிருந்தேன், இது வரைக்கும் அன்னி பாம்பு எல்லாம் அடிச்சது இல்ல. முதல் முறையா இப்ப நான் இல்லைன்னு வேற வழி இல்லாம அவங்க அடிச்சிருக்காங்க. ஆஹா, நீயே பாம்பு அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா.
0: அவ்வளவு தூரம் உங்களுடைய இடத்துல பாம்புகள் அதிகமாக இருக்கின்றதோ?
1: காடு நிறைய இருக்கும்பா, நிறைய காடு. அது இன்னும் சொல்ல போனா முன்னாடி ரொம்ப பெரிய காடா இருந்துச்சு, இப்போ வீடுகள்லாம்

0: மகன்களே தனித்தனியாக வீடு கட்டிட்டு இருந்ததால கொஞ்சம் காடு குறைவாக இருக்கே தவிர ஆனால் காடு தான்.
1: ஆனால் அவர்கள் வருவார்கள் ஊர் வழியே. ஊருக்கெல்லாம் பட்டணத்துக்குள்ளே இருக்கிறது தானே பாம்பு. அது சந்துக்கள்லாம் மிச்ச
0: சந்து வந்து இங்கே நிறைய வரும்பா, அடிக்கடி வரும் பாம்பு.
1: என்றாலும் கவனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுத்து கொள்ளுங்கள். நாகலோகத்தில் இருக்கும் உங்களோடு நாங்களும் கவனமாக இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. அப்படி என்னால் இன்று மழை வரவில்லை, கும்பாபிஷேகம் பார்த்துருக்கின்றீர்கள், வாழ்க்கையில் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கேட்பதற்காக?
0: இன்னைக்கு வந்து என் பேத்திக்காக ஒரு பாட்டு கேட்கணும்.
1: உங்கள் பேர குழந்தை சின்ன குழந்தைக்காகவா?
0: ஆமா.
1: என்ன பாட்டு?
0: ஆமா, இருக்கிற ரெண்டு பேத்தியும் ரொம்ப வாழ்குட்டி தான்.
1: என்ன பாடல்?
0: அது வந்து மஞ்சப்பை படம்பா, ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, அந்த பாட்டுப்பா.
1: ஓ, அந்த பாடல், ஆகாச நிலவுதான் அழகாக தெரியல. அப்படியே
0: அது பேரனுக்காக பாடுவார் அவரு, நான் பேத்திகளுக்காக கேக்குறேன்.
1: ஆகா ஆகாச நிலவுதான் என்ற
0: ஆகாச நிலவுதான் அழகா தெரியல. எஸ்பிபி பாடல் நல்லா இருக்கும்.
1: எங்கே நாங்களும் உங்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் உனக்காக நான் நிகழ்வை கேட்டு மகிழ்வோம். நன்றி சியாமளா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒரு நாகலோகம் அங்கே வந்து எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை தந்து செல்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறி நல்ல கருத்துக்களை தந்து எங்களுக்கு நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சில நடவடிக்கை. ஏனென்ற இந்த உலகில் நாங்கள் மட்டும் வாழவில்லை, எத்தனையோ உயிரினங்கள் வாழ்கின்றன. அத்தனையும் ஒன்றுக்கொன்று ஆதரவாகவும் இருக்கின்றது, பாதகமாகவும் இருக்கின்றது. பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நாங்கள், எங்களை மட்டுமில்லை அடுத்தவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சில இடங்களிலே இப்படியான செயல்களை உயிர்கொலை செய்ய வேண்டி வருகின்றது தான். ஏனென்றால் பாதுகாப்புக்காக, அதிலே பாதகமில்லை என்று கூறிக்கொண்டு உனக்காக நான் நிகழ்வை எட்டி பார்க்க வந்த அன்பு சரவணா மீண்டும் வருவார் என்று எண்ணிக்கொள்கின்றேன். நேரம் 12:03 தொட்டுவிட்டோம். நீங்களும் 9:33 என்று இரவு நேரம் காட்டுகின்றது. இன்றைய நாளில் நாங்கள் இங்கே இப்பொழுது 24 பாகையிலே இருக்கின்றோம். படிப்படியாக இது 25 பாகை வரை செல்லும், மீண்டும் 17 பாகை வரை வரக்கூடும். ஆனால் இன்று 12 பின்பு பெரிய மழை வரும் என்று எதிர்ப்பு கூறுகிறார்கள். வந்தால் கண்டுகொள்வோம், அதற்கிடையிலே இவரை காண்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். அரசடிக்குப்பம் சரவணன்,
1: நெய்வேலி அரசடிக்குப்பம். அன்பு சரவணா, யாமிருக்க பயமேன் என்று இதோ வருகிறேன் என்று வந்த உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: சரி, அந்த நலமாக இருப்பது நல்லது, மகிழ்வாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்?
2: உங்களுடன் பேசி இருப்பதுதான் ரொம்ப மகிழ்ச்சி.
1: எங்களுக்கு நீங்கள் அப்படி பேசுவது மகிழ்வை தருகிறது. நீங்கள் மட்டும் மகிழாமல் எங்களையும் மகிழும் வண்ணம் பேசுகிறீர்கள். இதை கொடுத்த அந்த பண்பு எல்லோரும்
2: இதுதான் மகிழ்வித்து மகிழ்
1: மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்ச்சியை வாங்குறப்ப உங்களுக்காக மகளும் எங்களுக்காக மகள வைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று அங்கே மழை பொழிந்ததா? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நாங்கள் 24
2: இன்னைக்கு முழுவதும் கொஞ்சம் மேகமூட்டமாகவே தான் இருந்தது. அப்படி இருந்தும் மழைக்கு வாய்ப்பில்லை.
1: வாய்ப்பில்லை எங்களுக்கு 24 பாகை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 25 காணுவோம் என்று இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று 100% மழை என்று எழுதியிருக்கின்றார்கள். 6 கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் மழை வரும் என்றால் வந்தால் நலம்தான், பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வந்த பின்புதானே முழுமை தெரியும். மாற்றம் நாங்கள் எதிர்பார்ப்பது நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை தானே? அங்கே மூட்டங்கள் இருக்கிறது, மழை வரும் போல் தெரிகின்றது, மழை வரவில்லை. இன்னும் வந்தால் தெரியும். அது இயற்கை, எங்களால் வரவழைக்கவோ விரட்டி அடிக்கவோ மறைந்து செல்லவோ மறைக்கவோ முடியாது. வருவது வந்தே ஆகும், இல்லையா? சரி கூறுங்கள். அப்படி உங்களுடைய அயல் எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: அயல்
1: அயல்லே காலையில் குறுங்கள். அப்படி நடமாட்டமாக இருக்கின்றார்களா, அல்லது ஓடி சென்று தங்கள் கடமைகளை புரிகின்றார்களா? ஏதோ ஒன்று நடைபெற்று கொண்டு தானே இருக்கும்.
2: ஆமாம். அவ எப்படி என்னங்க, இல்லை எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயி தான், விவசாயிங்க தான் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க நாங்க ஒரு விவசாயம் செய்யறோம்னா அவங்க ஒரு இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற விவசாயம் செஞ்சிட்டு இருப்பாங்க.
1: மாற்று பயிர்கள் எல்லாம் செஞ்சீர்களா?
2: மாற்று பயிர் நாங்க செய்யலாம்.
1: குழந்தைகள் எல்லாம் பாடசாலை செல்வார்கள் இல்லையா?
2: ஆமாம்.
1: காலை வேளையிலே நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது பாடசாலைக்கு பிள்ளைகள் குழந்தைகள் செல்வதை பார்க்கும்போது பேரழகாக இருக்கும். அவ்வளோ எண்ணங்கள் எங்களுக்கு தோணும். எங்களோட பழைய
2: நீங்க சொல்வது போல இங்க இல்லை, இங்க உறவினர் ஒரு வீட்டு காலில் போன் செய்து அங்கே வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும் அவங்ககிட்ட. அவங்க அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு வராங்க, அங்கே ஸ்கூலுக்கு வந்துருங்க, அங்கே கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே நான் போயிட்டு வீட்டு காத்திருக்கேன். அவங்க குழந்தைகிட்டு ஸ்கூலில் விட்டு வராங்க. அப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது அந்த கவனித்த ரெண்டு குழந்தைகள் அவங்க முன்ன பார்த்தது கிடையாது, என்னை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அவங்க தான் முன்னாடி தெரிஞ்ச மாதிரி அந்த அப்போதான் நான் பேசணும் அவங்க கிட்ட அந்த குழந்தை அந்த ரெண்டு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு வந்து கூட போகும்போது அந்த பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இன்னும் முன்ன தெரிஞ்ச மாதிரி.
1: உங்கள் கணிப்பிலே அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று கணிக்கின்றீர்கள்?
2: அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வயது குறைவாக.
1: பிஞ்சு குழந்தைகள், கள்ளம் கபடமற்ற, அது கள்ளம் கபடமற்ற குழந்தைகள். அதனால தான் முன்பின்
2: தெரியாத கொண்டு வந்து விட போது அதில் 2 குழந்தைகள் மட்டும் குறிப்பா வந்து பார்த்துட்டு
1: முன்பின் தெரியாத
2: அந்த தெரியாத மழலை பருவம் தானே.
1: முன்பின் தெரியாத உங்களை பார்த்து அவர்கள் சிரிக்கின்றார்கள், நாங்கள் பார்த்து சிரிப்பது
2: அவர்கள்
1: அந்த உள்ளத்திலே எப்படி மகிழ்வு ஏற்படக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க அவர்களுக்கு பட்டிருக்கின்றீர்கள். சிலரை பார்த்தால் பயப்படுவார்கள், உங்களை பார்த்து சிரிக்கின்றார்கள். முன்பின் தெரியாதவர்கள் என்னால் அவர்களுடைய உள்ளம் வெள்ளை உள்ளம் எல்லோரையும் நல்லவராக கணித்துக் கொள்ளுகின்றார் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய சின்ன கண்ணுக்கு எங்களை பார்த்தால் பெரியவர்களாக தெரியும். அப்பொழுது அவர்கள் எண்ணம் அவர்களுக்கு தெரிய நாங்களும் இப்படி வருவோம் என்று அவர்களுக்கு தெரியாது இல்லையா? அதான் குழந்தை உள்ளங்கள் கடவுள் வாழும் இல்லம் என்று கூறுவார்கள்.
2: அப்படிதான் ஒரு 4 நாட்கள் முன்னாடி ஒரு விழாவுக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும் போது அது பக்கத்து ஊர் தான், பக்கத்துல 2 குழந்தைகள் தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க. அது சரியா பேசவே தெரியல, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க அவங்க. என்ன எனக்கு தெரியல.
1: அவர்கள் ஒவ்வொரு பாஷை வைத்திருப்பா, ஒவ்வொரு மொழி வைத்திருப்பார்கள், ஒரு பெயர் சூட்டி வைத்திருப்பாங்க.
2: தெரியும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும். அது எனக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா அதே பதில் சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் தெரியல. அப்புறம் யாரும் இல்ல, 2 குழந்தைகள் தான் வீட்டுல முன்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க சரியா பேச்சு வராத அந்த தன்மையில இருக்கும்போது அப்படி கேட்கும்போது அவங்க ஏதோ பதில் சொல்றாங்க தெரியல. அப்புறம் நான் போயிட்டு இருந்துட்டேன்.
1: சிறப்பு சிறப்பு. சார், உலகத்திலே நாங்கள் யாருக்காக வாழுகிறோம்?
2: யாருக்காக வாழ்கிறோம் சொல்ல போனால் அதிகமாக நமக்காக நாம் வாழ்வதில்லை, அடுத்த பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: அப்படியா? அப்படி என்ன செய்யறீர்கள், நீங்கள் என்ன செய்யறீர்கள்?
2: ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே நமது மூலம் பிறருக்கு ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவை நமது மூலம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது.
1: அடுத்தவர்கள் தேவையை அறிந்து அதுக்கேற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வதே மற்றவர்களுக்காக வாழ்வது போன்று. வாழ்த்துக்கள். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு அருகிலே ஒரு குடும்பம் இருக்கின்றது. நாங்கள் எங்கள் வீட்டிலே எங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை உள்ள நாங்கள் உறவுகளுக்குள்ளே நாங்கள் பேசுவோம், சத்தம் போட்டு பேசுவோம். அப்பொழுது நாங்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்றோம் என்றதை எண்ண மாட்டோம் இல்லையா? நாங்கள் உரத்து பேசுவது, தேவையற்ற கடின வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அவர்கள் கேட்பவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக ஒரு விபரீதமாக நடக்கின்றதோ என்று எண்ண தோன்றி அவர்களும் துன்பப்படுவார்கள் அல்லது கோபப்படுவார்கள். அதனால் நாங்கள் எங்களுக்காகத்தான் வாழுகிறோம், அடுத்தவர்களையும் பார்த்து வாழ வேண்டும். அடுத்தவர்களுடைய தேவைகளிலே உணவுக்கு மட்டுமல்ல, பொருளுக்கு மட்டுமல்ல, மனம், அடுத்தவருடைய மனம், அவர்களுக்கு மனம் கோணாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எனக்கு விருப்பம் இப்படி செய்ய, ஆனால் அது அடுத்தவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்க கூடாது, வெறுப்பை தரக்கூடாது என்று நாங்கள் வாழ வேண்டும்.
2: ஆமாம்,
1: நல்லது. நல்லது சரவணா, நல்ல சிறிது நேரத்துக்குள்ளே பல விடயத்தை பேசியிருக்கோம். என்ன பாடலை எடுத்து வந்தீர்கள் என்று கேட்பதற்காக யாருக்காக அந்த பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: நீதிக்கு பின் பாசம்.
1: ம்,
2: இந்த படத்திலிருந்து அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே இந்த பாடலுக்கு பாருங்க.
1: இது யாருக்காக இருக்கிறீர்கள்?
2: இந்த யாருக்காக? நமது முண்டியல் தமிழ் வானொலியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்க அனைவருக்காகவும், எங்கள் ஊரை சேர்ந்த பெரியசாமி ஜனனி சுகலை மகிராம் இவர்களுக்காகவும், சிதம்பரம் தம்பி தில்லை நடன் சீனிவாசன் அவர்களுக்காகவும், நாக ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்காகவும் இந்த பாடல் கொடுத்துருங்க.
1: சிறப்பு. அடுத்தவர்களுக்காக ஒரு அறிவுரைப்பாடல, அக்கம் பக்கம் பார்க்காது. எப்படி அந்த வரியை கூறுங்கள், அங்கு பாடி காட்டுங்கள்.
2: அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே. அந்த பாடல் தான்,
1: அந்த பாடல். இது ஒரு மிதிவண்டியை பழக்குவது போன்ற ஒரு காட்சியில இந்த பாடல் வரும். அது அக்கம் பக்கம் பார்த்து அருகில் இவர்களை பார்த்து மிரண்டால் விழுந்து விடு. இது வாழ்க்கைக்கு தேவை. அக்கம் பக்கம் பார்க்காதே என்று கூறுவது, அக்கம் பக்கம் பார்த்து நடக்கும்போது தீயினவற்றை பார்க்காதே, தேவையற்றவற்றை பார்க்காதே என்றுதான் நல்லது ஒரு கருத்து. நேராக நாங்கள் வாழ்க்கை பாதையை நேராக செலுத்த வேண்டும் என்று கூறக்கூடிய அக்கம் பக்கம் பார்க்காதே என்று முன்னியல் தமிழ் வானொலி உறவுகளுக்காகவும், உங்கள் நண்பர்களுக்காகவும், குறிப்பாக எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களுக்காகவும் கேட்டு இந்த பண்பு எல்லோருக்கும் வேண்டும். நாங்கள் எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். சிறந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இணைந்தமைக்கு நன்றி. சரவணா, அங்கே தளத்திலே நல்ல நல்ல பாடலெல்லாம் தருகின்றீர்கள், தேடி எடுத்து தருகின்றீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிரவணா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று நான் எண்ணும் பொழுது எங்களுடைய ஓம் நமசிவாய வருகின்றார். வணக்கம். வணக்கம்.
3: ஓம் நமசிவாயா, ஐயாவுக்கு நன்றி.
1: வாழ்த்துக்கள். நன்றிக்கு வணக்கம். நன்றி, நன்றிக்கு நன்றி. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
3: ஐயா, நலமுடன், வளமுடன், மகிழ்ச்சியுடன், குதூகலமாகவும் இருக்கிறேன். ஐயா குரலை கேட்கிறேன்.
1: இந்த காலத்தில் மகிழ்ச்சியும் நல்ல குதூகலமாகவும் இருக்க வேண்டிய ஒரு வேளை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பாக அமையட்டும் எல்லாம். அங்கே உங்களுடைய காலல்ல இன்று நாச்சியார் கோவில் எப்படி இருக்கின்றது?
3: ஐயா, ஏதாவது மேக்கா தாய் அடிச்சுக்கிட்டு இருக்கு, மேக்கா தேங்காய் உந்துட்டு இருக்கு.
1: அப்ப மேலே உள்ளவர்கள்
3: இல்லாம 40 தான் கிட்டத்தட்ட தேங்காய் உந்துட்டு.
1: அப்படியா? மேலே காத்தாடிக்கும் பொழுது மேலே பறக்கின்ற பறவைகளுக்கு எப்படி இருக்கும்?
3: பறவைகளுக்கு கொத்த பிறந்துக்கு ஜாலியா இருக்கு. உயர்வ பறக்கிறார், உயர்ந்து உயர்ந்து பறக்கிறார்,
1: உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து பறந்தாலும் அவருடைய பார்வை கூர்மையாக நிலத்தை நோக்கித்தான் இருக்கும். என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி இவரிடம் வந்து இதை அபகரிக்கலாம், அல்லது எனக்கு விருப்பமானது எங்கே ஊர்வன ஊர்ந்து தெரிகின்றது, எது இருக்கின்றதா என்றெல்லாம் பார்க்கும் மேலே. சிறப்பு. ஆலய தரிசனம்
3: இந்த மாதிரி காற்று நேரத்துல தான் அது உயர போகுது, அது பறக்கவும் மாட்டேங்குது. அப்படியே ஏரோப்ளான் மாதிரி அப்படியே சல்லு உள்ளுன்னு அப்படியே.
1: ஆமா, உயர பறந்து விட்டால் மேலே காற்றினுடைய வேகம் குறைவாக இருக்கும். அங்கே ரெக்கையை விரித்தபடி அவர்கள் அப்படியே உல்லாசமாக போவார்கள், காற்று தள்ளி கொண்டு போகும் அவர்களை. சிறப்பு சிறப்பு தேவா. இன்று என்ன பாடலோடு வந்தீர்கள் நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று? யாருக்காக கேட்க போகணும்?
3: ஐயா, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன், அதனால அந்த பாட்டு கேக்குறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற படத்துல இருந்தியா, உலகத்திலே மரணத்தை மட்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லைன்னு ஒருயா.
1: உலகத்திலே புதிய பாடல,
3: மரணத்தில் மட்டும்
1: ஆமா ஆமா ஆமா
3: உயர்வு தாழ்வு இல்லை,
1: மரணத்தை மட்டும் மரணத்தில் மட்டும் உயர்வு தாழ்வு இல்லை.
3: உயர்வு தாழ்வு இல்லை. ஆமாயா, ஆமாயா, அதேதையா.
1: இது வந்து
3: இன்னைக்கு ஒரு வியாபாரியா,
1: என்ன திரைப்படம், ஒன்னா இருக்க கத்துக்கணுமா?
3: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, உண்மைதானே ஐயா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, வாழ்த்துக்கள். என்ன தலைப்பு ஐயா? படம் திரைப்படங்கள் தந்தாலும் திரைப்படத்திலேயே கருத்து அப்படியே புதைந்து விடும். ஒன்றுபட்டால் திரைப்படத்து பாடலே கேட்டீர்கள், அந்த பாடல் தரப்படும். சரி, கூறுங்கள், கூற வந்தே கூறுங்கள்.
3: அந்த நல்ல வியாபாரி, பெரிய வியாபாரி, சின்ன பையன்தான். அப்பா சுத்தவரெல்லாம் சுகமா வாழ்ந்தாரு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டியா.
1: ஐயோ,
3: அத பார்த்தோன்ன எனக்கு அவன் பேசுற பேச்ச பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஏழை பாலைவாளர்கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுங்க 1.5 லட்சம் 2 லட்சம் இந்த சீர் ஜாமான் மட்டும் பில் போடுவான்.
1: ஓ,
3: கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு. அவனுக்கு பாருங்க, அப்படியே சோபாவில் அப்படியே எங்க கேமரா இருக்கு, எல்லாமே பாக்குறோம். அப்படியே புடிச்சான், புடிச்சிட்டு கீழே ஒண்ணுதான் சரியா வச்சேன்.
1: உங்கள் கண்மண்ணாலே
3: அதுதான் நினைச்சேன், அதுதான் நினைச்சேன். ஏழை பாலிகளுக்கும் அதே சாவுதான் வருது, பணக்காரனுக்கும் அதே சாவுதான் வருது.
1: அதுக்கேற்ற மாதிரி
3: ஏண்டா இந்த மாதிரி உலகம் அடிச்சுக்கிட்டு,
1: அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடலும் வந்து விட்டது. ஒன்று அதற்காகத்தான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ், ஒன்றாக இருந்து கொண்டால் வாழ் உண்டு, அதை பிரிந்து பிரிந்து நாங்கள் கோபித்து எல்லாம் பாராட்டி உயர்வு தாழ்வு பாராட்டி கோபங்களோடு வாழ்ந்தால் வாழ்வில் நிம்மதி இல்லை. ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்பது, மகள்வாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கு. அதுல இந்த மரணம் என்ற
3: ஒற்றுமையா வாழ்ந்துட்டாயா, ஒற்றுமையா மட்டும் உலகம் வாழ்ந்துட்டுனா இந்த பூமியை மிஞ்ச சொர்க்கமே கிடையாதுயா. ஒற்றுமையா எல்லா நாடுமே ஒற்றுமையா வாழ்ந்துட்டா இந்த பூமியை மிஞ்சின சொர்க்கம் எங்கேயுமே கிடையாதுயா.
1: ஓ உண்மைதான், உண்மைதான். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்கள் காணும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கின்ற செயல்கள் கூட எங்களுக்காகத்தான், நாங்கள் பார்க்க வேண்டும், அதை திருந்த வேண்டும், அதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், யதார்த்தத்தை உணர வேண்டும் என்பதற்காக நிகழ்கின்றன. அதனால் ஒருவருக்காக இன்னொருவர், மக்களுக்காக சமூகம், சமூகத்துக்காக மனிதன், மனிதனுக்காக சமூகம், சமூகத்துக்காக
3: ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தாலே அது ஒரு பெரிய சொர்க்கம் தான்.
1: ஓ அந்த உதவி மனப்பான்மை இடம் பெற வேண்டும். இது இப்பொழுது அப்படி அமுக்கி நான் எப்படி
3: எண்ணுகிறார்கள்.
1: அதனால் தான் நேற்றைய தினம் நாங்கள் கலியுகம் கலிகாலம் பிறந்து விட்டது என்று நடைமுறைகளை பார்க்கிறால், வளர்ந்திருக்கின்ற சமுதாயம் நாகரிகம் என்றால் மனத்தளவில் இல்லை, செயலளவில், குரல் அளவில், பணத்தை தான் கருதி கொண்டு போகின்றது. நல்லது தேவா, நீங்கள் சொன்ன மரணத்துக்கு மட்டும் உயர்வு தாழ்வு இல்லை. அந்த பாடலை கேட்போம். ஒன்று பட்டால் ஒன்று வாழ்ந்து திரைப்பட
3: தருகிறேன். மீராமாவுக்கு நன்றியா.
1: நன்றி, நன்றி ஐயா. வாழ்த்து. உங்களை உங்களை இணைத்திருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். அந்த நேயர் நேரம் தளம் ஒன்று, அந்த பாடல்கள் எழுதுகிற தளத்தில் நான் உங்களை இணைத்திருக்கின்றோம் என்று. நன்றி தேவா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார், வருவதற்காக தேவா சென்றவுடன் வருகின்றார். எங்களுடைய அன்பு உறவு நின்றுவிட்டார் போல் தெரிகிறது, மீண்டும் வருவார். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வேளையில் இரண்டு உறவினர்கள் ஒரே நேரத்தில் அழைக்கின்றனர். பார்ப்போம் யாருக்கு முதலில் வழி கிடைக்கின்றது என்று. அழையுங்கள் மீண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 எண்களுக்கு அழைத்து விட்டால் எங்களோடு இணையலாம். இன்றைய கதம்பத்தில் உனக்காக நான் நிகழ்வை கலந்து சிறப்பிக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில், இது கனடா 12:19 நண்பகல், வெயில் தோன்றிவிட்டது, ஆனால் வெயில் தெரிகின்றது. 12 மழை ஆரம்பிக்கும் என்று கூறுகின்றார். சில பகுதிகளில் மழை பெய்யலாம். எங்களுக்கும் எப்பொழுது அந்த மழை பெய்யப் போகின்றது என்று பார்ப்போம். இப்பொழுது வந்திருக்கின்ற அன்பு உறவை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நாங்கள் மகிழ்ச்சியாக நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமா இருக்கும் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: அதைத்தான் கூறுகிறேன், நாங்கள் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் ஐயா. நீங்களும் அப்படித்தான் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
4: ஆமாயா, நான் நலமா இருக்கேன் ஐயா.
1: நலமாக இருக்க வேண்டும், பலமாக. சரி, என்ன நியாயங்கள் புதினங்களை கொண்டு வந்தீர்கள் என்று பேசுவதற்காக?
4: அதாவது வானொலி கேட்க முடியல ஐயா, அதுல என்ன கலந்துரையாடல் கேட்டீங்கிறதும் பேசுனீங்கிறதும் தெரியல. எனக்கு இந்த இன்டர்நெட்னு சொல்ல நெட்டு தீர்ந்துடுச்சியா, ஆனா இந்த பேசுறதுக்கு மட்டும் இது இருந்திருக்கு. அதனாலதான் நான் எந்த நிகழ்ச்சி நடந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா என்னங்கிறது தெரியாம நான் ரிங்க அடிச்சுட்டு இருந்தேன்.
1: இது உனக்காக நான் அங்க பதிவுகளில் நீங்களும் எழுதி இருக்கின்றீர்கள், பதிவுகளில் இருக்கின்றது உனக்காக நான். நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்து கொள்ள, ஒருவருக்காக ஒருவர் ஆதாரமாக அனுகூலமாக இருக்கணும். அது மனித நேயத்தோடு இருக்கும் பொழுது உயிர்கள் அத்தனைக்கும் நாங்கள், அது எந்த உயிராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்காக, நாங்களும் எங்களுக்காக அவர்களும் வாழ்கிறோம். அது மட்டுமில்ல, நீங்கள் இன்று யாருக்காக ஒரு பாடலை கேட்க வேண்டும், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை யாருக்காக கேட்கின்றீர்கள் என்று கூறி சொன்னால் அந்த பாடலை ஒரு விருப்பம் படும்.
4: சரியா, என்னுடைய மனைவிக்காக வேண்டிய, நேற்று எனக்கு திருமண நாளுங்கிறதுனால இன்னைக்கு அவளுடைய நினைவா கேட்கலான்னு நினைக்கிறேன்.
1: அதுதானே அதுதானே மொன்றியல் தமிழ் வானொலியே கொண்டாடியது நேற்று உங்கள் திருமண நாள். அதை என்றும் மறக்காமல் கேட்கிறீர்கள். எங்கே மனைவிக்காக என்ன பாடலை கேட்கிறீர்கள், நாங்களும் கேட்டு பார்ப்போம். அந்த பாடலை கொண்டு வாருங்கள்.
4: உங்களுக்கும் தெரியும் அந்த பாடலை, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு மனைவியானால பார்த்து வளர்ந்ததுனால அந்த பாடலை கேட்கறது.
1: பாவாடை தாவணியில தானே சொன்ன உடன் புரிந்து விட்டேன் நான். பார்த்தீர்களா?
4: ஆமா.
1: எங்க அந்த பாடலை, முதல் வரியை பாடுங்க, பல்லவியை பாடுங்கள்.

0: அப்படி நல்லா உள்ளூர் உள்ளூர் உள்ளூரை உணர்ந்து உணர்வோடு பாசத்தோடு பாடுகிறார். நீங்கள் ஒலிவ வானொலியில் வந்து கேட்கும் வேளை அவர் இருக்கிற மகளை விட உங்கள் வாயினால் பாடும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். அதற்காகத்தான் கேட்டேன், பாடுங்கள் என்று. சிறப்பு சிறப்பு உங்களுக்காக, உங்கள் மனைவிக்காக நீங்கள் கேட்ட அந்த பாடல் காற்றலையில் சிறப்பாக ஒலிபரப்பப்படும். வாழ்த்துக்கள். மீண்டும் பல்லாண்டு வாழ்க வேண்டும். இன்றும் உங்களை வாழ்த்துகிறோம், இன்றும் வாழ்த்துகிறோம் வாலிய பல்லாண்டு. உங்களுடைய தொலைபேசியினுடைய அந்த சக்தியை குறைக்கப்படாதீர்கள், பாடல் கேட்க வேண்டும் நீங்கள். என்ன குறைந்து விடும்
1: ஐயா?
0: சரியா? நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றியா?
0: நன்றி, நன்றி.
1: வாய்ப்புக்கு தான், வாய்ப்புக்கு நன்றி. ஒரு
0: வாய்ப்பு உங்களுடைய வானொலி உங்களுக்கு எப்பொழுதும் வாய்ப்பு இருக்கும். நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து மகள்வாக பேசி மகளும் அன்பு உறவுகளை கேட்கும் பொழுதும் அதை உள்வாங்கும் பொழுதும் எனக்கு மகள்வாகவும் சிறப்பாக ஒரு ஒரு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை நான் மகள்வோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த உறவாக என் அன்பு மகள் ரேவதி வருகின்றார். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம். எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களாம்மா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் எல்லோரும். காலநிலையும் உங்களுக்கு சுமாராக இருக்கின்றது, சிறப்பாகவும் இருக்கின்றது. அங்கே கேகே நகரில் எப்படி இருக்கின்றது? இப்பொழுது
2: இப்பொழுது கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் மழை பெய்து
0: மழை பெய்ததா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் தணிந்திருக்கும் இப்பொழுது. வெயிலினுடைய கொடுமை இப்பொழுது தெரியும். அப்பா என்ன கொடுமை என்று கூறிய வேளை ஆஹா என்று ஒரு நெடுமூச்சு விடக்கூடியதா இருக்கின்றது இல்லையா? உடல்நிலை உங்களுக்கு பூரண நிலம் வந்ததை விட்டு நாங்கள் மகிழ்கின்றோம். ஆனால் கடுமையாக சிரமப்படக்கூடாது. உடலுக்கு கடுமையான இது கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக இருக்க வேண்டும். வைத்தியருடைய ஆலோசனைகளை மறக்கக்கூடாது, அதை கடைபிடிக்க வேண்டும். நேற்றைய தினம் எதிர்பார்த்து உங்கள் பொக்கிஷத்தை தவற விட்டீர்கள். பொக்கிஷம் கிடைக்க கூடாது என்று நிபந்தனை இருந்து விட்டது போல் இருக்கின்றது. இதெல்லாம் நிர்ணயம்
2: தான்.
0: நான் கவனித்தேன், கவனித்தேன். அந்த வேளையில் நீங்கள் வந்து செய்கிற கடமையை மகள் சியாமலா செய்திருந்தார். முடிவுரை இரண்டு நாள் அவர் செய்தார், அவரும் செய்து பழகிறார். ஒவ்வொருத்தரையும் பழக்க வேண்டும் அல்லவா? எல்லோரும் செய்ய வேண்டும். சிறப்பு சிறப்பு.
2: உங்களோட விருப்பம் அதுதானப்பா, வந்து கலந்து கொள்வாருமே அதை சொல்லணும்.
0: நல்லதம்மா, அது அது எல்லோருக்கும் தேவைதானேம்மா. தன்னெடுப்பு ஊக்கம் தன்னால் எல்லாம் முடியும். எங்களால் இது இது பெரிய சாதனைகள் இல்லை. ஏனென்றால் உள்ளத்துக்குள்ளே நிறைய உண்டு, அதை வெளியே நாங்கள் அளவிட்டு சொல்லி மகளை வைப்பது ஒரு ஒரு ஒரு பெருந்தன்மை, ஒரு சிறப்பு அம்சம். அது ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்தர்ப்பம் உண்டு. இது உங்கள் வானொலி, நீங்கள் தான் சிறப்பிக்க வேண்டும். அப்பொழுது தான் உள்வாங்கிக் கொள்ளவும். என்ன சொல்ல வேண்டும்? உங்கள் மனத்தில் இருக்கின்றதை வெளியே கொண்டு வந்து சொல்லலாம்.
2: ஊக்க சக்தியாக கிரியா சக்தியாக இருந்து நீங்க தான் எங்களை நெறிப்படுத்துறீங்க. அதனால எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதாவது திறமைகளை அதை வெளிக்கொண்டது வந்து ஒரு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கைத்தட்டல், உற்சாகமான முறையில எங்களை தட்டி கொடுத்து முன்னுக்கு கொண்டு வரீங்க இல்லையா? அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறமை இருந்தாலும் இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், இப்படி கொண்டு வரலாம். ஒரு வானொலின்றது ஒரு திரைப்பட பாடலோட இல்லாம அதற்குண்டு அறிவின் சிந்தனையோட சில கருத்துக்களை சொல்றது அது அது வந்து இன்னும் சிறப்பாப்பா.
0: நன்றி அம்மா. என்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் அடுத்தவருக்கு வழிகாட்டி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் அவருடைய உண்மையான தொழில். ஆசிரியர் உபாத்தியாயர், உபாத்தியாயர் என்ற அந்த பதம் அதுக்கு பேர் உபாத்தியாயர் என்று
2: ஒரு முன்னாடி வரும்
0: பதம் இருக்கின்றது. அது வந்து கூட இருந்து சொல்லிக் கொடுத்து அவர்களை கைதூக்கி விடுவது உபாத்தியாயர் என்பது. அது தமிழ் சொல் அல்ல, அது தமிழ் பதம் அல்ல. தமிழ் பதம் ஆசான் என்று சுத்தமாக சொல்லுவார்கள். ஆசான் அது எங்களுடைய கடமை தானே அம்மா. அதுக்கு எங்களுடைய நான் பெற்றதை மற்றவர்கள் எல்லோருடனும் திறமை உண்டு. சந்தர்ப்பங்கள் வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை தட்டி தூக்கி விட வேண்டும்.
2: ஏற்படுத்தி தரீங்க. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க, அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை.
0: அப்படி பயன்படுத்தாலும் பயன்பட பயப்பது என்னுடைய சரி. இன்று நீங்கள் உனக்காக நான் நிகழ்விலே வந்து உங்களுடைய நலம் கூறினீர்கள், அங்கே உள்ள காலநிலை கூறினீர்கள். பொதுவாக எங்கள் வானொலியை பற்றி, வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்றால் என்ன, நேயர்கள் என்றால் என்ன என்று கூறினேன். அதில் நேயர்களாகிய நீங்களும் வந்து என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து பேசினால் அதை தொட்டு நாங்கள் அதை பல விடயங்களை அறிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இன்று உனக்காக நான் என்ற நிகழ்விலே வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கேட்பதற்காக? அதை ஏன் கேட்கின்றீர்கள், யாருக்காக கேட்கின்றீர்கள்?
2: இன்றைய பாடல் வந்து ஏன் சொன்னா, அவங்க சியாமல சகோதரி பேசினாங்க இந்த மாதிரி பாம்பை பற்றி.
0: அவர் நாகலோக மங்கையம்மா, அவர் நாகலோகத்து
2: மங்கையம்மா, அபூர்வ சிந்தாமணி மாதிரி ஆயிரம் தலை வாங்கிய
0: ஒரு நாள் எட்டு பாவம் அடிச்சிருக்காள். எவ்வளவு கட்டுக்கு
2: மன துணிவு,
0: அதற்கு ஒரு துணிவு.
2: வாயில்தான் பேசுவேன்,
0: நானும் இவ்வளவு பேசுறேன். பாம்பண்டா பயம் தானே அம்மா, பயம் இல்ல, அது ஒரு அருவறுப்பும். அது அது அது அது துஷ்ட நன்றி நினைத்துக் கொள்ளுவேன். அவர்கள் இருக்க விவசாய பகுதி, அங்கு பாம்புகள் வளர்ச்சிகள் உண்டு. அடிக்கடி அந்த மணல் தேசம் அங்கே அங்கே அவன் அப்படித்தான் புடவை உடுத்திடுவேன், புடவை ஒரு கையால் தூக்கிக்கணும், மற்ற கையால் டம் டம்னு அடிக்க நான் அங்கே தூரத்துக்கு ஓடிடுவேன். தம்பி தம்பின்ற அழைப்பேன், நான் ஓடிடுவேன். அதன் பின்பு அப்படி அந்த அடித்த தடியிலே தூக்கி கொழுவி கொண்டு வருவார். அது நடுவில் பிடித்து அது ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் வால் தொங்கும், அது ஆடும். அது செத்திருக்காது, ஆடும். ஐயையோ, அதுக்கு ஒரு துணிவு வேண்டும் அம்மா. எல்லோராலும் முடியும். என் தந்தையாரும் தந்தையாரும் அப்படித்தான், அடிக்கவே மாட்டேன். ஐயையோ, விரட்டவே. அவர் மற்ற அது அவர் சரியான சீவகாரண்யம் உள்ளவர். அதுக்காக பாம்பை பார்த்து விடுவதாம். அது அந்த சீவகாரண்யம் பார்க்காம வந்து கடித்து விட்டு கொத்தி விட்டார். அதுக்கு தெரியாதம்மா, அது வந்து இறை தன்னுடைய உணவு என்றுதான் அது கொத்துவது. அது அது வந்து உணர்வது வந்து இந்த அதிர்வை கொண்டு தான் அது உணர்வது. காது இல்லை தானே, காது இல்லை. சில சமயம் பொக்கிசத்திலே வந்ததோ வரவில்லையோ தெரியா, கட்சபி என்று கூறப்படுறது. அது கண்தான் செவி, கட்சபி கண்தான் செவி. அதை இன்னும் செய்யும் சேரும் போது இட்டிலே மாறுறது, கட்சபி என்று இலக்கணத்திலே. அது தமிழ் பதம் கட்சபி. அது இலக்கிய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. கட்சவி என்றும் ஒரு பெயர், சர்ப்பம் பாம்பு என்று இருப்பது போன்று கட்சவி என்றும் ஒரு பெயர் உண்டு. சில சமயம் பொக்கிசத்துக்கு வெறும் கேட்டுக்கொள்ளுங்கள். சியாமலா நேற்று ஒரு கூறிவிட்டு சொன்னா, எத்தனையோ வருடத்துக்கு முந்தி வந்த ஒரு பதம், இந்த மஞ்சம் என்ற பதத்தை ஞாபகத்துல இருந்து இங்கே முன்பு கூறினீர்களப்பா என்று நேற்று தினம் வந்த பெட்டியை திறந்தவுடன் மஞ்சம் என்று கூறிவிட்டார். கட்டிக்காரி ஞாபகம், ஞாபகம். கட்சவி என்றும் நாங்கள் பாம்புக்கு இன்னொரு பேர், குரங்குக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது குரங்கு, அதாவது குரங்கு இனம் இருக்கின்றது அல்லவா, அவருக்கு பல பெயர்கள். அதில் ஒரு பெயர் மத்கடம் என்றும் இருக்கின்றது. மத்கடம், மத்கடம் ஐந்தெழுத்து, மத்கடம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் இன்று என்ன
2: பாடுறோம்,
0: மெல்லிசண்டு மெல்லியம்மா, அது சாறை போன்று நீளமாக இருக்கும். ஆனா சாறை போன்று இருக்கும், நிறத்திலே வித்தியாசம். சாறை நல்ல மஞ்சளாக இருக்கும், கொம்பேறி முக்கன் கொஞ்சம் கருமையாக இருக்கும். அடுத்தது
2: அது வந்து ரொம்ப அந்த அளவு கனமா இருக்காதுப்பா, கொஞ்சம் மெல்லி இதுவா தான் இருக்கும். அதனோட குணம் என்ன தெரியுமாப்பா, அடித்து விட்டு சுடுகாட்டுல போய் பாக்குமா இந்த பணம் வந்துட்டா அப்படின்னு.
0: அப்படி என்று நீங்க கூறுகிறீர்கள். சுடுகாட்டுக்கு போக மத்தவங்க பாத்து கொண்டிருப்பாங்களா? அது சுடுகாட்டு அடிச்சு போடுவாங்களே. கொம்பேறி மூக்கன் கொத்தி விட்டால் மக்கள் எல்லாம் கூட அவரோடு போய் கொம்பு மரத்திலே ஏறி சுத்தி கொண்டு வந்துடுவார். அங்கிருந்து பாப்பாராம். அந்த கொம்பேறி மூக்கன் சாரையினுடைய இனம் தான். அதிலே கொம்பேறி மூக்கன் என்று கூறாரு. கொம்பேறி மூக்கன் மூர்க்கன் அது மருவி மருவி, அது மருவி மருவி கொம்பரை மூக்கன் நாங்கள் கூறுவோம் பேச்சு வழக்கு. சரியான பெயர் கொம்பு ஏறி மூர்க்கன். கொம்பு மரத்திலே கிளையிலே ஏறுபவர் மூர்க்கன், கோபக்காரன் மூர்க்கன், ஒரு மூர்க்க குணமுள்ளவர்கள் மக்கள் சரியான மூர்க்கன் அப்பா என்று கூறுவோம். அதான் கொம்பு ஏறி மூர்க்கன். சாரை கடித்ததை விட கொம்பேறி மூக்கன் கடித்த கொஞ்சம் விஷம் உண்டு, விஷம் உண்டாம். இன்னொரு கதை கூறுவார்கள் ரேவதி. கொம்பேறி மூக்கன் ஒருவருக்கு கொத்தி விட்டால் அது மரத்தில் ஏறி பார்த்து கொண்டிருக்கும். அந்த பிணம் போனதன் பின்புதான அது கீழே இறங்கி போகும்.
2: அதற்காக தான் என்ன செய்வாங்களாப்பா, கொண்டு போய் ஒரு புகை மூட்டம் பண்ணுவாங்களாம். அப்படி சப்போஸ் அந்த இவரு பழைக்கிற மாதிரியோ ஏதாவது இருந்தாருன்னா போய் அப்படி, இது வாய் சொல் கேள்வி அப்பா தெரியாது.
0: எங்கள் மத்தியில எத்தனையோ விடயங்களும் மாறி மாறி கொண்டு வந்து நம்பக்கூடிய வகையில சொல்லுவார்கள். பின்புதான் யோசிப்போம், சொன்னவுடன் நம்பி விடுவோம், பின்புதான் சிந்திப்போம். சுடலைக்கு வருமாம் என்றால் அது ஒரு ஒரு ஒரு பத்தையில இருந்து ஒரு கடித்து விட்டு வீட்டிலேருந்து சுடலை எப்படியும் 2 மைல் தூரமாவது இருக்கும். அது வரைக்கும் அது போகும் வரைக்கும் யாரும் காணவில்லையா? அதை அப்படித்தான் காணாது விட்டாலும் சுடலைக்குள்ள போய் எட்டி பார்க்கும்போது காண மாட்டோம், அடிச்சு கொண்டு விடுவாங்க அல்லவா. கொம்பேறி மூக்கன் சாரைக்கும் அதுக்கும் வித்தியாசம் அதுதான். சாரை கொம்பில் ஏற மாட்டாது, அந்த பாம்பு கொம்பேறி போகும். பாம்புல பல இனங்கள் உண்டு. நீங்கள் கூறிய கதை சுடலை வரைக்கும் அதான் அந்த ஒருவரை கடித்து விட்டால் அது இறக்கும் வரை பார்த்து கொண்டிருக்கும்னு கூறுகிறார்கள். நாங்கள் கண்ணால் காணவில்லை. நீங்கள் கூறிய பொழுது பேச்சு வழக்கு எத்தனை அறிவுரைகள் என்னம்மா?
2: அது கடித்தால் குவிப்பதும் கஷ்டம். அந்த கொம்பேறி மூக்கன்
0: ஆமாம் விஷம் என்று கூறுகிறார். ஆனா இலகுவில கொத்தாது, அது
2: கட்டி விரியன் கண்ணாடி விரியன் மாதிரி விஷப்பாம்பினோட இனம்.
0: ஓ அப்படியா, சிறப்பு. நாகலோகம், நாகலோக மங்கை, நாகலோக மங்கை வந்து எங்களுக்கு எத்தனை கருத்துக்களை கூறினார். அதுல பாதியை நீங்கள் பிடிச்சி கூறுவீர்கள். சென்னையிலே பாம்பு இருக்கின்றதாமா? கே நகர்ல கண்டிருக்கின்றீர்களா?
2: அந்த திருநீன்றூர்ல இருந்தோம் பாருங்கப்பா.
0: ஆமா,
2: அங்க வந்து எங்க வீட்டுக்கு மதில் சுவர் பக்கத்திலே நல்ல பாம்பு சர்ற சர்ற சத்தத்தோட போகும்பா. எப்படி காம்பவுண்ட் ஏற முடியாது, பொஸ்தினுக்கு மரத்தில் ஏறும்.
0: அது சர்ற சர்ரன்னு சீரும் அம்மா. பாம்பு என்ன செய்யும்? பூனை கத்தும் நாய் குறைக்கும், பாம்பு சீரும் சீரும் சீரும் சீரும்.
2: ஆமா,
0: அது ஏனென்றால் அது அது சீருவது ஏனென்றால் கோபத்தினால என்னை தீண்டாதே என்று கூறுகின்றதாம். பாம்பு தேடி வந்து எங்களை கழிப்பதில்லை, கொத்துவதில்லை. அது போற போக்குல ஏதாவது தட்டுப்பட்டால் அது இறை தனக்கு உணவு என்று கபி போடும்.
2: தன்னை மிதித்தாரை தான் கடிக்குமே ஒழிய மிதித்தாரை கடிக்காதான், மிதித்தாரை கடிக்காது.
0: அப்படியா, பார்த்தீர்களா பழமொழியில் எப்படி வருது என்று. வாழ்த்துக்கள். சரி, இன்று ஒரு பாடலை தாருங்கள். அது யாருக்காக தரப்போகின்றீர்கள்?
2: நம்ம நாகலோக கன்னிக்கு தான்.
0: ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜாமலா,
2: உங்களுக்காகத்தான். நாகலோக மங்கை,
0: நாகலோக மங்கை. என்ன பாடல்?
2: கொம்பேறி மூக்கன் படத்திலேருந்து ரோஜா ஒன்று முத்தம் நேரம். விஷத்தை பத்தி பேசணும், ஆனா அதற்கு எதிர்மாறான ஒரு காதல் பாட்டு.
0: முத்தம் என்ன? கொம்பேறி மூக்கன் இல்லையா அந்த பாடல்?
2: ஆமா ஆமா,
0: கொம்பேறி மூக்கன். கொம்பேறி மூக்கன்
2: சியாமலா சகோதரி பாடல்.
0: சியாமலா வந்து எங்களுடைய பாம்புகளை பற்றி சொன்ன வீரமங்கை பாம்பு லோகத்துல இருக்கின்ற நாகலோகத்துல அவருக்காக வருவதற்கு முன்பு கும்பிடு போட்டு வணக்கம் போட்டு விடுவாங்க. இன்றைக்கெல்லாம் முதலே போட்டு விட்டாங்க. அப்பா வரப்போறாரு இந்த மாதிரி பதில் கூறினாரு, யாராவது அந்த நேரம் பார்த்தா அடிப்பாங்களாம், போன் அழைப்பார்களாம், தனக்கு கோபம் வருமா, இந்த நேரம் பார்த்து அழைக்கிறாங்களே என்று. அதனால் நீங்கள் எல்லோரும் 9 மணிக்கு அவங்க அழைக்க வேண்டாம், 9லேருந்து 11 மணி வரைக்கும். சரியா? பாம்பை ஏவி விட்டு விடுவார், பாம்பு கட்டளை இட்டு விடுவார், ஓடி சென்று கொத்தி விடும். ஆனால் அந்த பாம்பு இறைவனுடைய களத்தை சுத்தி கொண்டிருக்கின்றது அல்லவா? நாகம் வந்து எங்களுக்கு அதுக்கென்ற ஒரு உலகமே இருக்கின்றது. நாகம் பாம்பு வந்து எங்களுக்கு தீங்கு, அதுக்கு கால் இல்லை, கை இல்லை, காது இல்லை, வாழுது உலகத்தில் வாழுகின்றது. இதற்கு தன்னை பாதுகாப்பதற்காகத்தான் அது அப்படி, தற்பாதுகாப்புக்காகத்தான் அது கொத்து. நல்ல டாபிக் இந்த பாம்பு. தனக்காக வாழ, தனக்காக அல்ல, தனக்காகத்தான் இதை செய்கின்றது. எதை? இந்த இதை தனக்கு உணவு என்று எண்ணித்தான் கம்பி விடுவோம், கொத்தி. அதிலேயும் எங்களோட மக்களை போல சாதுவான மனிதர், வைத்தியக்கார மனிதர், புத்திசாலி மனிதர், வீரர்கள் எல்லாம் இருப்பது போல அவர்களுக்கெல்லாம் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு இந்த நாக பாம்பும் புடையன் என்று ஒரு பாம்பு இருக்கு தெரியுமா? புடையன் பாம்பு என்று சொல்லி, புடையன், புடையன் என்று அந்த கட்டுப்பிடியன் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு ஒரு ஒரு சாம்பல் நிறமாகவும் அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும் கருத்த புள்ளிகள். அவர் வந்து மிகவும் கடும் விஷம் கொண்டவர், நாகத்தை விட விஷம் என்று கூறுவார்கள். ஆனால் அதுக்கு ஒரு கதை உண்டு. அந்த நாகம் எல்லா மற்ற பாம்புகளோடு சண்டைக்கு போகாதாம், புடையனை கண்டால் அடித்து பிரட்டி பிரண்டு கொத்து கொத்துன்னு கொத்தி அதை முழுகி கொண்டு போட்டுதானே போகும். காரணம் என்னவென்றால், ஒரு ஊருன்னு காட்டுப்பகுதியிலே ஒரு குடிசை, அங்கே ஒரு அன்னை தந்தை ஒரு ஒரு குழந்தை, ஒரு செல்ல குழந்தை ஒன்று, அந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்ததாம். விளையாடி கொண்டிருக்கும்பொழுது வறட்சி வந்த காலங்களிலே அங்கு தண்ணீர் இல்லை. அப்போ பாம்புகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் தண்ணீர் நிலை தேடி அலைந்து கொண்டு போகின்றது. அந்த குழந்தை சின்ன வட்டில் தட்டுக்குள்ளே தண்ணீரை வைத்து ஒரு தடியாலே தட்டி தட்டி விளையாடும் பொழுது அந்த நாதம் வந்து தண்ணீர் நிலை தண்ணீர்லே தட்டுவது போன்ற சத்தம் உணரக்கூடியதாக இருந்தது. பாம்புகள் எப்படி கேட்கின்றது என்றால் அதற்கு செவி இல்லை. அந்த அந்த நிலத்திலே அரைந்து செல்லும் பொழுது அந்த சத்தங்கள் போய் நிலத்திலே விழுந்தவுடன் ஒரு அதிர்வு ஏற்படும், ஒலி அதிர்வு. அதை வைத்துத்தான் அவர்கள் உணர்கின்றார்கள் பாம்பு. அப்போ அந்த நாகபாம்பு தண்ணீர் சத்தம் கேட்கின்ற அந்த நிலையை நோக்கி நோக்கி அரைந்து சென்று சென்று குழந்தை தண்ணீர் வச்சு விளையாடுகின்றதை பார்த்து, இது தண்ணீர் குடிப்பதற்காக அந்த வட்டிலுக்குள்ளே தலையை வைத்து தண்ணீரை உறிஞ்சும் பொழுது அந்த குழந்தைக்கு பாம்புன்னு தெரியும், அதை அடித்து கொண்டே இருந்திருக்குது, அடி விழுகுது அந்த பாம்புக்கு. அது பொறுமையோடு இருந்து நீரை குடித்து விட்டு சென்று விட்டது, திரும்பி ஒன்றும் செய்யவில்லை. போகும் பொழுது எதிரே இந்த புடையன் வருகின்றார். அப்போ அந்த பாம்பு இருந்தது, அந்த புடையன் கிட்ட என்ன நல்ல பூரணமாக மகிழ்வாக வருகிறார், நான் தண்ணீர் தாகத்தோடு அலைகிறேன் என்று சொல்லும்போது சொன்னார், உனக்கு ஒரு உண்மை சொல்வேன், நீ பொறுமையற்றவர், உனக்கு நான் சொல்ல மாட்டேன், இல்லை இல்லை சொல்லு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இல்லை நீ கோபக்காரன், கோபத்தை அடக்குவாயா என்று சத்தியம் கேட்டு அந்த பாதையை சொல்லுகின்றதாம். அந்த புடையன் அங்கேயே சென்று அந்த குழந்தை தண்ணீர் அருந்தும் பொழுது தலையிலே கொட்டின உடனே இது உடனே பிள்ளை கொத்தி விட்டது அந்த புடையன். அவர் திரும்பி வந்து விட்டார். அங்கே அழுகுரல் சத்தங்கள் கேட்கின்றது. அந்த ஒலியை கேட்டு அந்த நாகம் அங்கு சென்று அந்த குழந்தையின் விஷத்தை வெளியே எடுத்து உறிஞ்சி எடுத்து விட்டு ஓடி வந்து விட்டு அது வரும். அப்போ விடுவார்கள், அந்த நாகம் வந்து அப்படி வந்து அடிக்க மாட்டார்கள் எங்களவர்கள், அதை பார்ப்பார்கள் என்ன செய்ய போகிறேன். இந்த கடித்த பாம்பு, அந்த பாம்பு கடித்தால் பாம்பு வந்து உறிஞ்சி அந்த விஷத்தை எடுக்கும் தன்மை அதில் இருக்கின்றதான். அதை எடுத்து விட்டு திரும்பி சென்று புடையனை தேட அது ஓடி ஒழித்து பொய் சொல்ல துவங்கினோன்னு தான் அந்த சண்டை பிடித்ததாம், அதை கொன்று விட்டதாம். நான் சத்தியந்தன் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்த சிறு குழந்தையை நீ கொத்தி விட்டா, நீ ஒரு மூர்க்கன் என்று சொல்லி அதை சாப அந்த புடையன் என்ற பாம்பை இந்த நாகம் பார்த்து தண்டா உடனே சண்டை பிடிக்குமா, சண்டை பிடித்து கொண்டு விடுமா என்று ஒரு வரலாறு. அந்த திரு டாக்டர் பத்மநாதன் என்றொருவர் இந்த அறிவியல் பாம்பு இனத்தை பற்றி எழுதியிருந்தது நான் படித்து பார்த்திருக்கிறேன் என்றால், அதை ஒரு கதையாகவும் அதில் கூறுவேன். என்ன பாம்புகளில் நல்ல பாம்பு கெட்ட பாம்பு என்று எழுதும் பொழுது அவர் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர் திரு பத்மநாதன், இந்தியா நாட்டை சேர்ந்த, அவருடைய புத்தகத்தில் படித்திருந்தேன். நான் படிக்கிற காலத்துல இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது.
2: அப்ப அந்த தாங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு குழந்தை கடிச்சிடுதா?
0: இது இல்லை, தண்ணீரை குடிக்கும் பொழுது, தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த குழந்தை விளையாட்டிலே தட்டி கொண்டிருக்கிறது ஒரு தடியாலே, அந்த அந்த வட்டிலுக்கு அடிக்கும் பொழுது அந்த அடி நாகத்தின் மேல் விழும்பொழுது அது பொறுமையோடு அந்த அடியை வாங்கி கொண்டு தண்ணீரை மட்டும் குடித்து விட்டு சென்று விட்டது. அது சென்று புடையன் பாம்பு எதிரே சந்திக்கும் பொழுது, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க, எங்கேயப்பா தண்ணீர் கிடைச்சதான்ற பொழுது இவன் இது சொல்லுறது கிடைக்கிறது, ஆனால் இடம் உனக்கு சொல்ல மாட்டேன் சொன்னால் நீ முற்கோபக்காரன் பொறுமை இல்லாதவன் உனக்கு சொல்ல மாட்டேன் இல்லை இல்லை என்று சத்தியம் கொடுத்து சொல்லுகிறது அந்த புடையன். அப்போ இந்த நாகம் பாதையை காட்டி எங்கள் குழந்தை ஒன்று இருக்கிறது வேறு கவனம் என்று சொல்லிவிடுவது. அந்த புடையன் வந்து தண்ணீர் இறந்தபோது அந்த குழந்தை அடிக்கிறது, அடிபட்டவுடன் உடனே சிறை கொத்தி விட்டது அந்த குழந்தைக்கு அந்த புடையன். அப்போ புடையன் கோபத்தை அடக்க மாட்டார், உடனே கோபம் வந்து விடுவாம அது ஒரு மூர்க்கன் தான். அந்த குழந்தை இறந்த பின்பு, அந்த குழந்தை இறந்த பின்பு இந்த பாம்பு சென்று அந்த அந்த விஷத்தை வெளியே எடுத்தது. ஏன்னா அந்த மாந்திரிகர்கள் அந்த விஷ கடி வைத்தியர்கள் கூறுவார்கள், கடித்தது எந்த பாம்பு அந்த பாம்பை கொண்டு வர முடியுமாண்டு, அந்த பாம்பை கொண்டு போய் அதுக்கு வைத்தியம் செய்வார்களாம் அம்மா என்று வாய்வழி கதையாக இருந்தாலும் இந்த வாய்வழி கதை, இந்த வாய்வழி கதையை திரு பத்மநாதன் ஐயா அவர்கள் எழுதியிருந்தார் அவர்களே ஒரு கட்டுரை.
2: அப்ப நாதர் முடி மேல
0: நல்ல பாம்பு
2: அதுல வந்து அது வந்து கடிச்ச விஷத்தை
0: வந்து எடுத்துட்டு போகும். நாதர் முடி மேல இருக்கும் நல்ல பாம்பு, நாக பாம்பு உனக்கு நல்ல பெயர் வைத்ததார் சொல்லு பாம்பு. ஆண்டவன் இருக்க கர்வமாவனுக்கு இப்படி எல்லாம் செய்தாய்
2: என்றெல்லாம் ஆணவம்
0: அதானே கண்ணதாசன் முழுதின, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடாச கருடன் பாம்பை கண்டால் கொன்றுவிடும். அந்த கருடனையே பார்த்து எப்படி ஹாய் ஹவ் ஆர் யூ கேட்டு கேட்டிருக்கார். ஏனென்றால் எல்லாத்துக்கும் மேலான இறைவன் ஆதிசிவனின் களத்தில் அல்லவா நான் இருக்கின்றேன். அதுக்கு அதுக்கு கருடன் சொல்லுது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியம். கண்ணதாசன் ஐயா, கண்ணதாசன் ஐயா அழுதுனா உட்கருத்து இருக்கும். சிறப்பான பாட்டு ரோஜா ஒன்று முத்தம் கேட்டது என்று நீங்கள் நாகலோக மண்டையாக என்று எங்கள் சியாமலாவை வர்ணித்து கூறியதால் வாழ்த்துக்கள். அவருக்காக நீங்கள் கேட்கும் பாடல் நாங்கள் காற்றலே கட்டு மகள் பொம்மகளே. சிறப்பம்மா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: செய்வது எதுக்கா
1: என்று உனக்காக நான் நிகழ்விலே பிரபலமாக பாம்பு என்றதை பற்றிய சர்ச்சைகள் தான் அதிகமாக வந்து அதில் நாங்கள் அறியாத எத்தனை கருத்துக்களை கொண்டு வந்து தருகின்றார்கள். இவர்களுக்கு நன்றி. இங்கே எழுத்து மூலம் உங்கள் நாகலோக மங்கையை எழுதியிருந்தார். மேலும் பல விவரங்களை பாம்புகளை பற்றி இவர்கள் ஒரு பாம்பு ஆய்வாளராக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர் எழுதலாம், புத்தகமே எழுதலாம் போல் இருக்கின்றது. ஷியாமலா, சிறப்பான கருத்துக்களை தருகிற வாழ்த்துக்கள். புடையன் பாம்பு தலை எது வால் எது என்று தெரியாமல் இருக்குமாம், இருபுறமும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், பாம்புகளின் வகைகளை கண்டறிந்தவர் தான் அவர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று எங்களோடு வந்து இணைந்த வேளையிலே உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்புடன் வந்து இணைந்து கொண்டார் அன்பு எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். தினமும் வந்து நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து தந்து நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துவதில் கண்ணங்கருத்துமாக இருந்து எங்களோடு இணைந்து கொள்வதற்கு ஏற்பட்ட ஒன்றன் பின் ஒன்றாக வந்த துயரங்களிலிருந்து மீள முடியாமல் இருந்தும் இந்த வானொலியை கேட்டு பாடலை எங்கள் கருத்துக்களை கேட்டு ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கும் போது நேரில் வந்து பேசினால் மேலும் ஆறுதலாக இருக்கும் என்று வந்ததோடு மட்டுமல்ல தன்னுடைய பாசமுள்ள ஒரு சகோதரியின் நிலைப்பை மறக்க முடியாமல் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை கேட்டுமோ, அந்த பாடல் என் அண்ணன் என்ற திரைப்படம் என்று கூறியிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் முல்லை பூ பந்தல் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் முதல் வரியோடு நான் ஜெகபிரசாதிக் அவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த பாடலை கேட்டால் மன ஆறுதல் கிடைக்கும் என்பதை நாங்களும் மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு மன நிறைவு பெற வேண்டும் என்று அந்த பாடலை இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலியில் உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்டு மகிழ்வோம்.

0: சிறப்பு சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை ஒரு நினைப்போடு வந்தவர் கேட்டு இருந்த பொழுது அந்த பாடலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடலா என்று தெரியவில்லை. பாடல் மாறிவிட்டது என்று மகள் சியாமளாம் எழுதியிருக்கின்ற நான் பார்ப்பேன். நான் மீண்டும் ஒரு தடவை தெரிவு செய்கிறேன். இப்பொழுது காற்றலையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அன்பு மகள் மஞ்சுளா அவர்கள். மகளே மஞ்சுளா வணக்கம்.
1: வணக்கம்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றார், நலமாக இருக்கின்றது.
1: அம்மாவையும் கேட்டதா சொல்லுங்கப்பா.
0: ஆஹா,
1: அம்மா கூட பேசுறதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா அம்மா பேச மாட்டேன்றாங்க.
0: அவர் இப்பொழுது பகல் வேளையிலே நான் காற்றாலைக்கு வரும் வேளையிலே அவர் தூக்கத்திலே இருப்பார். ஏனென்றால் அவரும் அந்த மருந்தோடு உணவு பத்திய முறைகளோடு இருக்கின்றபடியால் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கின்றார் அவர்கள்.
1: அவருக்கு
0: சுகமாக இருப்பார், சுகமாக இருக்கின்றார். கொஞ்சம் வசதிகள் தான், ஏனென்றால் அவருக்கு இந்த மருந்துகள் பத்தியங்கள் இருக்கின்றது. அப்போ எல்லா உணவும் உண்ண முடியாது, அவருக்கு விருப்பமானது உண்ண முடியாது. ஆதலால் அந்த சோகம் அவருக்கு
2: இருக்கின்றது.
0: விருப்பமான உணவை உண்ண முடியவில்லை என்றால் விருப்பமில்லாத உணவுகள் அதிகம் உண்ண முடியாது தானே. அப்போ உணவை அவர் கவனிப்பதில்லை, புரிகிறதா? உணவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மற்றது உங்களுடைய உடல்நிலை, நீங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது அதிகம் வெயிலுக்கே போகக்கூடாதுமா, வெயில் அதிகம் படக்கூடாது, அதை கவனித்துக் கொள்ளும்.
1: இங்கே வெயில் இல்லைப்பா, வீட்டை சுற்றி மரம் இருக்குது, அதனால வெயில் எல்லாம் நான் போறதில்லை.
0: நிழலில் நடவுங்கள். நடக்கும்போது தனிமையாக இல்லாமல் துணையாக யாரையும் அழைத்து கொண்டு போகலாம், பேச்சு துணையாக எல்லாம். அடுத்த வேகமாகத்தான் நடக்க வேணும்னு இல்லை, சாதாரணமாக நடந்து போகலாம். உணவை
1: வேகமா நடக்க முடியாதுப்பா, நான் சாஞ்சி சாஞ்சி தான் நடப்பேன், வேகமா நடக்க முடியாது. இங்க வீட்டுல தெரு எங்க கிட்டவே தான் இருக்குது, ஆள் நடமாட்டம் உள்ள தெரு தான். இங்க வீட்டுக்குள்ளேயும் இடம் இருக்குதுப்பா நடக்கிறதுக்கு, வெளியே போக வேண்டிய வேலையே இல்லை.
0: அப்ப வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வசதியான வகையில நடந்து பாருங்கள், நலமாக இருக்க வேண்டும். அடிக்கடி வாருங்கள், எங்களோடு பேசுங்கள், உங்களோட நண்பர்களோடு பேசுங்கள். வழி மனதிலே சுமைகளை தாங்க வேண்டாம், சரியா? என்ன என்ன பாடலை என்று கேட்போம்.
1: படம் பேரு கவனிக்கலப்பா, பாட்டு மட்டும். ஒரு முறை தான் வரும் கதை பல பேசும் இளமை ஒய்யார ராகம் அப்படின்னு வருதுப்பா.
0: டடராண்டான்டு
1: பாரு பாட்டுதான்பா. அது போன்ல நெட் காலி ஆயிடுச்சு, அதனால படம் பேரு கேட்ட பாட்டு தான் இருந்தாலும் படம் பேர் எடுக்க முடியல.
0: இல்ல இல்ல, அது நான் பாடல் வரும்போது கூறுகிறேன். நலம் பெறுங்கள், வாழ்த்துக்கள், நலமாக இருங்கள், வாருங்கள் காற்றலைக்கு. இன்று வந்தமைக்கு நன்றி. பேர குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்? இரு பெண் குழந்தைகள்
1: நல்லா இருப்பாங்கப்பா.
0: பேர குழந்தைகள்
1: ரெண்டு பேரும்
0: அப்படிங்கப்பதில் வளர்ந்து விட்டார்கள். பெண் பேர குழந்தைகள் கிடைப்பது பெரும் பாக்கியம் என்று கூறுவார்கள் அம்மா. குழந்தை பேர குழந்தைகளாக பெண்கள் கிடைப்பது சிறப்பு, மிகவும் பாசமாக இருப்பாரு.
1: போதுப்பா சின்ன பேத்தி யூகேஜி.
0: அப்படியா?
1: சின்ன பேத்தி தான் வாயாடிப்பா.
0: வாயாடியா? அப்படியா?
1: வாயாடியா இருக்கு சின்ன.
0: சிறப்பு சிறப்பு. மகள்வாக இருங்கள் மகளே, இணைந்தமைக்கு நன்றி. உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன் காற்றலையிலே. வாருங்கள் காற்றலைக்கு, பேசி மகளை நாம் உங்கள் மனச்சுமையும் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி மகளே, என் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி அம்மா.
1: நீங்களே உடம்ப பாத்துங்கப்பா.
0: நன்றி மகளே, நன்றி மகளே, நன்றிடா, நன்றி நன்றி.

0: ஒருவர் கேட்டதுக்கெல்லாம் ஓம் ஓம் என்று பதில் சொல்லும் அருள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் ஐயா, இப்ப கொஞ்சம் நலமாக இருக்கிறேன்.
0: அப்ப அதற்கு
1: எனக்கு
0: முன்பு
1: அந்த
0: கடினமாக இருந்ததோ?
1: டொன்சில் வருத்தம் ஒன்று வந்தது
0: ஓ,
1: ஐயா.
0: அது முன்பும் கூறினீர்கள், அதற்கு சரியான சிகிச்சை கிடைக்கவில்லையா? வெப்பம் அதிகமான காலத்தில்
1: அது
0: இந்த
1: என்ன
0: டொன்சில் வரும்
1: ஐயா
0: ஐயா.
1: வெப்பம்? ஓம் ஐயா, வெப்பம் தான், மற்றது என்னுடைய உடம்புல உப்பு வழியறது அதிகம் என்று சொல்றாங்க. அதுக்கு அதுக்குரிய வைத்தியம் செய்ய இல்லாம இருக்குது ஐயா.
0: இரண்டு மூன்று தடவை கடலில் குளித்து பாருங்கள். கடலிலே,
1: ஓம்
0: கடற்கரையிலே
1: கடல்
0: குளித்து
1: குளித்து
0: குளியுங்கள்.
1: ஓ
0: உப்பு, உணவில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுங்கள். கடல் உப்பு சேர்த்துக் கொள்ளுங்கள். கரை உப்பு
1: கடல்
0: என்று
1: உப்பு தான். ஓ
0: கடல் கட்டியாக இருக்கும், கடல் உப்பு சேர்த்துக் கொள்ளலாம். உப்பு நீர்
1: ஓ
0: உள்ளதுகளே அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த டான்சில் ஐயா,
1: இப்ப
0: அது
1: நான்
0: குறுங்கள்.
1: இப்ப கொஞ்ச நாள் திருவோணமலையில நின்று வந்த பிறகுதான் கொஞ்சம் சுகமா இருக்குது ஐயா.
0: உங்களுக்கு திருகோணமலை காற்றோட்டம் இருக்கு என்ன? நல்ல காற்றோட்டம்.
1: ஓ உப்பு காத்து தான் ஐயா. அங்க
0: அப்ப திருவோணமலை
1: யாழ்ப்பாணம் சரி வருது இல்ல?
0: அப்படியா? அப்ப விடுவோம், யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு திருவோணமலை போவோம்.
1: வெயில் காலம் யாழ்ப்பாணம் சரி வருது இல்ல?
0: அதுக்கு நல்ல குளிரான அந்த வர்த்தக பழம் இருக்குல்ல ஐயா, வாட்டர்மெலோன்,
1: ஓ ஓ ஓ
0: தர்பூசணி போன்றவை சாப்பிடலாம், வெள்ளரி பழம் சாப்பிடலாம். அப்படி
1: ஓ
0: கொஞ்சம் குளிர்மையானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குளிர்பா
1: ஆமாம்.
0: நீங்கள் உப்பு உப்பு மாங்காயில எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க உப்பு பிரத்யேகமாக.
1: ஆமாம். ஓ ஓ
0: அப்படி ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்கள். விட்டமின் சியோட உப்பும் வேண்டும் உங்களுக்கு. அதனாலேயும் உங்களுடைய டொன்சில் வளர்வதற்கு சான்று உண்டு, உப்பு குறைவு காரணத்தால். சத்திர சிகிச்சை செய்வார்கள், சில சமயம் சத்திர சிகிச்சை செய்வார்கள், கொண்டு வெட்டி விடுவார்கள் இல்லையா?
1: இல்ல இது வெட்டல, எனக்கு இந்த டொனிக் மாதிரி ஒன்று தந்தவ,
0: ஆஹா,
1: அது குடிக்க கரைஞ்சி கொண்டு போகுது.
0: டொன்சிலுக்கு ஐயா, யாழ்ப்பாணத்தில் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரியும் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மாத்திரை இருக்கு ஐயா, மாத்திரையில் இனிப்பு இனிப்பு இனிப்பு டொன்சில் என்று எனக்கு பேர். டொன்சில் ஸ்வீட் கடையில் இருக்கின்றது, மிட்டாய், டொன்சில் மிட்டாய் என்று கேட்டால் கடைக்காரத்தர் சும்மா வாயிலே உறிஞ்சி அதை நீங்கள் வாயிலே போட்டுக் கொண்டிருக்கலாம், டொன்சில் அது குறைந்து விடும். அது நான் பாவித்திருக்கின்றேன். அது முந்தி யாழ்ப்பாணத்தில் நான் முந்தி நான் இருந்த கால வெள்ளை நிறமாயிருக்கும் வட்டமாயிருக்கும் அந்த டொன்சில், டொன்சில் என்று அதுக்கு பேர் டொன்சில் தான், டொன்சில் மிட்டாய், டொன்சில் மிட்டாய், அது ஒரு மிட்டாய் வகையை சேர்ந்தது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள், திருவண்ணாமலை இல்லையா?
1: ஆமாம், இப்போ யாழ்ப்பாணம், இப்போ யாழ்ப்பாணம்.
0: ஓ
1: யாழ்ப்பாணம் வந்து இப்போ வருகலாமே, அது திரும்ப தொண்டை நோவும் இதுவும் இருக்கு.
0: அப்ப திருப்பி ஓட வந்து அதற்கு நீங்கள் இன்னும் ஒன்று செய்யலாம். அதிகாலையிலே அதிகாலையிலே இந்த மஞ்சள் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் பவுடர் தூள் கடையில் வாங்கக்கூடாது, அது கடையிலே கலப்படம். நீங்கள் அந்த மஞ்சள் தேர் இருக்குல்ல, அந்த கட்டிய மஞ்சள், அந்த காய்ந்த மஞ்சள், அது அரைத்தால் மா மாதிரி வரும். அதை நீங்கள் சுடுதண்ணிகளை போட்டுட்டு அது குடிக்கிற பக்குவத்தில் உள்ள சுடுதண்ணி முதல் நிலா போட்டு அது ஆறுபடம் மட்டும் ஆறு மட்டும் வைத்திருந்துட்டு குடிக்கிற பதம் வரும்போது அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இருக்குல்ல, ஆறுனது பின்பு அதுக்குள்ளே கொஞ்சம் சேசிக்காய் விடுங்கள், எலுமிச்சம்பழம், அத்தோடு உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். நன்றாக கலக்கி விட்டு குடிக்கும் போது சுகமாயிருக்கு. சூட்டோடு குடிக்க முடியாது தானே, ஆனால் சூட்டோடு விட்டால்தான் மஞ்சள் அவியும். அந்த மஞ்சளோட இதுண்டு சேர்த்து கலக்கி போட்டு நல்லா குடிங்க, இல்லை வடித்து குடியுங்கள். காலையில் செய்யுங்க, காலையில் செய்யுங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஐயா டொன்சில். சில வேளை அது வந்து வந்து கூடிச்சுன்னா பேசவே முடியாது, தொண்டை நோவும் ஒன்று முழுங்க முடியாது, உணவு சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும் இல்லைவா? காலையில் அதை செய்யுங்கள், கை மருந்து. அங்கே மழை பெய்ததா இப்பொழுது?
1: இல்லை மழை இல்லை ஐயா, மழை இல்லை.
0: ட்ரிங்கோலும் மழை இல்லையா?
1: வெப்பந்தான்.
0: ஓ
1: நல்ல
0: நல்ல பொத்தி வச்ச மல்லிகை
1: ஓமையா,
0: பொத்தி வச்ச மல்லிகை உங்களை நண்பர்களோடு கேட்டிருந்தீர்கள் பாடல், நன்றாக இருந்தது. நாங்கள்
1: நான் வானொலி நேரலைக்கு வருவது குறைவாக இருந்தாலும் வானொலியோடு தான்
0: இருக்கின்றீர்கள். நான் பார்க்கிறேன், எழுத்துக்கள் எல்லாம் பதிவுகள் போட்டுக் கொண்டிருப்பீர்கள், கவனித்தார். இப்பொழுது ஏதோ கூற வந்தீர்கள், திருகோணமலைக்கு சென்றீர்களா?
1: திருவோணமலையிலே அந்த உப்பு காத்து தானே கூடுதலா, சளி அந்த அதால அந்த அங்க அந்த சுவாத்தியம் சரி வருது, இங்க வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: அப்ப கூடுதலான காலத்துக்கு கூடுதலான

0: வேண்டியதா, திருகோணமலையிலேயே ஒன்று பார்க்க வேண்டியது, அம்பு விட வேண்டியதா தானே. அம்மா எங்க சோர்வுல இருக்கின்ற, அம்மா சோர்வு அங்கே வந்திருந்த உற்சாகம் கூட இப்பொழுது இல்லை அவளிடம். அவளுக்கு இந்த பத்தியங்கள் அதில் பத்தியத்தோடு தான் எல்லா உணவும் முன்னிலாது. அப்படியால் கொஞ்சம் சோர்வடைந்த இப்பொழுது இங்க கொஞ்சம் வெப்பம் காலமாக இருக்கின்றது. வீட்டிலே குளிரூட்டி தான் கொஞ்சம் அவ காற்றாலையில் வந்திருந்து பேசுவதற்கு கடினமாக இருக்கின்ற கூறுகின்றார். கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்ற அதனால் தான். மற்றபடி எல்லா பணிகளும் செய்கிற இன்னும் நன்றாக கவனிக்கின்றார். நாங்கள் இருவரும் தானே இந்த வீட்டில், இந்த கலையகத்து வீட்டில் இருக்கின்றோம். கவனிக்கின்றார். முன்பு மாதிரி அந்த உற்சாகம் இல்லை அம்மாவுக்கு. அதுக்கு ஊட்டச்சத்துள்ள இதுகளை மாத்திரைகளை தான் எடுத்துக்கொள்வது. விரைவில் குணமடைவார், வருவார் என்று நம்புகிறேன். அவர் காற்றலைக்கு வந்துவிட்டால் உற்சாகம் தானாக வரும். நீங்கள் எல்லாம் வரும் பொழுது உற்சாகம் வரும், வர வேண்டுமே.
1: அம்மா இந்த பிறந்த நாளுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு,
0: ஓ அங்க போட்டு அவ அதையே கவனிக்கவில்லை. ஒரே தூக்கம், ஒரே தூக்கம் தானா வீட்டிலும். அவருக்கும் சில குடும்பங்களுக்கு சில பிரச்சனை, அவன் அப்படி அப்படி தெரியாத ஐயா, துன்ப நோய்கள் அதோடைய அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரிய நகைச்சுவையாக இருக்கும். கனடாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடெல்லாம் தண்ணி பூந்தாண்டு சொன்னால் நகைச்சுவையாக இருக்கும். இவர்கள் இருக்கின்ற பகுதியில் 3 நாட்களாக ஒரே வெள்ளம், அந்த வீட்டின் கீழ் அறைகளெல்லாம் தண்ணீர். உங்களுக்கு வந்தது போல இங்கே, ஆமாம் ஆமாம் அதே நேரம் இன்னொரு மாநிலத்திலே காடுகள் எரிகின்றது, இன்னொரு மாநிலத்திலே வெள்ளம் புகுகின்றது, இன்னொரு மாநிலம் காற்று புயல் வீடுகளெல்லாம் அடிச்சு கொண்டு போகுது. அப்படியெல்லாம் மாறி மாறி போகுது ஐயா. இது கலியுகந்தானே, காலம் மாறிவிட்டது, காலம்
1: மாறி.
0: நல்லது உங்களோட பேசியதும், உடம்பை கவனித்துக் கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் திருகோணமலையில் இந்த கோடை காலத்தில் திருகோணமலையில் கூடுதலான காலத்தை செலவிடுங்கள்.
1: அங்க கடல் குளிக்கிறேன், இங்க வந்து அந்த வசதி இல்லை. கோணேஸ்வர் மலையை பார்த்து கோணேஸ்வரை கும்பிட்டு கொண்டு கடல் குளிப்பேன்.
0: அங்கே கடற்கரை, இங்கே எங்களை உங்களுக்கு யாழ்ப்பாணம் நீங்கள் பண்ணை பக்கம் தானே போக வேண்டி வரும்.
1: ஓ அதுவும் சுத்தமான கடல் இல்லையா?
0: அங்கே போகிறேன். அங்கே எல்லாம் இல்லைண்டா கீரிமலை போகணும், இல்லைண்டா கசூர்னா பீச்சுக்கு போகலாமே.
1: அதுவும் துப்புரவு குறைவு.
0: இப்போ நான் என்னுடைய ஒரு திரைப்படம் 17 நாள் ஷூட்டிங் அங்கே இருந்தது, படப்பிடிப்பு இருந்தது. அந்த கசூர்னா பீச் மிகவும் சிறந்த இடம், நல்ல மணல், சிறப்பாக இருக்கும் ஐயா. இப்பொழுது அசுத்தப்படுத்தி விட்டார்களோ? நாங்கள் 17 நாள் அங்கே தங்கியிருந்து படப்பிடிப்பு செய்தோம். அந்த அப்பொழுதுதான் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது, சவுக்க மரங்கள் எல்லாம் இருந்தது.
1: என்ன படம் ஐயா?
0: அந்த படம் வெளிவரவில்லை மகனே. நெஞ்சுக்கு தெரியும் என்ற திரைப்படம் முற்றாக முடிவடைந்து 79 கலவர நேரத்தில் எங்களுடைய ஸ்டூடியோ அந்த படப்பிடிப்பு எல்லாம் அந்த மாளிகையே எல்லாம் எரித்து விட்டார்கள். அங்குதான் எத்தனையோ சுருள் படச்சுருள்கள் அழிந்து விட்டன. அதுலேயும் ஒரு படம் அது வெளியிடுவதற்கு 1 வாரம் தான் இருந்தது. அதுக்கு பெரிய உதவியாக இருந்தவர் உங்களுடைய ராஜா தியேட்டர் முதலாளி தியாகராஜாமா அவர்
1: தான்.
0: அது எப்படி வெளிவிட வேணும் என்று முயற்சி பண்ணி நாங்கள் யாழ்ப்பாணத்து நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து தயாரித்த படம். சாரி, அது ஒரு புறம் இருக்க. என்ன படம் கேட்போம்?
1: தாய் மனசு படத்தில் தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் அந்த பாடல்.
0: யாருக்கா இந்த பாடல்?
1: இது வானொலி இயக்குனர் அம்மாவுக்காகவும் அதனுடைய அம்மாவுக்காகவும்
0: உங்களுடைய அம்மாவுக்கும்
1: என்னை தத்தெடுத்த மீது அம்மாவுக்காக.
0: அப்படியா? அவர் கேட்பார். நான் கூறுகின்ற இப்பொழுது அவர் தூக்கத்தில் இருக்கின்றார். தூக்கத்தில் இருந்தாலும் வானொலியை கேட்டபடி தான் தூங்குவார். நான் அவருக்கு பிரத்யேகமாக இந்த செய்தியை கொடுக்கின்றேன். பாடல் ஒளிபரப்பும் போது அவருக்கு நான் விழிப்புணர்வு கொடுக்கின்றேன். அவர் விழித்து கேட்பார் பாடலை. சரியா? நலமாக இருங்கள். நான் சொன்னதை நாளை இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் காலை எழுந்ததும் வீட்டில் தேசிக்காய் இருக்கும், மஞ்சள் இருக்கின்றது, உப்பு இருக்கின்றது. இந்த 3 தான் தேவை. அந்த மஞ்சள் கொஞ்சம் அபிஜபம் கடையிலே வாங்குகிற பவுடர், அந்த தூள் மஞ்சள் தூள் உண்மையாக கலப்படம் இல்லாததுன்னா நீங்கள் எடுங்கள். இல்லையென்றால் 1 மஞ்சள் தேர் எடுத்து நன்றாக சின்ன இதில் வச்சு குத்தி குத்தி குத்தி எடுத்து அது அவிஞ்சு அது பவுடராக வரும் இல்லையா? அப்படியே சுடுதண்ணிக்கு போட்டு அவிய விடுங்கள். அவிந்த பின்பு அந்த தண்ணீரை குடிக்கின்ற பருவத்தில் வருகின்ற வெப்பத்தோடு உப்பும் தேசிக்காயும் போட்டு கலந்து குடியுங்கள். சரியா? அடுத்தது நீங்கள் தலை முழுகும் பொழுது, தலை குளிக்கும் பொழுது சிதம்பரத்தம் இலை இருக்குல்ல, செம்பருத்தமரத்து இலை அதை நன்றாக அரைத்து பார்த்தால் சளி மாதிரி இல்லை களி மாதிரி வரும். அதை நன்றாக தலையில் ஊற வைத்து நீண்ட நேரம் விட்டு நன்றாக உரிய பின்பு முழுகுங்கள். சரியா? எந்த வேளையில நீங்கள் சவர்க்காரமோ அல்லது சம்பவோ பாவிக்க கூடாது. இந்த வைத்தியர் சொன்னதை கவனமாக கேளுங்க. நாட்டு வைத்தியம் பாருங்கள், பாம்பை பற்றி நாங்கள் ஆய்வு எல்லாம் செய்கின்றோம்.
1: நான் பொக்கிஷன் நியாஜிக்கு வந்தேனா எனக்கு
0: கிடைக்கவில்லை. நான் கவனித்தேன், உங்களுடைய அழைப்பு வந்தது, நான் நினைக்கும் பொழுது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, என்னவென்று தெரியவில்லை. நல்லது மகனே, சிறப்பாக மகள்வாக இருங்கள். இணைந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே முதல் பாடலாக எங்கள் அன்பு ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பாடலை நான் தெரிவு செய்தபோது அவர் கேட்ட பாடல் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த பாடல் மல்லிகை முல்லு என்றவுடன் வேறு பாடல் வந்துவிட்டது, மகிழ்ச்சியான பாடல். இருப்பினும் துன்பத்தையே சுமக்காமல் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அவர் கேட்ட பாடல் வருகின்றது என்று எண்ணுகிறேன். மீண்டும் ஒரு தடவை சிவம் இங்கே சாம்பலா திருப்பி திருப்பி எழுதியும் இருக்கின்றார். அந்த பாடல் அல்ல, இந்த வேறு பாடல் இதுதான்.

இனிமையான அந்த பாடல் முதலில் ஒலித்த வேளையிலே அந்த பாடலை பொறுமையோடு கேட்டு, அந்த பாடல் அல்ல நான் கேட்ட பாடல் என்று அன்பாக மகிழ்வாக எங்களை மனம் நோகாமல் எழுதிய ஜெகபர்சாதிக்கு அவர்களே உங்களுக்கு நன்றி. உங்களுடைய இந்த பாடல் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு திருப்தியோடு அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பாடலை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள் உங்களுடைய பேர குழந்தைக்காக என்று கேட்ட பாடல் என்று அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து ஆகாச நிலவு என்று ஆரம்பித்து

அற்புதமான வரிகளை கொண்ட இந்த பாடல், பேர குழந்தைகள் என்றால் பெரும் செல்வம் என்று கூறுவார்கள், அதில் இதிலேயே கூறப்படுகிறது அது சாமி கொடுத்த பரம் என்று. பேர குழந்தைகளுடன் கொஞ்சம் குழாவது ஒரு ஆனந்தம் தான். அவர்களை வைத்துக்கொண்டு கற்பனை பண்ணி எத்தனையெல்லாம் கோட்டை கட்டுவார்கள். எங்கே அடுத்து வரும் பாடலை தந்திருப்பவர் எங்களுடைய சரவணன் ஜாமிருக்க பயமேன். உங்களுக்காக ஒரு பாடல், நீதிக்கு பின் பாசம் திரைப்படுத்த பாடலை கேட்டீர்கள் அல்லவா? அக்கம் பக்கம் பார்க்காதே என்று மொழிகள் தமிழ் வானில் உறவுகளுக்காகவும் உங்கள் நண்பர்களுக்காகவும் கேட்டீர்கள் அந்த பாடல். இப்பொழுது காற்றலையில்

0: பக்கம் பக்கம் பார்க்காதே, அலை கண்டு மிரளாதே.
1: இனிமையான அந்த பாடலை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் உனக்காக நான் நிகழ்ச்சிக்கான பாடல்களை நீங்கள் விரும்பி உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கேட்டபொழுதே நாங்கள் ஒலிபரப்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் கடந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போகலாம் என்பதற்கு ஒரு அனுசரணை உண்டு என்பதை எண்ணிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் தேவா நீங்கள் கேட்ட பாடல். சற்று தாமதமாகும் அந்த பாடலை தருவதற்கு அதற்காக இப்பொழுது மகாலிங்கம் நீங்கள் கேட்ட பாடலை ஒரு தடவை கேட்போமா? உங்களுடைய திருமண நாளை எண்ணி உங்கள் மனைவிக்காக நீங்கள் கேட்டது என்று மட்டுமல்லாமல் அதை பாடியும் காட்டியிருக்கின்றீர்கள். பாவாடை தாவணியில் என்ற நிச்சயதாம்பலம் திரைப்படுத்த பாடல். இப்பொழுது அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

சிறப்பான இந்த பாடல் கூட தேவா நீங்கள் கேட்ட அந்த வரிகளில் வரவில்லை. இருப்பினும் நான் தேடும் பொழுது இந்த பாடல் கிடைத்தது. உங்களோடு பேசினேன், நீங்கள் எதென்றாலும் ஒரு பாடல் தாருங்கள் என்று, எது பண்ணாலும் ஒரு பாடல் என்று கேட்டபோலே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு திரைப்படத்திலும் இந்த பாடலும் அற்புதமான கருத்துள்ள ஒரு பாடலாக தந்திருக்கிறேன். இது எல்லோருக்கும் ஒரு அறிவுரை பாடலாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நீங்கள் கேட்ட வரிகளை கொண்ட பாடலை நான் தேடுகிறேன், கிடைத்தவுடன் உங்களுக்கு நேயர் நேரம் பகுதியிலே அதை தருகின்றேன் என்று கூறிக்கொண்டு, அதற்கு முன்பு பாடிய நிச்சயதாம்பூலம் பாவாடை தாவணியில் திரைப்படுத்த பாடலை பற்றி நான் கூறிய வேளை உங்களுக்கு என்னுடைய ஒலி வந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டேன். அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல். காதலின் ஆழத்தை கூறும் பாடலாக இருக்கின்றது, அன்பின் ஆழத்தை கூறும் பாடல். தன்னுடைய மனைவிக்காக கேட்ட அன்பு உறவு மகாலிங்கம், நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள், அதை கேட்டு உங்கள் மனைவியும் மகிழ்ந்திருப்பார் என்ற திருப்தியோடு அடுத்து வரும் பாடலுக்கு செல்வோம். அடுத்து வரும் பாடல் இன்று நாகலோக மங்கையாக பெயரெடுத்த சியாமலாவின் பல தகவல்கள் பாம்பை பற்றி தந்த வேளையிலே தேவா சியாமலா உங்களுக்காக ஒரு பாடலை அன்பு மகள் ரேபதி நீங்கள் வந்து தந்தீர்கள். அந்த பாடல் அவவுக்காக என்று கொம்பேறி மூர்க்கன் என்ற திரைப்படுத்த பாடலாக தாருங்கள் என்று கேட்ட வேளையில் அந்த பாடலை இப்பொழுது அந்த ஞாபகமாக வருகின்றது. கொம்பேறி மூர்க்கன் என்றவுடன் பாம்பின் ஞாபகம் வருகின்றது. நீங்களும் கேட்பீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

நல்லதோர் பாடல். ரேவதி, நீங்கள் தந்த பாடல் பாம்பு இனத்தை பற்றி பேசும் பொழுது கும்பகரி மூக்கன் என்ற ஒரு பாம்பும் இருக்கின்றது என்றது ஒரு வகை பாம்பு. அந்த பெயரிலே வந்த ஒரு திரைப்படத்து பாடலை பாம்பு சர்ச்சையோடு எங்களோடு செல்லாபித்து கொண்டிருந்த அன்பு மகள் சியாமலாவுக்காக நீங்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்டோம். அந்த பிள்ளையிலே தான் ஓடி வந்திருந்தார் வேலூர் மாவட்டத்திலிருந்து அன்பு மகள் மஞ்சுளா. இயலாத வேளையிலும் ஓடி வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு ஒரு பாடலை எங்கள் எல்லோருக்காகவும் கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பாடலை கண்டுபிடித்து பாடல் தெரிகிறது, படத்தை கண்டுபிடிக்க எனக்கு முடியவில்லை, வலைத்தளம் என்று கூறியிருந்தார், வலைத்தளம் சரியாக வரவில்லை என்று. அந்த பாடல் மங்கையர் திலகம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் என்ற வரியோடு வரும் பாடல். மஞ்சுளா, உங்களுக்கான பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் மஞ்சுளா, நீங்கள் கேட்டதாக எங்கள் எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று உனக்காக நான் நிகழ்விலே கேட்ட வேளையிலே அந்த பாடலை ஒளிபரப்பியது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கன்னடா கலையகத்தில் இருந்து. இறுதியாக ஒரு பாடல், ஈழமணி திருநாட்டிலிருந்து வந்து அன்பாக பேசி மகிழ்ந்து பல விடயங்களை எங்களோடு கலந்து சென்று எங்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த வேளையிலே அவர் தன்னை தன் தாயாருக்காகவும் தன்னை தத்தெடுத்த மீராமா அவர்களுக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள் என்று கேட்டது அந்த பாடல் தாய் மனசு தங்கம் என்று இப்பொழுது பாடுகின்றது. கேட்போமா அருள் உங்களோடு நாங்களும்.
1: நான்

சிறப்பான அந்த பாடல் தாயின் பெருமையை எடுத்துக்குரிய தாய் மனசு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலை அன்புடனே அருள் தந்த வேளையிலே எல்லோரும் அறியும் வண்ணம் இந்த பாடலை தந்திருக்கின்றார். இந்த உலகம் உய்ய வேண்டும், வளர வேண்டும் என்று பிரபஞ்சத்தை அமைத்த அந்த இறைவன் உயிர்களை தந்திருந்தார். இந்த உயிர்களை படைத்த அந்த இறைவனை நாங்கள் காணவில்லை நேரிலே, ஆனால் உயிரோடு இருக்கும் நாங்கள் கண்கண்ட தெய்வமாக அன்னையைத்தானே காண்கின்றோம். அன்னையை விட இந்த அகிலத்தில் எங்களுக்கு எதுவும் பெரிதல்ல என்ற உண்மை கருத்தை நான் அடிக்கடி கூறியிருப்பேன். சிறப்பான ஒரு பாடலை எங்கள் எல்லோருக்காக முனைத்து தந்து தான் விரும்பியவர்களுக்காக கேட்க வைத்த வேளையில் அவருடைய அன்னையும் அவரை தத்தெடுத்து கொண்ட அன்னை என்று கூறுகின்றார் மோன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்களையும். இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பார் அருள். அவர்கள் கேட்டார்கள் இந்த பாடலை, உங்களுடைய விவரத்தை கூறியிருந்தேன். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, மீண்டும் சந்திப்போம். உறவுகளே, இது நேரம் நாங்கள் கேட்ட விடயம் உனக்காக நான் இன்று வந்துவிட்டு எத்தனை விடயங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று எத்தனையோ விடயங்களை பரிமாறிக்கொண்டோம், அத்தனையும் எங்களுக்காகவா, எனக்காகவா, உனக்காகவா என்ற எங்கள் எல்லோருக்காகவும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டும் உலகளாக இருக்கும் அன்பு நீ நெஞ்சங்களுக்கும் அவர்கள் நெஞ்சத்தையும் தொடும் வண்ணம் அவர்களுக்காக முனைந்துதான் இந்த பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று எல்லோரும் வந்து பேசி மகிழ்ந்து எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டோம். இதைவிட எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. கற்றது கை மண் அளவு, கல்லாதது இந்த உலக அளவென்று கூறுகின்றார்கள். ஒரு மண்ணுக்கும் உலகுக்கும் எவ்வளவு வித்தியாசம். மண் ஒரு கை மண் என்றால் ஒரு கை உள்ளே தான் இருக்கும். உலக அளவென்றால் எங்களை விட பெரிதாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் அறிந்த தெரிந்ததை விட அறியாத தெரியாத விடயங்கள் பல உண்டு என்பதை மேலும் தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், கலந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்களித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகந்தெறிந்த தெரியாத அன்பு உறவுகளை உங்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது என்று கூறிக்கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருமாக ஜெகபர் சாதிக் அவர்கள், சியாமலா, சரவணன், தேவா, மகாலிங்கம், ரேவதி, மஞ்சுளா, அருள் இவர்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்ட வேளையிலே நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை நான் ஒளிபரப்பி விட்டேன். நேரத்தை சற்று நீடித்ததற்கு மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு அனுசரணை தந்திருக்கின்றபடியால் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 7வது மாதம் 9வது நாள் வியாழக்கிழமை வந்த கதம்பத்திலே உனக்காக நான் என்ற நிகழ்வு சிறப்பாக நிகழ்ந்து நிறைவேறியது. இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது உங்கள் அனுமதியோடு அன்புடன் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்லும் வேளை வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது உனக்காக நான்.

இந்த வேளையிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேசனின் பாடலும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். டாடி டாடி ஓ மை டாடி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் வர வேண்டும். அவர் தொடர்ந்தும் ஈழமணி திருநாட்டில் இருக்கின்றார். அங்கிருந்து கேட்கின்றார் நிறம் மாறாத பூக்கள் பாடல் ஒன்று. அந்த பாடல் இரு பறவைகள் மலை முழுவதும் என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது.

பிரதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. அவள் ஒரு மீனகை என்று வரியெடுத்து பாடும் அற்புதமான பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து காதுக்கிரிய கீதங்களாக ஒலித்துச் சென்ற தித்திக்கும் தீனான பாடல்கள். இந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடலை மீண்டும் ஒரு தடவை கேட்கலாம் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி கனடா கலையகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். கதம்பம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கிய நாங்கள் அன்பு உறவுகளை உங்களுக்கும் நல் வணக்கம் கூறி என்றும் அன்போடு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறிய வேளையிலே 2021 முதலாம் மாதம் 13 நாள் அறிவன் கிழமையில் இணைந்திருக்கும் நாங்கள் உங்களுக்கு 9:42 இரவு நேரம் இரவில் இருக்கின்றீர்கள். நாங்கள் இங்கே கனடாவில் 11:13 நல்ல பகல் வேளையாக இருக்கின்றது. ஆனால் பகலமனின் கிரணங்கள் எங்களுக்கு படவே இல்லை. வெள்ளை வெளேர் என்று வெளியே குவிந்திருக்கும் அந்த வெள்ளை பனி குவியலிலிருந்து வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கின்றது. வெளி அதாவது வெளுப்பாக இருக்கின்றது. வீட்டில் உள்ளே இருக்கின்றோம். குளிர் எங்களுக்கு தெரியாது. காரணம், அதற்கேற்ற உபகரணங்கள் பொருத்தப்பட்ட நாட்டிலே வீட்டிலே தான் வாழ்கின்றோம். நாளாந்தம் நாங்கள் வாழ்வதற்கு இயற்கை துணையை விட செயற்கை துணையோடு தான் வாழ்கின்றோம். இப்பொழுது காலநிலை வந்து பூச்சியமாக இருக்கின்றது. பூச்சியத்துக்கு கீழேயும் இல்ல, மேலேயும் இல்ல, சயவும் இல்ல, சகவும் இல்ல, வெப்பமும் இல்ல, குளிர்வும் இல்ல. ஆனால் குளிர்நிலையில் இருக்கின்றேன். உணர்வு வந்து சரியான குளிராகத்தான் உணரப்படுகின்றது. வாகனங்கள் அதை ஆரம்பிப்பதற்கு சாவியை அதனுள்ளே போட்டு திருப்பினாலும் உடனே பத்தாது, உடனே அது ஆரம்பிக்காது, சத்தமே போடாது, செத்தது போல் இருக்கும். பின்பு நாங்கள் அதற்கேற்ற உபகரணங்களை பொருத்தி அதை ஏதோ அதை முடக்கிவிட வேண்டிய எல்லையில இருக்கின்ற கால எல்லைக்கு வந்துவிட்டோம். இந்த சைவர்ல இருக்கும் பொழுது, அதாவது வந்து பூச்சியத்தில் இருக்கும் பொழுது பேராபத்துகள் நிகழலாம். என்னவென்றால், நன்றாக பனி பொழியலாம், அல்லது மழை பெய்யலாம், அல்லது உறை பனி பொழியலாம். ஆனால் எது வரப்போன்றது தெரியவில்லை எங்களுக்கு. நாங்களும் தைப்பொங்கலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூரிய பகவானுக்கு பொங்கி படைக்க எங்களுக்கும் விருப்பம்தான். ஆனால் அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள், நான் 36 வருடங்கள் வந்து கனடாவில் வாழ்ந்து 36 வருடங்களும் இந்த பொங்கலை என்னால் காண முடியவில்லை. அந்த உறவுகளே மாலை நேரத்திலே மழை பொழியலாம் என்று ஒரு செய்தி கூறுகின்றது. அந்த செய்தியை நான் நம்ப முடியாது. என்றால் இங்கே செய்திகளை நம்புவது கடினமாக இருக்கின்றது. செய்திகளை பலவாறாக திரித்துக் கொண்டு வரும் வேளையிலே இயற்கையின் நியதியை இவர்களால் கணித்து கூறுவார்கள். 5 பாகை செல்சியஸ், ஆனால் சிலவேள 10 பாகையாக வந்துவிடும். 5 சென்டிமீட்டர் பனிமழை பொழிகின்றது என்றால் 10 சென்டிமீட்டரும் பொழியும். அதை நம்ப முடியாது. நாங்கள் திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று காற்றடிக்கும், திடீரென்று பனிமழை பொழியும், திடீரென்று உறை மழை பொழியும், பெருமழை வரும், அப்படியான ஒரு காலகட்டம் உள்ள நாட்டிலேதான் நாங்கள் வாழுகின்றோம். அதை எப்படி நம்புவது? இவர்கள் கூறுவது கணக்கிட்டு சொல்லுகின்றார்கள், அதன்படி நடைபெறாது. மழை என்று கூறுவார்கள், அது கனமழையாக இருக்கும். இப்பொழுது வானிலைகள் அப்படித்தான் இயங்குகின்றன. ஆனால் இன்றைய நாள் போகி பண்டிகை நாளின் பூசைகள் எல்லாம் முடித்து வீட்டிலே உங்களுடைய வீட்டு தெய்வத்தை கொண்டு வந்து வீட்டில் அணைத்து இணைத்து இருக்கும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் வந்து கதம்பம் இன்றைய அறிவன் கிழமையிலே நடைபெறுவது என்ன, புதையல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த புதையலை நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். புதையல் வழக்கமாக இயக்குநர் அவர்கள் வந்து நிகழ்த்துவார்கள். இன்று அவர் வர முடியவில்லை. அவருக்கும் வீட்டிலே போகி பண்டிகை செய்து கொண்டிருக்கின்றார். போகி பண்டிகைக்கான ஆயத்தங்களை செய்கின்றார். அதைவிட சோக பண்டிகையோடு இருக்கின்றோம். காரணம், எங்கள் நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற இந்த ஊரிலே, இந்த கிராமத்திலே 48,000 மக்கள் வாழுகின்ற இந்த சின்ன நகரத்துக்குள்ளே என் வீட்டு சூழலிலே எம்மவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நுண்கிருமியினாலே. ஒரு சிலருக்கு அந்த வருத்தத்தை வந்தால் வீட்டில் உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்ல வெட்கப்படுகின்றார்கள். தங்களுடைய துன்பத்தை மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, எனக்கு வந்துவிட்டது, உன் பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற, நீ கவனமாக இரு என்று ஒரு ஆறுதலாக கூட கூற மாட்டார்கள், எச்சரிக்கையாக கூட கூற மாட்டார்கள். அன்போடு இப்பொழுது கேள்விப்பட்ட அளவிலே நேற்றைய விட இன்றைக்கு வைத்தியசாலையிலே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர்கள், இளைஞர்களும் முதியோர்களும் வீடுகளிலே ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள். குடும்பத்தோடு எல்லோரும் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டு பாதுகாப்பை கருதி கொண்டிருக்க இவர்கள் எல்லாம் எதேச்சையாக சொல்லு கேட்க அமல் வழியை தெரிந்தவர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. மற்றவர்களுக்கு வந்துவிட்டது நையாண்டி பண்ணிக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அவர்களுக்கே அது வந்துவிட்டது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அன்பு உறவுகளே, நாங்கள் எங்களை தற்பாதுகாப்பு செய்வதன் நோக்கம் எங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் வகையிலேதான் என்று எண்ணிக்கொண்டு இந்த நுண்கிருமி எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது என்று இந்தியாவில் உள்ளவர்களும் கூறுகின்றார்கள் தான். ஆனால் அங்கே செய்திகளை பார்க்கும்பொழுது அப்படி இல்ல. ஊருக்குள்ளே தெரியும் போது ஊருக்குள்ளே யாருக்கும் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பாதுகாப்போடு தான் இருக்க வேண்டும், பாதுகாப்போடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் பாரத நாட்டிலே கிராமப்புறங்களிலே பெரிதாக வராது. என்ன, இயற்கை உணவு இயற்கை சுவாத்தியத்தோட வாழ்பவர்கள், நகரப்பகுதிகளிலே வாழ்பவர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. எங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டு வராது இருந்தார்கள் இரண்டொருவர் நாங்கள் கண்டு அறிந்தோம். அவர்கள் எங்களோடு பகிர்ந்த போது கூறினார்கள் அந்த வேதனையும் தாங்கள் பட்ட துன்பத்தையும். சென்னையில் மட்டுமல்ல வேறு நகரங்களும் இருந்திருக்கின்றார்கள். எல்லா இடத்திலையும் தொத்திக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் எல்லாம் சுகம், எல்லோரும் நல்லாத்தாரே பஸ்ஸிலே போகின்றார்கள் வருகிற எல்லாருக்கும் இருக்கின்றதா என்று இல்லை. எங்கோ ஒருவருக்கு இருந்து அவர் மூலம் தொற்றிக் கொண்டு போகின்றது. பராப அவர்கள் பாரபட்சமாக அது பார்க்காது. அந்த கொரோனா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சிறியவர் முதியவர் பணக்காரன் ஏழை என்று பார்க்கவே பாரபட்சம் பார்க்காமல் யாரிடம் தொற்ற முடியுமோ அவரிடம் தொற்றிவிடும். அது வந்து தொற்றுவதற்கேற்ற உடல் நலத்து உடல் பலங்களோடுதான் இருக்கின்றது. முதல் நேயராக அன்பு உறவு ஒருவர் வந்திருக்கின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லெனின், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், உங்களுக்கு நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு காலை வணக்கமா? எங்களுக்கு காலை இல்லை, மதிய நேரமாக. சரி, முற்பகல் முற்பகல் காலை வணக்கத்தை.
1: நன்றி
0: மகனே, உங்களுக்கு நல்ல போகி பண்டிகை. போகி பண்டிகை முடித்த இரவு நீர வணக்கத்தை தந்து
1: கொள்ளுகிறேன்.
0: உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அங்கே போகி பண்டிகை பார்த்தீர்களா என்று எப்படி போய் கொண்டிருக்கின்றது?
1: இல்லப்பா, இங்க ஒண்ணும் பெருசா கொண்டாடலாங்க.
0: அதாவது வழியே இருக்கவில்லை, வழியே இருக்க சட்டம் இல்லையா? வழியே போட்டு எரித்து மாசுபட்டு அந்த எண்ணத்தையும் மாற்றிவிட்டது எங்களுடைய கொரோனா. எங்களுடைய கொரோனா.
1: ஆமா,
0: இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்களோடுதான் அது வாழ்கின்றது. எங்களோடு ஒருவராக ஆபுகின்றது. தாக்க வேண்டியதே தாக்கும், விட்டு பிடித்து தாக்கும். இப்ப வெளியே நின்றெல்லாம் நெருப்புகள் எல்லாம் கொளுத்துவதற்கு அரசாங்கமே இடம் தராது. தர முடியாது, தராது. யார் மதத்தை உண்மையிலே போகி பண்டிகை வந்து மனதில் உள்ள தீய எண்ணங்களை விட்டு சுட்டழித்து விடுறதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நாளைய தினம் தை பொங்கலுக்கு எல்லாம் ஆயத்தம். நீங்களும் பொங்கல் பொங்குவீர்களா?
1: இல்லங்க பாப்பா, பொங்கல் பண்ண மாட்டோம்ப்பா. சாதாரணமா செஞ்சு சாப்பிடுவாங்க.
0: ஆமா ஆமா, சாதாரணமாக பொங்கல். இது தமிழர்களுடைய திருநாள், தமிழ் பேசும் மக்கள்.
1: ஆமா,
0: திருநாள். அங்கே இந்தியாவிலும் வடக்கு கிழக்கு மேற்கு
1: உழவு பண்றவங்க எல்லாருமே செய்வாங்க.
0: இது வந்து விவசாயிகளால் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையிலே வந்த விழா. அதைத்தான் இரண்டு மூன்று நாட்களாக பின்பு பிரித்தார்கள். ஆரம்பத்திலே ஒரு நாள் அந்த சூரிய பகவானின் நீரகாலம் அந்த நட்சத்திரம் திதி எல்லாம் பார்த்து கொண்டாடியவர்கள் எங்கள் மூதாதைகள். அவர்கள் காட்டி கொடுத்த பொங்கல் விழா எங்களுக்கு எப்போ கொண்டாடுவது என்ற ஒரு கேள்வியில இருந்து அது தை மாதம் முதலாம் தேதி என்று பல காரணங்களை காட்டி பச்சையப்பன் கல்லூரியில பல தமிழ் அறிஞர்கள் சமய ஆய்வாளர்களும் இருந்து இதை ஆய்ந்து இத்தகைக்கு இதுதான் புது வருடம் என்று இன்று எங்களுக்கு நாளைய புது வருடமாக்கி இந்த திருநாளை. இந்த புது வருடம் நாளை நாளைய தினம் எங்களுக்கு தமிழ் புது வருடம் 2056வது ஆண்டு. ஆங்கிலேய தேதியிலும் 2021ஆம் ஆண்டு. ஆனால் எங்களுக்கு 35 வருடங்கள் கூட்டி பார்க்க அதற்கு முன்பே கணித்து விட்டார்கள். 2056 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வருடம் தோன்றதுன்னு கண்ணு. ஆனால் அதற்கு முன்பு 5000 வருடங்கள் இருக்கின்ற அதற்கு சரியான போதிய ஆவணங்கள் இல்லாததால் இருக்கின்றது. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அதுதான். அதன்படி நாளைய தினம் 2056வது வருடம் வருகின்றது. பிரபாவரி வருடம் என்று கூறுவது அதை. தை மாதம் முதலாம் திகதி கொண்டாடப்படுகின்றது. வடபகுதி வடநாட்டிலேயும் இது கொண்டாடுகின்றார். அங்கே அவர்கள் கொண்டாடுவது மகர சங்கராங்கி என்று சங்கராந்தி என்று கூடுவார்கள். மகர சங்கராந்தி. மகரம் என்பது வட எழுத்து சமஸ்கிருதத்திலே தை. தை மாதம் சங்கராந்தி. இந்த பூசையை செய்து நாட்டிலே வளம் நலம் எல்லாம் பெற வேண்டும் என்று கொண்டாடு. அதை நாங்களும் கொண்டாடுகின்றோம். தை பொங்கல், தை திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். உலகத்திலே முதல் முதல் உலகத்துக்கு உணவை படைத்தது விவசாயிகள். அவர்கள் விவசாயம் செய்யாது விட்டால் எங்களுக்கு உணவு கிடையாது. அதே போன்று உலகத்தில் உள்ளூர் எல்லாருக்கும் விவசாயம் தான் முக்கியமானது. அதன் பின்புதான் மற்ற இந்த சந்திர மண்டலம் வரைக்கும் போறது. அது அதன் பின்புதான் இதெல்லாம். இது இல்லை என்றால், அது பூவா இல்லை என்றால் இவர்கள் போக முடியாதுங்க. இந்த நாங்கள் கதம்பத்துக்கு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் முதலிலே?
1: நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படம்.
0: நெஞ்சில் ஆடும் பூ, அதுல என்ன பாடல்?
1: பூ ஒன்று,
0: பூ ஒன்று, அதுல என்ன பாடல்? ஆமா,
1: ஒரு மூடன் கதை சொன்னால்.
0: ஓ, எப்படி இருக்கும் அது?
1: ஒரு மூடன் கதை சொன்னால் அதுதான் என் கதை. முதல்
0: அப்ப நீங்கள் மூடனா? நீங்கள் மூடனா?
1: பாடல் வரீங்க.
0: இல்ல, ஒரு மூடன் கதை சொன்னால் அதுதான் என் கதை என்று கூறினீர்கள். நான் நினைச்சேன் அந்த கதை உங்களோட மூடன் ஒன்று கேட்டு பார்த்து.
1: அந்த கதாநாயகனுக்கு இப்ப அந்த பாடல் கேட்டா இருக்கும்.
0: எந்த மகன் ஒரு நாள் மூடனா இருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். நான் வேடிக்கைக்காக
1: சொன்னேன்.
0: எப்படி வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
1: நலமா இருக்காங்கப்பா. நான் ரெண்டு நாள் வெளியூர் சென்றிருந்தேன்.
0: நான் எதிர்பார்த்தேன் காணவில்லை. சரி, இன்றைய கிளம்பத்துக்கு நீங்க ரெண்டு நாளுக்கு முந்தைய நீங்கள் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் இருந்தீர்கள் தானே? இந்த
1: முறை
0: அப்புறம் என்ன ஒரு மூடன் கதை சொன்ன. இப்ப நாங்கள் இன்றைய தினம் புதையல் இயக்குனர் மீரா அவர்கள் எடுத்து வரும் நிகழ்வு என்று அவருக்காக நான் எடுத்து வருகிறேன். அவர் போகி பண்டிகையில் இருக்கின்றார். எப்படி என்றால், அந்த
1: நீங்க என்ன செய்றீங்க போகி பண்டிகைக்காங்க?
0: நான் இப்பொழுது வானொலியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கேன். என்னுடைய போகி
1: பண்டிகை,
0: போகி பண்டிகை அம்மா ஆயத்தம் வீடுகள் எல்லாம் என்னோ போகி பண்டிகை சொல்லிக் கொடுத்துருக்கா. நான் வந்து என் மனதிலே இருக்க துன்பங்கள், என்னுடைய தீய எண்ணங்கள், மனித சுபாவத்திலே சினம் வருவதுண்டு. அந்த சினம், அடுத்தது அதிக துக்கம், அதிகமான அப்படியானதுகள் வருது. எனக்கு இப்ப காழ்ப்புணர்வு, பொறாமை, வஞ்சகம், சூது, அது என்னிடம் இல்லை, கிடைக்காது. பொய் சொன்னாலும் அது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, அது ஒரு அது வாய்மை. உண்மையான இடத்திலே இந்த பொய்யை சொல்லி பண்ணி வந்தால் எப்போவாது இருந்துட்டு ஒன்றை சொல்லியிருப்பேன். களவு என்னிடம் இல்லை, களவு இதுவரை காலம் இறைவன் அந்த பழக்கத்தை எனக்கு தரவில்லை. வஞ்சகம் யாரையும் நான் நினைத்ததில்லை, இல்லை நேசிக்கின்றேன். அப்பொழுது நான்
1: அந்த பழக்கம் களவு பழக்கம் இருக்குங்க.
0: அடுத்தவர்களுக்கு எனக்கு தெரியாததை மற்றவர்களும் தெரிந்து கொள்வேன். எனக்கு கலைக்கணம், மமதை எதுவுமே, பேராசை எதுவுமே இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டு வாழ்கின்றேன். இந்த நினைப்பையும் எனக்கு நீடித்து தர வேண்டும் இறைவா. என்னிடம் இருக்கின்ற தீய வழியில் செல்லும் பாதை, தீய பாதையிலோ அல்ல தீயவற்றை நான் செய்ய தொடங்கினால் தயவுசெய்து என்னை தடுத்து நிறுத்தி விடுவேன். அந்த எண்ணங்களை நான் நேசிவிட்டு நல்ல சுத்தமான, சந்தோஷமான, மகிழ்வான இதயத்தோடு நான் கோலாகலமாக இருக்கேன். கடமைகள் எல்லாம் சரிவர நிறைவேற்றி இருக்கின்றேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. இதுதான் போகியிலே நாங்கள் தூக்கி வீச வேண்டியது. எங்களுடைய நல்ல குணங்களை வைத்துக் கொண்டு தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்துவது போன்று எரித்துவிட வேண்டும். அதுதான் போகி பண்டிகை. நான் அதை செய்துவிட்டேன். இனி எங்களுக்கு இப்பொழுது
1: அந்த களவு குணம் உங்கள்ட்ட உண்டுங்கப்பா.
0: என்னையா?
1: களவு குணம் உங்கள்ட்ட உண்டுங்கப்பா.
0: களவு உண்டா என்னிடம்? இறைவா, நான் அப்படி நான் எதையும் திருடவில்லையம்மா.
1: பல நேர்களோட நெஞ்சத்தை திருடி இருக்கீங்க.
0: அப்படியா? ஏனென்றால் குடியிருக்கும் அன்பு உறவுகள், எத்தனையோ அன்பர்கள், என்னுடைய பாடசாலை மாணவர்கள், என்னுடைய உத்தியோகத்திலே என்னுடைய எத்தனையோ 85 நாட்டு பிள்ளைகள் கற்றிருக்கின்றனர். எல்லோரிடம் நான் அன்பு, அவர்கள் அன்போடு நடந்தார்கள். நான் செலுத்தி இருக்கின்றேன். அந்த திருட்டை இளவர்கள் எங்கேயும் தொடர்ந்து அந்த திருட்டை வைத்திருக்க வேண்டும்.
1: நன்றி
0: நன்றி வாழ்த்துக்கள். சரி, இதை நாங்கள் இதற்கு ஒரு இன்று புதையலை நாங்கள் புதையலுக்கு கொண்டு வருவோம் இல்லையனே. இங்கே இரண்டு உறவுகள் அழைத்தார்கள், அவர்களை நான் எடுப்பேன், அவர்களையும் எடுப்பேன். நாங்கள் 12 மணி வரை இதை நிகழ்ச்சியில் கொண்டு போகலாம். என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, என் மனதிலே ஒரு சொல் இருக்கின்றது. இங்கே அந்த சொல் 5 எழுத்துக்களை கொண்டது. 5 எழுத்துக்களை கொண்டது அந்த சொல்லு. தினமும் நாங்கள் அந்த சொல்லிலே தான் தினமும் நாங்கள் நாட்களை கழிக்கின்றோம். சரியா? அந்த சொல்லுதான் இந்த நாட்களை கடந்து போவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. சரியா? 5 எழுத்துக்களை கொண்ட சொல்லு எல்லோருடைய வீட்டிலேயும் அது இருக்கின்றது. இப்பொழுது அது கைபேசிகளில் கூட இருக்கின்றது. இவ்வளவு
1: தகவல்தான்.
0: இல்லை இல்லை, என்னுடைய இல்லை, அந்த சொல்லு அல்ல. நாட்களை குறைக்கின்றது, நான் நேரத்தை குறைக்கின்ற குறவில்லை. சரியா? இன்னொரு சந்தர்ப்பம் தருகின்றேன், அல்லது தெரிந்த
1: காலண்டர். அப்பா,
0: காலண்டர் தமிழ் சொல் இல்லையா ஐயா?
1: நாட்காட்டி.
0: நாட்காட்டி, அதுதான் சரியானது. கெட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளியே கிடைக்கும், ஒரு புள்ளி உங்களுக்கு.
1: நன்றி.
0: நாட்காட்டி சரி. சரி, இன்னும் ஒரு சொல்ல சொல்லிவிட்டீர்கள், இன்னும் ஒரு சொல்லி கொடுக்கின்றேன். சரியா?
1: சரி. சொல்லு,
0: அதுவும் 5 எழுத்தை கொண்டு உள்ளதுதான். அது ஒரு பொருளிலே இருக்கும் திசையை குறிக்கின்றது. வலது இடது போன்று இல்லை, 4, 5 அல்ல 8 எழுத்தை கொண்டது. சரியா?
1: சரிங்கப்பா.
0: ஆலயங்களிலே அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா? வீடுகளிலேயும் அது இருக்கின்றது. பூஜை அறைகளிலே அதை வைத்திருப்பார்கள். சரியோ? 8 எழுத்தை கொண்டது. எங்கே கொண்டேனின் கேள்வி இருந்தால் கேட்கலாம், ஒரு தரவுக்கு கேள்வி கேட்கலாம். சரியா?
1: சரிங்கப்பா. நல்லது. கேள்வி சொல்லுங்கப்பா.
0: 8 எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு, அது அநேகமாக ஆலயங்களில் இருக்கும், சிலருடைய வீட்டிலேயும் அது இருக்கும். சுவாமி அறையிலே வைத்திருப்பார்கள். உங்கள் வீட்டில் நிச்சயமாக இல்லை. சரியா? ஆனால் நீங்கள் அதை பார்த்திருக்கின்றீர்கள். அதை அந்த சொல்லை வைத்து இதன் பாடல்கள் கூட வந்திருக்கின்றது. சரியா? நன்றி. அடுத்த உறவுடன்
1: இணைத்துக்
0: கொண்டு வர.
1: நன்றி.
0: அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். வணக்கம் போனம்மாள்.
2: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களா போனம்மாள்?
2: நலமா இருக்கோம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கின்றேனம்மா. நீங்கள் வீட்டு தெய்வத்தை அழைத்து பூசை வைத்து விட்டீர்களா?
2: நாங்க இப்ப செய்ய மாட்டோம் ஐயா, நாளைக்கு பொங்கலுக்கு தான் செய்வோம்.
0: பொங்கலுக்கு செய்வீர், அது வழக்கமாக கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வழக்கமாக செய்வதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் வந்து புதையல் நிகழ்விலே இருக்கின்றோம். வழக்கமாக மீராவதான் வந்து செய்வார்கள் எங்களுடைய இயக்குனர் என்று அதை வருக்காக
2: அம்மாதான் வருவாங்க.
0: நான் கண்டுபிடி சொன்னேன், இது தேடி கொள்ளும் புதையல். சரியா?
2: என்ன
0: பாடல் என்று கூறிவிட்டு உங்கள் பாடலை தொடருவோம்.
2: நாளைக்குங்க ஐயா?
0: ஆமா,
2: நாளைக்கு நீ கவனி காதலி அப்படின்னு ஒரு படம்,
0: நல்ல ஒரு திரைப்படம். அந்த படம் நான் பார்த்தது ஒரு காலத்திலே, பாடசாலையில படிக்கும் காலத்தில் ஒழித்து ஒழித்து சென்று பார்த்த திரைப்படம். அப்பாவுக்கு திரைப்படம் கூட பிடிக்காது, என்னுடைய தந்தையாருக்கு. அதனால அவர் நான் கலை உலகத்தில் கால் வைத்தது துண்டாக பிடிக்காது. ஒன்றுதான் என் தந்தைக்கு பிடிக்காத செய்தேன், நான் தந்தையின் பெயர் புகழ வைத்து விட்டேன். அந்த வழியாலே என் தந்தையின் பெயர் ஒழித்தாலே இல்லை அவர். ஆனால் அவருக்கு உள்ள அந்த விருப்பம் இல்லை, வெளியே உள்ளுக்கு சந்தோஷமா இருந்திருக்க வெளியே காட்டவில்லை. நான் திசை மாறி போயிருவேன் என்று நான் திரைப்படம் நடித்து வெளிவரும் வரை என் தந்தைக்கு தெரியாது. ஆனா என் தாயாருக்கு பெரிய புழு, அவருக்கு பெரிய சந்தோஷம், தந்த மகன் ஒரு திரைப்படம் நடிக்கிறதான. முதல் படம் முதல் காட்சிக்கு முன் வரிசையில இருந்து பார்த்த பெண்கள் குறிப்பில் முன் வரிசையில இருந்து பார்த்த ஒரு உறவண்டா உள்ளவனே என் அம்மா தான், சரியா? அதன் பின்பு சென்று அப்பாவுக்கு கூறியிருக்கார், அவருக்கு கோபனேன் இதுல எல்லாம் உணவனையான் படம் நடிக்க சொன்னது, அவன் வாத்தியார் தானே ஆசிரியர் தானே என்று அவர் உங்களோட பேர் போல வைத்துதான் உங்களோட பேர் தானே எங்க கூறிக்கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிலும் என்று சொல்லிக்கொண்டு அப்படி இன்னாட்டம். ஆனா அது எனக்கு மனதுக்கு ஒரு உறுத்தல் தான், அந்த ஆர்வம் என் உந்தல், அந்த கலைத்தாய் தன்னை அப்பாவுக்கு தெரியாமல் என்னை அழைத்து விட்டார். அந்த அப்பொழுது பார்த்த படங்கள்ல ஒரு படம் இந்த காதலி, அந்த நேரத்தில் நின்றேன் கவனித்தேன் காதலிக்கவில்லை, அதையும் சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் அப்படி தெரியாது இல்ல, அந்த படம் வந்து பார்க்கும் நேரத்தில் என்னன்னு தெரியாது எங்களுக்கு காதல் என்ன பாடல் அதுலயே மகளே குறுங்கள்.
2: அதுல வந்து ஏன் ஜில்லென்று காற்று வந்தது அப்படின்னு ஒரு பாடல்,
0: ஜில்லென்று காற்று வந்த எங்க முதல் பல்லவிய பாடங்கள்

0: பட்டு கொண்டது மலை போல் வீதி மலர இதழ் இலை போல் இதழ் மலர என்னோடு பேச சொன்னது.
1: நல்ல நல்ல அந்த வரியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பழைய நினைவுக்குள்ளது. இது கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு இந்த 50 வருடத்துக்கு கிட்ட வரும் நினைக்கிறது இந்த பாடல் வந்து. நல்லது, நீங்களும் சின்ன பிள்ளைகளாக இருப்பீர்கள். நல்லது,
0: 40 வருஷம்
1: இருக்கு. நாங்கள் புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். புதையல் நிகழ்ச்சி சொல்லை தருவேன், அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து எனக்கு கூறணும். இப்பொழுது ஒரு சொல் வந்து நாட்காட்டி என்றதை கூறிவிட்டார் எங்களுடைய லெனின், அதனால் அது வெளிவந்துவிட்டது. அடுத்த சொல் கொடுத்திருக்கிறேன், அவரும் கூறவில்லை, நீங்கள் தெரிஞ்சு கொண்டு வாருங்கள். எட்டு எழுத்துக்கள், எட்டு. இதிலே இந்த பொருளே வலம் இடம் என்றும் இருக்கின்றது. சரியா, இந்த பொருள் ஒரு அந்த பொருள் ஆலயங்களிலே நாங்கள் காணலாம். சரியா, அது ஆலயத்திலே காணலாம், வீட்டிலேயும் அதை காணலாம், பூஜை அறையிலே வைத்திருப்பார்கள், மிகவும் புனிதமாக வைத்திருப்பார்கள் அந்த பொருளை. அதிலிருந்து சத்தம், சரி, இன்னொரு ஒரு குழு தருகிற சத்தமும் வரும் அதிலே இருந்து. சரியோ, எட்டு எழுத்தை கொண்டது. இப்பொழுது உங்களுக்கு உதிரி அதனுடைய உதிரிகளை கூறியிருக்கின்றேன், சிந்தித்துக் கொண்டு ஓடி வந்து காற்றலையில் தரணும். இப்பொழுது உங்களுடைய கிருபாமூர்த்தி ஐயா உறங்கிவிட்டாரா? அவர் தான் சரியா, நேரத்துக்கு சரியாக போய் உறங்கி விடுவார், அது தேவை. நல்லது. சதீஷ் என்ன செய்கிறார்?
0: அவர் போட்டுக்கு போயிருக்கார் ஐயா.
1: பிள்ளை சென்று விட்டாரா? அவர்கள பாட்டு பாடலை கேட்டுவிட்டு சென்றார். கேட்டிருப்பார் அந்த பாடல். இன்னைக்கு நல்ல ஒரு பாடல்
0: கேட்டிருக்காரு.
1: காட்டலைக்கு வராத என் பேரன் கேட்டது எனக்கு சந்தோஷமா இருக்க, தொழிலுக்கு சென்று சுகமாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்ப
0: சொல்லிட்டுதான் போனாரு. சொல்லிட்டுதான் போனாப்ல, தாத்தா வந்து கேட்டா நான் போட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு
1: வாழ்த்துக்கள். சின்ன அன்பு வைத்து விட்டார். சரி அம்மா, நீங்கள் இந்த பாடம் எட்டு எழுத்து இதிலே எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் ஒரு விடயம் சொன்னேன்னா உடனே கண்டுபிடித்து விடுற, சொல்லவே மாட்டேன்.
0: அது ஓசை வரும் சொல்றீங்க.
1: ஓசை ஓசையும் வரும். சரி, நல்லது நல்லது. சென்று கொண்டு வாங்க. அடுத்தது விஜய ராகவன் அழைத்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு பாடல் ஒன்று கேட்டிருந்தார் எங்களுடைய முதலாக வந்து இணைந்த கும்பகோணம் லெனின். நீங்கள் கூறிய பாடல் காற்றலைக்கு வருகின்றது. முதலாவது பாடல் தரவே வேண்டும் நான் கூறுவேன் தானே, கதம்பத்தில் வந்து இணைந்த பாடல் வருகின்றது.

0: நல்லதோர் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலில் வெறுவேறு இரண்டு மூன்று பேர் அதை இவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: ஓ வணக்கம் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு முன் கோயம்புத்தூர் நாகப்பன் அவர்களே, ஏஆர் நாகப்பன் அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா நாகப்பன்?
1: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, மகிழ்வாகவும் இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். நாங்கள் ஒருவர் வரவில்லை.
1: நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக நான் தினமும் காற்றலையில் வந்து கொண்டு போகின்றேன். நீங்கள் தினமும் வானொலி கேட்பவர்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும், நலமாக இருக்கின்றேன். திடீரென்று ஒரு சிலர் ஒரு நாள் இரண்டு நாள் வரவில்லை என்று நாங்கள் வேண்டும் அதுண்டு. நீங்கள் செய்திகளும் போடவில்லை. இங்கே பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என்று உங்களுடைய
1: பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா.
0: பொங்கல் வாழ்த்துக்கள், இன்னும் புன்னகை பொங்க புதிய கோயில் பொங்க வேண்டெல்லாம் எழுதி இருக்கீங்க. வாழ்த்து சரியா எனக்கு புரியவில்லை என்றால் அது எழுத்துக்குள்ள மறைந்து இருக்கின்றது. உங்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நலமாக வளமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் சிறப்பாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: குரலை கேட்ட மகிழ்வாக இருக்கின்றது. இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் உங்களை காண முடியவில்லை. நான் நேற்று நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போவீர்கள் தானே, அப்படித்தான் நினைத்து
1: விட்டேன். அதேதான் ஐயா, அதே திருமண ஏற்பாடுக்காக நான் ஒரு வாரம்
0: அப்படி சென்றார்கள் இல்லையா?
1: அந்தூர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஓ வாய்ப்பு இல்ல. குறிப்பாக எப்பொழுது கூடுதலாக சிந்தித்தோம் என்றால் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நடக்கும்போது விரைவாக ஓடும் குதிரைகள்ல நீங்களும் ஒருவர். அன்று நீங்கள் வரும்போது ஒருவர் தட்டி பிடித்துக் கொண்டார். சரியா?
1: இந்த அதாவது இன்னைக்கு வந்துருக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் விட்டா நாளும் திரும்ப ஊருக்கு போனோம்.
0: திருமணம் முடிஞ்சு விட்டது.
1: இந்த வாரமும் பாட்டுக்கு இல்லை. 17ஆம் தேதி
0: நான் நினைத்தேன். அம்மாவோட பேசும் பொழுது மகளும் கேட்ட போது இவர் வராமல் விட மாட்டாரே, எங்கிருந்தாலும் ஒரு தடவை அனுப்புவாரு.
1: திருமண ஏற்பாட்டுக்காக முன்னதா போயிருந்தாங்க. இப்ப வர ஜனவரி 17 தான் திருமணம்.
0: 17 திருமணம்.
1: அப்ப இந்த வாரமும் பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவோர் பாடலாம் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது.
0: அப்ப அதன் மூலம் நீங்கள் சொல்லுங்கள், வெள்ளர்கள் வெள்ளங்கள் நான் வரமாட்டேன் என்று. அப்படித்தானே? நீங்கள் வந்தா நீங்கள் தான். நான் கடந்து வரவும் அதை பற்றி கூறியிருந்தேன். அப்பொழுது சந்தன்ராஜ் மாமா சொல்லியிருந்தார் என்னவென்றால், பெரிய குதிரைகள் வரவில்லை போல இருக்க. எதிர்பாராமல் எல்லோரும் நன்றாக 56 பாடல்கள் கொடுத்திருந்தார்கள். நீங்கள் 53 கொடுத்திருந்தீர்கள். 56 கொடுத்திருந்தேன் குறிப்பிட்டிருந்தேன். நான் நலமாக எல்லோரும் இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். அப்படித்தான் ஊருக்கு வந்து விட்டீர்கள்.
1: ஆமா, பொங்கல் பொங்கலுக்காக வந்திருக்கிறேன்.
0: போகி எப்படி சென்றது? போகி பண்டிகை உங்களுக்கு செய்ய முடியாது? போகி பண்டிகை
1: வழக்கம் போலதாங்க. பிரமாதமா இல்ல.
0: அதுல அந்த வெளியிலே போட்டு கொளுத்துனீர்களா ஏதாவது?
1: அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
0: அதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையின் படி போகி என்பது என்னவென்றால், இந்த பழைய தொடிமணிகளை போட்டு எரிப்பது அல்ல, எரித்து மாசுபடுத்துவது அல்ல, காற்றலையை வானமண்டலத்தை மாசுபடுத்துவது அல்ல. உள்ளத்திலே உள்ள தீய எண்ணங்கள், கூடாத பழக்க பழக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகளை விடுவிப்பது.
1: அவைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
0: அதை மனதால் எரித்துவிட்டு கோபம், சினம், பொறாமை, போட்டி, வஞ்சகம், பொய், களவு போன்ற சின்ன சின்ன இருக்கத்தான் செய்யும் சில வடிவங்களை நாங்கள் மறைத்துக் கொள்வதுண்டு. நான் எல்லாம் போய் பேசி இருக்கின்றேன். அது நன்மையை பயக்கும் இடத்திலே போய் பேசியிருக்கேன். பாதுகாப்பு விதி முறையின்படி கூறுகிறார். அது பாரம்பரியமான தீங்கு விளைவிக்காது. அதே போய் களவுகளே கூறியிருக்கிறார். இந்த சூது, அது இந்த பஞ்சமா பாதங்கள், இப்படியான இதுகளை நாங்கள் செய்யாமல் எங்களுக்கு நல்ல மனம், மனிதநேயம், ஜீவகாருண்யம், அப்படியான நல்ல பரஸ்பரம் ஒற்றுமை, அன்பு, கருணை, சாந்தம் இவற்றை எங்களுக்கு வைத்துக் கொண்டு எங்களிடம் இருக்கின்ற கூடாதத்தை எரிந்துவிட வேண்டும். மனத்திலிருந்து எரித்துவிட வேண்டும். அதுதான் இந்த போகி என்று நான் கருதுகிறேன். படித்ததை கொண்டு தகவல்களை கொண்டு
1: இங்கே நகர்பகுதியிலெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி துணி பேப்பர் எல்லாம் போட்டு எரிச்சோம்னா மாசு
0: கட்டுப்பாட்டு அது ஒரு அது எங்களுடைய பண்பாட்டு சமய அனுஷ்டானமும் அல்ல. அதை நாங்கள் கடைபிடிப்பவர்கள் ஒன்று ஒன்று பின்பற்றி அது இப்ப பெரிய கேளிக்கையாக வந்துவிட்டது. அதற்குத்தானே கொரோனா வந்து அமர்த்தி விட்டது. செய்யப்படாத என்ன பாடலோடு வந்தீர்கள் நாகப்பன்?
1: எனக்கு இன்று இதன பாடல் ஐயா, நாளை தினத்துக்கான பாடல். வருஷம் 16 திரைப்படம். பூ மாசம் தை மாசம்.
0: அந்த பாடல் அடிக்கடி கேட்டார்கள். பூக்கும் காலம்
1: பூக்கும் மாசம்
0: பூக்கும்
1: மாசம் தை மாசம்
0: நல்லது.
1: பொங்கல் பொங்கல் வைக்க
0: இன்று நாங்கள் இந்த நேற்று கண்டுபிடி கண்டுபிடி செய்திருந்தோம். இன்று புதையலுக்கு வந்திருக்கின்றோம். புதையலிலே சொத்து சொல்லுகளை தந்து அந்த சொல்லினுடைய முழு சொல்லை நாங்கள் தேடிக்கொண்டோம்.
1: இப்ப இதுக்கு முன்னதாக நீங்க சொன்னது கேட்டாங்க ஐயா, அதற்கான விடை
0: சொல்றேன்.
1: விடை வந்து வளம்புரி சங்கு.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நாகப்பன் எப்படி கண்டுபிடித்தீர்களோ தெரியாது. கெட்டிக்காரன் பிடித்து விட்டீர்கள். வலம்புரி சங்கு அதிலே நான் கூறின கெட்டிக்காரன் கிடையாது. பவுனம்மாள் அடித்துக் கொண்டிருக்க, விஜயராகவனும் அடித்துக் கொண்டிருக்க, அவர்களும் அதை கொண்டு வந்து
1: இணைக்க
0: வேண்டாம். இணைக்க வேண்டாம். இணைக்க வேண்டாம். என்றால் முழுமையாக பேச முடியும். மாசம் புதியவர்கள் வருகின்றார்கள். புதியவர்கள் எல்லோரும் சிவபுரியிலிருந்து வருவார், சவுதியிலிருந்து வருவார். அவர்கள் இருக்கிறது இணைக்கிறது காலம் இருக்கின்றது, நேரம் இருக்கு. நான் கூறுவேன். வாழ்த்துக்கள் அந்த சொல்லை கூறியதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். மக்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது அழைக்க வேண்டியவர்கள் பவுனம்மாள் அழைக்க வேண்டும், ஜெகபர் ஜாதி விஜயராகவன் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். ஓடி வாருங்கள். இந்த பொருள் இந்த சொல்லை அவர் கண்டுபிடித்து கூறிவிட்டார். இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அடுத்த பதம் தருகின்றேன். அந்த பதம் வந்து நான்கு சொற்களை கொண்டது, நான்கு சொற்களால் ஆனது. அதிலே அந்த நான்கு சொற்களும் எங்கள் மத்தியிலே இணைத்து விடுவோம். பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள்
2: கோயில் இருக்கும் சொன்னீங்களா?
0: கட்டிக்காரி கட்டிக்காரி எங்களுக்கு ஒரு புள்ளி வழங்க. என்ன நீங்கள் முன்பு அழைத்துக் கொண்டிருந்தே அதன் பின்பு அகப்பன் வந்து கூறிவிட்டார் அந்த பதிலை. அதிலே ஒரு புள்ளி உங்களுக்கும் வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் அதை முதலிலே வந்து அந்த சொல்லை கொண்டு வந்தால் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிந்தது. கெட்டிக்காரை உங்களுக்கு வலம்புரி சங்கு என்பதற்கு நீங்கள் ஒரு புள்ளி வருகிறீர்கள். அது சரியான சொல்லு, வலம்புரி சங்கு தான். வலம்புரி சங்கு கோவிலில் இருக்கும், வீட்டிலே சுவாமி அறையில் இருக்கும், அது எல்லோருக்கும் கிடையாது. ஓசை எழுப்பும் அது வலம்புரி சங்கு.
2: சரியான மீனவர்களுக்கு வந்து வலையில கூட கிடைக்கும் ஒரு சில பேருக்கு.
0: அதை குறிப்பிடவில்லை உங்களுக்கு, குறிப்பிட்டால் கண்டுபிடித்து விட உடனே. இன்னும் ஒன்று, எங்களுடைய பாரத போர் எழுதிய கிருஷ்ணருடைய அவருடைய சங்கமாக மாதம் எழுப்பிக் கொண்டிருக்கும். இங்கேயும் ஆலயங்களிலே இந்த சங்கமாக அமெரிக்காவிலே ராஜ ராஜேஸ்வரி என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. அங்கே பூசை முடிந்து எல்லோரும் வணங்கும் போது வடக்கு திசை கிழக்கு திசை பார்த்து அவர் ஊதுவார். அந்த சங்க பெரிதாக ஊதிக்கொள்வார். அப்ப சங்கு மற்றது சங்கிலே வந்து அபிஷேகம் செய்வார்கள். 108 சங்கு, 108 சங்கு வச்சு அபிஷேகங்கள் செய்வார்கள். அந்த சங்கு சின்னனாக இருக்கும்போது குழந்தைக்கு பால் பெருக்குவதற்கு அதுக்கு பாலாடை என்று ஒரு பெயரும் இருக்கின்றது, தெரியுமா? குழந்தை அந்த சங்கிலே தான் பால் ஊட்டுவார்கள். அப்ப எல்லாம் இந்த சூப்பி போச்சி என்றெல்லாம் இல்லை, பால் போகத்தில் இல்லை. ஆரம்ப காலத்தில் முதல்முறை பால் பறக்கும் பொழுது அதை முடியில இருத்தி அந்த பால் அந்த செம்பு அந்த சங்கு சின்ன சங்காக இருக்கும், கையை கிடங்கு கரண்டி போடணும், அதிலே வச்சு அதன் மூலம் தான் அந்த பாலை அந்த சங்கை கொண்டு அபிஷேகங்கள் எல்லாம் செய்வார். பாலாபிஷேகம் செய்வார்கள் இறைவனுக்கு. அந்த சங்குக்கு பால் ஊற்றி அதனாலே ஊற்றுவார்கள் அந்த சுருவத்தின் மீது. புனிதமான பொருள் கெட்டிக்காரை கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்த சொல்லு நான்கு சொற்களை கொண்டு, நான்கு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல்லு இது. அநேகமாக உங்களுக்கு ஒரு தரவு, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல பறவைகளை பார்த்திருக்கின்றோம், அவர்களோடு சம்பந்தப்பட்டது, சரியா? நான்கு எழுத்துக்களை கொண்டது, அவர்களோட சம்பந்தப்பட்டது. சென்று வாருங்கள், அல்லது உடனே கூறுங்கள்.
2: மனிதர்கள் மனிதர்கள் எல்லோரும் எல்லோரு வீட்டிலையும் எல்லாத்தையும் வளருமா ஐயா? நான் வித்தியாசம் இல்லாம
0: இல்ல, பறவைகளை நாங்களும் வளர்த்துக் கொள்கிறோம், நாங்களும் வளர்க்கிறோம் தானே.
2: எல்லா நாடுகளையும்
0: வளர்ப்பவர்கள் வளர்க்க புறாக்களோடு மன்னிக்க வேண்டும், அவர்களோடு சம்பந்தப்பட்டது. நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். நான்கு எழுத்தை கொண்டு செல்லும். அடுத்த விஜயராகவன் நீங்கள் அழைத்தீர்கள். சுபாஷ் என்ற ஒரு அன்பு உறவு வந்திருக்கின்றார். அவரும் வர வேண்டும் கட்டளைக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வந்து கதம்பத்திலே வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது புதையல். புதையல்லே கலந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, மூவர் வந்து கலந்து கொண்டு மூவரும் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். எங்க லெனின் உங்களோட வருகையை காணவில்லை, பதிலை கொண்டு ஓடி வாருங்கள். சுபாஷ் என்று ஒரு அன்பு உறவு என்று முதலாவதாக இணைகின்றார் போல் இருக்கு என்னிடத்திலே. அவர் காற்றலைக்கு வர வேண்டும். அலையுங்கள் காற்றலையில். விஜயராகவன் நீங்களும் வர வேண்டும். ஜெகப்பிரசாதிக்கு நீங்கள் வர வேண்டும். எல்லோரும் வாருங்கள், வந்து தந்து கொண்டிருங்கள். நான்கு எழுத்தை கொண்டது பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதை யார் கொண்டு வந்து கூறுகிறார்களோ தெரியலோ, வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன், அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் நாங்கள் இந்த பாடலுக்கு ஒரு பாடல் ஜிங்கிள் பாடல் ஒன்று இசையை தருகின்றேன்.
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
0: யார் சொல்ல போகிறீர்கள் அதை? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்றதுதான் எங்களுடைய இசை கண்டுபிடித்து விட்டேன் அதை. எங்கே விஜயராகவன் வந்துவிட்டார், அவர் கொண்டு வருகின்றார். வணக்கம், வணக்கம் விஜயராகவன். நலமாக நலமாக
4: இருக்கின்றீர்களா?
0: எப்படி உங்களோட போகி பண்டிகை முடிவடைந்து விட்டதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இந்த என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள் கதம்பத்துக்கு?
4: மகாநதி, மகாநதியில் இருந்து பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது கேட்டு சொல்லடியோ.
0: ஓ, பொங்கலும் வந்தது
4: பாலும் பொங்குது.
0: ஓ, பாலும் பொங்குதா? நல்லது, நல்லது, நல்லது. நாளைக்கு பொங்குத்தானே போகின்றது. சரி, மகாநதி பாலை கொண்டு வருகிறேன். இப்பொழுது இங்கே எங்களிடம் இருந்து புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். புதையலிலே என்னிடம் ஒரு ஒரு சொல்லு ஒரு ஒரு பதம் உண்டு. அதற்கு என்ன பதம் என்று நீங்கள் கூற வேண்டும். நான்கு எழுத்துக்களை கொண்ட, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த எழுத்துக்களுடைய பதம் வந்து பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இங்கே கூறுங்கள் பார்ப்போம்.
4: நான்கு
0: நான்கு எழுத்தை கொண்டது நினைத்துக்
4: கொண்டு
0: பறவைகளோடு பறவைகளோடு சம்பந்தப்பட்டது ஐயா. ஓடி வாருங்க, வந்து சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நீங்கள் தெரிந்து கொண்டு வந்து அழையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார்? சுபாஷ் என்ற ஒரு அன்பு உறவு அழைத்திருந்தார். யார் அவர்? ஓடி வர வேண்டும் சுபாஷ், நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதற்கு முன்பு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. எனக்கு உங்களை யார் என்று தெரியவில்லை, யாராக இருக்கலாம் என்று தெரியவில்லை. சுபாஷ் வாருங்கள், ஓடி வாருங்கள், அழையுங்கள். மீண்டும் எங்கிருந்து அழைக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. அடுத்து விஜயராகவன் வந்துவிட்டார். ஜெகபிரசாதிக்கு நீங்களும் வர வேண்டும். மயிலை பட்டாபியவர்கள் இருக்கின்றார். அனைத்து உறவுகளும் பெற வேண்டும், வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே லெனினை காணவில்லை, ஒரு புள்ளி எடுத்தவுடன் சென்றுவிட்டார். நாகப்பன் நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. பவுனம்மாள் வர வேண்டும், ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. இது இதனுடைய பாடல் இதுதான், இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் இதுதான் என்று நான் எண்ணுகின்றேன்.

0: எங்கே பார்ப்போம், யார் சொல்ல போகின்றீர்கள், யார் சொல்வதோ யார் சொல்வதோ, எங்கே ஓடி வந்து தாருங்கள் உங்களுடைய பதில்களை என்று கேட்கும் வேளையிலே பவனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவனம்மாள், என்ன என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
1: ஐயா, அன்னம் பறவை. ஐயா
0: இல்லையம்மா, அன்ன பறவை பறவைகளோடு சம்பந்தப்பட்டதம்மா, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட
1: அன்னம் கூட பறவையோட. சரிங்கய்யா,
0: அன்னம் பறவை தானே, இது பறவைகளோடு என்று குறிப்பிட்டேன், பறவைகளோடு சம்பந்தப்பட்டது அந்த சொல், அந்த பதம். சரியா? அது எல்லையில ஏதாவது வந்து அதுல பொருந்தி வரும். சரியா? வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம் ஜோர்ஜ்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக
0: நல்லது. அப்படி இருந்தால் தொடர்ந்து என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன பாடலை நாளைய தினம் கேட்கப் போகின்றீர்கள்? தைப்பொங்கல் நாளில்
2: ராஜாதிராஜா படத்திலிருந்து மலையாள கரையோர கவிப்பாடும் குருவியா.
0: அடேங்க அப்பா, மலையாள கரையோரத்துக்கு போயிருக்கேன், பழனிச்சேரி பக்கம் போயிருக்கலாமே. சரி சரி, எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். அங்கே இருந்து இங்கே இருந்து மலையாள கரையோரத்துக்கு போகிறீர்கள். மலையாள கரையோரம் கவி பாடம், அது கவி பாடம் குருவி. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். சரி, அந்த பாடலை தந்து விட்டீர்கள். நாளைய கதம்பம் நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் புதையலில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புதையலே வந்த ஒரு சொல்லை, ஒரு பதம் என்னிடம் இருக்கிறது. மைனா இரண்டு எழுத்து தானே மகனே? பறவையின் பெயர் நான் கேட்கவில்லை, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், மிகவும் சிறப்பான விடயம் அந்த விடயம். அதை கூறுங்கள். நான்கு எழுத்திலே அந்த விடயம் வருகின்றது. அந்த பதத்தில் நான்கு பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இப்ப மிருகங்களோடு அல்ல, பிராணிகளோடு அல்ல, மனிதர்களோடு அல்ல, பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. பறவைகளின் பெயரை நான் கேட்கவில்லை. இந்த பறவையின் பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல், அதையும் கூறலாம், ஒரு செயல் என்றும் கூறலாம். அந்த திறமை அதனிடம் தான் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஆற்ற முடியாது. சரியா? கொண்டு ஓடி
2: வாருங்க,
0: கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ, எங்க பாப்பா யார் சொல்ல போகின்றீர்கள்?
3: யார் சொல்வதோ யார் சொல்வதோ, யார் சொல்வதோ யார் சொல்வதோ, யார் சொல்வதோ யார் சொல்வதோ, யார் சொல்வா.
0: ரோஜா வந்து விட்டார். ரோஜா வணக்கம். ரோஜா ரோஜா வணக்கம். ரோஜா ரோஜா ரோஜா வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா ரோஜா?
4: இருக்கேன். எனக்கு எனக்கு நாளைய நாளைய பாடல், நேற்று வரை தனிமையிலே இன்று வரை, அந்த பாட்டு. நேற்று வரை தனிமையிலே இன்று முதல் இனிமையிலே இனிமை தரும் அந்த பாட்டு.
0: சிறந்த பாடல் ஒன்று கேட்டிருக்கீர்கள். மகள்
4: அந்த பாடம் தெரியவில்லையப்பா.
0: பாடம் தெரியவில்லை, படமும் தெரியவில்லை, தேடி பிடிக்கணும். பாடல்
4: தெரியுங்க.
0: சாதாரணமான விடயம், இங்கே பார்ப்போம். புடகம் போட்டுட்டு கூறுங்க. நான்கு எழுத்திலே வரும். சரியா? அது பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அங்கே பவுனம்மாள் ஒரு கேள்வி கேட்டிருங்க. வீடுகளிலேயும் இருக்கிறெல்லாம் கேட்டிருந்தார், எங்கும் இருக்கும் அது. ஆனா இந்த விடயம் அதுக்கு உரியதுதான், அது பறவைகளுக்கு உரிய ஒரு பதம். நன்றி நன்றி. இறக்க இருந்தா தானே அது பறவை, அது வேற விடயம். அது ஒரு பகுதி என்று கூறவில்லை, இது அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாடு என்றும் கூறலாம். அந்த அதை இல்லாமல் அவர்கள் வாழவும் முடியாது.
4: அதை இல்லாமலும் வாழ முடியாது.
0: அதெல்லாம் அவர்கள் அதையெல்லாம் வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு சில
4: உணவு வகை.
0: ஒரு கேள்விதானே கேட்கலாம், முடிந்து விட்டேன். அந்த குழு தந்து விட்டேன், நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அது சுலபமான சொல்லு மகளே, சுலபமான சொல்லு. சரியா? நல்லது ரோஜா.
4: தானியம், தானியம்
0: ஒரு செயல்பாடு என்று கூறினேன் அம்மா.
4: செயல்பாடு, பறவையின் செயல்பாடு. நன்றி.
0: பறவையின் செயல்பாட்டுக்குள்ளே ஒன்று, அது தினமும் செய்யாது அந்த வேலையை. அடுத்த இன்னும் உங்களுக்கு இன்னொரு தரவு அது தினமும் அந்த வேலையை செய்வதில்லை. ஒரு பறவை தினமும் அதை செய்வதில்லை. ஒரு முறை செய்தால் சரி, இப்பொழுது புரியும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே ஓடி வாருங்கள். இங்கே நானும் ஜோஜ் அனைவரும் பெற வேண்டும். பாடலை நீங்கள் பாடலை கேட்டுக் கொண்டீர்கள், வந்து பதிலை தர வேண்டும். ரேவதி வந்திருந்தார், ரேவதி சென்று விட்டார். ஓடி வாருங்கள் ரேவதி. ரேவதி வர வேண்டும், வந்து கலந்து கொள்ளுங்கள், பாடலை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சுபாஷ் என்ற பேர் யார் என்று தெரியவில்லை, அவர் அழைப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஜகபர் சாதிக் நீங்களும் வர வேண்டும், மற்றவர்கள் வந்து விட்டார்கள். ஓடி வாருங்கள், உங்களுக்கு வந்து வந்து கூறிக்கொண்டிருங்கள். இப்ப எல்லோரையும் நான் ஒருமித்து எடுக்க முடியாத எடுத்து வைத்திருந்தால் அந்த குறிப்பிட்ட குழுதான் இதை பங்கு பெற்ற முடியும். புதிய புதியவர்கள் வருகின்றார்கள், அதிலேதான் சுவாரஸ்யம் இருக்கும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
3: யார் சொல்வதோ.

0: வந்து முதலில் வருபவர் கூறி செல்லலாம், வாருங்கள். நாளைய தினம் தைப்பொங்கலை எதிர்பார்த்து நல்ல திருநாளாகும், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் வரும் என்று எண்ணும் வேளையிலே ரேவதி அவர்கள் வந்துவிட்டார்கள். வணக்கம் ரேவதி. மகளே ரேவதி வாருங்கள். வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நலமாக இருக்கிறேன். விடை தெரியவில்லை, அதனால்தான் வரல.
0: விடை தெரியவில்லை, கண்டுபிடிக்க வேண்டியதான். இங்கே நாட்காட்டி என்ற ஒரு பதம் வந்தது, வலம்புரி சங்கு என்ற ஒரு பதம் வந்தது, அதை சிலர் கூறியிருக்கின்றார்கள். இது நான்கு எழுத்துக்களில் உள்ள ஒரு சொல், பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு தடவை செய்தால் மீண்டும் செய்ய தேவையில்லை. அதனால் அது என்னவாக இருக்கும் என்று எண்ணுங்கள். அதிலேயே ஒரு குறிப்பிட்ட பறவையின் பெயரை முதல் தாங்கி அடுத்த முதல் சொல் இரண்டும் ஒரு பறவையை குறிக்கின்றது, அடுத்த சொல்லு அதனுடைய செயல்பாட்டை குறிக்கின்றது. சரியா? ஒரு உதாரணத்துக்கு பொதுவான சொல்லாக கொண்டு வந்திருக்கின்றேன். நான்கு சொல்லை நாங்கள் ஐந்து சொல்லிலேயும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் குறிப்பாக இந்த சொல்லை கொண்டு வருங்க. இது அவர்களுக்கு முடிந்தது, அது அவர்களால் செய்யக்கூடிய ஒரு விடயம். நான்கு எழுத்து நாங்கள்
1: கண்டுபிடிக்கிறேன். வலம்புரி சங்கு நாட்காட்டி அது
0: அதெல்லாம் புதையலுடைய புதையலுக்குள்ளே நாட்காட்டி என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள். வலம்புரி சங்கு கண்டுபிடிச்சு இப்ப மூன்றாவது சொல்லாக வந்திருக்கு. இந்த சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன் நாளைய பாடலை கூறிவிட்டு செல்லுங்கள்.
1: நாளைய பாடல் நன்றி மகளே.
0: அடுத்த உறவு யார் வருகின்றீர்கள், கொண்டு வர வேண்டும். யார் சொல்வதோ யார் வந்து சொல்ல போகின்றீர்கள், ஓடி வாருங்கள். ஜோஜ் வந்தீரா? இல்லை, வந்து கூறுங்கள். எங்கே ஓடி வந்து கூற வேண்டும் யார் என்று?
2: யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: யார் சொல்ல போகிறோம் இதற்கான பதிலை என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஓடி பறந்து சொல்ல வேண்டும். ஏழு பேர் இணைந்து வந்தீர்கள், ஏழு பேரும் தெரியும், மற்ற கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இதற்கு பதிலை கொண்டு வர வேண்டும். நான்கு எழுத்திலே உள்ள ஒரு பதம், அந்த பதம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அவர்கள் செயல்பாட்டிலே ஒன்று, ஒரு சிலதான் இதை செய்யும், ஒரு சிலது செய்யாது. அதிலே ஒரு பறவையை குறிப்பிட்டு முதலாவது சொல்லு, முதலாவது பதம், அதிலே வந்து நான்கு எழுத்து, அதிலே முதல் இரண்டு பதம் அதிலே சேருகின்றது. அதிலே முதல் பதம் ஒரு குறிப்பிட்ட பறவையை வைத்து கேட்டிருக்கின்றேன், மற்ற பதம் பொதுவான பதம். ஆகவே இது இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது. அநேகமாக முக்கியமான ஒரு பொருள். அங்கே ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோர்ஜ்.
3: வணக்கம் ஐயா. கூடு கட்டுவது ஐயா?
0: அது எப்படி கூறுவது, கூறுங்களேன். கூடு கட்டுவது, கூடு என்பது ரெண்டு எழுத்து தானே மகனே? என்ன மாதிரி குறிப்பிட்ட பறவையோடு சேர்த்து கூறுங்கள்.
3: தூக்கணாங்குருவி.
0: அது நாலு பதத்தில் வருகின்றது இல்லையே, ரெண்டு பதத்திலே உள்ள பறவை.
3: அப்ப விடை சரியா?
0: இல்லை, விடை சரியாக வரவில்லை. பாதி சரி என்று சொல்லலாம். நீங்கள் கூறுவதே விடயம் இருக்கின்றது. அது முதலாவது பதம் ஒரு பறவையை குறிக்கின்றது, இரண்டு எழுத்து பறவையை குறிக்கின்றது.
3: சரியா?
0: தொண்டைக்குள்ளே இருக்குது, வரவில்லை, அப்படித்தானே? பாதியை உடைத்து விட்டார் அவர். எங்கே ரேவதி வந்திருக்கின்றாரா? ரேவதி கூறுங்கள். பவுனம்மா ஓடி வரவன், உங்களுக்கு இது தெரியும், நன்றாக தெரிந்த ஒரு விடயம் உங்களுக்கு. சரி, இன்னும் ஒன்று அதற்கு ஒரு தரவு தருகிறேன். இந்த பறவையை பிடிப்பதற்கு வேடுவர்கள் உபயோகிப்பது, இந்த பறவையை பிடிப்பதற்கு வேறு வேடர்கள், வேடுவர்கள் அதை உபயோகிப்பார்கள். சரி, எங்கே பார்ப்போம்.

0: யார் சொல்வது? ஓடி வர வேண்டும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, ஓடி வந்து செல்ல வேண்டும் அந்த பதிலை என்று கூறுகின்றேன்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: சொல்வதற்கு ஓடி வருகின்ற ரோஜா. ரோஜா கூறுங்கள்.
2: வணக்கம். கிளிக்கூடு.
0: கிளிக்கூடா? நான் வைக்கிற மதம் அதை இல்ல. பாதி சரியானால் பறவை செல்லவில்லை. நீங்கள் சொன்ன பறவைக்கு கூடு இல்லையே அம்மா, அது பொந்திலே தானே வாழும். அது பொந்திலே தானே
2: கூடு.
0: காகம் மூன்று சொல்லல்லவா? மூன்று எழுத்து. ஆனா காக கூடு என்று வரும்பொழுது இக்கண்ணா வந்துவிடும். ஐந்தெழுத்தா போயிடும். சரி, நீங்கள் இதுக்குள்ளேதான் நிக்கிறீர்கள். ஜோச்சும் நீங்கள்
2: ஒரு பறவையின் பேர் முன்னுக்கு வரும்.
0: அந்த இரண்டு இடத்து பறவை தானாகத்தான் செய்வது. அது இல்லாமலும் அதை வாழ முடியாது. அந்த பறவையை பிடிப்பதற்காக வேடுவர்களும் இந்த இதை செய்வார்கள், இந்த கூட்டை செய்வார்கள். சரி, சென்றுவார்கள். இலகுவான பதில். ஓடி வாருங்கள். அடுத்து ஜோச் ஓடி வந்த ஓடி வாருங்கள். ஜோச் கொண்டு வாருங்கள். ஜோச் கொண்டு வாருங்கள். ஜோஜ், வணக்கம். ஜோஜ்,
3: புறா கூட ஐயா.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ஜோஜ். புறா கூடு, அந்த புறா தானாகவே அந்த கூட்டை கட்டும். அது இருப்பதற்கு ஒரு தடவை அதை செய்தால் போதும். சரியா? அது தானாகவே வேடர்களும் அதை பிடிப்பதற்கு புறா கூடு வைத்து பிடிப்பார்கள் இல்லையா? புறா கூடு என்பது சரியான பதத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். அடுத்தவர் வருகின்றார். வணக்கம்
4: ஐயா. வெண்புறாவா?
0: வெண்புறா என்பது புறாவின் பெயரை கூறுகிறீர்கள். சரியான பதில் வந்து விட்டது மகளே. அதை ஜோச்சும் வந்து கூறியிருந்தார், ரோஜாவும் வந்து பாதி கூறியிருந்தார். ஆனால் அவர் கிளிக்கூடு என்று சொல்லிவிட்டார். இவர் வந்து புறா கூடு என்று சரியாக சொல்லியிருந்தார். புறா, கிளி வந்து கூடு கட்ட மாட்டாது, அது பொந்திலே வாழும். இது புறா கூடு. புறா வந்ததுதான் அது தானாக கூடு கட்டி வாழும் பறவை. பறவைகளோடு சேர்ந்த ஒரு படியம். நான் பறவை கூடு என்று கூறாமல் புறா கூடு என்று குறிப்பாக சொல்லியிருந்தேன். ஒரு பதிலுக்கு புறா கூடு வந்து விட்டது. அடுத்த பதம் தர இருக்குன்னு அதற்குள்ளே ஒருவர் வருகின்றார். அழைத்து விடுவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். ரோஜா அழைத்தீர்கள். வணக்கம் ரோஜா. ரோஜா, அதற்கு பதில் வந்து விட்டது தானே? நீங்களும் கொண்டு வந்தீர்களா? பாதிப்பதில் தான் உங்களுக்கு கிடைத்த கூடு தானே சொன்னீர்கள். அதுவும் பிழையாக சொல்லிவிட்டு அந்த குருவி கூடு கட்டாது. வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம். சொல்லிவிட்டு வந்து நின்று வைக்கிறீர்கள். என்ன பவுனம்மாள் துண்டிக்காமல் நிற்கிறீர்கள். அது அப்படி செய்யக்கூடாது. அடுத்த உறவு வர வேண்டும். அடுத்த பதம் தருகின்றேன். மூன்று பதம் விடுவித்து விட்டீர்கள். அடுத்து ஒரு பதம். இது மக்களுக்குள்ளே மக்களாக வாழ்பவர், ஒரு குறிப்பிட்ட மனிதராக வாழ்வார். எல்லோரும் இப்படி இருக்க மாட்டார்கள். இவருக்கு ஆறு எழுத்தை கொண்ட ஒரு பதம். எங்கள் மக்கள் மத்தியிலே வாழ்பவர். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். இது எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். அன்றும் இன்றும் என்றும் வாழ்பவர்கள். எங்கே கொண்டு ஓடுவாருங்கள். அவரே இப்படி கூறுவார்கள். ஓடிவார்கள். அடுத்தது யார் பெறப்போகிறீர்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, இதற்கு பதில் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: ஒரு தடவை அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள். ஓர் இருவர் தான் மீண்டும் மீண்டும் வருகின்றீர்கள். எதற்காக என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே பதிலை கொண்டு வாருங்கள். மக்கள் மத்தியில் வாழ்பவர்கள் ஒருவரை இப்படி அழைப்பார்கள். அவரை கணிப்பார்கள். அவர்கள் அந்தஸ்து அப்படி இருக்கும் என்று எண்ணுவார்கள். அந்த ஆறு எழுத்திலே வருகின்றது அந்த பொருள். ஒருவர் வரலாம், பதில் கூறலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பூட்டினை உடைத்து விடுவேன். நான் சற்று இலகுவாக்கி தருவேன். ஒரு கேள்விதான் ஒருவர் கேட்கலாம். இது புதையல் நிகழ்வு முருகன் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய கதம்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழு உறவுகள் வந்து இணைந்து கதம்பத்தில் இதற்கான பதிலை தருகின்றார்கள். அடுத்த உறவுகள் வர இருக்கின்றார்கள். ஆறு எழுத்துக்கொண்டு கொண்ட பதம் மக்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். இங்கே ரேவதி வந்துவிட்டீர்கள், கொண்டு பாருங்கள் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்.
2: சான்றோர்கள்.
0: சான்றோர்கள் இல்லையம்மா, அது இல்லை, அந்த பொருள் நான் கூறவில்லை. இது இன்னும் ஒரு சொல்ல அப்படி இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. அந்தஸ்து உள்ளவர்கள் என்று கூறியிருந்தேன், அவர்கள் இருக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே என்று கூறியிருந்தேன். எல்லோரும் அப்படிப்பட்டவராக இருக்கிறது, எல்லோராலையும் அப்படி இருக்க முடியாது. அதற்கு எதிர்மறை கருத்து எதிர் சொல்லும் இருக்கின்றது. அங்கே கண்டுபிடித்துக் கொண்டு பாருங்க. ஆறு எழுத்துக்களை கொண்டது சான்றோர்கள்
2: என்பதன்
0: அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. அவரை மற்றவர்கள் தான் கூறுவார்கள் அவரை பார்த்து. அவருக்கு அதுக்கு பட்டம் பதவி கொடுக்கப்பட மாட்டாது. இப்ப சான்றோர்கள் என்றால் அவருக்கு சான்றிதழ்கள் கிடைக்கும், இவருக்கு அப்படி கிடைக்காது. மக்களால் கொடுக்கப்பட்டு அழைக்கப்படும் பெயர்
2: மிராஸ்தார், ஜமீன்தார்.
0: அப்படி
2: அது வந்து
0: அவர் தெரிவு செய்யப்படுபவர். இவரை யாரும் தெரிவு செய்யப்படுவார்கள் தானாக.
2: செல்வந்தர்.
0: வாழ்த்துக்கள் ரேவதி, வாழ்த்துக்கள் ரேவதி. செல்வந்தர், வாழ்த்துக்கள். அவர் தனக்குத்தானே தன்னுடைய முயற்சினா வந்து அவர் நல்லா செல்வந்தரா வந்தாரோ கெட்டதா வந்தாரோ அவருக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்கவில்லை. செல்வந்தர் சிறப்பான சொல். சரி, செல்வந்தர் சொல்லை மீட்டு விட்டு அடுத்த பொருளை அடுத்த சொல்லை தருகின்றேன். ஐந்து ஆறு எழுத்தை கொண்ட சொல்லு.
2: சரி,
0: இந்த சொல்லு இந்த பதம் இல்லாமல் யாரும் இல்லை. இதை விரும்பாதவர்களும் யாரும் இல்லை. எல்லோரிடத்திலும் காணப்படலாம். இறைவனிடம் கூட இதை நாங்கள் காணலாம் என்றால் மனிதர்களிலிருந்து இறைவன் மட்டும் காணக்கூடிய ஒரு விடயம். அது ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். சரியா, கொண்டு வாருங்கள். இங்கே ரோஜா வந்து. வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
5: வணக்கம் அப்பா.
0: வணக்கம், கூறுங்க.
5: மிராசுதார்.
0: இல்ல இல்ல, அது செல்வந்தர் என்று ரேவதி கூறிவிட்டார். செல்வந்தர். அடுத்த பதம், அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான். இதிலும் இது இல்லாரோ, இது இல்லாமல் யாரும் வெளியேயோ உள்ளேயோ எங்கேயோ போக மாட்டார்கள். இதை வந்து ஆண்டவனிடத்திலும் காணலாம், மக்களிடத்திலும், குறிப்பாக பெண்களிடத்தில் காணப்படும் ஒரு விடயம். இது ஒரு விடயம், இது ஒரு செயல்.
5: இது இல்லாமல் வெளியிலோ செல்ல முடியாது.
0: அதே நேரத்தில் இது காணலாம், பல இடங்களிலே காணலாம். நாங்கள் இப்பொழுது தைப்பொங்கல் வருகின்றதானே வீட்டுக்கு முன்னாலேயும் அலங்காரம் மன்னிக்க வேண்டும். இல்ல இல்லையம்மா, நான் கூறிவிட்டேன், சொல்லை கூறிவிட்டேன். அலங்காரம் என்று கூறினேன் அல்லவா, அதுதான் அந்த பதம். அதை விட்டு விடுவோம். அலங்காரம் என்பதைத்தான் நான் எடுத்து வந்தேன். அதை நான் வாய் மாறி சொல்லிவிட்டேன். வீட்டுக்கு முன்னாலே அலங்காரம் என்று கூறிவிட்டு அதை கோலம் போடுவார்கள். சரி, அலங்காரம் அதை விடுவோம். அடுத்த அடுத்த சொல்லு நான்கு ஐந்து எழுத்து கொண்ட சொல்லு பதம் ஐந்து எழுத்தில் வருகின்றது. அதுல வந்து இது சந்தோஷமான நேரத்திலும் வரும், துக்கமான நேரத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்திலும் வரும் ஒரு பதம். இது வந்தால் மற்றவற்றை மறந்து வெட்க துக்கம் கூட வராதவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரியா, ஒன்றுலே நல்லது, கொண்டு வாருங்கள். ஐந்து எழுதி கொண்டு சொல்லுங்க. செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார்.
6: சொல்லிவிட்டார்
0: உங்களுடைய ரேவதி வந்து சொல்லிவிட்டார். அதை நீண்ட நேரம் ஆகிவிட்டது.
6: அப்படியா,
0: சரி. இன்னொரு பொருள், இன்னொரு சொல்லி பதம் தருகின்றேன். ஐந்து எழுத்தை கொண்ட பதம். அது சந்தோஷத்திலும் வரும், துக்கத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் ஏற்படும். அந்த பதத்துக்குரிய கருத்து அது என்ன பதம்? மக்களுக்கு ஏற்படுவ ஒரு உணர்விலே அதுவும் உண்டு. சரியா,
6: இல்ல
0: அது திடமும் இல்லை, திரவமும் இல்லை. நல்லது கொண்டு போய் வாருங்கள். ஐந்து எழுத்து கொண்டது. அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன். கண்ணன் வந்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள் கண்ணா. என்ன பதிலோடு வந்தீர்கள்? செல்லக்கோர் பாடல் கூறவில்லை, ரேவதி பாடல் கூறவில்லை. அங்கே அங்கே அந்த பதத்தை கொண்டு அதை விட இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். இந்த முதலாவது தந்தது வந்து ஐந்து எழுத்தை கொண்டது. அது சந்தோஷத்திலும் வரும், துக்கத்திலும் வரும். கண்ணன் வணக்கம். கண்ணன் கண்ணன் வணக்கம். வணக்கம் ஐயா. வளமா இருக்கின்றீர்களா? பாத்தீங்களா, போட்டியிலே பங்கு பெற்றும் போது நண்பர் விட்டுட்டு வந்து இருவரும் வந்து ஒரு பதில் கூற
3: முடியல.
0: நாளைய பாடலை கூறும். என்ன பதிலோடு வந்தீர்கள்?
3: அப்பா அதான் நீங்க அலங்காரம்.
0: அலங்காரம் நீங்கள் கண்டுபிடித்தா நான் அதை முதலில் சொல்லிவிட்டேன். என்னுடைய வாயாலே சொல்லிவிட்டவர்கள் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது சேர்க்க அது போட்டியிலே இல்லை. அடுத்த பதம் வந்து ஐந்து எழுத்தை கொண்டது. இன்பத்திலும் துன்பத்திலும் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் அது ஏற்படலாம். ஒரு உணர்வு, மக்களின் உணர்வு. ஐந்து எழுத்துக்கள். நாளைய பாடலை குறிப்பிட்டு செல்லுங்கள்.
3: அப்பா நாளைக்கு பாத்துங்கப்பா. அப்பா
0: மீண்டும் வருவீர்கள். நல்லது. மீண்டும் பாடலை இணைத்துக் கொண்டு இந்த பதவியை கொண்டு
3: ஓடிவாரு. செல்வகுமார் என்ன பாட்டு கேட்டாருங்க?
0: செல்வகுமார்
3: என்ன?
0: அவரும் பாடலை கேட்க
3: அவரும் கேட்கல.
0: அவர் அவர் கேள்வியை கேட்டு கேள்வியை கேட்டு சென்று விட பாடல் கூறவில்லை. மீண்டும் வருவார்.
3: எனக்கு வந்து இது பூப்பூக்கு மாசம் தை மாசம் அந்த பாட்டை போட்டுருங்க.
0: அந்த பாடல் விடுமா உங்களுக்கு? சரி, அந்த
3: வருஷம் பதினாறு.
0: நல்லது நல்லது நல்லது கண்ணன். பூப்பூக்கு மாசம் அந்த பாடல் இன்னொருவர் கேட்டிருக்கின்றார். உங்களுக்கு அவரோட நினைத்து உங்க நண்பர் கேட்டிருக்காரு அந்த பாடல், நாகப்பன் அவர்கள்.
3: அப்படிங்கப்பா, அன்போட எங்கேயும் சேர்த்துங்கப்பா.
0: அன்பரோட சேர்த்து அன்பரும் கேளுங்களேன். நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது ஜோஜ் வந்திருக்கார் பதில் கொண்டு. வணக்கம் ஜோஜ்.
3: சரிங்க
0: ஜோஜ் வணக்கம். என்ன என்ன பதம் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் ஜோஜ்? ஜோஜை காணவில்லை, சென்று விட்டார். என்ன காரணம்? ஓடி பாருங்கள், மீண்டும் பெற வேண்டும். அன்பு உறவுகள் ஓடி வந்து தர வேண்டும். நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் நாகப்பன், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய பேச்சு எனக்கு புரியவில்லை. கட்ட வைத்து பேசுகிறீர்கள், கொஞ்சம் தூரம் வச்சு பேசுங்கள். என்ன பதம்?
6: அதற்கான பதில் வருத்தம் ஐயா.
0: இல்லை, வருத்தம் இல்லை. வருத்தம் வருத்தம் வந்து உணரக்கூடிய உண்டு, இது உணர முடியாதது. இருப்பினும் வருத்தம் வந்தாலும் ஐந்து எழுத்து பருத்தாகும், ஐந்து எழுத்து தான். ஆனால் அது வருத்தம் வந்து சந்தோஷத்திலே வருத்தம் வருமா? வருத்தமா இருப்பார்களா? துன்பத்திலே தானே வருத்தமாக வருத்தம் வந்து துன்பம். இது துன்பத்திலும் இன்பத்திலும்
6: துன்பத்தில் தான் வருவாங்க.
0: இது வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் ஏற்பட்ட நேரத்திலும் வரும். சரியா?
6: நோய் ஏற்பட்ட யோசனை செய்யும் போது.
0: அடுத்தது பௌனம்மா வந்து விட்டா. பௌனம்மா என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் பௌனம்மாள்?
7: ஐயா ஆத்திரம்.
0: ஆத்திரம் இல்லையா? ஆத்திரம் வந்து அவருக்கு இல்லை. இல்லை அப்படி இல்லை. அப்படி
7: ஆதங்கம்.
0: சந்தோஷத்திலே ஆத்திரம் வருமா? சந்தோஷத்திலே ஆதங்கம் வருமா? நான் கூறுறேன், இன்பத்திலே துன்பத்திலே நோய்பட்டது. மீண்டும் பாருங்கள். அடுத்தது ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
3: வணக்கம். இரக்கம்.
0: இரக்கம் வந்து இன்பத்திலே இரக்கம் வருமா? மீண்டும் பாருங்கள். ரோஜா வந்துருங்க. ரோஜா கூறுங்கள். என்ன என்ன பதம்? அதனாலையும் வரும். சரியா? அதனாலையும் வரும். ஆனா இது ஐந்தெழுத்து, அதனாலையும் வரலாம். அந்த பதத்துக்கு அந்த பதம் வரும். அதனாலையும் வரும்.
7: அதனாலையும் வரும். வயிற்று பசியாலையும்.
0: வயிற்று பசி வந்தாலும் வரும் தானே அம்மா? அது ஒரு துன்பம் தானே. துன்பத்திலே வரும், இன்பத்திலே வரும், நோயிலே வரும் என்று கூறியிருந்தேன். அடுத்த ஒரு உடம்பு செல்கிறேன். ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி.
8: வணக்கம் அப்பா.
0: கூறுங்கள்.
8: பாடல் சொல்றேன்ப்பா. பவானி தரப்பிலிருந்து இந்த நிலவை நான் பார்த்தால்.
0: ஓ, இந்த நிலவை நான் பார்த்தால் என்ற பாடல். சரி, என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
8: அப்பா விம்முதல். அப்பா விம்முதல்.
0: சந்தோஷத்திலேயும் வரும், இன்பத்திலே வருமா, நோயிலே வருமா?
8: அப்பயும் ஒரு மாதிரி மனசுல இருந்து ஒரு மாதிரி
0: அப்படி வரலாம்
8: நினைச்சேன்.
0: அப்படி வரலாம், ஆனா இங்கே அப்படி சொல்லு இல்லையே என்னிடத்தில். என்னிடம் அது பொதுவான நல்ல ஒரு பதம், அது எல்லோரும்
8: நல்ல ஒரு பதமா?
0: நல்லா தான் இருக்கும், அது சரியான பதமா தான் பெற வேண்டும். சரி ஓடி வாருங்க. இங்க ரோஜா வந்து கூறியிருந்தார் வயிற்று பசி என்று கூறியிருந்தார். அடுத்தது யார் சொல்ல போகணும் கொண்டு பாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் சொல்லுங்கள். வந்து ஓகே ஜோஜ் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ஜோஜ்.
9: வணக்கம் ஐயா. ஆனந்த கண்ணீர் ஐயா.
0: எத்தனை சொல்ல ஐயா அதுல இருக்கின்றது? எத்தனை எழுத்து இருக்கின்றது இந்த ஆனந்த கண்ணீர்ல? பத்து சொல்லுகளை கொண்டு வருகின்ற இல்லையா? இது ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டதான் வலி இலகுவான இலகுவான உடைய அந்த
9: குழு கொடுங்க ஐயா.
0: அதுதான் எத்தனையோ குழு கொடுத்தாச்சு. இன்பத்திலே வரும், துன்பத்திலே வரும், நோயிலே வரும். இப்ப எங்களுடைய ரோஜா வந்து கூறுகின்றால் வயிற்று பசி என்று வயிற்று பசியிலே வரும். சரிங்க
9: சரிங்க,
0: நான் போட்டு வரேன். நல்லது, ஓ போட்டு ஓடுவாங்க, பிளைட்லேயே வாருங்கள். அடுத்த பாடல் செல்வகுமார் நீங்கள் வந்து தரணும். ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள். எங்கே ஓடி வர வேணும்? எங்கே ரோஜா நின்று விட்டீர்கள்? இன்னும் பிடிக்கவில்லையா? பிடித்துக்கொண்டு ஓடி வாருங்கள். ரேவதி மீண்டும் பெற வேணும். செல்வகுமார், கண்ணன் ஓடி வாருங்கள், பதிலை கொண்டு வாருங்கள். நாகப்பன், விஜய் ராகவன் எங்கே? லெனின் ஒரு தடவை வந்தார், மீண்டும் பெற காணவில்லை. இப்ப பௌனம்மாள் தான் உங்களுக்கு அடுத்து வந்து எத்தனை தடவைகள் வந்து விட்டார் பௌனம்மாள். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் புதையல் நிகழ்வில் இருக்கின்றீர்கள். யார் சொல்வதோ
10: யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
10: எங்கே
0: ஓடி வந்து சொல்ல வேண்டும்? யார் சொல்ல போகிறதற்கான பதிலை கொண்டு ஓடி வர இப்பொழுது நான்கு பதங்களுக்கு தானே பதில் கூறியிருக்கின்றீர்கள். ஐயையோ, இவ்வளவு நேரம் பிடிக்கின்றதா உங்களுக்கு? சரி, அடுத்த சொல்லையும் கொடுக்கின்றேன். ஆறு எழுத்தை கொண்டது, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு பதம். அந்த பதம் எல்லோரும் எதிர்பார்க்கும் பதம், எல்லோருக்கும் கிடைக்கும் பதம். இந்த பதத்தில் உள்ள கருத்து எங்க? பௌனம்மாள் வந்து, பௌனம்மாள் வாருங்கள், கூறுங்கள். பௌனம்மாள் என்ன துண்டிக்கப்பட்டு விட்டது பௌனம்மாள் உங்களுடைய அணைப்பு? என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஓடி வாருங்கள். அடுத்த பதம் ஐந்து பதத்துக்கு இன்னும் நீங்கள் கொண்டு வரவில்லை. அடுத்த பதத்தை தருகின்றேன். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், மிகவும் மகிழ்வான ஒரு விடயம், எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது எதிர்பார்க்கப்படுவது அது எங்கள் மக்கள் சமுதாயத்துக்குள்ளே, குறிப்பாக தமிழர்கள், உழவர்கள், விவசாயிகள், உலகளாக இருக்கும் தமிழர்கள், நாடு காடு நகரம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அது உரிமையானது. எங்கே பார்ப்போம் அந்த அந்த சம்பவத்தை கொண்டு வாருங்கள். அந்த என்ன சொல்லாகும்? கேள்வி ஒன்றை கேட்டால் அதுக்கு பதில் தருவேன் நான். வணக்கம் பௌனம்மாள்.
11: வயிற்று வலி.
0: அது எத்தனை எழுத்தம்மா? ஐந்து எழுத்து இல்லையா? இல்லையா உணர்வு வயிற்று பசி என்று நீங்க உருவாக்க வயிற்று பசினா எல்லாம் சொற்கள் கூட வருகின்றதம்மா. சரியா?
11: யோசிக்கிறேன்.
0: மிகவும் சுலபமானது அது, மிகவும் சுலபம். சரி, எங்க ஓடி வாருங்கள். அடுத்த பாடல அடுத்த இதை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இணைப்பை துண்டிக்க வேணும் பௌனம்மாள். யார் சொல்ல போகின்றீர்கள்? அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து அழைத்து பதில் சொல்லிவிட்டால் அது சரி என்றாலும் சரி பிழை என்றாலும் சரி நான் கூறியவுடன் நீங்கள் இணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். அப்படியே நிற்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் சரிவரவில்லை என்ற யோசனையில் அதை நீங்கள் நிறுத்தாமல் இருக்கலாம், அது அடுத்தவர்களுக்கு தடையாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் அழைப்பை துண்டித்து பழக வேண்டும், பேசி முடிந்ததும் துண்டித்து விட வேண்டும். என்னுடைய யூடியூபிலே வரும் சில நகைச்சுவை நிகழ்வுகளை இதற்குரிய கருத்தை புரிய சிறப்புதான். தொலைபேசியை பேசிவிட்டு அதை நிறுத்தாமல் வைத்து விடுவார்கள், வைத்து போட்டு மற்றவர்களோட பேசுவார்கள். அந்த பேச்சை எல்லோருக்கும் போய் சேர்ந்து சில விளைவுகளை ஏற்படுத்தும். ரேவதி வந்துவிட்டு, ரேவதி வணக்கம், கொண்டு வாருங்கள், நீங்கள் சரியாக கொண்டு வந்திருப்பீர்கள். எங்கே என்னம்மா
12: இப்போ கடைசியா சொன்னீங்களே பொங்கல் விழாவா? எல்லாரும் விழாவில் இருந்து எல்லாரும் கொண்டாடுறோம்
0: கண்டுபிடிச்சு கொண்டு வரவில்லை. இன்னும் கொண்டு வாருங்கள். இது ஆறு எழுத்து சொல்லு. ஐந்து எழுத்து சொல்லு ஒன்று இருக்கின்றது, இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் நேரங்களிலே வரக்கூடிய ஒரு உணர்வை குறிக்கின்ற சொல். அடுத்தது வந்து ஒரு மங்களமான விழா ஒன்று, அந்த விழாவை எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது உலகளாவை இருக்கும் தமிழ் மக்களினால் கொண்டாடப்படுவது, கடைபிடிக்கப்படுவது. கூறுங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
13: வணக்கம் வணக்கம் வணக்கம். மாற்றம்
0: நலமா இருக்கின்றீர்களா?
13: நலமா இருக்கேன்.
0: என்ன பதில் சொன்னீர்கள்?
13: தடுமாற்றம்.
0: தடுமாற்றம் எத்தனை எழுத்து ஐயா?
13: ஆறு எழுத்து.
0: நான் சொன்னது எத்தனை எழுத்து கூறுகிறேன்? ஐந்து எழுத்தை கொண்டது. இன்பத்திலேயும் தடுமாற்றம் வருமா? சரி, நோயிலே வருமா தடுமாற்றம்? ஆம் வரும். இன்பத்திலே வருமா துன்பத்திலே வரும்? சரி, வந்தாலும் அது ஆறு எழுத்து. அது சரி, என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடம் எங்கே? இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு என்ற பாடலை மகாலிங்கம் ஐயா அவர்கள் கேட்கின்றார்கள். அவருக்கு அந்த பாடல் நாளைக்கு காற்றலையில் கதம்பத்திலே கிடைக்கும். அவருக்கு அந்த பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். இப்ப செல்வகுமார் பாடலை தரவில்லை, பதிலும் கொண்டு வரவில்லை. எங்கே வர வேண்டும், தர வேண்டும். இன்பமங்கே இன்பமங்கே என்று மகாலிங்கம் அவர்கள் கேட்டுச் செல்கின்றார்கள். எங்கே ரோஜா பல தடவை முயற்சிக்கின்றீர்கள், ஒன்றும் சரியாக இன்னும் சரியாக வரவில்லை உங்களுக்கு பதில். கொண்டு ஓடி வாருங்கள். இது வந்து இன்பத்திலும் வரும் துன்பத்திலும் வரும் நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்ட நேரத்திலும் வரும் ஒரு உணர்வு. நீங்கள் கூறியவரையெல்லாம் இருக்கின்றது, பதட்டம் துணுங்கள் இதெல்லாம் உணர்வு. இது ஒரு உணர்வு தான். இன்னும் அதை தெளிவாக்கி விடுகிறேன். சில நேரத்திலே அந்த உணர்வை அவரால் உணரவே முடியாது. சரியா? அந்த நிலையை உணரவே முடியாது சில பேரால். அதை இன்ப நேரத்திலேயும் வரும் துன்பத்திலேயும் வரும் நோய்வாய்ப்பட்டிருக்க நேரத்திலும் வரும். எங்க ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ், கொண்டு வாருங்கள்.
14: வணக்கம் ஐயா. மெய் சிலிர்ப்பு ஐயா?
0: என்ன ஐயா மெய் சிலிர்ப்பு? எத்தனை எழுத்துக்கள் ஐயா? மகனை எண்ணி பாருங்க. பாருங்கள், உங்களுக்கு சுலபமாகி தருகிறேன் பாருங்கள். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இலகுவான சொல்லு. பௌனம்மாள் வந்து, பௌனம்மாள் வாருங்கள், கூறுங்கள்.
15: ஐயா உருக்கம்.
0: உருக்கம் இல்லை, உருக்கம் வராது.
15: இல்ல
0: உருக்கம் இல்லையம்மா.
15: சரிங்க.
0: பெரிய அருள் நிறைந்த நேரத்தில் கூட, பெரிய இறைவனுடைய அருள் நிறைந்த நேரத்தில் கூட அந்த நிலை வரும் எங்களுக்கு. சரியா? சரி, ஒரு காரணம் கொண்டு கொண்டு வாங்க.
15: சரிங்க, சரி
0: கொண்டு வாங்க. இதுதான் புதையல், இலகுபடுத்திக் கொண்டு இருக்கின்றேன். இதுதான் புதையல். எங்க ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். ரோஜா வந்து விட்டார். வாருங்கள் ரோஜா, வாருங்கள் ரோஜா. ரோஜா என்ன பதில கொண்டு
16: வந்தீங்க?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ரோஜா. மயக்கம், இவ்வளவு நேரம் பிடித்ததா மகளே உங்களை கொண்டு வருவது? பாருங்க, மயக்கம் என்று வரும்பொழுது எங்களுக்கு எந்த நிலையிலேயும் மயக்கம், இந்த மயக்கம் வரும், துன்பத்திலே மயக்கம் வரும், நோயிலே மயக்கம் வரும். இறுதியிலே இன்னும் ஒரு ஒன்று வந்து அருளாளர்கள், மெய் அருள் அருளாளர்களுக்கு இறைவனுடைய சேர்ந்து அருள் கிடைக்கின்றது, அந்த மயக்கம் வரும் இல்லையா?
16: மயக்கம்,
0: மயக்கம். சரியான பதம். கட்டி காரி இவ்வளவு இவ்வளவு தூரம் அழைத்து ஒரு புள்ளி வெற்றதா உங்களுக்கு
16: வாழ்த்துக்கள்.
0: ஆறெழுத்து பதம் மகளே, அது வந்து எல்லோரும் கொண்டாடும் ஒரு விடயம், அது எல்லோரும் கொண்டாடுவார்கள். அதை அதிலும்
16: மதத்தவர்களும் கொண்டாடுவார்கள்,
0: எல்லா மதத்தவரும் அல்ல, எல்லோரும் கொண்டாடுவார்கள், முக்கியமாக தமிழர்கள் கொண்டாடுவார்கள், விரும்பி கொண்டாடுவார்கள், மகள்வோடு கொண்டாடுவார்கள். சரியோ? ஆறு எழுத்துக்கள் கொண்டு
16: நன்றி அப்பா.
0: ஓடி வாருங்கள். வணக்கம் மாலிங்கம்.
13: மயக்கம்,
0: அது சொல்லிவிட்டார் ரோஜா, வந்து சொல்லிவிட்டு சென்று விட்டார். மயக்கம் நல்ல சொல் பதம், பார்த்து மயக்கம் இன்பத்திலே துன்பத்திலே. அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்தை கொண்ட பதம் ஐயா. அந்த பதம் என்ன சொல்லுங்க? அந்த விடயத்தை எல்லோரும் கொண்டாடுவார்கள், எதிர்பார்ப்பார்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள், குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடுவார்கள். சரியா? உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம் ரதீஷ். பாலக்காட்டிலிருந்து போட்டிக்கு வந்து விட்டீர்கள். வணக்கம் ரதீஷ், ரதீஷ் வணக்கம். உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்க, மகாலிங்கம் நீங்கள் மீண்டும் வருகிறீர்களா? வணக்கம் மகாலிங்கம். ஆடிப்பருக்கு எல்லோரும் உலகத்தில் உள்ள தமிழர்களும் கொண்டாடுவார்கள். அது ஆடி அந்த பெருக்கு அவர்கள் கொண்டாடுவது இல்லையா? அது ஆற்றங்கரைக்கு சென்று அதுல இருந்து வருவோம் இல்லையா? அது அது
13: ஆறு எழுத்து தானே
0: வருது ஐயா. உலகளாக இருக்கும் தமிழர்களால் கடைபிடிக்கப்படுவது குறிவிட்டு ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி. இங்கே பவுனம் மாடும் ரதீசும் அழைத்து விட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் பெற வேண்டும், ஓடி வாருங்கள். மிகவும் அண்மையிலே இருக்கின்றது எங்கே? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே யார் சொல்வது, யார் சொல்வதுன்னு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். பெற வேண்டும்.
17: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: அங்கே ஓடி வாருங்கள், கூறுவோம்.
17: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: ரேவதி வந்து விட்டார், அவர் கூட போகிறார். வணக்கம் ரேவதி, கூறுங்கள்.
18: தேர் திருவிழாவா?
0: தேர் திருவிழாவாமா? தேர் திருவிழா வந்து எல்லா மதத்தவர்களும் தேர் கொண்ட ரதோற்சவம் செய்வார்கள் தானே, எல்லா இனத்தினரும். அதே இல்லை, இது தமிழர்களுக்கு மட்டுமுரிய கொண்டாட்டம். இது
18: தமிழர்களுக்கு மட்டும்,
0: அவர்கள் தான் இதை கொண்டாடுவார்கள். வாழ்த்துக்கள், அது சுலபமானது, எல்லோராலும் கூற முடியும். இது அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். யார் சொல்வதோ, யார் சொல்வோம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் புதிய எல்லைகளில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். புதிய எல்லையை வந்து பதங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், வந்து கூறுகின்றார்கள். இங்கே உள்ள பதத்துக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் என்று கூறுகின்றேன். எழுத்துக்களை வைத்து பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து கூறுகின்றார்கள். ஓடி வாருங்கள். யாரும் கூடுதலான புள்ளிகள் பெறவில்லை, எல்லோரும் ஒவ்வொரு புள்ளிகளோடு இருக்கின்றார்கள். விஜயராகவன் நீங்கள் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள். நாகப்பரை காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லையா? இன்னும் ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். ஓடி வாருங்கள். செல்வகுமார், கண்ணன், மகாலிங்கம், ஓடி வாருங்கள். மீண்டும் மீண்டும் வந்து செல்ல வேண்டும். இதை ஆறு எழுத்துக்களாலான பதம் மூளைக்கு வேலை. மூளையிலே இருக்கின்ற தமிழ் சொற்தான் தருகின்றேன், தமிழ் சொற்களைத்தான் கேட்டு வருகின்றீர்கள். அற்புதமான ஒரு பதம் இந்த பதம், எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு பதம், சரியான பதமாக இருக்கின்றது. வந்து கூறுங்கள். சரி, அந்த பதம் ஆறு எழுத்துக்களால் ஆன பதம். அடுத்த பதத்தை தருகின்றேன், அதுவும் ஆறு பதத்துக்களால் ஆனது, ஆறு எழுத்துக்களால் ஆனது. அது ஒரு உணவு வகை. ஆனா எல்லோரும் விரும்புவதும் அல்ல, ஆனா எல்லோரும் விரும்புவதும் கூட. எல்லோருக்கும் பிடித்தமானது, ஆனா எல்லோருக்கும் பிடித்தமானதும் அல்ல. சரியா? அதுவும் ஆறு பதங்களால் ஆனது. உம்மவர் மத்தியிலே அதிகம் பேசுவது. ஆலயங்களிலேயும் அது கிடைக்கும். ஆலயங்களிலும் சில ஆலயங்களிலே அதை பிரசாதமாக கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள். இங்கே இரண்டு பதங்கள் தந்திருக்கின்றேன், ஆறு எழுத்துக்களிலே வந்த பதங்கள். ஒன்று தமிழர் மக்கள் கொண்டாடுகின்றார்கள், உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடக்கூடியது, அதை மிகவும் மகிழ்வாக செய்வார்கள். அடுத்தது வந்து ஒரு ஒரு உணவு, அந்த உணவை எல்லோரும் விரும்புவார்கள், எல்லோரும் விரும்பவும் மாட்டார்கள். ஆறு எழுத்துக்களால் ஆன அந்த சொல், வீடுகளிலே நீங்கள் அதை சமைப்பீர்கள் அந்த உணவை. ஆலயங்களிலேயும் அதை செய்வதுண்டு. ஆலயங்களிலும் உங்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகின்றது. சில ஆலயங்களில், எல்லா ஆலயங்களிலும் அல்ல. எங்கு கொண்டு ஓடி வாருங்கள். இதை வாக்கி இருக்கின்றேன், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். இதில் வந்துவிட்ட பதங்கள் இதுவே: நாட்காட்டி வந்துவிட்டது, வலம்புரி சங்கு வந்துவிட்டது, புறாக்கூடு வந்துவிட்டது, செல்வந்தர் வந்துவிட்டது, அலங்காரம் நிராகரிக்கப்பட்டது, மயக்கம் வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கின்றது இரண்டு பதங்கள், அந்த பதங்கள் இரண்டும் ஆறு எழுத்துக்களால் ஆனது. எங்கே ஓடி வாருங்கள். உங்களுக்கு தகவல் தரவுகள் தந்துவிட்டேன், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே ரேவதி மீண்டும் வருகின்றார். வணக்கம் ரேவதி. ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டு உலகளாக இருக்கின்ற தமிழர்கள் கொண்டாடுகிறார்களா? இல்லையே அம்மா, அது
19: என்னகத்திலே சும்மா பொங்கல் வரவே, பொங்கல் வரவே சம்பந்தப்படுத்தி பார்த்தேன்.
0: அதை படிவாக சம்பந்தப்படுத்தி பாருங்கள், சரியாக வரும் அந்த சொல்லு. சரியா? இப்ப நீங்க சொன்ன விடயத்தை மீண்டும் மீண்டும் அலசி பார்த்து வாருங்கள். சரியாக சரியாக சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவார் ரேவதி அம்மா. நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். எங்கே ஓடி வாருங்கள். மிகவும் சுலபமானது, மிகவும் சுலபமான ஒரு பொருள் சொல்லித்தான். அடுத்த உறவு யார் வருகின்றார்? யாரையும் காணவில்லையே, என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.
19: யா சொல்வாதோ.
0: அங்கே பவுனம்மாள் வருகின்றார். வணக்கம் பவுனம்மா.
19: ஐயா, நெய் பொங்கல்?
0: இல்லையம்மா, இல்லையம்மா. இது கொண்டாடும் எதற்கு? முதல் சென்ற அந்த தமிழர்கள், உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுவதா, அல்லது உணவா? எதை கொண்டு? எதை கொண்டு?
19: உணவு. உணவு சொன்னீங்களா?
0: ஆமா. என்ன உணவு சொன்னீர்கள்?
19: நெய் பொங்கல்.
0: இல்ல, அது இல்ல.
19: கோயிலையும் பிரசாதமா
0: தருவாங்க, தருவார்கள் தானே. சென்று வாருங்கள். அடுத்த உறவு ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
20: வணக்கம் அப்பா. அந்த உணவு பதார்த்தம் வந்து கலவை சாதம் அப்பா?
0: இல்லை, அப்படி இல்லை. என்னிடத்தில் நான் அதை செய்யவில்லை. அந்த பதவும் அல்ல. என்ன பாடலை கற்று நாளைய தினம் பாடலையும் கூறிவிட்டு சொல்லுங்கள்.
20: வறுமை நரச படத்துல இருந்து இருக்குப்பா,
0: சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குதா? ஞானசேகரன்,
20: உலக படத்துல இருந்துப்பா, சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது அந்த பாட்டுப்பா?
0: சிப்பி இருக்குது, முத்தம் இருக்கு அந்த பாடலா?
20: கலவை சாதம்.
0: கலவை சாதம் பிள்ளையான பதிலாக
20: சிப்பி இருக்குது முத்து இருக்குது
0: சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது
20: அது சித்திரை விழாவாப்பா சித்திரை விழாவாப்பா சித்திரை விழாவா தமிழர்கள்
0: இல்லை இல்லை ஆறு பதங்களை கொண்டது ஆறு பதங்களை ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான் சித்திரை விழாவும் அல்ல கலவை சாதகம் அல்ல
20: சரியப்பா
0: ஓடி வாருங்கள் கொண்டு வாருங்கள்
20: சரியப்பா
0: சரி
20: நன்றி வருகிறது
0: நன்றி நன்றி அடுத்து மௌனம்மாள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்ன என்ன பதம் பௌனம்மாள் நீங்கள் இணைப்பில்
4: இருக்கீங்க
0: இல்லை கொண்டை கடலை இல்லை அது எல்லோருக்கும் பிடிக்காத எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்காததான் நான் அது அல்ல நான் சொல்வது ஒரு உணவு இன்னொரு உணவு கொண்டு வரணும் செல்வகுமார் வந்து பார்ப்போம் வணக்கம் செல்வகுமார் எந்த பதம் கொண்டு வந்தீர்கள்
21: அப்பா வெண்பொங்கல்
0: வெண் பொங்கல் அல்ல அதுவும் அல்ல அடுத்து அந்த எல்லோரும் தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடுவது ஆறு எழுத்தை கொண்டது அது தெரியுமா
21: அது தெரியலங்கப்பா இதுதான்
0: இன்னொரு
21: முறை அப்பா என்னுடைய பாடல் வந்து உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி அந்த அப்பா இன்னொரு முறை அந்த பழைய இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா ரேடியோல கேக்குறப்பா
0: எந்த பழைய
21: சரியா கவனிக்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல அந்த பழைய இந்த இது என்ன சொன்னீங்களே தமிழ் உலகம் புறம் ஆறு எழுத்து சொல்னு
0: சொன்னீங்க ஆறு எழுத்து சொல் அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றது உலகெல்லாம் வாழும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள் விருப்பத்தோடு கொண்டாடுவார்கள் வாழ்த்துக்கள் இரண்டாவது வந்து ஒரு உணவு அதை எல்லோரும் விரும்புவார்கள் மற்றவர் எல்லோரும் விரும்ப மாட்டார்கள் எங்கே ஓடி வாருங்கள் யார் சொல்வது இப்பொழுது வந்து மகாலிங்கம் வந்து விட்டது வரணும் மகாலிங்கம்
21: காணும் பொங்கல்
0: இல்லை ஐயா காணும் பொங்கல் ஏழு எழுத்து அல்லவா இல்லை இது ஆறு எழுத்து ஐயா ஆறு எழுத்து சுலபமான விடயம் மொழி பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு விடயம்
21: வெண்ணி பொங்கல்
0: இல்லை ஐயா அது இல்லை அடுத்து அடுத்த பதம் வந்து ஒரு உணவு சரியா அது கேட்டீர்கள் தானே அதுவும் ஆறு எழுத்து தான் அது வீடுகளில் எஞ்சுவார்கள் ஆலயங்கள் எஞ்சிரும் எல்லாரும் செய்வார்கள் விருப்பம் இருக்கும் எல்லாருக்கும் விருப்பம் இல்லாமலும் இருக்கும் அது ஓடி
21: வாருங்கள்
0: சிவகுமார் ஓடி வாருங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தைப்பொங்கல்
21: தைப்பொங்கல்
0: அதை கூற முடியாமல் இவ்வளவு நாளும் இருந்தாரு தையன்னா இப்பென்னா போனா இங்கன்னா காணா இல்லன்னா தைப்பொங்கல் சரியா
21: தைப்பொங்கல்
0: தைப்பொங்கல் தான் எழுத்துக்கள்
21: கண்டுபிடிச்சு சொல்லிச்சுப்பா
0: அப்ப மோகனாவுக்கு பாதி உங்களுக்கு பாதி அப்படியா
21: மோகனா ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா முழுசு முழுசா அதுக்கே கொடுத்துருவோம்பா
0: உங்களுக்கு கிடைத்தா அவருக்கு கிடைத்ததுக்கு தெரியாது இப்பொழுது புரியுமதா அன்பு உறவுடைய உலகம் எல்லாம் கொண்டாடப்படுவது நாளைக்கு கொண்டாட இருக்கணும் அதை விட்டு மகாலிங்கம் வந்து காடும் பொங்கல் அந்த பொங்கல் தைப்பொங்கலை கூறவில்லை ரேவதி வந்து பொங்கல் திருத்தோடு மாட்டு சவாரி எல்லாம் கூறுகின்றார் வைர விழா வெற்றி விழா கூறு அப்படி இல்லை அடுத்து ரேவதி வந்து விட்டார் கேட்போம் வணக்கம் ரேவதி தைப்பொங்கலா வெண்பொங்கல் அம்மா தைப்பொங்கல் அம்மா இப்ப சிவகுமார் வந்து கூறிவிட்டு போகின்றார் நீங்கள் தைப்பொங்கல் அந்த கொண்டாடும் விழா தைப்பொங்கல் செல்வகுமார் குறிப்பிட்டு போகின்றார் அடுத்தது உணவு வெண்பொங்கல் அல்ல அல்ல
4: நீங்க தைப்பொங்கல் சொன்னதுதான் நான் பொங்கல் விழான்னு சொல்லிட்டேன்
0: அது போறது பொங்கல் போற விழா போற இந்த பண்டிகை தானே நாங்கள் கொண்டாடுகிறோம் அதுதானே கூறுவோம் ஏன்னா மாட்டு சவாரி எல்லாத்தையும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போறீங்க நீங்கள் பொங்கல் விழாங்கிற போது கூறுனே மற்றபடி எல்லாம் யோசிச்சு சொல்லுங்கள்னு சொன்னேன் தை பொங்கல் இங்கே உள்ள பதம் அதுதானம்மா சரி அடுத்த ஒரு பதம் தருகின்ற அந்த ஒரு உணவு
4: சொல்லுங்க
0: வெண்பொங்கல் இல்லை அது தவறு அடுத்தது வந்து ஒரு சொல் தருகின்றேன் அது வந்து ஆறு எழுத்தை கொண்டதுதான் சரியா அது வந்து எல்லாம் சேர்ந்திருக்கும் போது நல்ல ஒரு இனிமையான ஒலியை கொடுக்கக்கூடியது முக்கியமான நேரத்தில் அதை பாவிக்கக்கூடியது இது ஒரு ஒரு அணிகலன் என்றும் கூறிக்கொள்ளலாம். ஆனால் அது அலங்காரத்துக்காக செய்யும் அணிகலன்கள் அல்ல, புனிதமாக அணியும் ஒரு அணிகலன். சரியா? அணிகலன்களுக்குள் ஒன்று. அது வந்து நான்கு எழுத்து பதம். அந்த எழுத்து இந்த பதத்தில ஒரு திரைப்படமும் வந்தது. சரியா? சரி, ஓடி வாருங்கள், புரிந்து கொண்டு வாருங்கள். யார் அழைத்தீர்கள் இப்பொழுது, யார் அழைத்தார்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நான் தரும் அறிவாயுதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கூறுங்கள். ஏன், எதற்காக என்று சிந்தித்தால் கிடைக்கும் உங்களுக்கு. பௌனம்மாள் கூறுங்கள், கூறுங்கள் பௌனம்மாள். பௌனம்மாள்
1: பட்டை சாதம்.
0: பட்டை சாதமா? எத்தனை எழுத்து அது? பட்டை சாதம் ஆறு எழுத்து தான். ஆனா அதுவல்ல, நாங்கள் என்ன பட்டை சாதம் தெரியவில்லை.
1: கோயில்களையும் செய்வாங்க ஐயா, வந்து மாதிரி கொடுப்பாங்க, தருவாங்க.
0: வீடு வெள்ளையும் செய்கிறார்கள் என்று கூறுனேன் அல்லவா? சரி, எங்க அதுக்கு இன்னும் அடுத்த மாலிகம் வந்து. வணக்கம் மாலிகம். அது பிழை என்று இல்லையா கூறுகின்றேன். பெண் பொங்கல் பிழை என்று கூறுகின்ற மூன்று நாலு பேர் சொன்னார் பிழை ஐயா, அது அல்ல. இது மிகவும் சில உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஒரு தடவை நீங்கள் அதற்கு எப்படி செய்வதென்று என்னுடைய மகளுக்கும் கூறியிருக்கின்றீர்கள் காற்றலையிலே என்று நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாருங்கள், அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். என்னுடைய மகளுக்கு விருப்பமானது, எனக்கு விருப்பமானது, ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இங்கிருந்து பத்து மணி நேரம் மாறியது, ஆயிரம் கிலோமீட்டர் சென்று அமெரிக்காவிலே ஒரு ஆலயத்திலே மிகவும் விமரிசையாக செய்கிற உணவுகளில் அது ஒன்று. நான் விரும்பி ஐந்து ஆறு பொட்டதற்குள்ளே வாங்கி கொண்டு வருவேன் அதை. அற்புதம், அற்புதம். அங்கே ஓடி வாருங்கள், அங்கே ரோஜா ஓடி வாருங்கள். கண்ணன் விட வேண்டும், ஆலிங்கம், ஞானதேரன், ஜோர்ஜ் எங்கு காணவில்லை. மீண்டும் மீண்டும் வர வேண்டும், வந்து அழைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். மீண்டும் வந்து விட்டார் மாலிங்கம். கூறுங்கள் மாலிங்கம்.
2: மசால் வடை
0: ஐயா? இல்லை ஐயா, மசால் வடை இல்லை ஐயா, இல்லை ஐயா. என்ன நீங்கள் அடிக்கடி செய்கிறது ஐயா, உங்களுடைய ஆலயங்களிலே நீங்கள் உண்டு. சரி, மீண்டும் வாருங்கள்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. ஓடி வாருங்கள், இதை கண்டுபிடிங்கள், கண்டுபிடித்து கொண்டு வந்து தருங்கள். யார் சொல்வது என்று பார்க்கின்றேன். யார் சொல்வதோ?
22: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: இப்பொழுது நாகப்பன் இறங்கி அவர் சொல்கின்றார். வணக்கம் நாகப்பன்.
23: வணக்கம் ஐயா, நீங்கள் கூறுவது தயிர் சாதம் தான்.
0: இல்லை, அந்த சாதம் இல்லை, சாய் சாதம் நான் கூறவில்லை, என்னிடம் அப்படி சொல்லி இல்லை. தயிர் சாதம் என்று சொல்ல என்னிடம் இல்லை. நீங்கள் வைத்த பார்ப்போம், என்ன சாதத்தோட வருகின்றீர்கள், என்ன தயிரோட வருகின்றீர்கள். அவர் பெண் பொங்கல் என்று வந்தார்கள், எத்தனையோ கொண்டு வருகின்றீர்கள். மசாலா வடை கூட வந்து விட்டது. சக்கரை சாதம் அது எல்லாம் வந்து விட்டது. பட்டை, பட்டை சாதம் வந்தது ஐயா. இன்னும் நீங்கள் எத்தனை சாதங்கள் இருக்கின்றது. சரி, அடுத்த பாப்போம். நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
24: கொழுக்கட்டை
0: இல்லை, கொழுக்கட்டை, கொழுக்கட்டை இல்லை ஐயா, அது என்னிடம் இல்லை. கொழுக்கட்டை எல்லாருக்கும் இருப்போம். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு யாரும் எங்க? ரோஜா வருகின்ற, ரோஜா ஓடி வாருங்கள். ரோஜா வந்து சொல்ல வேண்டும். ரோஜா
25: வணக்கம். புளிச்சாதம்.
0: கேட்டிக்காரே, கேட்டிக்காரே, புளிச்சாதம், புளிச்சாதம்
25: நாராயணன் சொன்னான்.
0: நாராயணன் என்ன பிடித்து விட்டீர்களா? கேட்டிக்காரே ஒரு குழுவாக கடைசியாக கொண்டு வந்து நல்லது. இப்போ சாகர் அமைத்து வருகின்றார், அவரோடு இணைந்து கொள்வோம். வணக்கம் சாகர் அமித். வணக்கம், வணக்கம் சாகர் அமித் அவர்களே.
2: வணக்கம், வணக்கம். புளியோதரையா?
0: புளியோதரை தான் இப்பொழுது மீரா வந்து கூறுவிட்டார் புளி சாதம் என்று சொல்லி. புளிச்சாதம்
3: தானே
0: புளியோதரை புளி யோதரை ஐந்து எழுத்து தானே அதுல இருக்கின்றது. இது ஆறு எழுத்து சரியையா? என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் ஷாவல்ஹமீத் அவர்களே?
5: எனக்கு வந்து நாளைக்கு ஊர் மரியாதை திரைப்படத்தில இருந்து கொடியும் தோரணமும் குங்குமமும் மஞ்சளும் அப்படிங்கிற பாடம்.
0: கொடியும் தோரணமுமா?
5: ஆமா, கொடியும் தோரணமும்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். சரி, அடுத்த பாதத்தை கண்டுபிடிப்பீர்களா? தந்து விடுகிறேன். இப்போது புளிச்சாதம் வந்துவிட்டது, தைப்பொங்கல் வந்துவிட்டது. அடுத்த பாதம் பதம் வந்து ஆறு எழுத்தை கொண்ட ஒரு பதம். அது சேர்ந்திருந்தால் நல்ல இனிமையான சத்தத்தை, மங்களமான சத்தத்தை கொடுக்கும். பெண்கள் குறிப்பாக எல்லோரும் அது அது சரியான நேரத்தில் எல்லோரும் அணியக்கூடியது. ஆண்களும் அணிவார்கள், பெண்களும் அணிவார்கள். ஆறு எழுத்து, இந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. சரி, அடுத்தது யார் கொண்டு வருகின்றார்? செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார்
6: அப்பா வணக்கம்பா.
0: வணக்கம்
6: அப்பா. புளிச்சாதம்பா?
0: அது புளிச்சாதம் என்றும் வந்து புளியோதரை என்னும் கூட புளிச்சாதம் என்று தெரிவு செய்யப்பட்டு விட்டது. இரண்டு நபர்களுக்கு முந்தி வந்த ரோஜா கூறிவிட்டார். அதான் அந்த சரியான பதம். ஆறு எழுத்துக்கள் ஒரு பதம் வந்திருக்கின்றது. இது ஆண்கள் பெண்கள் சரியான நேரத்திலே அணிவார்கள், குறிப்பிட்ட இடத்திலே அணிவார்கள். ஒரு மங்களமான ஒலியை தரக்கூடியது ஆறு எழுத்து. இந்த எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. சரியா? கொண்டு வாருங்கள். நவரத்னமா? இல்ல, அது சத்தம் போடுமா? ஒலி எழுப்பக்கூடியது,
6: சத்தம் போடாது.
0: அடுத்து மாலிங்கம் வந்துபட்டு செல்கிறீர்கள். ஓடி வாருங்க மாலிங்கம். கிட்ட நெருங்கி சாவல் வகை சொன்னால் அவரால் கூற முடியும். எங்க அடுத்து ரோஜா வந்துவிட்டார். ரோஜா கூறுங்கள். என்ன என்ன பதம்?
7: சதங்கை. சலங்கை இல்ல, சதங்கை.
0: அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்து என்று கூறுகின்றேன்.
7: ஆறு எழுத்து?
0: திரைப்படமும்
7: சலங்கை ஒலி.
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, சலங்கை ஒலி. அடுத்து நாகப்பன் வந்திருக்காரு, அவரையும் கேட்டு பாப்போம். வணக்கம் நாகப்பன். வணக்கம். வணக்கம்
24: வணக்கம். அணிகளும் வந்து சங்கிலி, கை சங்கிலி.
0: சலங்கை ஒலி என்று வந்து ரோஜா
24: கூறுகிறார்.
0: சலங்கை அந்த பெயர்ல ஒரு திரைப்படமும் வந்தது தானே? இணைப்புக்கு நன்றி. அடுத்த சொல்லு தருகின்றேன். இது மங்கள வைபவங்களிலும் அமங்கல வைபவங்களிலும் காணப்படுவது. மங்கள வேளைகளிலும் அமங்கல வேளைகளிலும் உபயோகிக்கப்படுவது. நான்கு எழுத்து சொல். சென்று வாருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது மகாலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மகாலிங்கம் என்ன பதில்?
25: மீன் குழம்பு.
0: எது?
25: மீன் குழம்பு.
0: ஐயா, அது தாய் புளிச்சாத. புளிச்சாதம் வந்து உங்க இங்க வந்து ரோஜா கூட விட்டு செல்லுகின்றார். சரியா?
25: புளிச்சாதமா?
0: புளிசாதம்.
25: புளிசாதமா?
0: ஆமா, புளிச்சாதம்.
25: அதுதான் முதல்ல சொன்ன ஐயா. நானு
0: என்னன்னு சொன்னீர்கள்?
25: இல்லையா,
0: என்னன்னு சொன்னீர்கள்?
25: இது புளிசாதம்.
0: நீங்க சொல்லியிருந்தால் நான் ஏன் அதை எடுக்க விட்டுருப்பேன்? அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லி, நீங்கள் சொல்லி இருந்தால் எத்தனை சாதம் கிடைச்சா படையிலையும் கொண்டு வந்தீர்கள். புளிச்சாதம் என்று கூறியிருந்தால் நான் உடனே சரியான பதில் என்று கூறியிருப்பேன். ஐயா, புளிச்சாதம் எல்லோரும் விரும்புவார்கள். எல்லோரும்
25: சில பேர் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னீங்க. புளிச்சாதமா இருக்காது என்னமோ நினைச்சு.
0: புளிச்சாதம் எல்லாரும் விரும்பவில்லை தானே. நீங்கள் விரும்ப, உங்களுக்கு விருப்பமா?
25: ஆமா,
0: மறுபடியும் சொல்லியிருந்தால் உடனே எல்லோரும் கண்டுபிடிப்பார். தூர தேசங்களுக்கு போகும் பொழுது செய்து கொண்டு போவோம் பிடிச்சிருப்பீர்கள்.
25: புளிச்சாதம் சொல்ல யோசனை பண்ணிட்டு அது இருக்காதுன்னு நினைச்சிட்டேன்.
0: கலவை சாதம் வந்து சாம்பார் எல்லாவற்றையும் போட்டு கலந்து
25: கொடுப்பாரு.
0: அடுத்த பதம் வந்து சலங்கை ஒலி, அதுவும் வந்துவிட்டது, கூறிவிட்டார்கள். இப்பொழுது கூறியிருக்கும் சொல் நான்கு எழுத்தை கொண்டது. மங்கள காரியத்துக்கும் அமங்கல காரியத்துக்கும் பயன்படுத்துவது.
25: மேலம்.
0: அது நாலு எழுத்தா?
25: மேலாயும். மூணு எழுத்து
0: நாலு இடத்துல கொண்டு வா, நாலு இடத்துல கொண்டு வா. இங்க நாகப்பன் வந்திருக்க, கேட்போம். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் நீங்கள் இணையத்தில் இருக்கீர்கள், கூறுங்கள்.
8: நான்கு சொல்லுக்கு விடை வந்து விளக்கு.
0: விளக்கு, ஆமா. விளக்கு வந்து மங்களம் அமங்கலம் ஆலயம் எல்லாம் பாய்ப்பார்கள். என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல.
8: நன்றி, நன்றி. யோசனை செய்து கொண்டு வருங்க.
0: விழாக்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலையும் காணலாம் நாங்கள் அதை. நன்றி. அடுத்த குழந்தை கொண்டு வருவார். யார் சொல்வது, யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நேரம் இப்பொழுது உங்களுக்கு 8:10-11:26 நிமிடங்கள் ஆகிவிட்டன. விரைவில் கொண்டு ஓடிவாருங்கள் சொற்களை என்று
22: கூறிக்கொள்கின்றேன்.
0: இந்த சொல் வந்து ஒரு இலகு வாக்கிவிடுகிறேன் உங்களுக்கு. இந்த சொல் இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. மங்கள அமங்கல ஆலய விழாக்களில் எல்லாம் இதை காணலாம். மங்களமான விழாவிலும் காணலாம், அமங்கலமான நிகழ்விலையும் காணலாம், ஆலயத்திலும் காணலாம், வேறு விழாக்களையும் காணலாம். ஆனால் அதை நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் உள்ளவர்கள் செயற்கையாகத்தான் காண முடியும். நீங்கள் இயற்கையானதாகவே காண்வீர்கள். எங்களுக்கு ஆசிய நாட்டில் உள்ளவர்களுக்கு இயற்கையாக காணக்கூடியதாயிருக்கும். எங்களுக்கு நாங்கள் இறக்குமதி செய்துதான் அதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே, அல்லது அதை செயற்கையாக வருகின்றது, செயற்கையாக வருவதை பார்க்கின்றோம். இங்கே செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார்.
9: அப்பா வணக்கம். மஞ்சள், மஞ்சள் பா.
0: இல்லை மஞ்சள் இல்லை. மஞ்சள் வந்து அமங்கலம் மங்களம் எல்லாத்தையும் செத்தவர்கள் இறந்த இடத்திலே பார்க்க முடியுமா மஞ்சளை?
9: அவங்களுக்கு மஞ்சள் வைப்பாங்கப்பா இறந்தவங்களுக்கும்.
0: மஞ்சள் என்னிடம் இருக்கிற பதம் அதில் ஆலயங்களிலே இருக்கின்றது. விழாக்கள் வேறு விழாக்களிலும் அதை காண முடியும். இரண்டாவது உங்கள் நாட்டிலே, எங்கள் ஆசிய நாட்டிலே இயற்கையாக அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் நாடுகளில், மேலை நாடுகளிலே நாங்கள் அதை இறக்குமதி செய்ய வேண்டும், அல்லது செயற்கையாக வருவதை பயன்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும்
9: பூமாலை
0: மூன்று எழுத்து தானே மானே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நாகப்பன் வந்துவிட்டார். நாகப்பன் குரல்,
8: வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் கூறியதற்கான விடை வந்து பந்தல்.
0: சரி, பந்தல் வந்து இப்பொழுது பந்தல் போடுவது எதற்காக? திருமணத்துக்கு போடுகிறார்கள். சரி, அமங்கலத்துக்கு போடுகிறார்கள். ஆலயத்துக்கு முன்னாள் பெரிய விழாக்கள்லயும் போடுகின்றார்கள். அதுவல்ல நான் வைத்திருப்பது. ஆனால் அது இன்னொரு தரவு தந்திருந்தது. அதை வந்து இயற்கையாக நாங்கள், நீங்கள் பெறலாம், நாங்கள் பெற முடியாது. நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும், அல்லது செயற்கையானதாக செய்ய வேண்டும். சரியா?
8: யோசனை செய்து கொண்டு
0: மிகவும் மங்களமான அப்படியும் எல்லோ மங்களத்துக்கும் அமங்கலத்துக்கும் பாவிக்கப்படுகிற ஒன்று. அது மக்களால் செய்யப்படுவது, அந்த விழா வரும்பொழுது செய்யப்படுது. அதையும் கூறுகின்றேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்து ஞானசேகரன் வந்திருந்தார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் கேட்கவில்லை ஐயா. மகனே கேட்கவில்லை. மகனே உங்களுக்கு
9: சடங்கு
0: வந்து செய்யறபடி அது இல்லை ஐயா. சடங்கு வந்து இல்லை, அப்படி அல்ல. சடங்கு என்று சரியான சொல்ல இல்ல. காணப்படுவது அதொரு கொண்டாட்டம். அங்கே காணப்படும் பொருட்களில் ஒன்று. நல்லது. எங்கே வந்து விட்டார்? ரோஜா வந்து விட்டார். ரோஜா கூறுங்கள். கட்டிக்காரி தோரணம், தோரணம், தோரணம். சரியானதை கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி
10: சொன்ன
0: உங்கள் நாட்டிலே, ஆசிய நாட்டிலே எல்லோரும் செய்யலாம், அவர்களால் செய்யலாம், இயற்கையாக செய்யலாம். ஆனால் எங்கள் நாடுகளிலே அது எங்களுக்கு கிடைக்காது. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஷாகுல் ஹமீத் அழைப்போம். வணக்கம் ஷாகுல் ஹமீத்.
11: இது கண்டுபிடிச்சிட்டாங்களா?
0: நீங்கள் கூறுங்களே, பார்ப்போம் என்னவென்று.
11: வாழை இல்லையா?
0: வாழை இலை, அது தவறு. தோரணம் சரியான சொல். ரோஜா கண்டுபிடித்து விட்டார். தோரணம் ஏனென்றால் வெளிநாடுகளில் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் நீங்கள் சொன்னால் ஓரளவுக்கு சரி, இங்கே கிடைக்காது, இயற்கையானது. நாங்கள் ஆர்டிபிஷியலாகத்தான் பாவிக்க வேண்டும், அல்லது இறக்குமதி செய்ய வேண்டும் என்றது. ஆனால் மங்கள காரியங்களில் பாவிக்கப்படுவது என்று கூறியிருந்தேன். வாழை இலையும் கிட்டத்தட்ட நான்கு எழுத்துத்தான். ஆனால் தோரணம் தான் சரியான சொல். நான் செய்வதென்று கூறினேன், அவர்கள் செய்வார்கள் அது என்று கூறியிருந்தேன். வாழைகளை செய்வதில்லை தானே. நன்றி. ஜோர்ஜ் வந்திருக்கு. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
0: வாழையிலே தான் உங்கள் நண்பர் ஷாவு ஹமீது சொன்னார். ஆனா அதை செய்வதா? நாங்கள் செய்யலாமா?
10: இயற்கையாகவும் நம்ம இறக்குமதி
0: செய்வார்கள் அதை செய்வார்கள் என்று ஒரு தடவை கூறியிருந்தேன். தோரணம் சரியான பதில். ரோஜா கொண்டு வந்திருந்தால் தோரணம். எல்லா இடத்திலும் நாங்கள்
10: தான்.
0: சரி, அடுத்த வருகின்றார் மகாலிங்கம் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம்.
11: வணக்கம். கச்சேரி. கச்சேரி.
0: ஆமா, கச்சேரியை செய்வார்கள். கச்சேரியை காண முடியுமா? அப்படி கண்ணால் பார்க்க முடியுமா? அது இங்கே எல்லா இடத்திலும் நடக்கின்றது தான். ஆனால் நான் சொன்னவா வந்து ஒரு புனிதமான பொருள்.

0: கொடுத்த பாடலில் தோரணம் சரியான பதிலாக வந்துவிட்டது. மாலிங்கம் மீண்டும்
1: கச்சேரியும் பொருத்தமானதுதான்.
0: தப்படி
1: கச்சேரி எல்லா இடத்துலயும் செய்வாங்களா? கல்யாணத்துக்கும் செய்வாங்க, கட்ட காரியத்துக்கும் செய்வாங்க கச்சேரி.
0: அது அது பலர் சேர்ந்து செய்யறது கச்சேரி, இசை கச்சேரி, தமிழ் கச்சேரி. அதை நான் கூறாது அப்படின்னா நான் கூறியிருப்பேன். எல்லோரும் எல்லாத்தையும் ஒருவர் தான் அதை செய்கிறார்கள். யார் செய்யறது? நாங்கள் தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் கச்சேரி செய்யறதில்ல தானே ஐயா. மற்றது வெளிநாடுகளில் இறக்குமதி என்று சொல்லியிருந்தோம். இறக்குமதி செய்யறது சரி, சவுந்தரராஜன் கோவிந்தராஜன் ஐயா அவர்களை இறக்குமதி செய்து பாட வைக்கலாம். ஆனால் இங்கே அவர்களுக்கு பிளாஸ்டிக்லே தானே நாங்கள் அதாவது செயற்கையில என்று கூறியிருந்தோம். அப்ப சவுந்தரராஜன் கோவிந்தராஜன் அவர்களை செயற்கையில கொண்டு வர முடியாது. முயற்சிக்கு நன்றி. சரி, தோரணத்தை கொண்டு வந்துவிட்டு அடுத்த பதம் வருகின்றது என்னவென்றால் மிகவும் புனிதமான ஒரு பதம். நிதமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அதுவும் இந்திய தமிழ்நாட்டிலே இது அதிகமானோர் அணிகின்ற ஒரு அணிகலன். சுலபமாக கூறுகின்றேன், அநேகமாக அணிகின்ற ஒரு அணிகலன். அதிலிருந்து வரும் அது அது ஒலியும் தரக்கூடியது, ஒலியும் தரக்கூடியது, ஒளியும் தரக்கூடியது, பளிச்சொன்றும் இருக்கும், சத்தமும் தரக்கூடியது. அது வந்து ஆறு ஏழு எழுத்தை கொண்ட சொல், ஏழு எழுத்தை கொண்ட சொல். அது இருபாலாருக்கும் பொருத்தமானது, சரியா? ஆனால் 99% பெண்கள் தான் அணிவார்கள். அதிலும் குழந்தைகள் மிகவும் சிறப்பாக அணிந்திருப்பார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள் பதிலை ஏழு எழுத்துக்களால் ஆனது கொண்டு வாருங்கள். இப்பொழுது பவுனம்மாள் வருகின்றார். பவுனம்மாள் வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: மங்கள வீட்டிலயும் மங்கள வீட்டிலயும் இருக்கும் சொல்றீங்களா? அதுக்கு
0: சொல்றீங்க
2: தோரணம்.
0: அது வந்து எங்களுடைய ரோஜா கூறி விட்டார் இப்ப 4-5 நேயர்களுக்கு முன்பே. தோரணம் சரியான சொல்லுங்களா? சரியான சொல்லு. அதை ரோஜா கூறி விட்டார். நீங்கள் இப்பொழுது சரி உங்களுக்கு ஒரு பதம் தருகிறேன். அந்த சலங்கை ஒலியும் வந்து விட்டது, தோரணமும் வந்து. அடுத்த பதம் இப்பொழுது இருக்கின்ற பதம் ஆறு எழுத்து ஏழு எழுத்தை கொண்ட ஒரு பதம், எல்லோரும் விரும்பி அணியும் ஒரு அணிகலன். அதிலேயும் தமிழ்நாட்டு பெண்கள் நிச்சயமாக விரும்புவார்கள், குழந்தைகள் மேலும் விரும்புவார்கள், குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்ப்பார்கள் பெற்றார். அது ஒளியாக இருக்கும், வெளிச்சகமாக இருக்கும், சத்தமும் வரக்கூடியது. அது மொத்தம் ஏழு எழுத்தை கொண்டது. அதனுடைய ஓசையைத்தான் இருக்கின்றேன் நான். அந்த பொருளிலிருந்து ஓசையும் வரும். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு பாருங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். இணைப்பை துண்டிக்க வேண்டும் போனோமா? அடுத்தது யாருன்னு பார்ப்போம். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே வந்து சொல்ல போகின்றீர்கள்?
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் என்று உறவு போல நீங்கள் அடுத்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்கு வந்து ஏழு எழுத்துக்களால் ஆனது என்று தந்தேன். அடுத்தது இன்னும் ஓர் பதம் வருகின்றது. இந்த பதமும் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒன்று. உலகத்தில் இதை கேளாதவர்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இதை கேட்காதவர்களை நான் கூறுவதற்கு எனக்கு மகிழ்வான வார்த்தை இல்லை. ஆதலால் அது என்ன பொருள், என்ன என்று கண்டுபிடிங்கள். எதை, என்ன மொழி, அந்த மொழியை கேட்காதவர்களை நான் என்னவென்று கூற முடியாது. அதை கேட்காதவர்களும் இந்த உலகத்தில் இல்லை என்று கூறுகின்றேன். எங்கே வணக்கம், வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம் பா குருப்பா. இப்ப சொன்ன கடைசியா சொன்னதுக்கு சலங்கை கொலுசுப்பா.
0: இல்லை, என்னிடம் இருக்கின்றது சலங்கை கொலுசு என்று ஒன்று இருக்கின்றதா?
1: சலங்கை கொலுசு.
0: அந்த சலங்கை
1: கொலுசு
0: சின்ன குழந்தைகள் பெரிய பெண்கள் எல்லாரும் அதை அணிவார்களா? அதுல சத்தம் வருமா?
1: எல்லாருமே
0: அணிவாங்களேன். பொருளே அல்ல, அந்த அதில் வர ஒலியை தான் கேட்கணும். அந்த ஒலியை எப்படி கூறுவார்கள் என்றுதான். அது எழுப்பும் ஒலி என்ன ஒன்று கேட்கும். நீங்க சொன்னதல்ல, அது தப்பான பதில் என்று மகளிர்.

0: போகுது. சரியா, அடுத்தது இன்னும் ஒன்று தருகின்றேன். இந்த இது ஒரு மொழி, இந்த மொழியை கேட்காதவர்கள் உலகத்தில் இல்லை. அப்படி கேட்காதவர்களை என்னால் அதுக்கு என்ன பெயர் என்று கூற முடியாது. எனக்கு விருப்பம் இல்லை அந்த சொல்லை கூற. சரியா, அந்த அது வந்து ஆறு ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே பவுனம்மாள் சொல்ல வருகிறார். வணக்கம் பவுனம்மாள்.
1: ஐயா வெள்ளி கொலுசு
0: இல்லை, அது இல்லை சத்தம். அது அது வாரதை எப்படி கூறுவோம் என்றுதான், என்ன சத்தம் என்றுதான் அதனுடைய கேள்விக்கு பதில். கொண்டு வாருங்கள், மீண்டும் கொண்டு வாருங்கள். இது முன்பே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் கதம்பம் நிகழ்விலே, நீங்கள் யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற புதையல் நிகழ்விலே பதங்களுக்கான எழுத்துக்களை கூறும் பொழுது நீங்கள் அதை பதமாக்கி கொண்டு வந்து கூற வேண்டும். எழுத்துக்களை கூறி பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள். இப்பொழுது வந்தது ஏழு எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு. அந்த சொல்லு தரும் ஓசை அது என்னவாக இருக்கும்? அந்த ஓசை ஒரு அணிகலனிலிருந்து வருகின்றது. அந்த அணிகலனை ஆண்கள் பெண்கள் எல்லோரும், ஆண்களும் சில சமயம் உபயோகிப்பார்கள், பெண்கள் குறிப்பாக தென்னகத்து பெண்கள் நிச்சயமாக அணிந்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் குழந்தை செல்வங்களுக்கு அணிவித்து பெற்றோர் மகிழ்வார்கள். அந்த சத்தம், அந்த அந்த அணிகலனிலிருந்து வருவது என்ன? வணக்கம் ஞானசேகரன்.
2: மழலை மொழிபா,
0: மழலை மொழி. நீங்கள் கூறிய இரண்டாவது பதம் சரியான பதில் ஞானசேகரன், சரியான பதில்.
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா, மகிழ்ச்சி அப்பா, மகிழ்ச்சி அப்பா,
0: மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த மழலை மொழியை கேட்காதவர்கள் உலகில் இல்லை, ஆனால் அவர்கள் கேட்காதவர்களை நான் எப்படி கூற முடியும்?
2: சரியாப்பா,
0: குழந்தை இல்லாதவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால் அந்த சொல்லை நான் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு குழுவின் வழி பிடிக்கவில்லைகள். கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள்.
2: நன்றி அப்பா,
0: நன்றி. அடுத்து சொல்லை கொண்டு வாருங்கள். ஏழு சொற்களால் ஆன பதம், அது ஒரு சத்தத்தை தரும். அந்த சத்தம் கேட்கும் போது மகிழ்வாக இருக்கும். இன்னும் இலகுபடுத்துகிறேன். தென்னகத்து தமிழ் பெண்மணிகளின் இடம் காணக்கூடிய ஒரு அணிகலன். அதே நேரம் குழந்தைகளுக்கும் அணிவித்து விடுவார்கள். நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். அது ஒளி மிகுந்தது, அதாவது பளிச்சென்று தெரியும். ஒலியும் தரும், சத்தமும் தரும். எங்கு அதன் சொல்லை தாருங்கள். அந்த சத்தத்தை குறிப்பதுதான் அந்த அணிகலன் வரும் சத்தம் என்று வருகின்றது. அதை என்னவென்று கூறுங்கள். இலகுவாக்கி இருக்கின்றேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து அடுத்த எழுத்தும் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மழலை மொழி வந்துவிட்டது, கூறிவிட்டார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள் மழலை மொழியை கூறிய உங்களுக்கு. அடுத்த சொல்லு வந்து இதை காட்டிலும் காணலாம், ஆலயங்களிலும் காணலாம், மிருக காட்சி சாலையிலும் காணக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகத்தின் குழந்தை பருவத்தை இப்படி கூறுவார்கள். இரண்டு சொற்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள். அதாவது உருவத்தில் சிறியதாக இருக்கும் குழந்தை பருவத்திலே அதை எப்படி கூறுவார்கள்? இப்படித்தான் கூறுவார்கள். அது காட்டிலேயும் வாழ்கின்றது, நாட்டிலேயும் இருக்கின்றது. சிலர் வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கின்றார்கள் மிருகமாக. ஆலயங்களிலும் புனிதத்துவமாக அது ஆலய உற்சவங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இன்னும் இலகுவாக்கி விடுகின்றேன். அதிலே பண்டைய கால அரசர்கள் இந்த மிருகத்தை வளர்த்து சண்டை யுத்தத்திற்கு போவார்கள். இப்பொழுது இன்னும் இலகுவாக்கியிருக்கேன் கூறுங்கள். ரோஜா வந்து விட்டார். வணக்கம் ரோஜா.
1: வணக்கம். வளையல் ஒலியா?
0: இல்லை, வளைய அது வளையல் ஒலி அம்மா. சரியாக சொல்லுகிறீர்கள். எனக்கு அந்த ஒலியினுடைய பொருள் வர கருத்து வர வேண்டும்,
1: வர வேண்டும்
0: சத்தத்தினுடைய. அதுதான் அப்படி பிடித்துக் கொண்டு வர வேண்டும்.
1: காட்சலங்கை
0: இல்லை அம்மா, விட்டு விட்டீர்கள். இல்லை, நீங்கள் முதல் பிடித்தீர்கள். அதுல
1: கொலுசு
0: இல்லை, முதல் பிடித்தீர்கள். அந்த முதல் சொல்லு சரி, அடுத்த சொல்லு நீங்கள் சரியாக தர வேண்டும்.
1: கால் சரியா?
0: இல்ல, கால் இல்லை, கால் இல்லை. அதற்கு முன்பு சொன்ன உங்களுக்கு விருப்பம், ரோஜாவுக்கு அது விருப்பமான இருக்கும். உங்களிடம் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது. நான் ஒரு முறை கண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள். கொண்டு ஓடி வாருங்கள், சொற்கள் பதங்களை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் கூறியது காட்டிலே வளரும் மிருகம், அதை நாட்டிலேயும் வைத்திருக்கின்றார்கள் செல்ல பிராணிகளாக. வந்துவிட்டார் ஞானசேகரன். குருமலையா,
2: குட்டி யானை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குட்டி யானை, குட்டி யானை, யானை, யானை, யானை. நீங்கள் அவர் அழைக்கும் போது வந்தபடியால் உங்களுக்கும் அதுக்கு புள்ளி கிடைக்கின்றது என்று அவர் சொன்னதை கேட்டு நீங்கள் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைப்பு விடுறபடியால் உங்களுக்கு அந்த ஒலி வந்திருக்காது, உங்களுக்கும் ஒரு புள்ளியை தருகின்றேன். சாரி,
2: வாழ்ந்து
0: அடுத்தது குட்டி யாரே சொல்லிவிட்டீர் சார், மழலை மொழி வந்து விட்டது. இப்ப ஒரு சத்தம் ஒன்று இருக்கிறது, அந்த அந்த அந்த ஒலியை இல்லை வலையோசை ஏழு எழுத்தா ரோஜா வந்து கொண்டு விட்டு சென்றார், கொண்டு வருகிறார் தெரியல, வந்து விட்டார் ரோஜா, அழைத்து கேட்போம். வணக்கம் ரோஜா.
1: வணக்கம் அப்பா.
0: சொல்லுங்க.
1: பாத கொலுசு மணி
0: இல்லை அம்மா
1: இல்லையா?
0: பொருள் அல்லவா, ஓசை ஓசையை தான் நீங்க அதை எப்படி கூறுவோம், அந்த ஓசையை ஓசையை தான் இந்த இது கூறுகின்றது இந்த இந்த பதம். நீங்க நிக்கிறீர்கள் சரியான இடத்திலே, அடுத்த பதத்தை போட்டுக்கொண்டு வாருங்க, ஓடி வாருங்கள் மீண்டும். முயற்சிக்கு வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எங்கே அந்த சொற்கள் கண்டுபிடித்து ஒன்று வரும்போது இன்னும் ஒரு சொல்லித்தர இங்கே வருகின்றார். ஞானசேரம் கொண்டு பாருங்கள்.
2: கொலுசு சத்தம்
0: வேல் கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரோஜா. நீங்கள் தொட்டு தொட்டு கூறி விட்டீர்கள், பார்த்திருக்கீங்க வந்து கூறி விட்டார். கொலுசு சத்தம், கொலுசு சத்தம், எல்லோரும் இருக்கும் குழந்தைகள் பொறுத்த நேரத்தில் ஆண்களை வாங்குவார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேரன். பாத கொலுசு மணி இல்ல, யார்
2: மகிழ்ச்சி.
0: அடுத்த பாடல் அடுத்த சொல்லை இருக்கின்றேன். அந்த சொல் இப்ப குட்டி யானை வந்துவிட்டது, கொலுசு சத்தம் வந்துவிட்டது, கொலுசு சத்தம். ரோஜா கேட்கின்றீர்களா? நீங்கள் எடுத்து அந்த இடத்தை தொட்டு காட்டி விட்டீர்கள், புத்திசாலிகள் பிடித்து விட்டார்கள். இன்னும் சற்று சிந்தியுங்கள் என்று கூறுகின்றேன். கொலுசு சத்தம், சரி. அடுத்தது குட்டி யானையும் கூறிவிட்டார்கள். இப்பொழுது புதிய சொல் வருகின்றது. புதிய சொல் ஐந்து நாலு எழுத்தை கொண்டது, நான்கு எழுத்துக்களை கொண்டு. இதை செய்பவரை இப்படி அழைப்பார்கள், இதை செய்பவர்களை இப்படி அழைப்பார்கள். இப்ப வாகனத்தை ஓட்டுவது சாரதி என்று கூறுவார்கள், மாட்டு வண்டியை செலுத்துவவர்களை என்ன சொல்வார்கள், வண்டிக்காரன் என்று கூறுவார்கள். அதே போன்று இதையும் ஒரு வாகனம், ஒரு ரதம், இதை ஓட்டுபவர்களை எப்படி கூறுவார்கள்? அந்த கேள்விக்கு பதில் தான் இது நான்கு எழுத்திலே வருகின்றது. இது பாரத போரிலே சம்பந்தப்பட்டது. வணக்கம் பவனம்மாள். பவனம்மாள் ஓடிக்காரங்கள், பவனம்மாள் சென்று விட்டார். நான்கு எழுத்தை கொண்ட ஒரு புதிய சொல் வந்திருக்கின்றது. அந்த பதத்தை அது ஒருவரை குறிப்பது, ஒரு செயலை செய்பவரை குறிப்பது. அந்த செயலை செய்பவரை இங்கே பாரதத்திலே அந்த சொல் பல தடவை வந்திருக்கின்றது. பாரதம் தெரிந்தா உங்களுக்கு தெரியும். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார் சென்று விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் சொல்வது இது? யார் சொல்வதோ யார் சொல்வதோ, ஓடி வந்து சொல்ல வேண்டும் நீங்கள் அன்பு உறவுகளே, ஓடி வந்து சொல்ல வேண்டும்.
3: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ அதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.
0: இந்த இந்த ஒலியையும் இந்த இசையையும் இந்த நிகழ்வையும் நீங்கள் தமிழ் வானொலியில் நீண்ட காலம் ஏற்றிக்கொண்டு வந்தது என் மகள் மீரா அவர்கள். இன்று அவர் என்னை இந்த புதையல்ல இதை செய்யுங்கள் என்று கண்டபடியால் நான் இந்த ஓசையையும் எடுத்து விட்டேன். எனக்கு நல்ல ஞாபகமானது, மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அவர் எடுத்து வருவார். அவர் எடுத்து வரும்போது என்னை விட சுவாரஸ்யமா இருக்கும். செல்வகுமார் வந்துவிட. செல்வகுமார் என்னையா வந்து எடுத்து சென்றீர்கள்? என்ன என்ன பதம் கொண்டு
2: வந்தீர்கள்?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். தேரோட்டி சிறப்பான பதிலை கூறு. இதுவும் இதுவும் என் மகள் கூறினதா இல்லது நீங்கள் கூறியதா?
2: நான் தான் சொன்னேன்.
0: கெட்டி காரணம் தேரோட்டி, ஆண்மகன் இல்லவா? தேரோட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பவனம்மாள் பவனம்மாள் பவனம்மாள் வாருங்கள். என்ன என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? அதைத்தான் செல்வகுமார் இப்ப கூறுகின்றார். கேட்கவில்லையா உங்களுக்கு?
1: நீங்க லைன் போட்டுக்கிட்டு இருக்க கேக்கல.
0: சரி, அதெல்லாம் நீங்க சொன்ன சரியான இப்ப அதை பதம் அது தோணுமா. நன்றி, உங்களுக்கு ஒரு புள்ளி தர வேண்டிய ஏன்னா நீங்க லைன் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் வந்தார். அதை நான் உணர்ந்து
1: கொண்டேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் வருகிறது. அதுவும் ஐந்து எழுத்தை கொண்டதுதான். அந்த எழுத்து ராமாயணத்திலே வரும் ஒருவனுடைய பெயர், மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவருடைய பெயர். ஓடிவாருங்க. ஐந்து எழுத்தை கொண்டது, ஓடிவாருங்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? வந்துவிட்ட தேரோட்டியும் வந்துவிட்டபடியால் இப்பொழுது அடுத்த பதம் ஒன்று வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், ராமாயணத்திலே மிகவும் முக்கியமான பெயர் பெற்றது, ஐந்து எழுத்தை கொண்டது. அந்த பெயர் இங்கே என்னிடம் இருக்கின்ற பதம் வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓடி வாருங்கள். இன்னும் 13 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும். யார் சொல்வது இதற்கு பதில்? அடுத்தது பாடலோடு சம்பந்தப்பட்ட நான்கு எழுத்தை கொண்டது பாடலோடு சம்பந்தப்பட்டது. ஐந்து எழுத்தை கொண்டது ராமாயணத்திலே வரும் ஒருவருடைய பெயர். அடுத்த பதம் பாடல்களிலே வரும் ஒரு இடம், பாடல்களோடு சங்கீதத்தோடு இந்த பாடல்களோடும் சம்பந்தப்பட்டது. இலகுவாக கூறலாம், நான்கு எழுத்தை கொண்டது. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியுமா? யாரையும் காணவில்லை. என்ன நடந்தது? பவுனம்மாள் வந்திருக்கின்ற ரகசியமா? பவுனம்மாள் கூறுங்க, என்ன பெயர்?
1: ஐயா சுக்ரீவன்.
0: சுக்ரீவன் எத்தனை எழுத்து?
1: ஐந்து எழுத்து.
0: சுக்ரீவன் அதுவே அல்ல, மிகவும் பிரபல்யமான பெயர், மிகவும் பிரபல்யமான பெயர். நல்லது. ஞானசேகரன் பெறுகின்ற அவர் கூறுவார் என்று எண்ணுகிறேன். கூறுங்கள். நாம் ஞானசேகரன்.
2: ராவணன்.
0: இல்லை இல்லை, அவருடைய பெயர் என்னிடம் இல்லை. ராவணனும் ஐந்தா இருந்தாலும் இங்கே குறிக்கப்பட்ட மிகவும் பிரபல்யமானவர். அடுத்த உறவுடன் செல்கிறேன். செல்வகுமார் கூறுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்வகுமார், வாழ்த்துக்கள் செல்வகுமார். தசரதன் என்றது. இப்பொழுது அடுத்த பதம் வந்து எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்தை கொண்டது, சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது, பாடல்களிலே வருவது. எதுவென்று கூற வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வது என்று? வணக்கம் பவுனம்மாள். அது சொல்லி முடிந்து விட்டது, பதில் வந்து விட்டதம்மா. அடுத்த கேள்வி வந்து நான்கு எழுத்தை கொண்டது, சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
2: தசரதன்.
0: அது வந்து விட்டது ஐயா. இருவருக்கு முந்தி செல்வகுமார் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார்.
2: அந்த பாடலோடு சம்பந்தப்பட்டது, பாடலோடு சம்பந்தப்பட்ட கவிஞராப்பா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான்கு எழுத்து சொன்னது. மீண்டும் சொன்ன எங்க ரோஜா? இங்கே தாமதித்து விட்டார். ஓடி வரவேண்டும் ரோஜா, உங்களுக்கு போட்டி கூடி விட்டது. நிறைவான பாடல்களை தந்தது. இங்கே ஒரு தடவை வந்து இறங்கி விட்டு ஓடி சென்று விட்டார். நாகப்பன் உங்களை காணவில்லை. ஒரு பதிலோட இருக்கின்றீர்களே நாகப்பன். எங்கே அடுத்தவரோடு பெற வேண்டும். விஜயராகவன் நின்று விட்டார். ரேவதி, நீங்களும் ஒரு பதிலோடு நின்று விட்டீர்கள். செல்வகுமார் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கார். கண்ணன், மகாலிங்கம் அமைதியாகிவிட்டீர்கள். ஞானசேகரன் இணைந்து கொண்டிருக்கின்றார். ஷாகுல் ஹமீத் ஒரு பதிலை கூறிவிட்டு ஒன்றும் கூறவில்லை. அவர் வாழையிலையோடு சென்று விட்டார். புதிய புளியோதரையோடு சென்று விட்டார். ஜோஜ் இணைந்து கொண்டிருக்கின்றார். கூறுங்கள், நான்கு எழுத்து சம்பந்தப்பட்டது. கூறுங்கள் ஞானசேகரன்.
2: சரணம்.
0: இல்லை அதுவல்ல, சரணமும் நான் சொன்னது அதுவே இல்லை. என்னிடம் இருக்கும் சொல் அதுவே இல்லை. அடுத்த உறவு செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார். ரோஜா வந்திருக்கிறார். ரோஜா கூறுங்கள். ரோஜா என்ன என்ன பதில்? கெட்டிக்காரி பல்லவி. பல்லவி தான் சரியானது. ஞானசேகரன் பல்லவியை விட்டு சரணத்துக்கு போய்விட்டார். பல்லவி பல்லவி வந்தானே சரணம் பெற வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரோஜா. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார். அது கூறப்பட்டு விட்டது இந்த பதில், பல்லவி என்று வந்து விட்டது பதில் முதலே. சரியா? அடுத்த சொல்லை தர இருக்கின்றேன். இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு. ஆறு எழுத்துக்களை கொண்டது, ஆறு எழுத்துக்களை கொண்டது. இதுல பாடல்களும் வந்திருக்கின்றது. ஆறு எழுத்தை கொண்டது. இது அநேகமாக பண்டை கால அரசர்களினால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு, ஆனால் இன்றும் அது விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சரியா? ஓடுகாருங்கள். பல்லவி வந்து விட்டது, தசரதன் வந்து விட்டது, இப்பொழுது சிவகுமார் என்ன, ஞானதேவன் அழைத்திருக்கின்றீர்கள், என்ன பதில்? அடுத்தது ஒரு ஆலயத்தினுடைய, ஆலயம் இருக்கும் இடம், பிரபல்யமான ஆலயம் இருக்கும் ஊர், அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு வாருங்கள், இரண்டுக்கும் பதிலை கொண்டு வாருங்கள். செல்வகுமார் கூறுங்கள்.
2: ஜல்லிக்கட்டுதா,
0: ஜல்லிக்கட்டா. இது அந்த நாளே அரசர்கள் விளையாடினார்களா, ராஜாக்கள் விளையாடினார்களா?
2: மாடுபிடி, மாடு.
0: ஐயா, அந்த இந்த விளையாட்டை அரசர்கள் விளையாடினார்களா, ராஜாக்கள் மன்னர்கள் விளையாடினார்களா? நான் கூறினேனே பழைய ராஜாங்க விளையாட்டுன்னு சொல்லி. மீண்டும் பாருங்கள்,
2: விளையாட்டா.
0: மீண்டும் பாருங்கள், அடுத்த பதிலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். இந்த ஐந்து ஆறு எழுத்து என்று கூறியதும் பழைய அரசர்களால் விளையாடப்பட்டது. இது பண்டை கால விளையாட்டு, இன்றும் விளையாடுகின்றார்கள், போட்டிகளை நிகழ்த்துகின்றார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. வணக்கம் பவனம்மாள்.
1: பரமபதம்,
0: அது என்ன விளையாட்டா?
1: ஆமாங்கய்யா,
0: பரமபதம்.
1: பல்லாங்குழி,
0: பல்லாங்குழி. இதெல்லாம் அரசர்களால் விளையாடப்பட்டு இன்றும், அதாவது தேசிய விளையாட்டுகளில் ஒன்று பல்லாங்குழி, தேசிய விளையாட்டுகள் ஒன்று. மீண்டும் பாருங்க, ஞானசேகரன் வந்து விட்டார். சரியா? ஞானசேகரன் கூறுங்கள்.
2: சதுரங்கம்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சதுரங்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள். நன்றி. சதுரங்கம் வந்துவிட்டது. அடுத்தது ஒரு ஒரு ஆலயம் இருக்கும் ஊர், பிரபல்யமான ஆலயம் இருக்கும் ஊருக்கு, ஊருக்கு குறிப்பது, அதை கொண்டு வாருங்கள். அதற்கு அடுத்தது, அடுத்தது இன்றும் பிரபஞ்சமாக தென்னிந்திய நாட்டிலேயே வளர்ந்து வந்தது. தென்னிந்திய நாடு மட்டுமல்ல, இந்தியாவில எல்லா மாநிலங்களும் வந்து, ஈழத்திலேயும் இருந்து, எல்லா நாடுகளிலும் இருந்து, ஆனா பிரபல்யம் வாய்ந்தது. எங்கள் தென்னகத்து கலை உலகிலே பிரபல்யம் வாய்ந்தது. நீண்ட காலமா, நூறு ஆண்டை கண்டுவிட்டது இந்த கலை. அதை வந்து நாங்கள் எல்லோராலும் செய்ய முடியாது, எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையிலே அமைத்திருப்பார்கள். அங்கே சென்று பார்க்கின்ற ஒரு விடயம், அதை கூறுங்கள் பார்வை. இப்ப நாங்கள் இங்கே வீடுகளில் இருந்தோ அதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது, எதுவாக இருக்கும். இது வந்து ஒரு நாள் இரண்டு நாளில் செய்ய முடியாது, ஒரு குழுவினரால் தயாரிக்கப்படுவது. அது எதுவாக இருக்கும்? ஆறு எழுத்துக்களை கொண்டது. சதுரங்கம் வந்துவிட்டது, அந்த ஊரின் பெயர் வரவில்லை. தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஊர், அந்த ஊர் ஆறு எழுத்தை கொண்டது. பிரபல்யமான ஒரு ஆலயம் அங்கு அமைந்திருக்கின்றது, அந்த ஊரின் பெயர். அடுத்தது வந்து எல்லோரும் அறிவு, ஒரு ஊடகங்களில் ஒன்று, அதை இன்னும் இலகுவாக்குற ஊடகங்களில் ஒன்று எதுவாக இருக்கும்? ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்து முறை யார் தரப்போகின்றீர்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? இன்னும் ஐந்து நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது என்பவர்களை அதற்கிடையே கூறுபவர்கள் கூறிக்கொள்ளலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நாகப்பன் நின்று விட்டார். நாகப்பன் இறுதி வரை இருக்கக்கூடிய ஒருவர், பிடிபடுதில்லை அவருக்கு. சரி, எங்கே பார்ப்போம்? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, அறிவன் கிழமை, 21 ஆண்டு, 1 13 நாள். பவுனம்மாள் வந்திருக்க, பவுனம்மாள் வாருங்கள். தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் பவுனம்மாள். கூறுங்களம்மா. பரத கலையா? இல்லையம்மா, அது இல்லை. பரத பரத கலை இல்லம்மா, அது இல்லை, அது இல்லையம்மா.
1: சரிங்க,
0: இது ஒரு கலை தான்.
1: சரிங்க,
0: இதை ஊடகம் என்றும் கூறிக்கொள்வார்கள். சரி, ஊடகம் என்றும் அழைக்கலாம்.
1: ஓ சரிங்க,
0: ஊடகம் என்றும் அழைக்கலாம். இதை கூறுங்கள். அடுத்த ஊரின் பெயரை கூறுங்க. ரோஜா வந்து விட்டார். கூறுங்கள் ரோஜா.
1: சிதம்பரம்.
0: சிதம்பரம், சரியான சொல்லை தந்திருக்கிறது ரோஜா. சிதம்பரம், பிரபல்யமான ஆலயம் உள்ள ஊரின் பெயர் சிதம்பரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து என்ன பதம் தந்திருந்தேன், ஒரு ஊடகத்தின் பெயர். எங்கே ஓடுகிறாருங்கள்? நாச்சியார் கோவில். ஞானசேகரன் வந்து விட்டார். கூறுங்கள் ஞானசேகரன்.
2: அப்பா பத்திரிகை.
0: இல்லை ஐயா, அது திரைப்படம் என்று ரோஜா கூறிவிட்டு சொல்கின்றார். திரைப்படம்.
2: சரியப்பா.
0: அடுத்தது மற்றது மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நான் தான் பிழைப்பட்டு விட்டேன். இந்த பதவி கூடவில்லை, இதை நாங்கள் நிராகரிப்போம். அவர் வந்து கூறியது சிதம்பரம். அந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல்லு சிதம்பரம் என்று கூறியிருந்தார். அடுத்தது அந்த ஆறு எழுத்துக்களை நீங்க பத்திரிகை என்று சொல்லியிருக்கோம். நான் அதை திரைப்படம் என்று எடுத்து வைத்திருந்தேன். அதை நான் வாய் தருமாறி கூறிவிட்டு அந்த சொல்லு நீக்கப்படுகின்றது. நல்லது.
2: சரியப்பா.
0: அடுத்த ஜோர்ஜ் வந்திருக்கேன். ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ்
4: வணக்கம் ஐயா. தெருக்கூத்து ஐயா?
0: இல்ல, தெருக்கூத்து இல்ல, அது திரைப்படம். அதை யாரும் கூறவில்லை, நானே கூறிவிட்டேன். வாய் தடுமாறி அது நீக்கப்படுது. அது போட்டு நீக்கப்படுது. அடுத்தது அந்த ஆறெழுத்து ஊர் வந்து சிதம்பரம் கூறிவிட்டார். அடுத்தது இன்று எல்லோருக்கும், இன்று மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையில் தேவையானவற்று, தேவையானது அதை இப்படி கூறுவோம். எங்களோட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது, அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல். இன்று ஊடகங்களில் எல்லாம் அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற சொல் ஐந்து எழுத்துக்கள் கொண்டது. எங்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. நான் போட்டியை நிறுத்துவதற்கு ஓடி வாருங்கள், வந்து கூறுங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டு பார்ப்போம். எங்கே கொண்டு வந்து விட்டீர்களா பதத்தை? கொண்டு பாருங்கள். இந்நிலையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அறிவன் கிழமையிலே இணைந்து கதம்பத்தில் கலந்து கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். மூளைக்கு வேலை தரும் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, இதை புதையல் என்று என்னுடைய மகள் உங்களுக்கு இயக்குநர் இதுவரை கண்ணாலும் செய்தார். இதனுடைய பழைய வடிவம் வந்து யார் சொல்வதோ என்றுதான் வரும். அது கண்டுபிடிக்கின்ற புதையல் நிகழ்வு. இப்பொழுது ரோஜா வந்திருக்கின்றார். வணக்கம் ரோஜா. இறுதியாக வந்திருக்கீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீர்கள்?
1: விவசாயம். விவசாயம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விவசாயம், விவசாயம் என்ற சொல்லை கொண்டு வந்திருக்கீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் ரோஜா.
1: இன்றைக்கு பாட்டுக்கு பரிசு இருக்கா?
0: பரிசு கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு போட்டி முடிவடைந்து விட்டது என்று கூறலாம். ஏனென்றால் 12 மணியாகிவிட்டது. இப்பொழுது பாடல்களுக்கு அழைப்பை இப்பொழுது பெறுபவர்கள் சொல்ல இருக்கின்றேன். அதன் பின்பு முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுக்கு பாடல் கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டி நிறைவு பெற்றது அன்பு உறவுகளே. போட்டி நிறைவு பெற்றபடியே இந்த பாடலோடு நான் உங்களுடைய பெறுபவர்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் பெறுபவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஜோர்ஜ் அழைத்துக்குமா? வணக்கம் ஜோர்ஜ்.
4: அரசியல்
0: முடிந்தது? இல்ல இல்ல, அப்படி இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விவசாயம் என்ற சரியான பதிலை ரோஜா வந்து கூறிவிட்டு சொல்லிவிட்டார். போட்டி நிறைவடைந்து விட்டது ஐயா. பொறுப்பவர்கள் கூறப்போகின்றேன். யார் வென்றது, யாருக்கு முதல் பரிசு, யாருக்கு இரண்டாவது பரிசு என்று கூற இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையிலே நாங்கள் போட்டியை முடித்து பொறுப்பவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

இந்த வேளையிலே மனித தமிழ் வானொலியின் புதையல் நிகழ்விலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று எழுத்துக்களை சேர்த்து பதத்தை ஆக்கிக் கொண்டு வந்த சிந்தனையாளர்கள் என்றுதான் உங்களை நினைக்க வேண்டும். பல வாரம் உங்களுக்கு சிந்தனை செய்ய வைத்துவிட்டது இந்த நிகழ்ச்சி என்று எண்ணுகின்றேன். ஆனால் இயக்குநர் வந்து புதையல் தந்தபோது நீங்கள் நிறைவாக புள்ளிகளை பெற்று எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் எண்ணுகின்றேன். என்னுடைய இந்த நிகழ்வு கடுமையாக இருந்தோ தெரியவில்லை. நிச்சயமாக எங்களுக்கு தமிழை உணர்ந்து தமிழை சிந்தித்து எங்கள் தமிழர் வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கும் சொற்களை அறியும் ஒரு பயிற்சியாக தந்திருந்தேன் என்ப உறவுகளை. அதிலே மொத்தம் எங்களுக்கு 19 சொற்கள், 21 சொற்கள் வந்தது. அதில் 2 சொற்களை நானே ஒளிவிட்டு விட்டேன், அதனால் அது போட்டிக்கு வரவில்லை. 19 சொற்களை கண்டுபிடித்தீர்கள். மொத்தம் 12 உறவுகள் வந்து இணை இயங்கினீர்கள். அதிலே குறிப்பாக வந்து இயங்கினவர்கள் சாகுர் ஹமீத், கண்ணன், மகாலிங்கம் மூவரும் புள்ளிகள் எதுவும் பெறாமல் பங்கு பற்றி சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் பல புள்ளிகளை பல சொற்களை உணர்ந்து கொண்டு ஓடி எத்தனை சொற்களை இன்று சிந்தித்திருக்கின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள். சரியான சிந்திப்பிலே அது அமையவில்லை. அடுத்து ஒரு பதிலை ஒரு விடயத்துக்கு மட்டும் பதில் கூறி சென்றவர்கள் ரேவதி, லெனின், நாகப்பன். இவர்கள் ஒரு தடவைதான் சரியான பொருளை சரியான பதத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் பல தடவை முயற்சித்திருக்கின்றார்கள். அண்மையில் இருந்து அந்த சிந்தனைக்கு தட்டப்படவில்லை. சிந்திக்கும் ஆற்றல் இருக்கின்றது அவர்களிடம். ஆனால் 19 பொருட்களுக்கும் தாங்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். அடுத்தது 2 பதிலை கூறி இருக்கின்றார்கள் பவுனம்மாள், ஜோர்ஜ். இருவரும் 2 தடவைகள் சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அதிலே அடுத்து செல்வகுமார், 3 சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அடுத்து 4 பதிலை கூறியவர் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் அவர்கள் மொத்தம் 7 பதில் கூறியவர் ரோஜா. அதனால் இதில் முதலாவது பரிசு ரோஜாவுக்கும், 2வது பரிசு ஞானசேகரன் அவர்களுக்கும், 3வது பரிசாக செல்வகுமாருக்கும் கிடைக்கின்றது. மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுதான். சிறப்பாக இதில் முதல் 2-3 வருவதில்லை. அந்த சிந்திக்கும் தன்மை, நாங்கள் தரவுகள் கொடுப்பதை சரியாக புரிந்து கொண்டு ஓடி வர வேண்டும். நல்ல சொற்களை எல்லாம் நீங்கள் வித்தியாசமாக சிந்தித்து கடுமையாக சிந்தித்து சென்றதால் உங்களுக்கு அந்த சொற்கள் பழக்கத்திலே இல்லாத சொற்கள் வர முடியாமல் போடுது. எல்லாம் நல்ல சொற்கள் தானே. நாட்காட்டி, வலம்புரி சங்கு, புறா கூடு, செல்வந்தர், மயக்கம், தைப்பொங்கல், புளிச்சாதம், சலங்கையொலி, தோரணம், கொலுசு சத்தம், மழலை மொழி, குட்டி யானை, தேரோட்டி, தசரதன், பல்லவி, சதுரங்கம், சிதம்பரம், திரைப்படம். இந்த சொற்கள் தான் வந்தது. இந்த சொற்கள் வந்து எல்லா சொற்களுக்கும் பதில் கிடைத்தது. திரைப்படத்துக்கு கிடைக்கவில்லை, விவசாயத்துக்கு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணுகிறேன். திரைப்படமும் வந்துவிட்டது. திரைப்படம் அது நான் கூறிவிட்டேன் இல்லவோ, அது விளக்கப்பட்ட சொல். அதனால் 20 பதங்கள் வந்திருக்கின்றன விவசாயத்துடன். இறுதி பதமாக விவசாயம், அதை ரோஜா வந்த அழகா என்று எல்லா இடமும் பேசப்படுகின்றது என்று கூறினேன் நான். அது இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. இலகமான சொல் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதனால் முதலாவது பாடலை யாருக்கு கொடுப்போம் என்று சொன்னால் ரோஜா உங்களுக்கான முதல் பாடல். என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் ரோஜா? மனது வந்து ரோஜா, ஞானசேகரன், செல்வகுமார் மூவரும் வந்து பாடலை கேளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியிலே சில நிமிடங்களை எடுத்து நான் பாடல் தந்துவிட்டு செல்கின்றேன். நான் இது ஒரு 15 நிமிடம் இருக்கும்பொழுது நிறுத்த எழுந்தேன். ஆனால் பாடலை விட உங்களோட சிந்தனை தான் முக்கியம், கூர்மையாக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சியை தந்தேன். பாருங்கள், பாடலை கேளுங்கள். ரோஜா ஓடிவாருங்கள், நீங்கள் தான் ஓடி ஓடி வந்து பதில் கூறினால். செல்வகுமார், ஞானசேகரன் ஓடிவாருங்கள், நன்றாக விளையாடினீர்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? சரி, ஆறுதல் பரிசு பெறுபவர்களுக்கான பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள் எல்லோரும். உங்களுக்காக ஒரு பாடல் தரத்தானே நான் வேண்டும். அதை முதலில் தருகிறேன். என்ன, இவர்கள் அழைப்புக்கு வரவில்லை, முதலில் தருகின்றேன் இந்த மொத ஆறுதல் பரிசுக்கான பாடலை. என்ன பாடலா இருக்கும் நினைக்கிறீர்கள்? என்ன பாடலா இருக்கும்?
எங்களுக்கு காணவில்லை, ஒருவரும் விருப்பம் இல்லையா உங்களுக்கு பாடல் தேர்வதற்கு கேட்பதற்கு? சரி, இந்த பாடல் உங்கள் அனைவருந்த ஒரு பாடல், இரண்டு பாடல், மூன்று, ஒன்றுமே எடுக்காதவர்கள் என்று இருக்கின்ற அன்பு உறவுகளான லெனின், பவுனம்மாள், நாகப்பன், ரேவதி, மகாலிங்கன், ஞான மகாலிங்கன், சாவல் அமித், இவர்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது. காற்றலையில் இந்த பாடல் தருகின்ற இந்த பாடலை உங்களுக்காக

0: செல்வகுமார் என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள் செல்வகுமார்?
1: அப்ப மகாநதியில தை பொங்கல பொங்குது பாட்டு பொங்குது அந்த பாடல்
0: அந்த பாடல் போடுமா? சரி, அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பரிசு பெற்ற மூன்றாவது பரிசு பெற்ற உங்களுக்கு கிடைக்கும். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்தனையா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் பாப்பா. எனக்கு இந்த ஒருதலை ராகம் படத்துல இருந்து குழந்தை பாடம் தாளாட்டம் அந்த பாட்டோட
0: அந்த பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இருவருக்கு நன்றாக செய்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்தது வந்திருக்கார் ரோஜா.
2: வணக்கம் அப்பா.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? வெற்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றிப்பா. விஸ்வ துளசி படத்துல ஆய கலைகளில் என்று தொடங்குற பாட்டு.
0: ஆய கலைகள் என்று தொடங்குற விஸ்வ துளசி திரைப்படமா பாடலா? சரி, உங்களுக்கு அந்த பாடல் காற்றிலே முதலாவது வெற்றி வெற்றி கிடைக்கின்றது. இப்பொழுது ஆறுதல் பரிசு போய்கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பங்கு பற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

இனிமையான அந்த பாடல் காத்தலையில் எங்கள் அன்பு உறவுகள் கலந்து சிறப்பாக விளையாடி பொருட்கள் சொற்களை கொண்டு வந்தார்கள். ஒரு சில சரியான சொற்களை அது பிந்தி வந்தது. இருப்பினும் அவர்கள் நன்றாக இறுதி வரை இருந்து விளையாடியபடியால் அவர்களுக்கான ஆறுதல் பரிசு ஆக அவர்களுக்கு ஒரு ஆறுதலான பாடல். வெற்றியும் தோல்வியும் எங்களுக்கு நிச்சயம், அது வழக்கம்தானே. அது நீ அது வெற்றி என்று ஒன்று இருந்தால் தோல்வி என்று ஒன்று இருக்க முடியும். தோல்வி ஒன்று ஒன்று இருந்தால் தான் வெற்றி ஒன்று ஒன்று வரும். ஆனால் சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மூன்றாவது இடத்தை பெற்ற செல்வகுமார், நீங்கள் வந்து ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் மகாநதி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக மூன்றாவது பரிசு பெற்றதுக்கான வாழ்த்து பாடலாக வருகின்றது.

மன்னிக்க வேண்டும். நான் ஆடிய நிறுத்தமான இன்பாட்டுக்கு பேசிக்கொண்டு சென்றுவிட்டு மன்னிக்க வேண்டும். அந்த உறவுகளை இன்றைய கடந்த நிலையிலே வந்து புதையலிலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற போட்டியை வைத்த வேளையிலே விளைந்து சிறப்பித்த 12 உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அந்த வகையிலே ஆறுதல் பரிசாக ஒரு பாடலை முதலில் தந்திருந்தேன். அடுத்து 2வது பரிசு பெற்ற 3வது பரிசு பெற்றவர் என்னுடைய செல்வகுமார் மகாநதி பாடலை கேட்டார். அவர் பாடல் 3வது பரிசுக்காக கிடைத்தது. 4 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பெற்ற ஞானசேகரன் உங்களுக்கான பாடல் வர இருக்கின்றது. ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து இது குழந்தை பாடும் தாலாட்டு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் காற்றலையில் உங்களுக்காக தளம் பெறுகின்றது. கேட்டு மகிழ்ந்திருப்போமே.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னாள் தமிழ் வானொலியின் புதையல் நிலவிலே வந்து வெற்றி பெற்றவர்களுக்குரிய பாடல்கள். அந்த வகையிலே மூன்றாவது பரிசு பெற்ற செல்வகுமார் உங்களுக்கான மகாநதி பாடல் ஒலித்தது, இரண்டாவது பரிசை பெற்ற அன்பு ஞானசேகரன் உங்களுக்கான பாடலும் ஒலித்தது, இறுதியிலே முதலாவது பரிசை பெற்றார் ஏழு சொற்களை கண்டுபிடித்து வந்தவர் ரோஜா அவர்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்களை கூறி இளைப்பாடல் பரிசை பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். மொத்தத்தில் என்னுடைய முழுமனதான வாழ்த்துக்கள் போட்டியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்டு என்பதை கூறிக்கொண்டு முதலாவது பரிசை பெற்ற ரோஜா கேட்டிருந்தார் விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து ஆயக்கலை என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல். இப்பொழுது முதலாவது பரிசுக்கான பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலியில்.

0: இனிமையான அந்த பாடல் விஸ்வத்துளசி திரைப்படத்திலிருந்து ஒலித்து முதலாவது பரிசை பெற்றவருக்கான பாடலாக ஒலித்தது. அன்பு உறவுகளை இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலித்த நிகழ்விலே இன்று கதம்பம் வந்து யார் சொல்வது யார் சொல்வது என்று பதங்களுக்கு ஆன விவரங்களை கூறிய போது பதங்களை வைத்துக் கொண்டு அந்த சொற்களை அந்த பதத்துக்கேற்ற சரியான பதத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அதற்குரிய தகவல்களை கொடுக்க தகவல்களை வைத்துக் கொண்டு இந்த பதத்தை கண்டுபிடித்தது சிந்தனைக்குரிய விடயம் மிகவும் சிறப்பாக இருந்து எல்லோரும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு கதம்பத்திலே வந்து உங்களை இன்னமோர் நிகழ்விலே சந்திக்கும் வரை காற்றறிந்து விடைபெற வேண்டுகின்றேன். என்று பங்கு பற்றி சிறப்பித்த அனைவருக்கும் உரிய பாடல்களும் கிடைத்தது அனைவரும் மகிழ்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று பிறந்து வரும் பொங்கல் தின வாழ்த்தை வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்பொழுது பொங்கல் தினம் பிறந்து இருக்கின்றது, ஆனால் அதை ஆயத்தமாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த மகிழ்வான வேளையிலே மகிழ்வான நிகழ்ச்சியை தந்துவிட்டு காற்றறிந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. யார் சொல்வதோ யார் சொல்வதோ மீண்டும் சந்திப்போம் என்பவர்களே நன்றியும் வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வணக்கமும் நன்றி உறவுகளை தொடர்ந்து நிகழ்வுகளை கேட்டுக் கொண்டிருங்கள்.
1: யார் சொல்வதோ

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: பொண்ணுக்கு சொந்த ஒரு தேவஸ்தானங்களா? ஓ வேற ஊரா? எந்த ஊரு? அந்த பேர சொல்லுங்க தம்பி.
1: தூத்துக்குடி.
0: பரவாயில்ல,

0: ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா.
1: ஒருத்தரையும் காணாம. ஹலோ, உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க.
2: அப்படி போட போட போட
3: அப்படியே போட்டுட்டானே.
4: என்னைக்கு
5: இந்த வேலு பிள்ளை நம்மளும் எத்தனை வருஷமா தாயா பிள்ளையா பழகிருக்கோம். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்லிருக்கானா?

வணக்கம். இது நந்தியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக உங்களோடு கலந்து வந்திருக்கின்றான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. உங்களுடைய நேரம் இப்பொழுது 8:47, எங்களுக்கு 11:16 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொருவராக வந்து உங்கள் பாடல்களை பாடி காட்டி செல்லுங்கள். ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்த வேளை உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் பாடல்களை எடுத்து வர வேண்டும் என்று தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் இந்த தளம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாடுவோர் பாடலாம், வாருங்கள் வந்து பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். காற்றலையில் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அந்த உறவுகளை வர

காத்திருக்கின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-415. வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பியுங்கள். பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். பாடல் ஓடுவதை நீங்கள் எண்ண வேண்டாம். பாடலை இடைநிறுத்தி உங்களோடு இணைவே நீங்கள் அழைக்கலாம்.

வருடத்தில் ஒரு தடவை வரும் ஆடி பதினெட்டை அனுபவித்த உங்களுக்கு வாரத்தில் ஒருமுறை வரும் பாடுவோர் பாடலாமும் இணைந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஆடி பதினெட்டு புண்ணிய தினமானது என்று நீங்கள் வெளியே செல்ல முடியாத காட்டு பாட்டுக்குள் இருக்கின்றோம். இந்த களியாட்டங்கள், இந்த பண்டிகைகள், இந்த கோலாகலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றதே. அந்த தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற இந்த சின்ன கிருமியை தடை செய்து அல்லது அவரை இல்லாமல் செய்து மக்களை அந்த இன்னலிலிருந்து காக்க இந்த விஞ்ஞான உலகம், வைத்திய உலகம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு பார்க்கின்றோம். கிடைக்கும் பதில் இன்னும் சரியான தடை மறந்து நாங்கள் காணவில்லை. அதற்கு காலம் எடுக்கும். அதுவரை நீங்கள் தற்பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தால் கொரோனா என்ற அந்த வைரஸோடு இணைந்து வாழ பழகி கொள்ளுங்கள். இதுதான் எங்களுக்கு அவர்கள் வாய் மூலம் கொடுத்த மருந்து. அதை சட்டம் மூலம் எங்களுக்கு திணித்திருக்கின்றார்கள். அநேகமாக நாங்கள் அந்த இதை கடைபிடித்து எல்லோரும் வாழ்ந்தோம். வாழ்ந்தும் வர வர அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றதே தவிர குறைந்த பாடில்லை. சட்டம் வந்து மக்களை அழுத்துகின்றது. இந்த கொரோனா வந்து எங்களை பயமுறுத்துகின்றது. சட்டத்தின் அழுத்தத்திலும் நிம்மிய கிருமியின் பயத்திலும் இருக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கே, நிம்மதி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எண்ணத்தில் பலவாறான சிந்தனைகள் தோன்றுகின்றன. எத்தனையோ மக்கள் இந்த விரக்தியினால், மன உளைச்சல் கொண்டு, மன அழுத்தங்களினால் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பசி ஒரு பக்கம், பட்டினி எத்தனை நாளைக்கு தந்தாங்களும். இயற்கையாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பஞ்சம் பட்டினி என்றது. இப்பொழுது அதைவிட மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், பணம் என்னும் பெசாசு எங்கோ போய் ஒதுங்கிவிட்டு இப்போ எல்லோருடைய கைகளிலும் வர தாமதிக்கின்றது. பிரயத்தனப்பட்டு செய்த தொழில்களை கடினத்தோடு எத்தனையோ இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் வேலை வேலை என்று விஞ்ஞான உலகத்திலே இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே சட்டென்று நின்று விட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்ப எங்கே போவது, என்ன செய்வது என்ற எண்ணத்தில் திண்டாடிக்கொண்டு அதிலும் பட்டினத்து வாழ்க்கை வாழ்வர்கள் ஆக மோசமாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதா அதை மீறுவதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் தார்மீகம், மனிதநேயம், பரோபகாரம் என்றெல்லாம் மனிதனுடைய இதயத்தில் இருந்தும் செய்ய முடியாமல் கூட எத்தனையோ பேர் அந்த அறவழி செல்ல முடியாமல் வருந்துகின்றார்கள். ஏன் இந்த நிலை, ஏன் இப்படி வந்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் எத்தனையோ பதில்கள் வருகின்றது. அத்தனை பதில்களும் எங்களுக்கு ஜீரணமாவதற்கு கடினமாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள கடுமையாக இருக்கின்றது அந்த நியாயங்கள். வல்லரசு நாடுகள் எல்லாம் தாங்கள் போட்டி போடுகிறோம், மருந்தை கண்டுபிடிக்கின்றோம் என்று அவர்களெல்லாம் தலைவீடாயிருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் சிதறி போயிருக்கின்றார்கள், சின்னாபின்னப்பட்டு போயிருக்கின்றது உலகம். இந்த நேரத்திலே ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தேர்தலை வை, என்னத்துக்கு தேர்தல், எதுக்கு தேர்தல் என்று தெரியாமல் இருக்கின்ற, தேர்தல் வைத்து என்ன செய்வது, அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவனும் அரசாங்கம் எல்லாம் வருவாய் என்று வங்குரோத்து நிலையில் இருக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் பிரதானிகள் எல்லோருக்கும் யார் ஊதியம் கொடுப்பது, அந்த கேள்வியை நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும் உங்கள் உள்ளத்திலே. வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லை, மக்களுடைய ஜீவாதாரத்துக்கு வழி இல்லை, கடினமாக இருக்கின்ற இயற்கை இயற்கை இயற்கை இயற்கை உணவை பெறுவதென்றாலும் அதை சும்மா வரமா வராதுதான். எல்லோர் வீட்டிலேயும் இயற்கை தானியங்களும் பல வகைகளும் காய்கறிகளும் விளைகிற நிலமா இருக்கின்றது. விவசாயிகள் கரத்தில் தான் இருந்து எங்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். அந்த விவசாயிகளை யார், பாரத நாட்டிலே இருக்கின்ற விவசாயிகளை யார் பணக்காரர் என்று கூறும், எந்த பாடலில் வந்தாலும், எந்த கட்டுரை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், விவசாயிகள் பட்டினி, விவசாயிகளுக்கு போதிய உதவி இல்லை, விவசாயிகள் ஏழைகள் என்ற பட்டத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இந்த நிலை ஏன் வந்தது,
உலகளாக இருக்கின்ற விவசாய தனி களங்கள் என்ன செய்கின்றன கேட்டால், மக்கள் உற்பத்தி பெருகிக் கொண்டிருக்கின்றது, அந்த உற்பத்திக்கு ஏற்ப நாங்கள் உணவுகளை விநியோகம் செய்ய வேண்டும், அதனால் நாங்களும் உற்பத்தியை பெருக்குவதற்காக விஞ்ஞான உலகத்தை நாடும் அறிவியல் ரீதியாக சில விடயங்களை செய்கிறோம் என்றார்கள். அந்த அறிவியல் ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற அவற்றிலே தானே நஞ்சு உண்டு என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையிலே வேற வல்லரசுகள் தங்களுக்கு தாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பேரெடுப்பதற்காக வல்லாதிக்கம் செலுத்துவதற்காக அங்கே ஆயுதங்களை குவிக்கிறார்கள், அணு சோதனைகள் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் விஞ்ஞானத்தின் அறிவியலை செலவழித்து அதி கூடுதலான நிதியை செலவழித்து நாட்டில் உள்ள மக்களுக்கு பஞ்சம் போக்காமல் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாமல் இந்த நாட்டிலே இருப்பது என்ன ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்யாமல் சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் மண்டலத்துக்கும் சவாரி செய்கின்றார்கள். யாருக்காக அது எல்லாம் மருந்தை கண்டுபிடித்து விட்டோம், இதோ தடை மருந்து வருகின்றது, இதோ தடை ஊசி மருந்து ஊசி மூலம் முதலில் தடுப்பூசி செய்கின்றோம் என்று தடுப்பூசியை ஆய்வு கொண்டு வருகிறது. எங்கே உற்பத்தியாக்கப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அது எவ்வளவு பாதுகாப்பானது என்பதற்கு எந்த விளக்கமும் இல்லை. மக்கள் இதை பரீட்சித்து பார்க்க போகின்றார்களாம். அவர்கள் பரீட்சித்து பார்ப்பவர்கள் எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, அது கொடுக்க மாட்டார். பார்ப்போம் இந்த பதில்தான் வருகின்றது. அநேகருடைய கருத்தின்படி வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் உயிரோடு நலமாக வாழ்கின்றார்கள், இயற்கை பாதுகாப்போடும் மூலிகைகளோடும். மூலிகைகள் என்று விலவு எந்த மூலிகைகளோட சாதாரண அடுக்கலைக்கு இருக்கின்றது இஞ்சி உள்ளி மஞ்சள் மிளகு போன்ற பொருட்கள் அவற்றை உண்டு அவற்றை பாவித்து இந்த கொரோனா விரட்டி இருக்கின்றார்கள். இவர்களே ஆய்வு கூடங்கள் வைத்து ஆய்கிறார்களாம், ஆய்வு செய்கிறார்களாம், கண்டுபிடிக்கிறார்களாம் என்று அதுக்கு விலை கூட அந்த தடுப்பூசி விலை கூட நிர்ணயித்திருக்கின்றார்கள். என்ன உலகம், யாருக்கு மூளையை கழுவுறார்களோ அதற்கே இந்த பாடலை கேட்போம்.

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உலகத்திலும் இந்திய நாட்டிலும் இப்பொழுது 9 மணியை எட்டிக் கொண்டிருக்கின்றது. இரவு நேரம் உங்கள் இரவு போஷணங்களை முடித்துவிட்டு ஆறுதலாக வீட்டிலே நீங்கள் அமைதியாக இருக்கும் வேளையில் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கலந்து நீங்கள் உங்கள் மன உழைவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே முடங்கி இருந்து கொண்டு என்னடா செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பூர் அடைப்பாக பாரத நாட்டிலே முழுவதும் அடைப்பு தடுப்பு, வெளியே செல்ல முடியாது. இன்றைய நல்ல நாளை கூட சென்று கொண்டாட முடியாது. ஆலயங்களில் சென்று தரிசனம் செய்வதற்கு கூட அளவீடு இருக்கின்ற 5 பேர் 10 பேர் அளவீட்டோட போய் ஆண்டவனை தரிசிக்க, ஆண்டவனை அப்படியே தரிசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடுகளை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து போட்டு அடக்கி கொண்டு சாதாரணமாக கிராமிய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் நல்ல சட்ட பாதுகாப்போடு தான் வாழ்கின்றவர்கள். அவர்கள் யாரும் அனாவசியமாக வாழ்க்கையின் வழிமுறைகள் விட்டு விலத்தி சென்றவர்கள். அங்கெல்லாம் பெரிய கொரோனா தாக்கு குறைவு. ஆனால் வெளியிடத்திற்கு சென்றவர் தான் கொண்டு போகின்றார்கள் என்று இவர் கண்டுபிடித்து கூறுகிறார்கள். எவர் ஒருவருக்கு கொரோனா இருக்கின்ற அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டு போகிறாரோ அவர் சுத்தமாக குணமடைந்து வாரது கடினம். அந்த வீடுகளில் இருந்து கொண்டு தங்களுக்கு அந்த அறிவுறு இருக்குது என்றவுடன் தாங்களாக வைத்தியத்தை தங்கள் கையால் எடுத்து தாங்களே செய்து கொண்டிருந்தவர்கள் உயிரோடு வாழ்கின்றார்கள், திடகாத்திரமாக இருக்கின்றார்கள். சிந்திச்சு சிந்திச்சு எங்களுக்கு மூளை செலவாகி கொண்டு போகின்றது. பாரம் ஏற்படுகிறது மனதிலே. மென்மையான பூ போன்ற ஒரு இதயத்தை இறைவன் படைத்து எங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பூமிக்கு வந்த எங்கள் இதயத்திலே பாரம் துன்பம் என்ற சுமை கூடி கூடிக்கொண்டு சென்று பாரமாக வந்து அழுத்துகின்றது இதயத்தை. அதனால் இத்தனை தீங்குகள் விளைகின்றன. சரி, அதை எண்ண வேண்டாம். இது மெல்லிய இதே விதிலே துன்பங்களை நாங்கள் சுமக்க வேண்டாம் என்று தூக்கி வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். சொல்லவும் முடியாமல், சொல்ல முடியாமலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கின்றார்கள். தனக்கு இருந்த கஷ்டம் மன உளைச்சலை அடுத்தவுடன் சொல்லி ஆறுதல் அடைய முடியாமல் இருக்கின்றார்கள். என்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த உளைச்சல் இருக்கின்றது. யாரிடம் போய் யார் கூறுவது? கூறுமையால் நலமாக இருப்பவர்களுக்கும் நலம் குறைவடைய செய்கின்றதே. இது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். அதிலும் விசேஷமாக மனித ஜாதி, மனித இனம். ஏனையா இந்த உயிரினங்கள் இந்த அச்சம் இல்லை, பயம் இல்லை, வந்தாச்சு போகிறாக பார்த்தாச்சு, கிடைத்ததை உண்டாச்சு, அப்படியே மரணித்து போகிறார்கள். யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு, மனிதர்களுக்கு எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கின்றோம். இந்த மிருக வளம் என்று பாவிக்கின்ற வனங்களை பாவிப்போம், இயற்கையை பாவிப்போம் எல்லாம் கூட்டங்கள் போட்டு பத்திரிகை அடிச்சு பெரிய பதாதைகளை வச்செல்லாம் செலவு செய்கிறார்கள். மக்களை பாதுகாப்போம், மக்களுக்கு உணவளிப்போம் என்று யாரும் வரவில்லை. வணக்கம். இப்பொழுது அன்பு நெஞ்சம் வருகின்றது, அவரை இணைத்து விடுவோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். நான் காற்றலையில். வணக்கம். வணக்கம். வணக்கம். நான் பேசுவது
1: கேட்கவில்லை.
0: வணக்கம் பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, உங்களோட வருகை நல்வரவாக.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா.
0: நலமாக
1: உங்களுடைய நலமறிய ஆவல்.
0: நாங்கள் மிக நலமாக இருக்கின்றோம். இந்த வேளை நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா, சந்தோஷமாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷமாக என்று ஆடிப்பெருக்கு திருநாள், அதாவது சோகத்திலேயே ஒரு இனிமையா கொண்டாடி இருக்கோம். சோகத்திலேயோ வீட்டிலேயே இருந்து கொண்டாடி இருக்கோம் நாங்கள்.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் மனித இனம் ஆறறிவு படைத்தவர்கள் அல்லவா? அடக்கமாகவும் இருப்போம், எழுப்பமாகவும் இருப்போம். வெளியிலேயே கட்டுப்பாடு என்றாலும் உங்கள் பரம்பரை பண்பாடுகளை நாங்கள் வீட்டிலே இருந்தும் கொண்டாடுவோம் என்று காட்டியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஆசிகள். இந்த ஆடி 18 என்ற ஒரு புண்ணிய நாள், அந்த புண்ணிய தினத்தை கூட நாங்கள் அதை போற்றி கொண்டாடி மகிழ முடியாத நிலையில் ஒரு வாழ்க்கை முறையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த நிலை என்பதுதான் கேள்விக்குறி.
1: கண்டிப்பாக மக்கள் சிந்திக்க வேண்டும். ஐயா
0: சிந்திக்க கூறுங்கள். நீங்கள் உங்கள் கூட்டுக்களை கூறுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: ஆடி ஆடி பெருக்கு விழா தான் ஐயா அது. ஆடி 18ஆம் தேதி வர, ஆடி மாசம் 18ஆம் தேதி வருவதால் ஆடி பெருக்கு விழா.
0: ஆமா.
1: அதாவது காவிரி நதியானது பொங்கி வருகின்ற காவிரி நதி அது. குடகமலையில் உற்பத்தி ஆகி பூம்புகார், அதாவது காவேரி புகும்பட்டினம் கடலில் சங்கம் வைக்கின்ற அந்த காவிரி ஆனது பொங்கி வருகின்றது. பொங்கி வருகின்ற காவிரிக்கு படைகளுக்கு அதனுடைய விவசாயம் தழைக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொங்கி வருகின்ற காவிரியை சாந்தப்படுத்துவதற்காக நாம் ஆடி மாதம் இந்த விழாவினை கொண்டாடுகிறோம். விவசாயிகள் திருநாளாகவும் கொண்டாடுகிறோம்.
0: நல்லது.
1: பொங்கி வரும் காவிரி அதே போல் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, சாந்தமாகவும் இருக்க வேண்டும், நீர்நிலைகள் இருக்க வேண்டும், பொங்கியும் வர வேண்டும், மக்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் என்பதே இந்த தமிழருடைய பண்பாட்டுடைய ரகசியம் ஐயா.
0: நல்லது. ஆனால் இன்று அந்த பொங்கு வரும் காவிரியை நாங்கள் பொங்கும் உள்ளத்தோடு மகிழ்வோடு வரவேற்று அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி எங்களுக்கு
1: செய்ய முடியாது.
0: அந்த பசுமையாக இருக்க வேண்டும், நிலமெல்லாம் பசுமையாகி உலகத்தில் மக்கள் பசுமின்றி வாழ வேண்டும், அதற்கான விவசாயம்
1: வெள்ளம் வரக்கூடாது,
0: அணை கடந்த வெள்ளம் வந்து அதை அழித்து விடக் கூடாது என்றெல்லாம் மொழிந்து வரமிருந்து தவம் இருந்து அதற்கு நாங்கள் பண்பாடாக செய்வதால் தான் அவர் பக்குவமாக ஓடி எங்கள் விவசாயத்தை பெருக்கி மக்களுக்கு வளம் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே, அதற்கு என்ன காரணம்?
1: காவிரியிலும் தண்ணீர் வந்து சரிவர, அதாவது எங்க பகுதி, அதாவது பூம்புகார் காவிரி வந்து கடலோட கலக்கிற பகுதிக்கு வந்து குடகுமலையில் மைசூர் குடகுமலையில உற்பத்தியாக வருகின்ற காவிரியானது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே பொய்த்து விட்டது.
0: பொய்த்து விட்டது, அதாவது அவங்களுக்கு அங்க ஊட்டடைப்பு இல்லையா அல்லது வருகின்ற இடையிலே தடையா?
1: ஆமா ஆமா, மழை இயற்கையின் மழை இல்லை என்றால் இங்கே தண்ணீர் வருவது கிடையாது. அதனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தினத்திலே இங்கே பூம்புகார் அதாவது காவிரியிலே தண்ணீர் வந்தது. தண்ணீர் என்றால் அளவு கிடந்த தண்ணீர், நல்ல ஒரு தண்ணீர் வந்து விவசாயம் செய்யிக்க பேருதவியாக இருந்தது ஐயா. இந்த தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே சீராக வர வேண்டும் என்பதற்காக தான் காவிரி தாயிக்கு படையில் எறிகிறோம்.
0: ஆமா,
1: அதாவது மாவிளக்கு இட்டு, ஆமா அரிசி பச்சை அரிசி வைத்து, அதில் மறுபடியும் பழங்கள், மாம்பழம், பேரிக்காய், விளாம்பழம், இது போல பழம், கொய்யாப்பழம் போல நிறைய பழ வகைகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள், இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கிராமத்தில் கிடைக்கின்ற பழங்களை முக்கியமாக வைத்து படைக்கின்ற ஒரு திருநாள் அது.
0: நல்லது. அதை நாங்கள் மகிழ்வாக கொண்டாட முடியாமல் இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன?
1: காரணம் இந்த கொரோனா தீர்த்தல் தான் ஐயா.
0: ஆமா, இந்த கொரோனாவை வந்த நேரத்திலே, கொரோனா வந்துவிட்டது என்று கண்டுபிடித்த இந்த வைத்திய உலகம் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் இதுவரை காலமும் அதற்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தவில்லை?
1: ஆமா ஆமாம், ஏற்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள், இன்னும் சரிவர நிலைப்படுத்தப்படவில்லை.
0: அவர்கள் ஏற்படுத்துகிறோம் என்ற ஒரு வார்த்தை கூறுவதற்கிடையிலே இந்த ஊடகங்கள் அதை பெரிதாக சோடுத்தி இந்த வந்துவிட்டது மறந்து இந்த கொரோனா சாவு எங்கள் மூளையை செலவை செய்கின்றார்களே, ஏமாற்றுகிறார்கள். அதே நேரம் இந்த கட்டுப்பாடு, அரசாங்கம் கட்டுப்பாட்டை விதித்து மக்களைத்தானே வீட்டுகளை அடக்கி வைத்தது, ஏன் அவர்கள் இந்த கொரோனாவை அடக்க முடியவில்லை? இங்கிருந்து விஞ்ஞான உலகத்தில் இத்தனை அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றோம், இத்தனை போர்க்கப்பல் வைத்திருக்கின்றோம், நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகின்றோம், செவ்வாய் மண்டலத்துக்கு போகின்றோம் என்று இந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை விரிவுபடுத்தி அதை யாருக்காக செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்புது வருகிறது. சாதாரணமாக வீட்டுக்கு வெளியாலே கால் வைப்பதற்கு கட்டுப்பாடும் கொரோனாவினுடைய பய அச்சுறுத்தலும் இருக்கும் போலே இவர்கள் சந்திர மண்டலம் போய் இன்னத்தை கண்டார்கள். அதால எந்த மக்களுக்கு பயன் இல்லை. சரி, விஞ்ஞான உலகம் அப்படி செய்வது, அறிவியல் வளர்ந்து சுகாதாரத்திலே எங்கெல்லாம் கொண்டு சென்று இறைவனால் படைக்கப்பட்ட அந்த சிசுவை கூட தங்களால் முடியும் என்று வல்லமை பேசினார்கள்.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் இந்த சாதாரண சின்ன நுண்ணிய கிருமியை அதுக்கு ஒரு அழிவு, அதை அழிப்பதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவில்லையே. அப்ப இவர்களை யார நம்புவது? இவர்களை எப்படி நம்புவது? நாங்கள்
1: ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது,
0: நிச்சயமா ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பொறுமையோடு இருந்த மக்களுக்கு கூறுகின்றார்கள், வைத்திய உலகத்தால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கொரோனாவோட சேர்ந்து வாழுங்கள் என்று. இது என்ன பதில் ஐயா? இந்த எப்படி அதை முன்பே கூறியிருக்கலாமே, முன்பே கூறியிருக்க, அப்படி சேர்ந்து வாழ்றா சேர்ந்து வேலைக்கு செல்ல முடியும். மக்கள் சரிய பட்டினியால் வறந்து விடுகிறார்கள், வெளியே காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் தமிழன் இந்த விழாக்களையும் மரபு வழியையும் பின்பற்றிக் கொண்டு அறத்தின் வழியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அறம் வெல்லும் எங்களுக்கு தெரியும், ஆனால் எப்போது என்று கேள்வி வருகின்றது. பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். இந்த வேளையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அதாவது கொரோனாவுக்கு பயந்து நம்ம வீட்டை விட்டு வெளில வராம இருக்கோம், அது வந்து முகக்கவசம் கண்டிப்பா அணிஞ்சிருக்கோம். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் கொரோனா பரவல் ஒரு கண்ட்ரோல் ஒரு நிலையற்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அது அரசின் மீது குறை கூறுவதா, கிருமி மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள் மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள்கள் கூட்டம் கூடக்கூடாது என்கின்றார்கள், கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தினை நிறுத்துவதற்கான ஆயுதங்கள் அரசாங்கம் செய்து பார்த்து விட்டு 3 மாத காலமாக செய்து பார்த்து விட்டு இப்போது ஓய்ந்து விட்டது. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையும் பழகி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டது. அதனால் கொரோனா என்பது ஒரு நோயே இல்லை என்பது போல இப்பொழுது மக்களிடம் ஒரு நிலவுடைய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
0: உண்மையிலே கொரோனா தான் வந்து உலாவுகின்றது என்று கூற முடியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, உலகெல்லாம் மக்கள் தொகை கூடிவிட்டது, பூமி தாங்க முடியாது. அதனால் இந்த ஆளும் கட்சி ஆளுபவர்களால் இதை அளக்க முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் போலவே இப்படி ஒரு புரளியை கிளப்பிவிட்டு மக்களை கொள்ளுகிறார்கள், ஜனத்தொகையை குறைக்கிறார்கள் போல் தெரிகின்றது. முகக்கவசம் என்று கூறுகின்றார்கள் ஐயா, அந்த முகக்கவசம் சாதாரணமாக வைத்தியசாலைக்கு போகும்பொழுது அந்த வைத்தியர்களும் தாதிகளும் உபயோகிக்கின்ற அந்த முகக்கவசம் சிறந்தது என்றுதான் அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த கவசம் கூடாது, இந்த கவசத்தை வாங்க, இந்த கவசத்தை வாங்க என்று விளம்பரம் செய்கிறார்கள். அது இரட்டை துணி தோய்ச்சி போடலாம், கழுவி போடலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நாங்கள் முகத்திலே அணிந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் எங்களால் இருக்க முடியுமா? முடியாது ஐயா. ஏனென்றால் நாங்கள் உள்ளே எடுப்பது பிராணவாயு, வெளியே விடுகிறது கரியமில வாயு, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த முகக்கவசம் தடிப்பாக இருக்கின்றது. அந்த நாங்கள் வெளியே விடும் இந்த கரியமில வாயு வெளியேற மாட்டாது, அதுக்குள்ளேயே நின்று கொண்டு மீண்டும் நாங்கள் அதை சுவாசிக்கும் பொழுது வருத்தம், அதனால் இறந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர். அந்த கரியமில வாயை தொடர்ந்து உபயோகித்தால் மரணம் ஏற்படும். சுவாச பையுக்கு கருணமில வாயு மட்டும்தான், பிராணவாயு தேவைப்படும் இடத்திலும் காவல் போய் எங்களை இவர்கள் என்ன செய்ய போகின்றார்களோ எனக்கு தெரியும். வைத்தியர்களும் தாதியர்களையும் இழந்து விட்டோம். இந்த முகக்கவசத்தை 24 மணித்தியாலம் போட்டுக்கொண்டு வேலை செய்து இழந்திருக்கின்றோம். இப்ப இன்னும் ஒரு புரளி வந்திருக்கின்றது. 2வது தடையாக கொரோனா வளம் வருகின்றது. இப்ப 2வது தடையாக வருகின்ற கொரோனா மிகவும் வலிமை பொருந்தியது, வீரியம் கூடியது என்றும் கூறுகிறார்கள் ஐயா.
1: ஐயா, மீடியாக்களோ அரசாங்கம் வந்து செய்திகளை வெளியிடாமல் இருந்தாலே மக்களுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கு.
0: நிச்சயமாக அதுதான் காரணம், மக்கள் வாழ தயாரா இருக்கின்றார்கள். வெளியே போக தயாரா தைரியமாகத்தான் இருக்க, கூட்டத்தோடு சேராது என்றால் வீட்டுவே கூட்டத்தோடு தான். வீட்டுவே நாங்கள் முகக்கவசம் போட்டிருந்தா மனைவி மக்களோடு பேசுகிறோம்.
1: வீட்டுக்குள்ளே கவசம் இல்லை, வெளியில் சொல்லும் போதுதான் முகக்கவசம்.
0: என்ன இவர்கள் சுகப்படுத்துவார்கள், இதுக்கு கண்டுபிடிப்பார்கள் கேட்டால் 2021 அளவில் தான் வரும் என்றார்கள். இது வந்து விட்டது. இப்படித்தானே வந்த நோய்களுக்கெல்லாம் சரியான சார்ஸ் நோய் என்று ஒன்று கூறினார்கள். அந்த கிருமி இன்னும் முற்றாவதுக்கு மருந்து காணப்பிடிக்கவில்லை. எய்ட்ஸ் என்று கூறினார்கள், அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் அதோடு தானே சேர்ந்து வாழுகிறோம். எய்ட்ஸ் நோய் பரவி மக்களை சந்திக்கின்றோம், காசநோய் உள்ள மனிதரை சந்திக்கிறோம். இதை நாங்கள் அதை பாதுகாப்போடு தான் இருக்கின்றோம். இது என்ன புதுவிதமாக வந்து இது கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. இதை படங்கள் வரைந்து காட்டினா அங்கே ஒரு டாக்டர் என்ன தானதை தூரதிருஷ்டி கண்ணாடி அந்த அந்த அந்த குழாய் மூலம் பார்த்தேன் என்று ஒரு பெண் டாக்டர் அரைக்கப்பட்டிருந்தார். அது இப்படித்தான் அடையாளம் இருக்கும் என்றுதான் கூறியிருந்தார். அதை கண்டுபிடித்தவர் ஏன் அதற்கு மருந்து காணாமல் இருக்கின்றார்கள்? பாரத நாட்டிலே உள்ள இயற்கை மூலிகை வைத்தியங்கள் சிறந்தது, அதை கூட பகிரங்கமாக செய்ய விடுகிறார்கள் இல்லை.
1: பெய்யா விடுவதில்லை. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக.
0: அங்கொரு வைத்தியர் அதை நன்றாக செய்திருந்தார், பரீட்சித்தும் காட்டியிருந்தார். அவர் வெளிவர்ற நேரம் பார்த்து இன்னொரு மருத்துவ உலகம் அவரை உள்ளடக்கி வச்சு இப்ப உள்ளே போட்டுவிட்டு அவருடைய நிலை என்னவென்று தெரியாது. 28 காலமாக வைத்தியம் செய்த ஒருவர் ஒன்றை செய்து விட்டால் அதற்கு போட்டியாக வருவார்களே தவிர அதை விட மிகையாக தாங்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு குந்தகம் உள்ளது, அதை இல்லாமல் பண்ணி மக்களுக்கு அதை மக்களுக்கு போய் சென்றடைய வைக்கிறார்கள் அல்ல. இது எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. அப்ப வந்து நீங்கள் உங்கள் அளவில் ஓரளவு இந்த அறத்தின் வழி சென்று அந்த பூஜைகள் எல்லாம் செய்திருக்கீங்க, அது பலனளிக்கும். நிச்சயமாக எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும். அந்த
1: எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும் என்றுதான் நீங்க காவிரி தாயே வேண்டுகிறோம்.
0: ஆமாம், அந்த காவிரி
1: வேண்டும். நாட்டு மக்கள் காவிரி பாய்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருமே பலன் பெற வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்கிறோம்.
0: எங்கள் கையில் இனி எதுவும் இல்லை, எங்களால் முடிந்த வகையில் செய்துவிட்டோம். இனி என்ன நடக்கும் என்று தெரியாது. உங்களோடு பேசியது மகிழ்வாக இருக்கிறது சங்கரன் ஐயா. என்ன பாடல் பாடல் பாடுவோமா?
1: பாடல் வேணும்.
0: நீங்கள் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அந்த பாடலை எடுத்து வருவோம்.
2: என்ன பாடல் சொல்லுங்க.
0: கூறுங்க, நான் இருக்கிறேன். காட்டாளர் நீங்க பேசுவது கேட்கின்றது. ஆடி 18 எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும்.
1: காவிரியை பத்தி குடகு மலையில் உற்பத்தி ஆகின்ற காவிரி ஆறானது பல வளங்களை குறித்து இப்ப கடல கலக்கிற ஒரு பாடல் வருது. உரிமை குரல் படத்துல நடந்தால் வாழி காவேரி என்ற பாட்டை பாருங்கள் ஐயா.
0: நடந்தால் வாழி காவேரி என்பது அகத்தியர் திரைப்படத்தில் அகத்தியர்ல வரும். அந்த பாடல்
1: அதுல ஆரம்ப வரிகள் ஐயா தென்னகத்துல ஆரம்பிக்காது.
0: ஓ, அது அது நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னோர் அந்த பாடலா? அந்த பாடல புலாயர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா.
1: உரிமை குரல்
0: சரி, உரிமை
1: குரல்
0: அங்க உற்பத்தியாக இங்க வந்து இப்படி வருகின்றது என்ற ஒரு பாடல் வந்து இருக்கிறது. அந்த பாடல் தருகின்ற உங்களுக்கு. அந்த பாடல் காற்றலையில் உங்களுக்கு பாடுவோர் பாடினோர் பாடல் நிகழ்விலே வரும் ஐயா. இணைந்து சிறப்பித்த உங்களுடைய அறவழி போக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த நல்ல கைங்கரியங்கள் மேலும் கைவிட வேண்டும். எங்களால் செய்யக்கூடிய இதுதான், இறை வழிபாடுதான் முக்கியம். இந்த இடத்திலே எங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் மக்களுக்கு நினைவையும் தருவது இறை வழிபாடு என்றுதான். நாங்கள் அந்த இறை வழிபாட்டில் இருப்போம் என்று கூறிக்கொள்வோம். நலமாக இருக்கின்றேன் மகனே. நவீன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றது. சரி, எங்க பாடுங்கள், ஒரு பாடல் பார்ப்போம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க, பாடுங்கள்.
3: நான் பாடுபோம் பாட்டு இளையராஜா அவர்களில் முரளி பட்டத்தின் பெயர் எனக்கு தெரியவில்லை.
0: காரியமில்லை, பாடலை நீங்கள் பாடலாம் தானே.
3: ஓகே, ஒரு
1: நிமிஷம்.
0: இல்ல, இப்பொழுது பாடுங்க.
3: பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து. தாலாட்டு தாபி வரும் தேனூற்று, நான் பொழுது போகணும், எனக்கோ பொழுப்பு பார்க்கணும். உன்னை பொழுது பார்க்கணும், எனக்குள்ள அழுது தீக்கணும். அடிமானே துவைக்கிற ராகமிது, என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து. தாலாட்டு தவி வரும் தேனூற்று, அழகான மாடத்திலே வந்த கிணி இரண்டு அதனாலோலம் பாடி மனம் நொந்து கிளி ஒன்று, நொந்து கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயப்பட்டு கத்துதடி, எது வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச குத்துதடி. இடமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தவடடி விட்டு கிளி, தலாட்டு தலாட்டு தவி வரும் தேனூற்று நான் போல போகணும், எனக்கோ பழப்பு பார்க்கணும் உன்ன பழகு பார்க்கணும், எனக்குள்ள அழகு தீர்க்கணும். அடிமானே தவிக்கிற ராகமிது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாற்று தாலாற்று தவி வரும் தேனூற்று. ஆத்தோரம் வேலி கட்டி நந்தவனம் போட்டேன், நந்தவனம் போட்டேன் அதனாலவான மலைச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேனா, நட்டு வைத்து வளர்த்தேன். மலர வந்தமெல்லாம் வாசமடி உபரிக்க வந்தவளோ புத்திசமடி. அறிவானே கையிலுள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும், ஒரு நூலு பிரிஞ்சாலும் ஊரிந்தோடினே என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தவி வரும் தேனூத்து தான் போது போகணும், எனக்கோ பழப்பு பார்க்கணும் உன்னை பழகு பார்க்கணும், எனக்குள்ள தீக்கணும். அடிமானே நெஞ்சு துவைக்கிற ராகம் இது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தவி வரும்
0: முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சொற்கள் மாற்றம் இல்லாமல் நன்றாக சிந்தித்து பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இன்று பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த நோக்கத்துக்கு வாழ்த்துக்கள். மற்றும் நீங்கள் உணர்ந்து உள்ளூரை உணர்ந்து அதை நீங்கள் அனுபவித்து பாடுவீர்கள் என்பதற்கு அறிகுறியாக நீங்கள் தாளம் தட்டி பாடுவீர்கள் கையாலே, இல்லையா? அந்த தாளம் நிச்சயமாக அதை உணர்ந்து நீங்கள் ரசித்து பாடும் பொழுது உங்களை அறியாமல் அந்த தாளம் வந்து கொண்டிருக்கும் என்னவென்றால் அதுதான் உண்மையான உணர்வோட பாடுவது. இப்ப நீங்கள் இந்த பாடலை பக்க வார்த்தையங்கள் இசையமைப்பாளர் எல்லாம் இருந்திருந்தால் இதை விட சிறம்பட நீங்கள் பாடலாம் தானே. இந்த பாடலை இளையராஜா ஐயாவினுடைய இசைஞானி இசையிலே அவர்கள் இசை அமைத்து அதற்கு இசைக்கருவிகளும் இசைகளை கோர்த்து ஏற்ற இறக்கங்கள் பார்த்து கூட்டி குறைத்து கருவிகள் எல்லாத்தையும் உபயோகித்து தான் இந்த பாடலை பதிவு செய்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனால் அதை பெரிய அதை நான் ரசித்தவங்க நாங்கள் இசை வந்தது கதை வந்தது இல்லை. ஆனால் நீங்கள் இது ஒரு தொலைபேசி மூலம் முழுமையாக அந்த பாடலை பாடி நல்ல உணர்வோடு பாடினீர்கள். அதனால் உங்களை தான் நாங்கள் சிறப்பாக அவருடைய குரலிலே பல பாடல்களை கேட்டுவிட்டோம் இந்த பாடலை. ஆனால் உங்கள் குரலில் காற்றலைக்குள் கதம்ப இந்த முன்னிலை தமிழ் வானொலிக்கு ஊடாக வரும் பொழுது அது வேறு இனிமை திறமை நல்ல சிறப்பு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நவீன் சிறப்பான நல்ல நீங்கள் அதை நீங்கள் அக்கறை எடுத்து செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றாக இந்த பாடல் வந்து பூமணி என்று திரைப்படுத்து பாடல்
3: பூமணி
0: பூமணி நல்லது காரியம். நன்று நன்று வாழ்த்துக்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அந்த கலைத்தான் உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும்.
3: நேற்றுதான்
0: பேஸ்புக்கில்
3: முதன்முறையாக கண்டேன் கண்டேன்
0: கண்டுபிடித்து விட்டீர்களா? நல்லது நல்லது நல்லது.
3: நான் முதலில் நினைத்தேன் உங்களுக்கு சுமார் வயது ஒரு 50 வயதுக்குள் இருக்கும் என்று நினைத்தேன்.
0: இப்போது எப்படி நினைத்தீர்கள் அந்த பார்த்து விட்டு?
3: இல்லப்பா, ஏனென்றால் உங்கள் குரல் வளம் என்பது மிகவும் கணீர் கணீர் என்று இருக்கிறது.
0: ஆமா ஆமா பழக்கப்பட்ட நன்றி நன்றி நன்றி. இறைவன் கொடுத்த வரம் இது உள்ளம் எப்பொழுதும் அதனால்தான் நான் மகிழ்வாக இருக்கின்றீர்களா என்று கேட்டேன். இந்த இறைவன் எங்களை இந்த படைக்கும் பொழுது நல்ல பூ போன்ற மெல்லிய இனிய நினைவுகளையும் சம்பவங்களையும் தாங்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒரு இதயத்தை தான் எங்களுக்கு மென்மையான இதயம், எங்கள் கைப்பிடி அளவு ஒரு சின்ன இதயத்தை தான் இந்த பெரிய உடம்புக்குள்ளே வைத்திருக்கின்றார். உடலுக்குள்ளே அந்த இதயம் எப்பொழுதும் மலர்ந்து இருக்க வேண்டும், கனிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இனிப்பாக பேச வேண்டும், மற்றவருடைய இன்சொல் பேச வேண்டும், நல்ல செயல்களை புரிந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த இதயத்துக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அந்த மெல்லிய பூ போன்ற இதயத்துக்கு இந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது. அந்த துன்பங்கள் வரும்பொழுதுதான் சுமை தாங்க முடியாமல் அந்த இதயம் கடினப்படுது. இது அழுத்தங்களை
3: மனதில் இவ்வளவு கவலை இருந்தாலும் வீட்டிற்கு வரும்போது காலனியை கழட்டி விடுவது போல கழட்டி வெளியே
0: அவ்வளவுதான். மற்ற துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை மகனே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் இன்பம் தருகிறோம் நல்ல வழிதான். அதுக்கு மனித நேயம், பரோபகாரம், புரிந்துணர்வு, தேசபக்தி, அதை விட ஜீவகாருண்யம், இதை போன்ற அறவழி செயல்களில் நாங்கள் எங்கள் இதயத்தை பயன்படுத்தி போவோமா என்றால் எப்பொழுதும் இதயம் புனிதமாக இருக்கும். புனிதமாக
3: இருந்தாலும் ஆகஸ்ட் 15 தான் தேசப்பற்றோடு தான் வருகிறது.
0: அப்படி வருகிறது. ஏன் நல்லது, நீங்கள் பாடலை மகிழ்ச்சி யார் பாட போகின்றார்கள்?
3: ராகுல்
0: வந்து அவர் ராகுல் பாடல் வரலாம். ராகுல் கிருஷ்ணா தானே?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராகுல் கிருஷ்ணா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்பதை கேட்டு நானும் மகிழ்வாக இருக்கேன். ஒருவர் மகிழ்வாக இருந்தால் அதை பார்த்து எங்களுக்கும் மகிழ்வு வரும் தானே. அந்த மகிழ்ச்சிக்காகத்தானே இந்த உலகம் இயங்குகிறது. மகிழ்ச்சி என்ற ஒரு விடயம் எங்கள் உள்ளத்திலே எங்கள் இதயத்திலே பகிர்ந்து வாழ்க்கை கூடாமல் நாங்கள் மகிழ்ச்சியை எடுப்பதாக இருந்தால் நலமாக வாழலாம். துன்பங்கள் வரும், அதை அப்படியே துவண்டு விடாமல் அந்த துன்பத்தை நீக்குவது எப்படி என்று அதை நீக்கி அதுக்கு போகிற மாட்டின் வழியிலே நாங்கள் சென்று விடுவோம். நீங்கள் என்ன பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் பாடங்கள் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே
3: தெரிந்த அளவு பாடுகிறேன்.
0: முடிந்ததானே செய்யணும், உங்களால் முடிந்தளவு. ராகுல் கிருஷ்ணா பாடுங்கள்.
3: பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் திட்டிக்கும் நினைப்பை விதைக்கும் பாவனி வா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே வா. வைரமோ என் வசம் வாழ்வினே பரவசம் வீதியில் ஊர்வலம் விரியலாம் நவரசம்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். குறிப்பிட்ட வரிகளை நல்ல அழகாக பாடியிருக்கின்றீர்கள்.
3: நன்றி.
0: நல்லா உங்களுக்கு நல்ல குரல் வெண்ண இருக்கு, நல்ல சாரீதம் பாடுவதற்குரிய வெண்ண இருக்கு. பாடல்களை முழுமையாக பாடமாக்கி நீங்கள் பாடுவீர்களா இருந்தால் சிறப்பாக வரலாம் என்பது என்னுடைய. இப்ப நவீன் அந்த முழுமையாக அந்த பாடலை அவர் டெடிகேட் பண்ணி இருக்கிறார். அதாவது வந்து தன்னை அர்ப்பணித்து பாடியிருக்கின்றார். அதை பாட வேண்டும் என்று முயற்சி செய்து அதே போல நீங்களும் செய்வீர்களா இருந்தால் நிச்சயமாக வரலாம். இப்பொழுது பாடிய இந்த பாடல் இரண்டு வகையா இருக்கலாம். ஒன்று வந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலும் ஒன்று இருக்கின்றது, சிவாஜி கணேசன் ஐயா நடித்த பாடலும் இருக்கு. நீங்களே விரும்புகிறீர்கள்? அந்த பழைய பொண்ணுகள் வந்தார் இல்லையா, அருமையான பாடல். இந்த பழைய பொண்ணுகள் வந்தார் திரைப்படத்து பாடல், அந்த திரைப்படம் வந்து அருமையான திரைப்படம். அதுல அழகாக நடித்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் நன்றாக பாடியிருக்கிறார் அந்த அந்த பாடலை. சிறந்த ஒரு பாடல் உங்களுக்கு அந்த பழைய பாடல். காற்றலையும் நாளை வரும் உங்களுக்கு அந்த பெண்மகள் வந்தால் அந்த பாடல். ஆனா நீங்க பாடியிருக்கீங்க நன்றாக பாடல், முழுமையாக இல்லாத விட்டாலும் ஒரு பல்லவியும் சரணையும் பாடியிருந்தீர்கள், அத்தனையும் நன்றாக இருந்தது. மேலும் முயற்சி செய்யுங்கள், நீங்க நன்றாக வரலாம், நன்றாக பாடலாம். அதற்காகவே முன்னியல் தமிழ் வானொலியில் 24 வருடங்களாக முன்னியல் தமிழ் வானொலியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொள்ள பல பாடகர்கள் வெளியேறியிருக்கிறார். இலைமறைகாயாக இருந்த திறமசாலிகள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் அவர்கள் பெரிதாக பாடுவதில்லை, தங்களை பயிற்சி கொடுப்பதில்லை. இப்படி ஒரு தளத்தை நாங்கள் அமைத்து விட்டவுடன் இதற்கு பாட வேண்டும் என்று தங்களை தயார்படுத்தி நல்ல பாடகர்களாயிருக்கும். கடந்த வாரம் ஒரு பாடகர் வந்து எல்லோரு மனதையும் கவர்ந்து சென்றாரே, பாலசிங்கம் என்று எங்கள் கனடாவில் இருப்பவர். அவர் பெரிய எங்கள் ஆரம்ப காலத்தில் எங்கள் வானொலிக்கு வந்து பாட துவங்கி இப்பொழுது அவர் அவருடைய மகள் அவருடைய பேரை குழந்தைகள் கூட பாடுகிறார். அவ்வளவு மேடைகளிலே பாடுவார். அவர் சிறந்த பாடகராக இருக்கிறார். இப்படி பயிற்சி பெற்றுத்தான் வந்த அவரது சங்கீத காரணம் அல்ல. நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்லது. ராகுல் கிருஷ்ணா நல்லது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேறு யார் பாட இருக்கின்றார்கள்? அவர் பேசி இருந்தார். இன்னும் பேசலாம்.
2: ஜெகதீசன் அவர்கள் பேசுகிறார்கள்.
0: ஜெகதீசன் பாருங்கள், ஆட்டுக்குட்டி ஜெகதீசன். அவருக்கு நான் ஆட்டுக்குட்டி என்ன ஞாபகத்துல வச்சு, என்னுடைய மகள் வந்த போது ஆட்டுக்குட்டியை தூக்கி துள்ளி விளையாடி கொண்டிருந்தாலும் நல்ல ஆட்டுக்குட்டி என்று கூறிக்கொள்வார். கூறுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா ஜெகதீசன்?
1: நலமா இருக்கீங்க?
0: நாங்கள் நலம். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? துன்பங்கள் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது, அந்த இடத்திலும் அவற்றை ஒருபுறம் தள்ளிவிட்டு எங்கள் இதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சி தான் ஒரு சுக வாழ்வை தரும். என்ன பாடல் என்று என்ன பாடலை பாடப்போகின்ற பாடுங்கள். ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல், அதிகமாக பாடுகிற பாடலை பாடி பாருங்கள். இது சங்கீத மாடல் அல்ல. உங்களை ஒருவரும் பார்க்கவில்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர் தான் பார்க்கின்றார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை கேட்கின்றார்களை வேற பார்க்கவில்லை. பாருங்கள் முடிந்தவரை. நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன்.
1: பாருங்கள். மோக உன் வலை கொண்ட கையால மெதுவாக மூட என் கருங்கோங்கள் பறந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன். அது உடல் கூட
0: மலரென்று முகத்தோடு மீத எங்களை உண்ட கையால மிகுவாக மூட. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வருகின்றது பாடல். நீங்கள் பாட முடியும். நீங்கள் நீண்ட நாட்களாக பாடவில்லை. உங்கள் மனதுக்குள்ள இருக்கிற இந்த பாடல் என்றால் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். அற்புதமான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் அங்கே இறுதி வரிகளும் அழகாக வருகின்றது. உங்களுக்கு நீங்கள் பயிற்சி செய்து பாடுங்கள். என்ன ஏன் கேட்பேன் என்றால், இந்த வானொலியை சிறப்பிக்கிறது மட்டுமில்லை, உங்கள் உள்ளத்தை சரிப்படுத்துகிறீர்கள். உள்ளத்திலே சற்று வினாடியாவது, ஒரு சிறு வினாடி, ஒரு சிறு நிமிடங்களாவது ஒரு மகிழ்ச்சி வருகின்ற ஒரு பாடலை பாடும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அந்த பாடலை உச்சரிக்கும்போது மற்றவற்றையெல்லாம் மறந்து விடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே வந்த பாடல்கள் அத்தனையும் எங்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. எங்கள் வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்து, அந்த மகிழ்வு எப்படி ஏற்ப, எல்லாருக்கும் இசை. இசை என்பது நாங்கள் பிறக்கும் பொழுது இருந்தே, நாங்கள் அம்மா என்று அழுது கொண்டு பிறந்த நேரம் இருந்து எங்களோடு அந்த ஓசை வந்து விட்டது. இறுதியில் நாங்கள் போகும் பொழுது கூட நாங்கள் மிக்கர் எடுத்து அப்படியே அடங்கும் போதும் அந்த ஓசையோடு தான் போகின்றது. ஓசை, அந்த இசை, அந்த ஓசையை இசையாக்கி இசையால் வசமாக இதயம் எது என்ற கேள்வியை போட்டு உலகத்திலே அந்த இசை முக்கியமான இசையினால் பெரிய பயிர்கள் எல்லாம் வளர்கின்றது. ஆய்விலே கண்டிருக்கின்றார்கள். பெரிய மதம் கொண்ட யானையை கூட இசையால் நாங்கள் வசமாக்கலாம். அதனால் தான் ஆனாகப்பட்ட எங்களை படைத்த இறைவன் கூட இசையால் மயங்கியிருப்பார். நல்லது. ஜெகதீசன் இந்த பாடலை பாடியமைக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். முயற்சி எடுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட சிறப்பாக பாடுங்கள். நன்றி, நன்றி. அடுத்து யாரு பாடப்போகின்றார்கள்? நவீன்.
2: அவ்வளவுதான், எல்லாரும் பாடிட்டாங்க.
0: நாலு பேரும் வந்து அழகாக பாடி எங்களோடு இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்க பெண் குரல்ல யாரும் இல்லையா பாடுவதற்கு? அவர்கள் தானாக வருவார்கள், நீங்கள் பாடுவதை வானொலியில் கேட்பார்கள். வானொலியில் கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஆச்சரியம் வரும். மீண்டும் உங்கள் பாடலை இந்த நீங்கள் பாடிய பாடல்கள் ஐயா கேட்ட பாடலும் நாளை உங்களுக்கு காற்றலையே பாடினோர் பாடல்கள் கலந்தா நிகழ்வு வந்து பாடினோர் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பாடினோர் பாடல்கள் நேரத்திலே கிடைக்கும். சரி, நன்றியா, நன்றி, விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி, உங்களுக்கு நன்றி. இனிமையான பாடல்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். சந்திரன் ஐயா அவர்கள் அறநெறி பற்றி உங்களுக்கு கூறியிருந்தால் அறத்தின் மொழி நின்றால் தான் பாடலாம் வந்து இந்த ஆடி 18 பூம்புகார் அதை பற்றி கூறினார். ஆடி 18 என்று அதை என்ன ஆடிப்பெருக்கு எப்படி வருகின்றது, அந்த காவிரி ஆறு எப்படி பொங்கி வருகின்றது என்பதை எல்லாம் அவங்களோட பகிர்ந்து கொண்ட வேளையில் காற்றலையில் இருந்து அவர்கள் விடுபட்டு நல்லா அலங்கரித்து சென்றவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். எங்கே மற்றவர்களும் பெறலாம் என்று கூறிக்கொள்கின்றேன்.

அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் மனதிலே பதித்து வைத்திருக்கும் அந்த பாடலை வெளியே கொண்டு வாருங்கள். இந்த தளத்திலே கொண்டு வந்து நீங்கள் நின்று பாடும் பொழுது நீங்கள் பாடலை சிறப்பாக பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றுக் கொள்ளலாம். யாரும் உங்களை முகம் தெரியாத யாருக்கும், உங்களை தெரிந்தவர்களுக்கும் மட்டும்தான் உங்களை தெரியும். ஆனால் உலகளாக பல ஆயிரக்கணக்கான உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் பாடல ஒரு வரி இரண்டு வரி நீங்கள் உங்களால் முடிந்தவரை வந்து பாடி காட்டி செல்லலாம். ஆனால் இணைந்து பேசிக்கொண்டு செல்லலாம். நீங்கள் அப்படியும் வந்து இணையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5. இப்பொழுது கனடாவில் 12 மணி, நண்பகல் 12 மணியை கடந்து 8 நிமிடங்களும் ஆகிவிட்டது. உங்களுக்கு இரவு நேரம் 9:30 8 நிமிடம் கூடி வந்திருக்கின்றது. 8:38 என்று கூறிக்கொள்ளலாம். ஈழத்திருநாட்டிலும் அதே போன்றுதான். இப்பொழுது நீங்கள் இந்த நல்ல நாளை கழித்து உணவருந்தி உறக்கத்துக்கு செல்லும் வேளையில் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், வீட்டிலே மற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நீங்கள் தொலைபேசியிலே அழகாக அழைத்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5. இது மீண்டும் தமிழ் வானொலி. பாடுவோர் பாடலாம்.

0: அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஜோதி பாண்டியன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஜோதி பாண்டியன், நான் காட்டுவதில் இருக்கின்றேன். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம், நலமாக இருக்கிறேன் ஐயா. தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக
1: இருக்காங்க.
0: நலமாக இருக்கின்றேன். நலம் நலமாக இருக்கின்றார்கள்.
1: நல்ல பாட்டு சொல்லுங்க.
0: நீங்களும் பாடுங்க, பாடுவோர் பாடலாம் தானே, பாடுங்க உங்களுக்கு விருப்பமான. இந்த பாடுவோர் பாடுவோர் பாடலாம். நீங்கள் பாடக்கூடிய சிறப்பான பாடல் கவிஞர், அதை விட பாடவர் பாடுங்கள். பார்ப்போம் ஒரு பாடலை.
1: சரிங்க.

0: ஹலோ,
1: ஓ பாருங்கள், பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு பாருங்கள்.
0: இருக்கீங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. மைக்கா கழுட்டு
1: எடுத்துட்டாங்க.
0: இந்த பச்சை கிளிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜடை தோற்கும் நீந்தும் உடலினை காணும் பொழுதில் சின்ன சிற்பம் அதை கே

0: என்பதை சொல்லி
1: உங்களுடைய தொலைபேசி சரியாக இயங்கவில்லை. என்ன நடந்தது ஜோதி பாண்டியன்?
2: ஹலோ
1: ஜோதி பாண்டியன், உங்களுடைய பாடல், உங்களுடைய பாடல், உங்களுடைய பாடல் வருவதில்லையே. என்ன உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லையா? அதை நிற்கிற இடத்தை விட்டு ஒரு இரண்டடி தள்ளி நில்லுங்கள், அல்லது திரும்பி திசையை மாற்றி பாருங்கள். அப்படியே தொடர்ந்து இருந்த நன்றா இருந்தது. இடத்தை மாற்றாதீர்கள், பாடங்கள் திருப்பி. என்ன உங்களது மைக்கல வேற ஏதாவது கருவிகளை பொறுத்தவர்களோ நேரடியாக தொலைபேசியில் பாடுகிறீர்களா? தொலைபேசியில நேரடியாக வாய் வைத்து அழகாக பாடுங்கள்.
2: இப்ப நல்லா கேக்குதா?
1: கேட்கின்றது, பாடுங்கள்.
2: சரியா. இந்த பச்சை கேலிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லினை இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும். நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும். உடலினை காணும் பொழுதினில் சிற்பம் அது கேட்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு. என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு. என்றும் இல்லை எனும் சொல் இல்லை.

0: பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும். நேருக்கு நேர் உன்னை பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும். இங்கு நித்தம் தவழ்ந்திடும் காற்றும் உன்னை கண்டு கேட்டு வழி நடக்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லினையிட்டு வைத்தேன். ஐயா
1: சிறப்பு சிறப்பு, நலமாக இருக்கீங்க, நன்றாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் குரலில் நீங்கள் அழகாக பாடுவது எங்களுக்கு கேட்கின்றது. விடையிலே நீங்கள் வேறு கருவிகளை பொருத்தி காற்றலைக்கு செயல்படாது.
0: இது
1: தெளிவாக உங்கள் குரல் அப்படியே வந்தது. அப்படின்னு ஒரு இடத்துல சற்று தடுமாற்றம் இந்த காற்றலை தவறு விட்டது. மற்றும்
0: இது வந்து இந்த பாட்டு வந்து அந்த படத்துல எம்ஜிஆர் படத்துல வந்து அவங்க அம்மா பாடுவாங்க, வரலட்சுமி நீதிக்கு தலைவணங்கன்னு ஒரு படத்துல.
1: வரலட்சுமி
0: ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க, அந்த பாட்டு ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே சொந்த குரல்ல பாடுவாங்க. எனக்கு ஒரு ஆசை அந்த பாட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும்.
1: அற்புதமான வார்த்தைகளை
0: முந்தி என் பிள்ளை நடக்கையில்
1: ராஜநடை தோற்கும் பாடல். அந்த பாடல் ஆடை உருத்தி அழகா வரும்போது சிற்பம்
0: கலப்புடன்
1: வரலட்சுமி அம்மா நடிக்கிற திரைப்படங்களே பாடல் காட்சி அவர் சொந்த குரலே பாடுவார். அவ்வளவு சங்கீத ஞானம் உள்ளவர்கள். அந்த நாளையில வந்து திரைப்பட நடிகர்கள் பாடக்கூடியவர்களா இருப்பார்கள், ஆடக்கூடியவர்கள் எல்லாம்
0: சொந்தமாக வந்து அவருக்கு பக்கத்துல உட்காந்து நான் பாடி இருக்கிறேன்.
1: என்ன பாடல் பாடுவீர்கள்?

0: மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அவர் தங்கியிருந்தாருங்க. ஒரு 1965 வாக்குல தங்கியிருந்தாரு. அப்ப நான் சின்ன பையனா இருப்பேன். வந்து அவருக்கு வந்து என்னன்னா நானும் பிஎட் கார்ல அழைச்சிட்டு மாரியம்மனுக்கு போனேன். தஞ்சாவூர்ல எங்க வீடு இருக்கும். இப்ப எங்க வீட்டுக்கு 8th வீட்டுல அவங்க சொந்தக்காரவங்க வந்திருந்தாரு. அவர் அழைச்சிக்கிட்டு கண்ணு கொஞ்சம் சுமாரா தெரிஞ்சது அவருக்கு, ரொம்ப தெரியல. அதுக்கு வேண்டிட்டு இருந்து மாயக்கோட தங்கியிருந்தாரு. ஒரு வாரம் போல தங்கியிருந்தாருங்க. அப்ப வந்து எங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்து 10 பேர் கிடைச்சி வரணும். பக்கத்துல உட்காந்துருப்பேன். கொஞ்சம் கூணு விழுந்த மாதிரி உட்காந்துருப்பேன். அவர் பாத்துட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு, முதுகு ஒரு குத்து ஊத்துனாரு.
1: அறிஞர்கள் தந்த பாடம் இந்த அவரோட சேர்ந்து என்ன பாடலை பாடுங்கீர்கள் அவரோட இணைந்து?
0: நான் அவரோட அந்த மாரியம்மன் ராகம் தெரியல, எனக்கு மறந்துட்டேன். மாரியம்மனுக்காக அவர் பாட்டு பாடினாரு. ஓம்கார ரூபத்தினுள் ஒளியுமாகி ஒப்புவோமை இல்லாத ஒளியுமாகி ஆங்காரமாகி அப்பால் அடக்கமாகி அணுவுக்குள் அணுவமாகி பாங்கமுறு பஞ்சேந்திரியமாகி பகரமுப்பால் கடந்த பதவியாகி சிங்காரமான பொன்னை நல்லூர் வாழும் தேஜோமை ஆனந்த தேவி தாயன்னு அந்த பாட்டு.
1: அந்த பாடு அந்த பாடலை உங்களோட பதினொன்று இல்லையா?
0: எனக்கு ராகத்தை வர மாட்டேங்குது.
1: அவருடைய பாடல் பதிவு இருக்குங்களா? அந்த பாடல் பதிவு இல்லை.
0: அந்த பாடல் பதிவு பதிவு கிடையாது, எதுவும் கிடையாது.
1: நல்ல பாடல். அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு ராகத்தை அமைத்து பாடலாம் தான். நீங்கள் தான் புலவர்
0: ஆயிட்டு அடுத்த
1: அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு இசையை போட்டு பாடுங்கள். அதுல அம்ம நேரம் பாருங்களுக்கு. வாழ்த்துக்கள் அவருடைய ஆசீர்வாதம் வாழ்த்து பலிக்கும் உங்களுக்கு. இந்த நீங்கள் திரைப்படத்துக்கே பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். உங்களுடைய திரைப்படத்துக்கு உங்க பாடல் தெரியுது. இந்த பாடலுக்கு நீங்களாக
0: நினைக்கிறேன், நான்
1: நீங்களாக ஒரு இசை போட்டு
0: இசை
1: அடுத்த வாரம் பாட வேண்டும்.
0: அடுத்த வாரம்
1: ஆடி 18 எப்படி போகின்றது?
0: ஆடி 18 வீட்டுக்குள்ளே போது பைப்படி இல்லையா?
1: நல்லது நல்லது. என்ன செய்வோம்?
0: தண்ணீர் இருக்கும் இடம் தான் நமக்கு நதி ஓடை ஆறு எல்லாமே.
1: அவ்வளவுதான்
0: எல்லாருக்கும். ஆமா எல்லாருக்கும். ஆமா தண்ணீருங்கிறது எங்கேயுமே கிடைக்கும். இருந்தாலும் அங்க கும்பிடுறது ஒரு விசேஷம். அதாவது பசுவோடைய எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு, நம்ம போயிட்டு வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றது உண்டு ஒரு டைப்புங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பசுவுக்கு வந்து மடியதான் பால் வரும், வேற எங்கேயும் பால் வராது. அது மாதிரி ஆலயங்கள்ல இருக்க தெய்வங்கள்ட்ட தான் அறிவுடு இருக்கும்.
1: ஆமா
0: இப்ப எல்லா ஆலயங்களையும் பூட்டி வச்சிருக்கிறாங்க.
1: வறுமை சட்டங்களும் இவளும் வந்து பூட்டிக்கு. ஆனா எங்களுக்கு இதயத்தை பூட்ட முடியாது. நாங்கள் இறைவனை எங்கிருந்தும் வழிபடலாம்.
0: இயற்கையான காரணம் இருந்தாலும் அவங்களோட நான் இன்னைக்கு வீட்டுல கும்பிட்டுருக்கோம், ஆத்துல கும்பிட முடியல.
1: அது ஆற்றையே கும்பிட்டதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள. உங்களுடைய பதிவான உண்மையான உள்ளார்ந்த ரீதியாக நீங்கள் உளப்பூர்வமாக செய்தால் அது அங்கு செல்லும்.
0: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ரொம்ப நாளாச்சு. உங்களை எப்படி இருக்காங்க? மீரா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றார் கணபதி அவர்களே, நலமாக இருக்கின்றார். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
1: அடிக்கடி வருவது உண்டு நேரலைக்கு. மகிழ்ச்சி. அடிக்கடி நான் நேரலையில் வருவது உண்டு என்றும் பாட்டு போடுங்க. முதல் ஒரு தடவை வந்தபோது நீங்கள் வந்தீர்கள், இன்று வந்திருக்கின்றீர்கள். நல்லது.
2: என்னோட
1: பேசுவதற்கு வந்து இந்த இன்றைய நாள் அமைந்திருக்கிறது வந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், நலமாக இருங்கள், பாதுகாப்பா இருக்கின்றீர்கள்.
2: கண்டிப்பாக.
1: எப்படி போய்? ஆமா ஆமா ஆமா. ஆடி 18 எப்படி வந்து போயிச்சு?
2: நல்லபடியா சென்றது.
1: நன்றி நன்றி நன்றி. சரி, உங்களோட பாடலை கேட்போம். அவளோடு இருக்கின்ற நீண்ட நாட்களாக நான் கேட்பதுண்டு. மகளோட மகளின் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடும் பொழுது நான் பாடலை கேட்டுக் கொண்டிருப்பேன் தானே. இப்ப நான் கேட்பதுண்டு. நன்றாக பாடு. இப்போது உங்களுடைய அந்த பல் பற்கள் எல்லாம் சரியாக வந்து விட்டதா?
2: ஒரு 70% போடணும், பரவாயில்ல, பாட முடியும்.
1: சாரி, அப்ப பாடங்கள் இங்கே என்ன பாடல் எடுத்து பாடுங்கள் பாடுங்கள்
2: இன்னைக்கு. ஏன் தேனில
1: நல்ல பாடல் பாடுங்கள்.
2: அது பாடிக்கிறது 2019 பாடினேன், செப்டம்பர்ல 1 வருஷம் 40 கரெக்டா 1/9/19 பாடினேன். குறிச்சு வச்சிருக்கேன், குறிச்சு
1: வச்சிருக்கேன்,
2: குறிச்சு வச்சிருக்கேன்.
1: ஆமா,
2: அது 1/9/19 பாடினேன். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு 1 இயருக்கு அப்புறம் பாடுறேன்.
1: ஆமா, பாடுங்க. பாடுறோம்.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலினாவை போல வந்த பாவையல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த கலையல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் மூலம் இன்னும் ஆடையினாலே, மலை மீனி எல்லாம் மூடுதம் ஆனத்தினாலே, பக்கமாக வந்த பின்பும் வெட்கமாகும் இங்கே பாறையோடு பார்வை சேர் தூது வேணுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, காலில்லாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா, அங்கமெல்லாம் மங்கையால் தங்கமாகும் மங்கை போலி, தினம் அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கை போலி, தினம் அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தே நிலவில் ஆசையில்லையா. காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காது காது நின்றதுதான் நீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவையல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த பாவையல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டம் சொல்லவா, பறந்து செல்லவா. மிக்க நன்றி. மற்ற நேரத்தில் வைக்கிறேன்.
1: இல்ல இல்ல இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள், அவசரம் இல்லை அவசரம் இல்லை. இது உங்கள் நேரம். இனிமையாக பாடுவீர்கள், இனிமையாக
2: பாடுவீர்கள்.
1: நீங்கள் அவசரமாக சொல்ல வேண்டுமா?
2: அப்படியே இல்ல, மற்ற நேரத்தில்
1: அவர்கள் வருவார்கள். வந்தால் அவர்கள் உங்களுக்கு கிடைத்த நேரம் வாரம் ஒருமுறை வருகின்றீர்கள். இந்த தளம் உங்களுக்கான தளம், நீங்கள் பாடுவீர்கள். அதை தெரிந்து கொள்ள முடியும். முழுமையாக நன்றாக பாடுகின்றீர்கள்.
2: எனக்கு
1: அது பழைய பாடல்கள்.
2: பாட்டு புஸ்தம் அந்த காலத்து 40 வருஷம் பாட்டு புஸ்தம் பிரிண்டிங் சரியா பிரிண்ட் ஆகல. நான் பாட ஞாபகம் வச்சுப்பானேன், சரியா வரல. ஞாபகம்
1: அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போல அந்த இடத்திலே ஒரு ஒரு சொல்லுமான
2: நல்ல
1: பாடு. நீங்கள் பாடும்பொழுது நீங்கள் பாடும்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த பாடலை நீங்கள் இளமை காலத்தில் பாடியிருந்தால் அப்படி இருந்திருக்கு. என்ன போட போட்டிருப்பீர்கள்? இதை யாருக்கு பாடி காட்டி, யாருக்காக பாடி காட்டியிருக்கிறீர்கள்?
2: அதேதான் அதேதான் மீரா தங்கச்சி சொல்லுவாங்க. இப்ப இந்த போட்டு இந்த போட்டு போறீங்கள, நீ 19-20 வயசுல என்ன ஆட்டம்
1: இல்ல. இந்த பாட்டு எங்கே நீங்க பள்ளி பருவ காலத்திலேயே, வாலிபனாக காலத்திலேயே கண்ணீர் கண்டா சைக்கிள போகும்போது கண்ணீர் கண்டா பாட்டு பாடிக்கொண்டு இடைவெளியை பாடி இருப்பீர்கள் இல்லையா, அந்த அனுபவங்கள்
2: மீட்டிக் கொண்டு
1: அந்த காலத்திலே
2: வசந்த காலம்
1: இது நினை வேலைகளை மீட்டிக் கொள்ளிருந்தது இந்த நேரத்தில். அந்த நேரம் இப்பொழுது வருகின்ற காட்சிகளை பார்த்தா அதெல்லாம் என்ன நாங்கள் அந்த நேரம் செய்யாததா என்ற எண்ணம் வருந்தான் இல்லையா கணபதி அவர்கள்.
2: கண்டிப்பா உண்மையிலே பிளாஷ்பேக் தான், அந்த காலத்து பாட்டாதான் நமக்கு அந்த இளம் வயசுல அந்த பாட்டுலாம் மறக்க முடியாது.
1: பாடசாலை காலத்திலே அந்த மாணவர்கள் சங்கங்கள் இருக்கும், அதுல பாடங்களுக்கு நான் படித்த பாடத்தில் வாரம் ஒரு நாள் மாணவர் தேர்ச்சி சங்கம் என்று அதுல கட்டுரை கவிதை பாடல்கள் பாடலாம். அப்பொழுது பாடத்தினா நாங்கள் யாரை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வகுப்புல, நான் ஒரு காலத்திலே ஆண்கள் பாடசாலை பின்பு ஆண்களும் பெண்களும் கலவன் பாடசாலையில படித்த பொழுது மேலும் எங்களுக்கு உற்சாகம் கூட எங்களுக்கு தெரிந்த விருப்பமானவர்களை இணைத்துக் கொண்டு இந்த பாடல்களை இப்படியான பாடல்களை பாடுவேன். கண்ணெதிரியை தோன்றினா அந்த பாடல் ஞாபகம் வந்து அந்த பாடல் இருக்கா பாடும், கண்ணெதிரே தோன்றினாள்
2: கண்ணெதிரே பாட்டு
1: பாடுறேன். இளமை காலத்து
2: பாட்டு இளமை காலத்து பாட்டு சொல்றேன் பாட்டு பழைய பாட்டு இப்ப தெளிவா பாடுறேன். இது கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு, நான் பெற்ற செல்வம்.
1: ஓ அருமையான பாடல் பாடுங்கள்.
2: கரெக்டா அது ஒண்ணு ஒன்னு ஒன்பது பத்தொன்பதுல அதே சமயத்துல ரெண்டு மூணு பாட்டுல பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே டேட்ல பாருங்க
1: பாடுங்க பாடுங்க.
2: ஓகே ஓகே. நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நிலமான செல்வம், தேன் மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன் மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு, தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்டையிருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உருவம் நீ. நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், அன்பே இல்லா மானிடரா, அன்னையை இழந்தாய் இளவயதே, அன்பே மானிடராய், அன்னையை இழந்தாய் இளவயதில், அன்பே அறியா பாவியகம், வாழுகின்ற பூமி இது அறிவாய் கண்ணே. நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம்.
1: அற்புதம் அற்புதம், அருமையாக பாடியிருந்தீர்கள். அந்த அந்த அந்த ஜீவன் அப்படியே இருந்தது இந்த பாடல்ல. இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடலும் கூட கணபதி அவர்களே. நான் சின்ன வயதாக இருந்தது, தந்தையார் என்னை தூக்கி வைத்துக் கொண்டு கலங்கி பாடுவார். நான் எனக்கு அப்ப புரியாது, என் தந்தை அன்னை இழந்த போது அவர் அந்த பாடலை பாடியிருந்தார். அடிக்கடியும் பாடுவார், என்னை பார்த்தால் என்னை அணைத்து வைத்துக் கொண்டு பாப்பர் சின்ன பையன் தான் அவர் அந்த பாடலை பாடிக்கொள்ளுவார். அவர் பாடியது அவர் நல்ல சாரீரம் உள்ளவர், ஆனா பாடகர் அல்ல, பாடுவார். உணர்ந்து பாடும் பொழுது தன்னை அறியாமல் கேள்வி ஞானத்தை நாங்கள் மனதிலே வைத்து அதை உணர்ந்து பாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக வரும். வரிகளையும்
2: ராகத்துக்கு அந்த சுருக்கு மதிப்பு தரணும், அந்த தமிழ் இசைக்கு அவங்களுக்கு மதிப்பு தரணும்.
1: அத்தோடு எங்கள் பழைய பாடல்களோட வரிகள் எங்களை தள்ளி கொண்டு போகும். இந்த ராகத்தோட பாடும்போது முதல் வரி போ, அடுத்த வரி எங்களை அறியாமல் வந்து கொண்டிருக்கும். அப்படியான வரிகளை தான் அவர் கவிதை மூலம் கொண்டு வந்து தந்தார்கள் பாடலுக்கு. அதாவது ஒரு பாடல் முதல் வரியை எடுத்தால் நான் பெற்ற செல்வம்னா அடுத்த அடி வெறும் இரண்டா அந்த பாடலை உள்வாங்கி விடுவீர்கள் நீங்கள். நாங்கள் உள்வாங்கக்கூடிய வகையில் இசையோடு அந்த பாடல்கள் எங்களை கவர்ந்திருந்தது. அதனால எங்களால்
2: மருதகாசி மருதகாசி பாட்டு மருதகாசி பாடல் ஆசை மருதகாசி.
1: அவர் வந்து கவிஞர்கள் திலகம் அல்லவா அவர், ஆனா மருதகாசி அவர்கள் கவிஞர்கள் திலகம் என்று அந்த காலத்தில் கவிஞர்கள் திலகம், அவர் திரை இசை திலகம் அப்படி இருக்கின்றார்கள். அது சாதாரணமான விருது அல்ல. அந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் இந்த ஊடகங்களுக்கு அழைத்து ஊடகங்கள் வழியாக வந்து விளம்பரம் தேடினவர்கள் அல்ல. திரைப்படம் மூலம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பெரிய பெரிய சாதனங்களால் முன்னேறினாங்க. நன்றி நல்ல நிலைக்கு வந்தவர்கள். அது அன்னை கலைவாணி கொடுத்த கொடை நல்லது என்று எங்களுக்கு நீங்க
2: மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்திருக்கு. இன்றைய போது உங்களுக்கு எல்லோருக்கும் இன்றைய போது நல்லபடியா சென்று நாளை விடிய எல்லோருக்கும் நல்லபடியா விடிய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். வாய்ப்பு தமிழ்க்கு நன்றி அண்ணா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கேட்டுக்கொண்டு தேவதியம்மா வருவாங்க, தேவதியம்மா வருவாங்க, அவங்க பிள்ளை கேட்க
1: காத்திருக்கேன். நல்லது நல்லது அவங்க நல்ல. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாடல் வைத்ததுக்கு நன்றி. நன்றி. ஆண்டவன் அருள் என்று
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. ஆசைதான்.
1: நன்றி சகோதரா. நன்றி சகோதரா. இது மொழியல் தமிழ் வானொலி உடைபெறும். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒருவருப்பாய் கொண்டிருக்கிறது பாடுவோர் பாடலாம். இந்த தளத்தில் வந்து கால் பதித்தவர்கள் பலர் அவர்கள் தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் பாடலில் முன்னேறி வந்திருக்கின்றார்கள். இத்தனை பல பாடகர்கள் வெள்ளிடம், அதாவது வந்து தலை இலை தரை இலை மறை காயாக இல்லாமல் வெளிவந்து மற்றவர்களால் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பாடல் மேடை பாடகர்களாக இருக்கின்றார்கள். ஏன் எங்கள் அன்பு நேயர்களாக இருந்து எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் எங்களிடம் வந்து பாடி பழகியவர்கள் இன்று திரைப்பட பின்னணி பாடகர்களும் பாடியிருக்கின்றார்கள். அப்படியான வல்லமை கொண்ட ஒரு தளம் இந்த தளம். நீங்கள் வெட்கம் இல்லாமல் நன்றாக நீங்கள் அதை ஒரு இலக்கு வைத்து இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று உங்களை அதிலே புகுத்தி அர்ப்பணித்து பாடும் பொழுது நிச்சயமாக சிறப்பாக வருகின்றது. ஒரு முறை பாடலை தந்துவிட்டு மறுமுறை நான் பாட வேண்டும், அடுத்த முறை பாட வேண்டும் என்று வந்து முழுமையாக பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர சேவையை 24வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கின்றது. 23 ஆண்டுகளை வெற்றிகரமாக கழித்து 24வது ஆண்டை எட்டி பிடிக்க இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். வந்து பாடுங்கள், பாடி மகளுங்கள் என்று கேட்கும் பொழுது பாடலை கேட்போம்.
3: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும்.
1: அழைப்பில் வந்து திரும்பிச் சென்ற அன்பு உறவுகள் நீங்கள் மீண்டும் அழைக்கலாம். பாடல் முடிந்த அவருடைய பாடல் முடிந்தது. இது வந்து இசை பாடல். நாங்கள் காற்றலையில் தரும் இசை. இந்த இசை பாடல் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம்.
3: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம்

எளிமையான அந்த பாடல் காற்றலையில் நன்றாக பாடி எங்களை கலகலக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியும் பாடுவோர் பாடலாம். இரண்டு மூன்று அன்பு உறவுகள் வந்து அழைத்தார்கள், வாருங்கள் காற்றலைக்கு மீண்டும் வந்து அழைப்பை தந்து பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு பாடலை தருவேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள் வாருங்கள்.

0: மனித ஜாதி தன் கவலையை மறப்பதற்கு உதவுவது பாட்டு என்று கூறி சென்ற பாட்டை கேட்டு சென்றோம் அன்பு உறவுகளே. வண்ண வண்ண சொல் எடுத்து வந்ததுதான் செந்தமிழ் பாட்டு. அது தமிழ் பாட்டுமல்ல, செந்தமிழ் பாட்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது. வாசம் உள்ள மல்லிகை போலே வாசம் வீசும் வாழ்க்கையிலே மனம் வீசக்கூடிய இசை. இந்த இசை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. காற்றடித்தால் இசை, தடக்கி விழுந்தால் இசை, கையில் இருக்கிற பொருளை கீழே போட்டால் இசை, வாயிலிருந்த எச்சியை நாங்கள் வெளியே உமிழும் பொழுது இசை, மூக்கிலே இருக்கிற சீர்ந்த மூக்கை சீரும் பொழுது கூட இசை தான் வருகின்றது. அந்த ஓசை, அந்த ஓசை இசையாக வரும். அதே அவற்றையே பாடல்கள். ஒரு அங்கே ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் கேட்டேன். ஒரு பாட்டி வந்து தனக்கு வெத்தலை தாம்பூலத்தை அந்த பாக்குகளை போட்டு இடிக்கின்றார். உடலே அந்த இடிக்கிற சத்தமே இசையாக வருகின்றது. அன்பு உறவு ஒருவர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார்.
0: வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். வருக வருக என்று வரவேற்கிறேன். பாடுவோர் பாடுவர் நிலையத்துக்கு நலமா இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன் செல்வம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வா இருக்கேன்.
0: இப்பொழுது நேரம் உங்களுக்கு பத்து.
1: மோகனா பாட
0: போகுது. சொல்லுங்க. பத்து மணி அமைதியான நேரம், அழகாக பாடலாம் பாருங்கள். நீங்கள் பாடவில்லையா? முதல் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது எங்கள் மதமும் பண்பாடுதான். பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது. வணக்கம் மகளே. மோகனா வணக்கம். பேராண்டியில் தூங்கி விட்டாங்க. வணக்கம் மகளே. மோகனா நலமா இருக்கின்றீங்களாம்மா?
2: நலமா
0: இருக்கிறேன். இருக்க வேண்டும். நல்லது நல்லது நல்லது. சரி, எங்கே ஒரு மகிழ்வான நாள் ஆடி பதினெட்டு இல்ல ஒரு மங்களமான நாள் மகிழ்வாக வீட்டில் இருப்பீர்கள். மகிழ்வாக ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம்.
2: பாடுகிறேன்.
0: பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம். மோனா சரி சரி, நான் இணைப்பு துண்டித்து விட்டது ஒன்று பயந்து விட்டேன். வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள். உங்களுடைய நேரத்தை எடுத்து சுவாசத்தை விட்டு நன்றாக ஆழமாக சிந்தித்து அழகாக பாடுங்கள். உங்களுடைய நாதத்தை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காட்டலையில் எல்லோரும் ஆவலோடு பார்க்கின்றார்கள். வாரந்தோறும் வந்து பாடும் மோகனா இன்றும் பாடுகின்றார் என்று.
2: அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், அருள்வாயினி இசை தரவாயினி, இன்னும் வருவாயினி லயம் தரும் நீ அம்மா.
0: இணைப்பு துண்டித்து விட்டதா? இணைப்பு துண்டித்து விட்டதா? ஒரு தொலைபேசி
2: பூஜை செய்தால் பூவை நீ மகிழ் மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவா தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம்.

0: சிறு பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் துளும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் களின் வேண்டும் வரம் தரும் வேணி. நான் முகன் நாயகி மோகன ரூபி நான் நிறை போற்றும் தேவினி. வானவர் கமுதே தேனரும் சிந்தம் காணும் மனோகரி கல்யாணி. அருள்வாணி இசை தருவாணி இங்கு வருவாயி. லயம் தரும் வேணியம்மா மாணிக்க வீணையும் மாதேன் கலைவாணி. தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம்.
1: சிறப்பு சிறப்பு மாலை சிறப்பாக பாடியும் தொலைபேசி சற்று தொல்லை கொடுத்து விட்டது மற்றும்படி நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொற்களை பிரயோகித்து உள்வாங்கி பாடியிருந்தீர்கள். இந்த பாடலை மேடையிலே கூட பாடுபவருக்கு அஞ்சுவார்கள். அவ்வளவு ராகசங்கமம் உள்ள பாடல், நல்ல சுரவரிசை உள்ள பாடல், நல்ல கனவங்கள் உள்ள பாடல். அதற்கு உங்களுக்கு பக்க பாத்தியங்கள் இருந்தால் உங்களுக்கு அதற்கு உதவியாக இருந்திருக்கு. நீங்கள் தனியே ஒரு தொலைபேசியிலே, அதுவும் தொலைபேசியா இருக்கிற தொலைபேசிகளிலே நாங்கள் பாடுவோம் போது நன்றாக பாடியிருந்தீர்கள். முழுமையாக அந்த பாடலை நீங்கள் உணர்ந்து நன்றாக
2: பாடியிருந்த
1: இந்த பாடலை நீங்கள் மாலையிலே நீங்கள் கடவுள் வணக்கம் செய்யும் பொழுது பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை பாடிக்கொண்டு வருவதால் அன்னை கலைமானியின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடிந்தவரை அன்னை கலைமானி சங்கீத காரியத்தான் பாடச் சொல்வதல்ல, உங்களுக்கு இருக்கு தெரிந்த பாடலை உங்களுடைய இசையிலே நீங்கள் மொழி நிகழ்ச்சி சுசீலா அம்மாவின் குரலே இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம். அதோடு உங்களை ஒப்பிட மாட்டோம். அவ பாடியும் தனியல்ல, அவரோட நீங்க சிறப்பான பாடி. ஏன்னா நீங்க தனியும் ஒரு தொலைபேசியில முழுமையாக அந்த பாடலை பாடி முடிச்சீர்கள் ராகத்தோடு. ஆனா அவ அப்படி இல்லை, துண்டு துண்டா பாடி பார்த்து எத்தனை பாய்ச்சி வெற்றி பெண் இசையமைப்பாளர்களோட சேர்ந்து இசை பாரதிய கல்வியோடு பாடினார். நீங்கள் தனியா சிறப்பு சிறப்பு இப்படியான இளமுறை காய் ஆக இருக்கும் தரம் உள்ள சிறப்பு வாய்ந்த நீங்கள் தகுதியுள்ள ஆர்வம் உள்ள உங்களுக்கு தளம் கொடுக்கணும். நீங்கள் இதிலே வந்து பாட வேண்டும். ஒரு நாளைக்கு வந்து பாடினவுடன் சரியது இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்றதை ஒரு வாரமாக பயிற்சி பண்ணி போட்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றாக பாடுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் என் ஆசைகள்
2: உங்களுக்கு.
1: எங்க உங்க ஆத்துக்கார பாட நன்றி அம்மா. மீண்டும் அவர்களிடம் கொடுங்க.
2: நன்றி
1: மகளே. எங்க பாடுங்கள் செல்வகுமார்.
3: நன்றிப்பா.
1: இப்ப
3: பாடுகிறீங்கள். இணைப்புல இணைஞ்சுக்கிறேன்பா.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெயம் கொண்டம் மகளே. வணக்கம் மகளே. நேர்ச்சி கலைவாணன் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்.
1: நன்று நன்று. நலமாக இருக்கின்றீர்களா? சரி சரி. மகிழ்வாக இருக்கிறேன். மகிழ்வாக சிரிப்பாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக
2: இருக்கின்றீர்களா?
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகளே. இப்பொழுது நீங்கள் நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீர்கள் எனக்கு தெரிகின்றது. நான் ஒரு வழியிலே தான் அழைத்துக் கொண்டிருக்கேன் முழுமையாக பாட வேண்டும் என்பதற்காக. சரி, இப்பொழுது பாடுவோர் பாடுவோர் பாடலாம். உங்கள் களம் தயாரா இருக்கின்றது. உங்கள் பெயரை கூறியவுடன் உலகத்தில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் உங்களை தெரியாதவர்களும் அதாவது முகம் தெரியாத உறவுகள் கூட உங்கள் அனைவருடைய பாடலையும் கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பாடுங்கள், என்ன பாடுங்களே?
3: அப்பா அப்பா வணக்கம்ப்பா. கலைவாணன்.
1: வணக்கம் கலைவாணன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மகனே? எல்லாம் குடும்பமே வந்து விட்டீர்களா? நல்லது நல்லது நல்லது. நலமா இருக்கின்றீர்களா மகளே ஜான்சிராணி? வணக்கம். இல்ல செல்ல குட்டி, செல்ல குட்டி, ரோஹினி குட்டி, நீண்ட நாள் தாத்தாவோட பேசி நலமா இருக்கின்றீர்களா? பாட்டு புரிஞ்சு உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தேன் கேட்டீங்களா? அந்த பாடல் பிடிக்குமா தாத்தா? அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? கேட்க இனிமையாக இருக்குமில்லவா? சின்ன குழந்தைகளை கேட்ட பாடல் அந்த பாடல். சொல்லக்கூடியதை தான் நினைத்துவிட இந்த பாடல் போடுவேன் நான் உங்களுக்கு தந்தேன் என்று. நல்லது.
2: சரி, பவுல் சாமி ரோஷினி அப்பா லைன்ல இருக்காரு.
1: ஆமா, அவர் இருந்து அவர் அழைத்து இருந்தாரு. இப்ப உங்களோடு இருக்கின்றாரா? சரி பவுல், நீங்கள் தான் முதலில் அழைப்புக்கு வந்தீர்கள். பார்த்தேன் இன்னொருவர் பாடிக்கொண்டிருந்தபடியால் உங்களை அழைக்கவில்லை. அழைப்போம் என்று இருந்தேன். அதற்குள்ளே நீங்கள் நால்வரும் சேர்ந்து வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது பவுல். சரி, இப்ப யார் முதல் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
4: நலமாக இருக்கிறேன்.
1: மகிழ்வாக இருக்க வேண்டும். என்னுடைய நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் உங்களுக்கு. சரி பவுல், இப்ப யார் முதலில் பாடப்போகின்ற? ரோஹிணி குட்டி பாடுகிறாவா, மேர்சிராணி பாடுகிறாவா, கலைவாணன் ஜோடி கோயில்கள் பாட இருக்கின்றது. ஜோடி கோயில்களாக மேர்சி ராணி மகளும் மகன் கலைவாணனும் இணைந்து பாட. அப்பா அழைக்கின்ற, அப்பா பாடுவார் ரோசி. ரோஷினி அப்பா கூறுங்கள்.
4: ரோஷினி என்னம்மா?
1: இளவரசி இந்த கலையத்துக்கு உங்களுக்கும் அவ குருவான் நாங்கள் கேட்க வேணும். எங்கே பாங்க ரோஷினி குட்டி, அப்பா இப்பொழுது பாடப்போகின்றார். அமைதியாக கேளுங்கள், பார்ப்போம். பாடுங்கள் சமத்துக்குட்டி.
4: கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைவாயும் சிறு பேதை நான். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனும். வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ. கண்ணாலனே எனது கண்ணை நீற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு வந்தேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டா எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா? என்னை கிள்ளி உன்னை கிள்ளி உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்து. கண்ணாளரே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபேதை நானும். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் நிறமாறும் ஏனும். வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே, வழியீர வழி என்னவோ.
3: அவ்வளவுதான்பா.
1: நல்லது நல்லது, இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தான பாடலை நீங்க உள்வாங்கி முழுமையாக பாடியிருக்கிற நல்ல வரிகளோடு. ஆனால் சற்று உரத்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுடைய சவுண்ட், அதாவது சத்தம், சற்று அந்த பாடல் அப்படித்தான் நீங்கள் பாட வேண்டும். ஆனால் கொஞ்சம் உயர்த்தி பாடியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அடி வயிற்றில் அடி நாபி கமலத்திலிருந்து அந்த ஓசை வரமாக இருந்தால் அப்படியே நிமிர்ந்திருந்து பாடினால் அப்படியே வரும் அந்த வரிகள், அந்த ஓசை வரும் பெரிதாக. நன்றாக இருந்தது, நன்றாக இருந்த பாடல். நல்லா பாடி இருக்குங்க. அடுத்த வாரம் இதை விட சிறப்பாக பாடுவீர்கள் எண்ணிக்கொண்டு. ரோஹிணி அப்பா பாடிவிட்டார் பாத்தீங்களா? பாத்தீங்களா அப்பா பாடினார் கேட்டதா? எப்படி உங்களுடைய அப்பா பாடினார், எப்படி பாடினார் இப்ப? பெரியப்பா பெரியம்மா பாடுறத கேப்போமா? சரி, நாங்கள் அமைதியா இருக்கோம் பெரியப்பா பெரியம்மா, நீங்க பாடுங்க ரோஷினி குட்டி கேட்டுக்கணும். இப்ப உங்களுக்கு மார்க்ஸ் போட போறா, அப்பாவே சூப்பர் என்னட்டா பாப்பா உங்களை எப்படி கூறுவாங்க பாருங்க.
4: ஆடிப்பட்டோம் நீடி பார்த்தவர் கெங்கண்ணையா, ஏழு பூட்டு ஏழை கூட்டமாளன் சின்னையா. ஆடிப்பட்டோம் தேடி பார்த்து வெறுக்கெங்கண்ணையா, ஏழு பூட்டு ஏழை கூட்டமாளன் சின்னையா. விழுந்தது நெல்லும் மணி வெறிச்சவன் பொண்ணும் மணி, வெத போடணும் போடணும் போடணும் உலகே பசி ஆடணும் ஆடணும். ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கணும் கண்ணையா, ஏழு கூட்டம் ஏழை கூட்டம் ஆடணும் சென்னையா. தற்கூடத்து வெத்தலைய

0: துப்பையில சுகமாவோரும் பார்க்கும் அட மனுஷம் சேர்க்கும் பணம் தான் அது நிறைஞ்சா மாறும் பணம் தான் அது ஒருத்தன் வாங்கும் கடன் தான் அது சில வாங்கும் தினம் தான் தட்டெழும்பும் கூட்டங்குடி வாங்கே புத்தி கெட்டு நீ போனா ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கின்றையாட்டும் சென்னையா ஒரு பொண்ணு கேட்கும் வரம் தான் அவன் ஒரு சோம்பன செய்யணும் தான் அடவும் சேர்ந்து நடந்த அவன் காலும் வேடம் தடந்தான் எல்லாமே ஒன்று போல என்று தானே பேசும் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுகன் தன்னையா ஏறு கூட்டம் ஏழை கூட்டமாடன் சென்னையா விளைஞ்சது மெல்லும் மணி விதச்சது பொண்ணு மணி உலகே பசி ஆரணும் ஆரணும் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கும் கண்ணையா ஏழு கூட்டம் ஏழை கூட்டம் ஆழணும் சென்னையா ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கும் கண்ணையா ஏழு கூட்டம் ஏழை கூட்டம் ஆழணும் சென்னையா
1: அற்புதம் அற்புதம். நான் இங்கே கச்சேரி மேடையிலே இருக்கின்ற ஃபீலிங்லே இருக்கின்றேன். பாடிய என்னுடைய மூத்த மகள் அல்லவா, அற்புதம். எங்க ரோஷினி குட்டி பார்ப்போம், உங்களோட அப்பா பாடினக்கு சூப்பர் என்று கூடு. எந்த மகள் பாடுறது, எங்க மகளும் மகளும் மகனும் பாடினார்களே, இதே எப்படி இருக்கின்றது? பெரியப்பா பெரியம்மா பாடியது ரோஷினி நல்லா இருக்கு. அப்ப சூப்பர் சொல்ல இல்லையா, அப்பாவுக்கு மட்டும் சூப்பர், சூப்பரே சூப்பர். அப்படியா, ரெண்டு பேர் பாடுனது ஒரு ஆளுக்கு சூப்பர், ரெண்டு பேர் பண்ண சூப்பரோ சூப்பர்னு சொல்லணும். பெரியப்பாவும் பெரியம்மா இல்ல பாடியது சூப்பரோ சூப்பர். கை தட்டு வந்தாங்களே இல்ல, ரொங்க கை தட்டுங்கள். ஆச்சா, திறமை திறமை சிறப்பு. ஆச்சா, எல்லாம் கை தட்டுது, சிறப்பு சிறப்பு.
2: நன்றா
1: பாடு, நன்றா தயார்படுத்தி நீங்கள் அதை முழுமையாக உள்வாங்கி இருவரும் அதை செய்ய பாட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை பயிற்று கொண்டு வந்து இங்கு ஒப்படைத்தது மெத்த சிறப்பு. இதுதான் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு நன்றாக இருந்தது அம்மா பாடல். நாங்கள் பொன்மணி பாட்டை நாங்கள் நிறைய கேட்டிருக்கின்றோம். அவர்களுடைய குரலிலே இசையோடு தாளத்தோடு திருப்பி திருப்பி பாடி அவர்கள் பயிற்சி பெற்று ஒட்டி ஒட்டி தந்து விட்டார்கள் திரைப்படத்தில். இது நீங்கள் நேரடியாக ஒரே நேரத்திலே அவ்வளவு திறமை என்று கூறுங்கள். உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் அவர் அந்த தம்பி கூட போகல, எல்லாம் மற்றவர்கள் என்று பாடினவர்கள் தொலைபேசி எடுத்து தொலைபேசிக்கு ஊடாக ஒரே நேரத்தில் அந்த பாடலை பாடுவதற்கு அவ்வளவு கவனம் இருக்க வேண்டும். உள்வாங்கி இருக்கின்றீர்கள், அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த ராகத்தை தெரிந்து கொண்டு அந்த சொற்களை மனதிலே வச்சுக்கொண்டு உதிர்த்து விட்டீர்கள். அழகாக இருந்து ரெண்டு பேரும் அந்த வண்டி உருண்டோட அச்சாணி தேவை அந்த ரெண்டு மாடும் உண்டாக இழுத்தா தான் வண்டி ஓடுவது. இருவரும் அங்கு இங்கு இழுக்காமல் அழகாக போனீர்கள், அழகாக சென்ற அந்த பாடலை கொண்டு சென்றதுக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே. ஆடி 18 நாள் இருவரும் ஜோடியாக வந்து எங்களுக்கு பாடிய ஜோடி குயிலெல்லாம் நீங்க வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு. நல்லது, நன்றாக நன்றாக இருந்த பாடல். சரி, எங்க இந்த சின்ன மகளை பார்ப்போம். ஜான்சு ராணி மகள் பாடும்பொழுது ரோஷினி குட்டி கேட்டுக்கொண்டு மம்மி எப்படி பாடுகின்றார், அம்மா எப்படி பாடுகின்றார் பாப்போம். இங்கே பாடுங்கள்.
2: பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு

பழம் பூச்சரம் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ ரெண்டு தாய்க்கொரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் முல்லை உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ ரெண்டு தாய்க்கொரு பிள்ளை என்றும் வாழ்ந்திடும் முல்லை உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ உன்னை நினைத்து உருகிடுமாது உன்னை தெரிய மனம் துணியாது பூவே பண்ண.

குமுக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பெற்ற தாய் படும்பாடு பிள்ளை தான் அறியாது, இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு. பெற்ற தாய் படும்பாடு பிள்ளை தான் அறியாது, இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு. வந்த உறவை இவள் விடுவாளோ, சொந்த உறவை அவள் தருவாளோ. பாசம் உயிர் நேசம் வாழும் நெஞ்சோடு, பாடும் உறவாடும் ஜீவன் உன்னோடு. ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு.

0: மூக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலிலோ.
1: அற்புதம், அற்புதம்மா. உங்களோட மகள் ரோஜினி குட்டியை மனதிலேயே வைத்துக் கொண்டு பாடிய பாட உள்ளத்தை தொட்டதம்மா, உள்ளத்தை தொடும் வகையிலே பாடியிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு ஜான்சி ராணி. சின்ன மேலே நன்றாக பாடியிருக்க, வாழ்த்துக்கள். வாழ்த்து ரோஜினி குட்டி. எப்படி அம்மா என்ற பாடல் சூப்பரா இருக்குதான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாடல் சூப்பரா இருக்குதான். நல்லது நல்லது. ரோஜினி குட்டி ரசிச்சிருக்கின்ற அந்த பாடல் விளங்கக்கூடிய இப்படியான பாடல்களை சின்ன குழந்தைகளுக்கு முன்னாலே நாங்கள் பாடலாம். அருமையான பாடல் அம்மா. தாய்மொழி பற்றி ஒரு பாடல் சிறப்பாக எடுத்து வந்து முழுமையாக உள்வாங்கி அதை நன்றாக பயிற்சி செய்து
0: பாட்ட பாட
1: சொன்னோம். ரோஜினி அப்பா பாடினாரு இல்லவா? சரி, எங்க ரோஜினி எங்க அப்பா அந்த பாட நீங்க பாடுங்க பார்ப்போம். என்ன பாடல்?
2: அம்மாவுக்கு

0: தங்கக்குட்டி தங்கக்குட்டி பாப்பா
1: பாப்பாவுக்கு
0: அம்மா அம்மா செல்லது அம்மா செல்ல அம்மா செல்லத்துக்கு ஆறார சொல்லுங்க அம்மா செல்லத்துக்கு ஆறாரு என்ன சொல்லுங்க அம்மா அம்மா அம்மா அம்மா செல்லம் ஆறாரு அதையும் பாருங்க அம்மா செல்லம் நீங்க பாருங்க அம்மா செல்லம் அம்மா செல்லம் ஆறாரு அப்பா செல்லம் ஆறாரு அப்பா செல்லம் பாருங்க அப்பா செல்லம் ஆறாரு என்ன பாருங்க அம்மா செல்லம் ஆறாரோ
2: தாத்தா செல்லம் ஆறாரோ
3: சுண்ணாட்டி செல்லம் ஆறாரோ
0: அப்ப பெரியம்மா செல்லம் பாருங்க பெரியம்மா செல்லம் அச்சா பெரியப்பா செல்லம் அருமை எல்லோருக்கும் நீங்கள் செல்லம் உங்களுக்கு இவர்கள் எல்லோரும் செல்லம் பிள்ளைகளுடைய செல்லம் தான் எல்லோரும் அற்பம் அந்த நிறமாகாணவில் செல்லத்தோட பேசுறதுக்கு கூப்பிடுங்க பார்ப்போம் அலையுங்கள் நிறமாக மீரம்மா மீரம்மா தூங்குறா இல்லையா நன்றாக இணைந்து சிறப்பித்தீர்கள் அன்பு செல்வங்களே உங்களுடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தம்மா சிறப்பாக பாடினீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது நன்றி அம்மா காற்றலை இணைந்து குடும்பமாக வந்து ஒற்றுமை அருமையான பாடல் நல்ல கருத்தான பாடல்களை பாடி செல்வீர்கள் வாழ்த்துக்கள் ஆண்டவனாரும் உங்களுக்கு என்றும் நிச்சயங்களையும் நலமாக பலமாக மகிழ்வாக இந்த மகிழ்வை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் நினைவுங்கள் இந்த மெல்லிய இதயத்திலே அந்த மகிழ்வு தான் நாங்கள் கூட கொடுக்கணும் துன்பங்கள் சுமைகளை பொருத்தக்கூடாது அது தாங்க மாட்டாது அந்த அந்த இதயத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உலகமே இன்று ஊசாடுவது மகிழ்ச்சிக்கும் சிரிப்புக்கும் மெல்லிய இதயம் நல்ல இனிமையாக ஒற்றுமையாக என்றும் சிறப்போடு நீங்கள் வாழ வேணுங்க இறுதியிலே ஒரு வரி ஒன்றை பாடினார் சின்ன மகள் அது என் மனதிலே இருக்கின்றது அந்த பாடலை நேற்று பாருங்க நல்ல பாடல் நல்ல கருத்தாளம் உள்ள பாடல் உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி அம்மா
4: நன்றி
0: நன்றி செல்வங்களே
4: நன்றி
0: நன்றி நன்றி பாவல்குட்டி நன்றி நன்றி செல்வங்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வரவுடன் செல்லடமா நன்றி நன்றி நன்றி
4: நன்றி அப்பா
0: நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் காற்றலையில் இருப்பவர் யாரவோ
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
3: காற்றலையில் இருப்பது ரதீஷ் பாலக்காட்டிலிருந்து பாலம் இருக்குது
0: ரதீஷ் பாலக்காட்டிலிருந்து பேசுகிறீர்களா நலமாக இருக்கின்றீர்களா நல்லது கேட்க மகிழ்வாக இன்று மாவீரன் எப்படி இருக்கின்ற மாவீரன் எப்படி
3: மாவீரன்
0: இப்படி தூங்கத்துக்கு போகவில்லையா பத்து மணி ஆகிவிட்டு 10:41 தூக்கத்துக்கு போகவில்லையா
3: இல்ல அவன் இப்ப ஸ்கூல் எல்லாம் இல்ல அதனால தூங்குறது 12 எழும்புறது காலையில 10
0: அப்பா அவரோட சேர்ந்து அவரும் தூங்கி போடுவான்
3: மாவீரன் மாவீரன் டிவி பார்க்க வச்சு நான் இப்ப ஒரு பாட்டு பாடுறேன்னு நினைச்சு ரூமுக்குள்ள கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்திருக்கு இந்த ஒரு மியூசிக் ஒரு கரோக்கே போட்டு பாடுறேன்
0: கரோக்கே போட்டு பாடுறேன் அம்மா அப்படி இருக்குங்க அம்மா
3: எல்லாரும் நல்ல
0: மாவீரன் மாவீரனுடைய அம்மா
3: பார்ப்போம்
0: அது கம்மியா குறையுங்கள் வேலையுமே குறையுங்கள் சரி இப்பொழுது பாருங்கள் உங்களுடைய குரல்ல நீங்கள் பாடும்போது உங்களோட குரலை விட அந்த அது கம்மியாக இருக்க வேண்டும் அப்ப அழகாக இருக்கும் கேட்டு பாருங்க சாதாரணமாக மெதுவாக விட்டால் உங்களுக்கு இசை கேட்கும்
3: கேட்கும்போது பாட தெரிஞ்சிருக்கலாம்
0: ஆமா பாடல் மட்டும் தெரிய வேணும் அந்த இடைவெளியில மியூசிக்
3: கேட்ட அப்பாவுக்கு இந்த பாட எந்த பாட்டுன்னு
0: தெரிஞ்சுதான் முழுமையாக கேட்கலாம் புரியவில்லை
3: இல்ல இல்ல, அப்ப நான் பாடுறேன்.
0: நீங்க பாருங்க பாருங்க. இல்ல நீங்க மியூசிக்கோட பாடுறா பாடுங்க, அதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல. பாடி பார்ப்போம். இங்க பாருங்க.
3: ஓ வெயிட் வெயிட், ஓகே. அடி ரக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என்ற அடை அடி என் அடி ரக்கம் மப்பல்லக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதறி இரு கண்ணறி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இழுகுதறி.

அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு, நெளிப்பு என் நெஞ்சி குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செலவு மச்சானே இழுக்குதடி.

காலம் அவர் கணக்கு வருத்தமடி. ஆஹா, அம்மாறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டையில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா. என் அத்தை அவத்த என் சொத்தை அடி ரத்தம்மா கொத்தோட முத்து தரவா. அடி என் அடி ரத்தம்மா பல்லாக்கு நெழிப்பு என் நெஞ்சு துருங்குதறி. திரு கண்ணடி முத்துமானி செவப்பு மச்சானே இருக்குதடி.

0: தெய்வானே சக்கரத்தை வழி கூறத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. தெய்வான சக்கரத்தை வழி கூறத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. தப்பா உன்னே சிறையெடுத்து உன்னுரண்டகை இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என்றை கல்யாண வைபோகமே.
1: சிறப்பு சிறப்பு நன்றா. இதுல என்ன உங்களுக்கு ஏதாவது கடினம் இருந்ததாக கொஞ்சம்
2: கடினம்? அதாவது இந்த பாடு வந்து நான் இப்போ அப்பா இந்த நிகழ்ச்சி கேட்ட உடனே இந்த கராக்கி எடுத்து இப்பதான் இந்த பாட்டு பாடுச்சு. இதுக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ணது கிடையாது.
1: அதுதான் நீங்கள் என்னவென்றால் ரதீஷ் நன்றாக பாடக்கூடிய நீங்கள், உங்களுக்கு வரிகள் தெரியும், நீங்கள் அங்கே நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து அந்த கரோக்கியிலே செல்கிறது. அங்கே அதை அதோட பாட வேணும் பாட வேணும் வந்து தடுமாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேணும் என்றால்
2: கரோக்கியில கரோக்கி வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா இருந்தா நம்ம அதுக்கு அப்படியே ஓடும்.
1: அப்ப நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தடவை ரெண்டு தடவை அவரோட சேர்ந்து இணைந்து பாடி பழக வேண்டும். என்ன உங்க வரிகள் தெரியும், அந்த வரிகள் அதோட போக வேணும் என்று நீங்கள் அவசரப்படுவது போலும் தாமதிப்பது போலும் தெரியும். இப்பொழுது நீங்க என்ன செய்யறீர்கள் என்றால் கரோக்கியை நிறுத்திவிட்டு தனியை பாடுங்கள் பாருங்கள். அதுல எவ்வளவு சில கரோக்கி இல்லாமல் பாடுங்கள். அந்த அந்த கரோக்கியும்
2: கரோக்கி இருந்தா நமக்கு அதே மாதிரி பாடி போகலாம். கரோக்கி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல,
1: கரோக்கி இல்லாமல் பாடுங்க, இன்னும் அழகாக இருக்கு. நீங்கள் இப்பொழுது கேட்பவர்களும் பாடின நீங்களும் அந்த கரோக்கியின் இசைக்குத்தான் கவனத்தை கொண்டு போய்விட்டீர்கள். பாடலில் கவனம் செலுத்த அதை நிறுத்தி
2: கொஞ்சம்
1: கரோக்கி இல்லாமல் பாடுங்கள், அழகாக பாடுவீர்கள்.
0: என்னடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு இன்னெஞ்சு குலுங்குதடி. இரு கண்ணடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இருக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு என்னெஞ்சு குலுங்குதடி. இரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இருக்குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உங்க கருத்துக்கு பொருத்தமாயி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உங்க கருத்துக்கு பொருத்தமாயி. அமூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொருத்தமடி. அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியல கண்டாங்க. இது லிரிக்ஸ் வந்து
1: நீங்கள் லிரிக்ஸ் எதிலே எடுத்து உங்களுடைய மொழியிலே பார்த்து பாடுகின்றீர்களா? அதான் அதுதானே பார்த்து படிக்கிறீர்கள்.
2: இல்ல இல்ல, முதல்ல வந்து பாடுனரு கரோக்கே வந்து மலையாளம், தமிழ்ல வந்து இருக்கிறது மலையாளத்துல எழுதினது, இப்போ இப்ப பாடுனது ஆங்கிலத்துல எழுதினது.
1: என்னவென்றால் இப்ப பேசிக்கொண்டிருங்கள், தொலைபேசியில என்ன பிள்ளை என்று பாருங்க, பேசிக்கொண்டிருங்கள். நிலமாகத்தானே இருக்கின்றீர்கள்?
2: நிலமா தான் இருக்கு,
1: மகிழ்வாக இருக்கு.

0: மகள் அல்லவா?
1: மகள் மகள்வாக தான்
0: இருக்குது. உங்களோட வார்த்தை பிரியவம் வரும்போது மகனே, உங்களோட தொலைபேசியில ஒரு ஒரு தடை உண்டு. சில சொற்கள் அங்க விக்கி வருவது போல் தெரிகின்றது, சலனமாக பேசுவது போல் இல்லை, பாடுவது போல். அப்ப ஒன்றில் உங்களுக்கு அந்த வரிகள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க வேண்டும், அல்லது உங்களோட தொலைபேசி இணைப்பிலே பிழை இருக்க வேண்டும். நன்றாக இருக்குங்க, உங்களோட முயற்சி சிறப்பு. நீங்கள் கரோக்கியோட பாடலை நீங்கள் பாடுங்கள், வேர்ட்ஸ்களை நல்லா.
1: இந்த பாட்டு நான் பாடுறதுக்கு காரணமே சொல்றேன்,
0: சொல்லுங்க.
1: இந்த பாட்டு வந்து நம்ம கலாபவன் இருக்குதுல்ல, மலையாளம் தமிழ்
0: திரைப்படங்கள்ல நடிகர்
1: கலாபவன். ஆமா, கலாபவன் வந்து ஒரு திரைப்படத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிராமீண பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்த ஒரு ஆளு, கேசட்ல மட்டும். அப்ப அந்த கேசட்ல எல்லாம், டைப் ரெக்கார்ட் கேசட்ல எல்லாம், அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: அந்த அந்த மணி கலாபவன் பாடுற பாடல்கள் வந்து தமிழ் படங்களிலையும் மற்ற படங்கள்ல எல்லாம் பழைய பாடல்களோட ரிமிக்ஸ் மாதிரி பாடுறான். ரிமிக்ஸ்ல என்னது, அதுல இருந்து அதே ஒரு மியூசிக்கு பாட்டு மட்டும் லிரிக்ஸ் வந்து மலையாளம் அப்படி. அப்ப அதுல வந்து இந்த படம் தான் கேட்டிருக்கு. அந்த இப்ப பாடுற பாட்டு வந்து
0: உங்களோட குரல் நல்லா பாடுவீர்கள், நீங்கள் பாடக்கூடிய ஒரு பையன், நன்றாக பாடுவீர்கள். நீங்கள் முயற்சி நல்ல கரோக்கியோட இசையோடு பாட வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது நல்ல நேரங்கள் கிடைக்கும் நேரம் இந்த இசையோடு ஒன்றி போகும்போது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இசையோடு போயிருக்கு, நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கே கூட்டி குறைந்து எங்கே நான் புலவிட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அதனால முயற்சி நல்ல முயற்சி
1: பண்ணிட்டு
0: இல்ல இல்ல, நீங்கள் உங்களோட தொலைபேசியிலேயே பாடிக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணலாம். பாடிவிட்டு திருப்பி நீங்கள் அந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்கள். நீங்களே முதல் கேட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் எங்கே பிழை இருக்கின்றது என்று. அப்ப 2-3 தடவைகள் அப்படி பாடுவீர்கள் என்றா வந்து விடுவீர்கள். அதன் பின்பு கரோக்கியோடு போவது உங்களுக்கு என்ன, இப்ப நீங்கள் பாடலையும் கவனிக்க வேண்டும், இசை கரோக்கி இசையையும் கவனித்து நீங்கள் ஓட வேண்டும். இந்த கவனம் ரெண்டு பக்கம் செல்வதற்கு உங்களுக்கு பயிற்சி வேண்டும் மகனே. நல்லா
1: இருந்தது. இந்த பாடல் வந்து மலையாளத்திலும் வந்து நல்ல ஹிட்டான ஒரு பாடல், எல்லாருக்கும் பிடிக்கும்
0: இந்த பாடல். இப்பொழுதும் ஹிட்டான பாடல். அத இது ஃபாஸ்ட் நம்பர் சாங் என்று சொல்வது, விரைவிலே பாடுற பாடல். அப்ப இசையோடு சேர்ந்து போவதற்கு சற்று உங்களுக்கு கடினமா இருந்தால் ஸ்லோ மோஷன்ல போற பாடல்களை எடுத்து பாடுங்க. முதல்லே அதற்கு
1: ஒரு
0: இந்த கரோக்கியில பாருங்கள். இப்ப ஆலயமணி திரைப்படத்திலே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும் என்ற பாடல் ஆறுதலாக பாடக்கூடிய பாடல், குறைந்த வரி உள்ள பாடல். அதற்கு இசையும் நல்ல அழகாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அது உங்களோட கணினியிலே எடுக்கலாம் ஐயா. ஆலயமணி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமே மியூசிக் அந்த கேட்டா தரும். அதில் எழுத்துக்களோட போய் நீங்கள் ஆறுதலாக 2-3 தடவை பாடி பாடி பார்த்துட்டு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்து கேளுங்கள். நீங்களே கேட்கும் பொழுது சிறப்பாக வரலாம். நீங்கள் சிறப்பாக, நீங்க நல்ல பாடக, நல்லா பாடக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் தானே மகனே. நல்ல இந்த பாடலை நன்றாக பாடி இருக்கின்றீர்கள் என்று முயற்சி திறமையாக்கும் பட ஒண்ணு. அந்த அப்படி அந்த பாடல் தான் என்றால் உங்களுக்கு எது சுலபமாக வரக்கூடிய வார்த்தை பிரயோகம், இந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அப்படியான பாடல் பல இருக்கின்றன. அதற்கு இசையும் வரும் அதில், எடுத்து பாருங்கள். மற்ற உங்களுக்கு சிறீனிவாசன் பாடல் நல்லா பிடிக்கும் என்று, ஏம் ராஜாவோட வாய்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிக்கும், அப்படியான பாடல் ஆறுதலாக போற குறைந்த வரியுள்ள பாடல். விரைவாக போவதில்லாமல் குறைந்த வரியுள்ள பாடல்கள் எழுதுவீர்கள் என்றால் ஒரு 3 நிமிடம் பாடல் எடுத்தால் கரோக்கியோட போக வரும் நீளமா வரும். பாடலாம் நல்லது. பாடலை தந்து பாடலை பாடிக்காட்டி சிறப்பித்தமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவர்களிடம் செல்லப்போம்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம் வணக்கம். அப்பா இருக்கின்றேன் காட்டுறது உங்களுக்கு. வணக்கம் ரேவதி.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. நலமாக வணக்கம் வணக்கம் நலமாக இருக்க
2: வணக்கம்
0: வணக்கம். நான் பேசுவது கேட்கின்றதா?
2: கேட்கிறதப்பா கேட்கிறது.
0: நல்லது நல்லது. நலமாக நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நன்று நன்று. கேட்கறதுக்கு நலமாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நல்லது. இன்று என்ன, இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் பாடலை பாடுகின்றீர்களா, அது அந்தாதி பாடுகின்றீர்களா, இன்றைக்கு ஆடி பதினெட்டு புனிதமானால் என்ன என்ன உங்களுடைய பங்களிப்பு உங்கள் காற்றலை கொண்டு வாருங்கள்.
2: அப்பா நான் அபிராமி அந்தாதியில வீட்டுக்குள்ள வச்சிட்டேன்ப்பா.
0: சரி, அப்ப
2: டைரியில
0: பாடல் பாடல் பாடுங்கள். சரி, நல்ல பாடுங்கள். இதுக்கெல்லாம் இந்த பாடல் பாடு சினிமா பாடல் பாடகே நீங்க திருச்சி செம்பலம் சொல்ல தேவை.
2: நல்ல நகைச்சுவை. இங்கேயும் ஒரு கங்கை,
0: இங்கேயும் ஒரு கங்கை. ஆமா, அங்கே கங்கையை தேடி போய் ஆடி பதினெட்டு செய்ததில்ல, இங்கேயும் ஒரு கங்கை. பாடுங்கள் பாடுங்கள் அம்மா.
2: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. கண்ணாலனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன. சோலை புஷ்பங்களே

கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா, இல்லை ஓடி விடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்றி விடுமா, உண்மை மூச்சு இருக்குது, உள்ளூரில் என்னென்னமோ பேச்சு இருக்குது, கல்யாணமும் கச்சேரியும் தாங்காதடி நெஞ்சு, கொக்கு ஒண்ணு காத்திருக்குது, கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, உன்னை மீறி ஒரு மாலை வருமா, சொந்தம் மாறி விடுமா, உள்ளம் காத்திருந்து இன்று விடுமா, தன்னை விட்டு விடுமா, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொறுக்கலே, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொறுக்கலே, பன்னீருக்கும் மண்ணெண்ணைக்கும்

0: கண்ணால நீ கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே.
1: சரியா? நல்லதொரு பாடலமா முழுமையாக நீங்கள் அந்த வரிகள் எல்லாம் மாறாமல் அழகாக பாடி தந்திருக்கின்றீர்கள். குரல் நல்ல அழகாக வந்திருக்கிறது என்று உங்களுடைய குரல் எந்த விதமான தளப்பம் இல்லை, தடையும் இல்லை. இறைவனுடைய அருள் என்று உங்களது தொலைபேசியும் தொலைபேசியாக இருக்கவில்லை. பேராண்டியும் தூங்கிவிட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு இடைவெளி இல்லை தானே? அதோட புரிய நல்ல பாடல், அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். சோலை புஷ்பங்கள் எடுத்து புஷ்பமாகவே இறைவரையும் மலர் போல இருந்தது. உங்களோட குரல் தெளிவாக இந்த கணீர் என்று இருந்தது, குரல் நன்றாக இருந்தது அம்மா. அந்த ஆரம்பத்தில் எடுத்து
0: பாடுங்களேன்.
1: அந்த இளமைக்கு திரும்ப விட்டீர்கள், வாருங்கள் அங்கே பாடுங்கள்.

வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தல் என்னும் போகையை கொண்டு நின்று கண்ணெதிரே தோன்றினார்.

அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறான் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவா என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவா அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மறு

0: நேர்வழியை நீ மாற்றினார், நேற்று வரையே மாற்றினார், கண்ணுதிரே தோன்றினார்.
1: அற்புதம், அற்புதம், அற்புதம். கைதட்டி ஆரவாரித்து உங்களை வாழ்த்தவன். இந்த பாடலை அம்மா அழகாக நீங்கள் மனநம் செய்து ஒரு ஆண் குரல் பாடல் அழகாக நீங்கள் பாடுவீர்கள். முதலிலே அந்த முதல் பாடலே விருகுடல்ல வந்த அந்த பாடல் இல்லையா?
0: நீங்கள்
1: அழகாக பாடுவீர்கள். நல்ல இந்த இடத்துல முதல் பல்லவியை அடுத்து வந்த சரணம் கொஞ்சம் அவசரப்பட்டது. அதாவது வந்து விட்டார் அந்த இடையில இசை வாரது, அந்த இசையை கவர் பண்ண இசை இல்லாதபடியால் நீங்கள் எடுத்து விட்டு அழகாக இருந்த அந்த பாடல் உங்கள் குரல் நல்ல தெளிவாக இருந்து நல்ல சிறப்பாக பாடி இருந்து இன்னையும் பழைய இளமைக்கு இழுத்து சென்று விட்டீர்கள். இளமைக்காக இந்த பாடலுக்கு பல பல கதைகள் எல்லாம் சரித்திரங்களுக்கு அதெல்லாம் பிள்ளைகள் அவங்களோட நான் அதை பயிர இயலாது. அப்படியான இந்த பாடல் அந்த நாளையில் அற்புதமான பாடல் இன்று நினைக்கின்றது. இது இன்று நினைக்கின்ற பாடல் நீங்கள் தெரிவு செய்து வந்து நன்றாக மனநம் செய்து அதை கொண்டு வந்து ஒப்புவித்த அந்த கடமை, அந்த நான் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கின்றதை நான் பார்த்தேன், நான் கவனித்திருக்கின்றேன். ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை தொடர்ந்து அதற்கு நேரத்தை கொடுத்து அதில் நீங்கள் பயிற்சியை எடுத்து அந்த விடயத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி அன்பு நன்றாக இருந்ததம்மா, இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். ஏதாவது கூற வேண்டுமா நீங்கள்?
0: அவசரப்பட்டுவிட்டேனப்பா.
1: இல்லை அது செய்யவில்லை. இந்த இடத்துல உங்களை பக்கத்தில் செய்யலை தானே, அப்ப நீங்கள் அவசரம் தான் அதை எடுக்க வேண்டி பாரும். அதுல பிள்ளை அப்ப இந்த பாடலை பாடியவர் இந்த பாடலை நிதானம் நிதானம் நீங்க தப்பில்ல. அந்த பாடலை பாடியவர்கள் இத்தனை இசையமைப்பாளர்கள் பக்கத்துல இயக்குநர்கள் அங்கே அந்த சென்னால் இந்த மைக் அந்த எத்தனை செட்டிங்ல வச்சிருப்பார்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு இன்று பாடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு தொலைபேசியிலே எடுத்து வாய வைத்து பாடுகிறீர்கள் அம்மா. இந்த திறமை எவ்வளவு திறமை உங்களிடம் இருக்கு. இப்ப உங்களுக்கு அவர்களை போன்ற வசதிகள் இருந்தால் நீங்கள் எப்படி பாடுவீர்கள்? இதை விட சிறப்பாக ஓஹோ ஓஹோ என்று பாடுவீர்கள். நீங்கள் இளைமறை காயா இருக்க உங்களுடைய இயற்கையாக ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை நீங்கள் மீட்டி மீட்டி செய்வதனாலே நீங்கள் மேலும் பயிற்சி பெற்று திறமாக வந்து ஒப்படைக்கின்றீர்கள். அற்புதமாக இருந்து பண்ண பாராட்டுகின்றீர்கள். இதுவரை நாளும் பாடியதை விட இன்று நிதானம் அமைதி அந்த ராகம் அந்த சாயல் எல்லாம் அப்படியே இருந்த அந்த பாடல்ல நன்றாக இருந்து. இப்ப நாங்கள் இந்த பாடலை டி எம் சாமராஜன் சுசீலா கங்கமரன் அவர்களோட குரல்லே கேட்டுவிட்டோம். எங்களுக்கு அந்த குரல் தேவையில்லை. நீங்கள் உங்கள் சொந்த குரலில் எப்படி ரேவதி பாடுகிறார் என்று நாங்கள் கூறக்கூடியதாக நன்றாக இருந்தோம். இன்று பாடியவர் எல்லோரும் அற்புதமாக பாடிக்கொண்டு உங்களை வளர்ச்சி எனக்கு தெரிவிங்க. நீங்கள் தமிழ் வானொலி பெருமைப்படுகின்றது உங்கள் அனைவரையும் நினைத்து. ஆரம்பத்திலே நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பாடக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே வருவதை விட இப்பொழுது மேலும் சிறப்பாக இருக்க ஏனென்றால் உங்கள் நேரத்திலே இந்த வானொலியில் வந்து பாட வேண்டுமே, என்னுடைய பாடல் திறமையை வளர்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் பதிந்து விட்டது. அதனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உயர்வடைவீர்கள். நன்றி மகளே. நன்றி. இரண்டு பாடலை தந்திருக்கிறார். சரி, உங்களுக்கு இந்த இரண்டு பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு பாடினோர் பாடலாம் நிகழ்விலே
0: ரெக்கார்ட்
1: கண்ணெதிரே தோன்றவே வேண்டும் உங்களுக்கு? சரி, இந்த பாடலை உங்களுக்கு கட்டளையிலே தருவேன். நான் நாளைய தினம் பாடினோர் பாடல்கள் நிகழ்வில் அற்புதமாக நன்றாக பாடியிருக்கலையே அம்மா. எந்த குறையும் சொல்றதுக்கு இதுல இடமே இல்லை. நீங்கள் இருந்த இடம், பாடின நேரம், பாடின கருவி இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு 100க்கு மேலதான் மார்க்ஸ். இன்று பாடினவர்கள் அந்த அவர்களுடைய ஜோடி குயிலோட்டம் பாடினவர்கள் பார்த்தீர்களா? வளர்ச்சி அவர்கள் ஜான்சி ராணி நான் எதிர்பார்க்கல. இப்படி முழுமையாக அழகாக உணர்வோடு பாடுவான். நன்றாக பாடுங்க. அந்த ரோஜினிக்குட்டியை பாத்தீங்கன்னா அப்பாக்கும் அம்மாக்கும் சூப்பர் சொல்லுது. அவர் ஸ்மார்ட் ஸ்மார்ட் குட்டி நல்லதம்மா. இணைந்து சிறப்பித்தது நல்லது மகளே வாழ்த்துகள். இன்னும் ஆடி 18 எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: வீட்டிலே
1: நல்லதம்மா. எல்லோருக்கும் நலமாக
0: சக்கரப்பொங்கல்
1: சக்கரப்பொங்கல் எல்லாம் எல்லாம் நல்ல. எங்களுக்கு அம்மா ஆடி 18 தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு மலை சூழல் இருந்தது, இப்பொழுது வெயில் வந்தது, இப்பொழுது மந்தாரமாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் சரிதான் எங்களுக்கு தெரிகின்றது. இங்கே உள்ள நாட்காட்டி வந்து ஆங்கிலேய நாட்காட்டி தான் கிடைக்கும், தமிழ் நாட்காட்டியும் கிடைக்கின்றது. அதை போய் கிட்ட போய் வாசித்து நாங்கள் பார்க்க வேண்டும். இது எங்களுக்கு அந்த இலக்கம் தானே போகணும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தெரிகிறது. சில உள்ள சனி ஞாயிறும் தெரிவதில்லை. இந்த நிகழ்ச்சிகளால் தான் எங்களுக்கு கடமைகள் புரிகின்றது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கின்றோம், வெளியே தெரிவதில்லை. அதனால் தான் அப்பொழுது இந்த உங்களுக்கு பாடல்கள் தரும் பொழுது இந்த எங்கள் தான் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய எங்களுடைய இந்த பண்டிகைகள் அத்தனையும் நாங்கள் புரிந்து கொண்டு பாடலை போடும் பொழுது இந்த காட்சிகளையும் பார்த்துத்தான் மகிழ்கின்றோம். அதற்காக உங்களுக்கு தான், உங்கள் அனைவருக்கும் தான் நாங்கள் நன்றி கூறுவோம். நீங்க பக்கத்து வீட்லயோ அயல் வீட்லயோ அயல் கிராமத்திலயோ அப்படி ஒன்று நடைபெறாது. எங்கேயாவது ஒரு இடத்துலயோ ஒரு வைக்கப்படுற நான் இருக்கும் வீதியிலே ஒரு ஒரு 7-8 தமிழர்களுடைய குடும்பம் இருக்கின்றார்கள். ஆனால் வெளியே எதுவும் தெரியாது. வீட்டிலே அழுகிறார்களா சிரிக்கின்றார்களா என்றே எங்களுக்கு தெரியாது. வெளியே வந்தால்தான் பார்த்துக்கொள்ளலாம். தொலைபேசி இருக்கின்றது, நாங்கள் அழைத்து இதெல்லாம் கூறுவதில்லை, பேசுவதில்லை. ஏதாவது அவசர காரியம் என்றால் பேசிக்கொள்ளும். ஆனால் உங்கள் மூலம்தான், அதாவது என் தென்னகத்து எங்கள் தொப்புள்கொடி உறவுகளே, உங்களால் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை திரும்ப மீண்டும் இந்த கலை கலாச்சார பண்பாடுகளை மீட்டிக்கொள்ளும் எங்களால் முடிந்த அளவு கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் உங்களால் இந்த ஒளிப்பதிவுகளை பார்க்கும் பொழுது மேலும் நாங்கள் உணர்கின்றோம், அதுகளை நினைக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். அதற்காக உங்களுக்கு நன்றியும் என் வாழ்த்துக்களும்.
0: நீங்க நல்ல மழைப்பா. நன்றியப்பா,
1: நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் மகளே. நன்றி. இது மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒருவரை பாடி கொண்டிருக்கும் பாடுபோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 16 அந்த நேயர்கள் வந்து பாடியிருந்த வேளையிலே பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம். ஒரு சிலர் 2 பாடல்களையும் தந்திருக்கின்றார்கள். அற்புதமாக இருக்கின்றது. அதே நேரம் கலந்து உரையாடி கொண்டு செல்கின்றார்கள். உரையாடும் பொழுது சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவுள்ளோம். மேலும் வரவேண்டிய அன்பு உறவுகள் வாருங்கள். உங்களுடைய நேரம் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அதற்கிடையிலே வந்து பாடுபவர்கள் பாடிக்கொண்டிருக்கலாம். ஒரு பாடலை கேட்போமா? இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது கனடாவில் 1:37 இந்திய இலங்கை நாட்டிலே 11:08 இரவு நேரம், மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத் நாட்டிலே இப்பொழுது 8:37 என்று காட்டுகின்றது. அங்கும் இரவாகிவிட்டது. அங்கு சரியான வெப்பம் என்று கூறியிருந்தார் காலை மாலையிலே வந்த சாகுல் ஹமீத் அவர்கள். சரியான உஷ்ணம் என்று கூறியிருந்தார், 50 மேல் காட்டுகின்றது என்று எப்படித்தான் தாங்குகின்றார்களோ. மற்றும் அங்கே அந்த அமுக்கம் ஆணி தூக்கம் என்று கூறுவது போன்ற அந்த ஒரு அந்த அக்கினி ஞாலையிலே இருக்கிறது போன்ற ஒரு புழுக்கம் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். அன்பு நெஞ்சம் செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? பாடல் ஆயத்தமா? பாடுங்கள் பார்ப்போம்.
2: புதுக்கோட்டை செல்வகுமார் பேசுகிறேன்.
1: பேசுங்கள், தெரிகின்றது. உங்களுடைய இடம் அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய தளம் அதிலே நிரப்பி விடுங்கள். உங்கள் பாடலை
2: பெற்றுவோம்பா.

0: செல்லம், செல்லகுமார், செல்லகுமார், என்ன நடந்த ஐயா? அனைத்துல இருக்கின்றீர்கள்?
1: இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மண்ணும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நதியும் மாறிவிட்ட நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் மாறுவான்.
0: இது வேந்தன் விதி என்று ஓதுவான்.
1: வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவார், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவார், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவார். இது தேவன் விதி என்றோதுவார். மனிதன் மாறிவிட்டான், மதத்தின் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாதி இயற்கை படைத்ததெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். அப்பா அவ்வளவுதான்.
0: அற்புதம், அற்புதம். செல்வகுமார், செல்வகுமார் ஆரம்பத்திலே ஞாபகம் இருக்கின்றதா அப்பா ஒரு பாடல் பாடுங்க? அதெல்லாம் எனக்கு சரிவராதப்பா, பாட மாட்டேன்ப்பான்னு சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள். இல்லை, பாடுங்கள், பாடுங்க அம்மாவும் நானும் உங்களை தோண்டி தோண்டி விட. இந்த மொண்டியல் தமிழ் வானொலி, இந்த மொண்டியல் தமிழ் வானொலி உங்களை பாட வேண்டும் ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து, இந்த பாடுபவர் பாடலாம நான் முழுமையாக பாட வேண்டும் என்ற எண்ணத்தை தந்து, அதற்காக நீங்கள் முயற்சி செய்து எவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், எவ்வளவு சிறப்பாக பாடி நன்றாக பாடியிருக்கீங்க. மேலும் மேலும் சிறப்பாக வருவது, உங்கள் குரல் நல்ல குரல் உங்களுக்கு இருக்கு. நல்ல தத்துவ பாடல்கள் எடுத்து பொருத்தமான பாடல்களை பாடுகின்றீர்கள். சிறப்பு, சிறப்பு மாதிரி. வருவதற்கு முன்பு உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களோட தொலைபேசி எல்லாம் சில நேரம் இடைஞ்சல் தரா, இப்பொழுது நன்றாக தெளிவாக உங்களை பாட வைத்திருக்கிறது. அதுக்காக தொலைபேசிக்கு நன்றி நான் கொள்வோம்.
1: பதினஞ்சு தடவை கோபுல்ல எடுக்கும் போது ஒரு லிரிக்ஸ் வந்து வரிசையா வந்துச்சு, அது கரெக்டா வந்து இப்போ ஒரு எடுக்கிறேன் வேற வேற மாதிரி அப்படியே வரிகள்லாம் எந்த வரி இந்த பக்கம் இப்படி மாறி மாறி வரும்.
0: அந்த பாடல்களை உங்களுக்கு வலைத்தளத்துல விநியோகம் செய்யற அந்த பாடலுக்கு கீழே இருக்கும் அவர்களுடைய பெயரும் எத்தனை பேர் பார்த்திருக்கின்ற இடம் இருக்கு. அவர்கள் தான் அந்த விநியோகம் செய்கிறார்கள். இந்த பாட நாங்கள் எடுத்தவுடன் அவர்கள் தான் நீங்களும் இது செய்யலாம், நீங்களும் அழகாக செய்யலாம், நல்ல வருமானம் அவங்களுக்கு. பாடல் பிள்ளையோ சரியோ ராகம் சரியோ பாடினவர் சரியோ ஒன்றேங்க. இப்ப புதிய புதிய விநியோகஸ்தர் வந்து உள்ளடுகின்றார்கள் அதுக்குள்ளே அவர்களுடைய பெயரை போட்டு எத்தனை பேர் பார்த்தேன். அவர்கள் தரும் பொழுது ஒரு படத்துக்கு பேரை போடுவார்கள், பாடல்ல சில பல வரிகளை மாத்தி படத்தின் பெயரையே மாத்தி போடுவார்கள், எழுத்து பிள்ளை விடுவார்கள், நடிகர்களை மாத்துற அவர்களை நம்புகிறார். அப்ப வரிகளை பார்க்கும் பொழுது சில பல போகிற வரிகளும் இருக்கலாம். அங்கே கவலைப்படாதீர்கள், சரியான வரிகளை நீங்க முதலே ரெண்டு மூன்று தடவை பார்த்தபடியால் பிழை உங்களுக்கு தெரிகின்றது. இந்த வரி வரவில்லை என்றவுடன் கண்டுபிடித்துவிட்டீர்கள். முழுமையாக உள்வாங்கி நன்றாக பாடுங்கள். நல்ல கலை குடும்பமாக நீங்கள் வரவும் ஆடி 18 அழகாக முழுமையாக பாடுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் மகனே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் இணைவோம். நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும். இன்று பாடிய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்போமா? இன்னொரு பாடலை கேடுவோம் பாடுவோம். இந்த பாடலை பார்ப்போம்.

நன்மைகளும் அந்த பாடல்கள் பாடலை பற்றி குறித்துள்ள பாடுவதால் ஏற்படும் நன்மை. இன்று பாடலை பாடிய சென்றவர்கள் அன்பாக வந்து அழகாக முழுமையாக பாடிய தங்களுடைய கவனத்தை முழுவதும் அதிலே செலுத்திய வேளை தங்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த புறச்சூழல் தங்களை நோக்கி வருவது ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எங்களை மறந்து இருக்கின்ற வேளை அந்த இசையை உள்வாங்கி நாங்கள் பாடும்போது எங்களை மறந்து நாங்கள் அந்த இசையோடு ஒன்று விடுகின்றோம். அப்பொழுது எங்கள் இதயத்துக்கு எவ்வளவோ ஆறுதல் கிடைக்கின்றது. அந்த இதயம் வேறு சிந்தனைகள் வேறு எண்ணங்களில் போகாமல் அந்த இசையை நோக்கி இருக்கும் பொழுது அதனால் அந்த இதயம் ஓய்வு பெறுகின்றது, ஆறுதல் அடைகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. நீங்கள் அதை பாருங்கள், எங்களுக்கு ஏதாவது துன்பம் அல்லது கூடுதலான மகிழ்ச்சி ஏதாவது வந்த உடனே எங்களை அறியாமல் எங்கள் வாய் ஒரு பாடலை பாடுகின்றது, எங்களை அறியாமலே அந்த பாடல் வருகின்றது, அந்த இதயத்துக்கு அது தேவைப்படுகின்றது. அந்த நினைவு அங்கே வந்தவுடன் தட்டி விடுகிறது பாடுகின்றது, சின்ன வயது நடந்தது கூட வருகின்றது. அதனால் தான் தொடுவானம் எங்களுக்கு வருகின்றது. தொடுவானத்திலே அதைத்தான் நான் கொண்டு வருகின்றேன் உங்களுக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது விட்டாலும் அந்த இடத்துக்கு நினைத்துக் கொண்டு அந்த நேரம் உங்கள் இதயம் அமைதி காண்கின்றது. அந்த பசுமையான நினைவுகளை இல்லை அந்த துன்பமான நினைவுகளை எண்ணும் பொழுது கூட அதெல்லாம் நடந்திருக்கின்றது, நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு துணிவு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இதுமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தந்து கொண்டிருக்கின்றது மின்னல் தமிழ் வானொலி. உங்களுக்கு சில சில பாடல்களை தந்து பொங்கல் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காற்றலையில் இப்பொழுது நேரம் 1:52 நண்பகல் கனடாவில் ஒரு மந்தாரமான நிலையில் தான் இருக்கின்றது, மப்பாக இருக்கின்றதாகவும், அதாவது வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கின்றார் சூரியன், அல்ல சூரிய கிரணமோ தெரியவில்லை. ஆடி 18 தாக்கம் இங்கே தெரியவில்லை எங்களுக்கு. எங்களுக்கு ஆடி 18 என்றால் உங்களோடு பேசித்தான் தெரிந்தது. கனடாவில் இப்பொழுது நேரம் 1:52 என்று கூறியிருந்தேன். அதேவேளை ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் இந்திய பெருநாட்டிலும் 11:23 80% மக்கள் தூக்கத்துக்கு சென்றிருப்பார்கள். 20% தூக்கம் வருவதில்லையே, நாளை என்ன செய்வது என்பதை 10% மக்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சரி, பகல் நன்றாக தூங்கிவிட்டேன், இரவு சற்று காலதாமதமாக தூங்கலாம், காலதாமதமாக எழுந்திடலாம் என்று எண்ணிக்கொண்டு 10% இருப்பீர்கள். மின்னல் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். சரி, அதில் பங்கு பெற்றுவோம் என்று எண்ணிக்கொண்டு இப்படியான மனித நடமாட்டங்கள் மனிதனுடைய மனங்கள் உறவாடி கொண்டிருக்கின்றது, ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதாவது ஓடிக்கொண்டிருக்கிறது மனம். போகத்திலே சிறந்த போகம் எது கொண்டால் மனோபோகம் தான். நான் இங்கு இருக்கின்றேன், என்னுடைய மனம் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றது. நீங்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள், உங்கள் மனம் உடனே இங்கே கனடாவுக்கு வருது. மனோபோகம் அதிகமானது, மிகவும் போகமானது, மின்னலை விட மிகமான மனோபோகம். அந்த போகத்தில் வருவதுதான் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நிலைப்பதும் உண்டு, அதை மறைவதும் உண்டு, ஆழ்மனத்திலே பதிந்திருப்பதும் உண்டு. அதே ஒன்றுதான் காதலும். நினைத்து வைத்து எழுதி வைத்து எண்ணிக்கொண்டு போய் காதலிப்பதில்லை. ஒருவரை ஒருவர் ஈர்ப்பதென்றால் ஒரு நிமிடம், ஒரு மின்னல் போன்ற ஒரு நேரத்துக்குள்ளே அந்த காதல் எண்ணம் இதயத்தில் இது பதிந்துவிடும். அது காலம் முழுக்க அமைந்த அப்படியே இருக்கும். அது உணர்வால் வருகின்றது, உணர்வால் வருகின்றது. உள்ளார உணர்ந்து எங்களுடைய மூளை, எங்களுடைய இதயம் தொழிற்பட்டு கண் காது அத்தனையும் அங்கே பயன்படுகிறது, நிலைத்து விடும். அப்படியே அது ஒரு தாக்கம் போல் இருக்கும். அது வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் புரியும், வராதவர்களுக்கும் புரியக்கூடும். அது அந்த கால எண்ணம் என்பது நல்லபடியே தானே இங்கு வருகின்ற. அதனால் வருவதற்கு முன்பு நாங்கள் சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து எங்களுக்கு எல்லாரும் அறிவு இருக்கு, கலந்து ஆலோசித்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு போகலாம். இப்பொழுது இன்னும் 5 இருக்கின்றது, 11:30 உங்களுக்கு நான் நிறைவுக்கு வரும் நேரங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற மகிழ்வோடு இருக்கின்றேன். அதிகாலையில் எங்களுடைய அதிகாலை நேரத்தில் உங்களிடம் வந்தேன், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்து இன்னும் சற்று நிமிடம் ஓய்வு எடுத்து சிறு மணி நேரம் ஓய்வு. அந்த ஓய்வு நேரத்தில் எனக்கு பதிவு அறையோ வெட்டி ஒட்டுதல் அந்த நிகழ்ச்சி தயாரிப்புகளிலே நேரம் போய்க் கொண்டிருக்கும். உணவுகள் உண்ண வேண்டும். பின்பு பதிவுகள் வரும். பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 5 மணிக்கு மேல் பதிவுகளுக்கு செலவழிவேன். அதன் பின்பு தூங்கத்தில் என்னுடைய தூக்க நேரத்தை தான், இரவில் ஓய்வெடுத்து தூங்கும் நேரத்தை தான் இந்த ஒன்றியல் தமிழ் வானொலியில் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது மகள் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது, அவருக்கு உடல் நிறம் ஒத்து வருவதில்லை. காரணம் நித்திரை முளைப்பும் தொலைபேசி அழைப்பும். நான் துணிந்து கூறுகின்றேன்.
தூக்கத்தை ஒழித்து தொலைபேசியில் இந்த நிகழ்ச்சிகளை கோர்த்து அமைத்து பேசிக்கொண்டே இருப்பார், புரிய வைத்துக் கொண்டிருப்பார். ஆக்களுக்கு வானொலி நிகழ்ச்சி செய்பவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக அவர் செய்வதுண்டு. பகல் வேளையிலே நிகழ்ச்சி தயாரிப்பு நிகழ்ச்சிகளை மாறி மாறி போடுவதுண்டு. தூக்கம் காணாது, அவருடைய தூக்கம் வந்து விட்டு விட்டு வருகின்றது. வேறு எந்த விதமான பாரதூரமான வருத்தம் அவருக்கு இல்லை. அவர் நினைக்கின்றான், நான் காற்றலையில் இருக்கேன், பேசுகிறேன், கலவரப்பா இருக்கேன், வருத்தம் இல்லை. அவருடைய இதயத்துக்கும் உடலுக்கும் உள்ள ஆறுதல் அந்த அந்த நேரத்தை தட்டி கழிக்கின்றார். மற்ற இனிமேட்டும் நன்றாக தெரிய வேண்டும் என்பவர்களே, எங்களுடைய உடலில் உள்ள கூறுகள், இதை படித்தவர்கள், சுகாதாரம் படித்தவர்கள் மட்டுமல்ல வைத்தியர்களுக்கும் தெரிந்தபடியும் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய உடல் உறுப்புகள், மூளை, இதயம், சுவாசம், இழைப்பை, கிட்னி போன்ற அந்த முக்கியமான உறுப்புகள் தங்களை தாங்கள் மறுபீதி பரிசீலனை செய்து ரீபூட் பண்ணுகின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. எங்கள் கணனி கூட அந்த குறிப்பிட்ட தவணை வந்தவுடன் ஓய்வெடுத்து திருப்பி மீண்டும் வந்து கொண்டது, ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுகின்றது. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு மணி நேரத்தை வைத்து ஒரே நேரத்தில் எல்லாம் தங்கள் தொழிலை செய்வதில்லை. குறிப்பாக ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் கிட்னி பங்கன் தன்னுடைய புனரமைப்பை சீரமைத்துக் கொள்ளுகின்ற நேரம். சாதாரண இந்த மாடுகள், மிருகங்கள் கூட உணவை அறிந்துவிட்டு வயிற்றுநிலை வைத்து திருப்பி அதை மீட்டு சப்பி விழுங்கிக் கொள்ளுகின்றது. கவனித்து பாருங்கள், எங்களுக்கும் இந்த மீள் பரிசீலனை நடக்கின்றது எங்களது உடல். அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் தொழில் பட்டுக் கொண்டிருந்தால் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி மட்டும் தூக்கம் கொள்ளாமல் நாங்கள் வேலையிலே இருந்தால் அப்படி இருக்கும், நடைபெறாது. அதனால் அதற்கு தொல்லை, அதற்கு வருத்தம் இருப்பாங்க. இழைப்பாய் உணவு உண்டு, அதுக்கு சரி இரண்டு மணி நேரம் கொடுக்கணும். இந்த உணவு உண்டதிலிருந்து இரண்டு மணி நேரங்களுக்கு நாங்கள் தூக்கமோ அல்லது இந்த வேலையோ இந்த பயிற்சியோ செய்யக்கூடாது. இழைப்பை தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றது. மூளைக்கு ஆறுதல் வேணும், அதுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. இதயத்துக்கு ஒரு நேரம் இருக்கின்றது. சுவாச குழாய்களுக்கு அதை கவனிக்காமல் நாங்கள் 24 மணித்தியாலமும் வேலையும் அப்படி தூங்கி, நேரமற்ற நேரத்தில் தூங்கி, நேரம் முறையற்ற நேரத்தில் உணவருந்தி, முறையற்ற நேரத்தில் பானங்களை அருந்தி, தேநீர் அதுகளை அருந்தி, அது எங்களோட உடலுக்கு உடல் ஒவ்வாத வேலையை செய்து கொண்டிருக்கிறதான் உடலிலே வருத்தங்கள் வருகின்றது. இதுதான் நீராவுக்கு நடக்கின்றது. அவர் சரியான நேரத்தில் தூங்குவதில்லை, சரியான நேரத்தில் உணவெடுப்பதில்லை, சரியான நேற்றியதனும் நான் கவனித்து தண்ணியை வெறும் தனி தண்ணீரோடு இருக்கின்றார். நல்லது, தண்ணீர் வேண்டும் தான், அதே சாப்பாடா இல்லையே. காலையில் ஒரு சிறிய சாப்பாடு சாப்பிடலாம், தனக்கு விருப்பமானதை எடுத்து சாப்பிடலாம். அவற்றோடும் கவனிக்கிறார் இல்லையா? அதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளை இடித்து இடித்து ஊட்டுவதற்கு. ஒவ்வொருவரும் தங்களை தாங்கள் வளர்ந்தவர்கள், தங்களை தாங்கள் கவனிக்க வேண்டும். குளிக்கிற நேரத்தில் குளிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய கழிவுகள் செல்லும் நேரத்துக்கு அந்த சரியான நேரத்துக்கு எங்களை வில்லங்கப்படுத்தியாவது அனுப்புகின்றது எங்களுடைய உடல். ஒரு நாள் நித்திரம் முடித்து பாருங்கள், அது மாறிவிடும். ஒரு நாள் பயணம், நீண்ட தூர பயணம் செய்துவிட்டு பாருங்களே, உங்களுக்கு சலிப்பு வருகின்றது. சலிப்பு வருவதற்கு காரணம் அதுதான், அசதி வருவதற்கு காரணம் அது. சரியான நேரத்தில் சரியான மாதிரி இருக்கை கிடைக்காது. பஸ் வண்டி போக்குவரத்து செய்யும் பொழுது உங்களுக்கு உல்லாசமாக சென்றாலும் சரி, எங்களுக்கு இருக்கைகள் எல்லாம் சரியா அமைவதில்லை. உடலுக்கு ஆறுதல் வேணும். ஒவ்வொரு உறுப்பும், கால், கை, மூக்கு, முகம், கண், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. 24 மணித்தியாலத்தையும் அவர்களும் செடியூல் பண்ணி வச்சிருக்கின்றார்கள். எந்தெந்த நேரத்தில் எந்த உறுப்பு தொழில்பட வேண்டும் அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதுதானே வலைத்தளங்களில் நிறைய பார்க்கக்கூடியதா இருக்கின்றது, அதில் போய் பாருங்கள், தெரியும். தமிழிலே இருக்கின்றது. எத்தனை அனுபவசாலிகள் கூறியிருக்கின்றார்கள், வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். எங்களோட உள்ளங்காலிலே இருந்து நோயை நாங்கள் கணித்துக் கொள்ள, உள்ளங்காலிலே எந்த இடத்தில் நோய்கிறது பாருங்கள், தொட்டு பாருங்கள், விரல்ல நுனியிலையா, குதியிலையா, நடுவிலையா, கரையிலையான்னு பாருங்கள். அந்த அழுத்தி விட்டு நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், இன்ன இடத்துல நொந்தால் உடலிலே என்ன வருத்தம் இருக்கின்றது காட்டிக்கொள்ளும். அதற்கேற்ற சிகிச்சையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இப்பொழுது யாரும் வைத்தியசாலைக்கு போய்தான் செய்ய வேண்டியதில்லை. நீண்ட நாள் வீட்டினுள்ளே இருந்துவிட்டு திடீரென்று வெளியே சென்று கடும் உஷ்ணம் பட்டாலும் வருத்தம் வருகின்றது. பிராணவாயுவங்களுக்கு கிடைப்பது குறைவு, அதில் எங்களுக்கு செயற்கையாகத்தான் கிடைக்கின்றது. வீட்டினுள்ளே காற்று வீசுகிறது, மின் விசிறு இந்த காற்று தான் எங்களுக்கு கிடைக்கும். ஜன்னலாம் அடைத்து தானே வைத்திருப்போம், நாங்கள் திறந்து விடுவதில்லை. திறந்து விட்டால் வெளியிடம் இருந்த டஸ்டுகள், அந்த தூசிகள் உள்ளே வரும். இரண்டாவது கொசு வரும். இங்கேயும் கொசு இருக்கின்றது, கோடை காலம் இல்லவா, கொசு. அதை விட அந்த இலையான ஒன்று, ஈ என்று கூறுவீர்கள்,
அதுகள் எல்லாம் மிருகங்கெல்லாம் இருந்துவிட்டு வந்து வீட்டினுள்ளே வந்தால் வீட்டிலே எல்லாம் பறவையுடைய நோய்கள். நாங்கள் சாதாரணமான இந்த பூமி ஒரு புனிதமான மண் தான், புனிதமான உலகத்திலே வந்து இருக்கின்றோம். அங்கேயும் பல இடைஞ்சல்கள் இருக்கின்றோம். எங்களை சுற்றி பல எதிரிகள் வாழ்கின்றார்கள், தூசிகள் கிருமிகள் எதிரிகளாக வாழ்கின்றார்கள். அவர்களிடம் விடுபட்டுத்தான் நாங்கள் மூன்று நாள் நீங்கள் குளிக்கவில்லை என்றால் உங்கள் தேகத்தை உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளிருந்து வெளியே வருகின்ற அந்த கழிவுகள் சருமத்தினாலே வெளியேற்றப்படுகின்றது. வியர் துளை, அந்த மயிர் துளை குழாய்கள் என்று சொல்றது, அதுக்குள்ளாலே தான் வியர்வை வெளியிலே வருகின்றது. குளிக்காதவிட்டால் ஊத்தை அடைந்தவுடன் நாற்றம் உடலே வருத்தம். எங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஆயா வைத்து அல்லது ஒரு வேலையாளர் வைத்து பார்ப்பதில்லை, எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு நாள் பல்லு விளக்கவில்லை என்றால் அடுத்த நாள் அந்த பல் துளக்காது விட்டால் அப்படி உங்களால் அன்று முழுவதும் உணவே சாப்பிட முடியாது, தேநீரே குடிக்க முடியாது. எங்களை அறியாமல் எங்களுக்கு அருவறுப்பு வந்து கொண்டிருக்கும், அதனுடைய கிருமிகள் இருக்கும், அது அப்படியே உள்ளுக்கு போய்விடும் வயிற்றுக்குள்ளே. இதனால் தான் வருத்தங்கள் வருகின்றது. எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், எல்லோரும் எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அறிவியல் வளர்ந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் அறிவியல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வது சுலபமாக இருக்கின்றது. அதை தெரிந்து வைத்திருந்தால் அதன்படி நடக்க வேண்டும். பிள்ளைகளை சரி நீண்ட நேரம் பேசாமல் ஒரு பாடலை கேட்போமா? இன்னும் ஒரு பாடல் வருகின்றது, கேட்டு பார்ப்போம்.

இனிமையான அந்த பாடல் மனசோடு பாடுவது கேட்கின்றதா என்று கேட்டு சென்ற வேளையில் இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடுபோர் பாடலாம். ஞாயிற்றுக்கிழமை 2020 இப்பொழுது நேரம் 2 மணியை கடந்து 7 நிமிடங்கள் கூடிவிட்டது. உங்களுக்கும் 11:30 கடந்து 7:07 கூடி 11:37 நள்ளிரவை எட்டி பிடிக்கும் நேரம், எல்லோரும் தூங்கச் செல்லும் நேரம். வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் தூங்கும் பொழுது நீங்கள் மொழி ஒலை ஒலி எழுப்ப முடியாது, அதை எடுத்தால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும். உங்களுக்கும் ஓய்வு, என்னதான் நாளைக்கு வேலை இல்லை வீட்டிலே தான் தூங்குவது என்றாலும் அந்த இரவு தூக்கம் சரியாக நேரத்துக்கு தூங்கி எழுந்தால்தான் உங்களுடைய உணர்வுகள் சரியாக வரும். ஒரு நாள் இரவு நித்திரையை முடித்தால் 6 நாள் செல்லும் அது நித்திரை கொண்டு முடிய. அப்படியான வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழுகின்றோம் என்பவர்கள். இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போம். இந்த பாடலை என்ன கூறுவது என்று பார்ப்போம்.

நன்றியும் அந்த பாடல் நல்ல கருத்துக்களையும் தந்துள்ளது சிலர் இந்த பாடலை பற்றி. இருக்கும் இணையத்தமிழ் வானொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இன்று 16-17 பாடல்களை கேட்டிருக்கின்றோம். அதிலே 15 உறவுகள் வந்திருந்தார்கள். ஒவ்வொருவர் இருவர் பாடலையும் பாடியிருப்பதை பார்த்தார். இந்த உறவுகள் தாங்கள் இந்த காற்றலையில் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுக்காக ஒரு தளம் இருக்கின்றதை அந்த களத்தில் சென்று நாங்கள் வெளிப்பட வேண்டும், நாங்கள் இலை முறை காயாக இருக்காமல் எங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்றும் அந்த களத்தை உபயோகிக்க வேண்டும் என்று பிரயோசனப்படுத்திக் கொண்டிருந்த அன்புமே நெஞ்சங்கள் பாடல் மட்டும் கேட்டு காற்றலையிலே வந்து நேரம் விடுமுறை விருப்பம் பாடலை கேட்டு பாடலை திரும்பி கேட்பதில் இந்த உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், நீங்கள் வளர வேண்டும், பாடி பார்க்க வேண்டும். அதனால் தான் பாடுவோர் பாடலாம் என்று ஜனரஞ்சகமான நிகழ்வு இந்த நிகழ்வு. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க புதிய புதிய குரல் பாடல் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடலை இன்னொருவருடைய குரலில் கேட்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கு. இந்த பாடுபவர் எப்படி பாடுகின்றார் என்று அவர்கள் கேட்டு உணர்ந்து கொள்வார்கள். வருகின்றது இன்னொரு பாடல்.

0: அன்பு உறவு ஒருவர் வரவேண்டார் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். அன்பு உறவு ஒருவர் வரவேண்டார் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: நல்ல சிதம்பரத்திலிருந்து கார்த்திகேயன் ஐயா வந்திருக்கீங்க. நலமாக இருக்கிறீர்களா ஆசான்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: இந்த ஆடி மாசம் ஆடி 18 எப்படி உங்கள் ஊரிலே அமையும்?
1: ஆடி காவிரியை நாங்கள் தொழுகிறோம், காவிரியை வணங்குகிறோம். காவிரியில் தண்ணி சரியா வந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரை வணங்க வேண்டும்.
0: சென்றீர்களா அங்கே காவேரி? உங்களுக்கு அயல்ல இருக்குங்களா காவேரி நதி?
1: பக்கத்தில்
0: இருக்கிறது. செல்லக்கூடியதா இருந்ததா வணங்குவதற்கு?
1: இல்லை, அங்க சென்று காவிரியில் தண்ணீரில் பூ போட்டா போதும்.
0: இல்ல, நீங்கள் சென்றீர்களா?
1: நான் சென்றேன்.
0: அதுதான் தேவை. அநேகம் பேர் செல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் கட்டுப்பாடுகள், வெளியிலே செல்லக்கூடாது என்ற ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு இருந்தது. அதனால் தான் நீங்கள் சென்றீர்களா? காவிரி தண்ணீர் காலை நினைத்தீர்களா?